ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஸ்வர்ணா மாதம் 6 நாள் ஸ்ரீ பரபாவ வருடம் ஆடி திங்கள் 12 நாள் 2026 ஆண்டு ஜூலை மாதம் 28 தேதி செவ்வாய்க்கிழமை 102.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் இன்றைய எமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. மங்களேசை ராகம் கர்ணரஞ்சினி.

இனி குறளமுதம் அதிகாரம் 3. நீத்தார் பெருமை. குறளின் 5. குறள் ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்பு லார்கோமான் இந்திரனே சாலும் கரி. பொருள் ஐம்புறைகளை அடக்கி ஆள்பவர்க்கு பெருமையும் அடக்காதவர்க்கு சிறுமையும் வந்தே சேரும். இதில் பின்னதற்கு இந்திரன் சான்றாவான். குறளும் பொருளும் கேட்டீர்கள். நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். நிகழ்ச்சி நிரல். இன்று இடம்பெறும் நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு. நிகழ்ச்சி நிலை தொடர்ந்து 6:05, 8:15, 12:05, 1:05, 2 மணிக்கு, மாலை 6:05, 9:00, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி நிலையத்தில் அஞ்சலாகும். 6:10 இணைத்தானும் நலவை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மற்றும் 1:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கையின் மொழி. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழும் பறவைகளின் வாழ்வியல் பயன்கள் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி முனைவர் பட்ட ஆய்வு அறிஞர் த்ரிஷியா அவர்கள் வழங்கும் தகவல்கள். காலை 7:00 காலை கதிர். நலமுடன் வாழ மனநலம் குன்றிய குழந்தைகளுக்கான பொதுவான தகவல்களை வழங்குகிறார் பொதுநல மருத்துவர் ஷாஜு அவர்கள். தொடர்ந்து திரைகாணம் நிறைவாக சட்டம் அறிவோம். போக்சோ பற்றிய பொதுவான தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் எஸ் கார்த்திகேயன் அவர்கள்.

0: காலை 7:15 பிற்பகல் 12:40 மற்றும் மாலை 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25 குட் மார்னிங் நீலகிரிசில் புதிய தகவலுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், தொடர்ந்து புதின பக்கங்கள், எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம், புதின தொடரின் 3வது பருவம். நிறைவாக அறிவோம் அரசு திட்டம். காலை 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ், 9 மணிக்கு டூயட் டிலைட்ஸ், 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல். ஒன்பது 9:30 உதகை உழவர் சந்தையின் காய்கறி விலை நிலவரம், தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10 மணிக்கு என்சிஆர்டி வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:30 மாணவர் குரல். 11 மணிக்கு மற்றும் 3:30 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில். இன்றைய தலைப்பு மௌனம் பலமா பலவீனமா. பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 2:15 நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் இருளர் பாடல்கள். 2:30 மருத்துவமலர், ஹெபிடைட்ஸ் எனப்படும் கல்லீரல் தொற்று குறித்து இயன்முறை மருத்துவர் பத்மா மரீனா அவர்களுடன் நேர்முகம். வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:02 வெற்றிக்கண் மாற்றுத்திறனாளிக்கான சர்வதேச இயலாமை பெருமித மாதத்தினுடைய சிறப்பு நிகழ்ச்சி. 4 மணிக்கு எதிரும் புதிரும் சரியா தவறா. 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர். 6:10 விலைக்கேற்றும் வேலை திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டது கம்லு படுகொழி பாடல்கள். 7:00 திரை காணம். 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் டி கமலக்கண்ணன். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 7:30 தோட்டம் தொழில் நிகழ்ச்சியில் இயற்கை வேளாண்மையின் அவசியமும் நடைமுறை சிக்கல்களும் குறித்த விவசாயி சந்தோஷ் அவருடனான நேர்முகத்தின் 2வது பகுதி, கிராமிய பாடல் தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப்பில் நேயர் விருப்பம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கை குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சல். 8:30 வானொலி நாடக விழா அவள சொன்னாள் நாடகம், எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை, த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 10:00 நாடாளுமன்ற கேள்வி நிலை ஒளிப்பதிவு, தொடர்ந்து காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள்.
1: ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை நீனா ரகேல். State governments of Bihar and Assam have decided to withdraw cases and other legal proceedings initiated against people who participated in protests over the alleged NEET UG examination irregularities. Bihar State Home Department assured that it will immediately initiate the legal process to withdraw all first information reports, FIRs, criminal complaints and show cause notices against agitators registered before 6 p.m. on 26th of July. As per the official statement, persons arrested or detained in connection with cases filed prior to the deadline will be released immediately. The government also guaranteed that no future direct or indirect action will be taken regarding incidents before the cut-off time. Assam's Home and Political Department also informed that cases had been registered in Assam in connection with the protests, resulting in the arrest of 13 persons. However, the state government has decided that no adverse legal action will be initiated by any of the police authorities within the state against those persons who have been involved in these protests. Foreign Secretary Vikram Mistry met with Hua Chunying, Vice Minister of Foreign Affairs of China in Beijing, and reviewed the entire gamut of bilateral relations. Mr. Mistry also discussed means of advancing the vision that India and China are partners. According to the Embassy of India in China, both officials also acknowledged the importance of maintaining peace and tranquility in the India-China border areas. Earlier in the day, Mr. Mistry discussed ways to enhance bilateral exchanges between India and China at the political and people-to-people levels during his meeting with Ho Liang, Deputy Secretary General of the 14th National Committee of the Chinese People's Political Consultative Conference, CPPCC, in Beijing. The External Affairs Ministry summoned the Ukrainian ambassador to India, Dr. Oleksandr Polishuk, yesterday, following the attack on commercial vessel MV Omorphi, in which an Indian national was killed. Conveying its serious concern over the incident, the ministry condemned such attacks on commercial shipping in the strongest terms, underscoring their adverse impact on the safety of maritime navigation, freedom of navigation, and international commerce. The External Affairs Ministry said in a statement that the ambassador was requested to convey to the Ukrainian authorities India's strong concerns over the targeting of commercial vessels. The ministry reiterated that such actions endanger the lives of innocent civilian seafarers, are unacceptable, and must be avoided. The Ministry of Tourism has signed a Memorandum of Understanding with Air India to promote India as a preferred global tourism destination under the iconic Incredible India brand. The agreement was signed in New Delhi in the presence of Union Tourism and Culture Minister Gajendra Singh Shekhawat. The collaboration aims to leverage Air India's extensive domestic and international network, along with Ministry's destination promotion initiatives, to enhance India's global tourism visibility. Under the MOU, the Ministry and Air India will undertake joint promotional campaigns, co-branded destination marketing, and tourism storytelling across digital and offline platforms. In the Commonwealth Games, India's Sharmila Dhankar clinched the nation's second gold medal, winning the women's shot put F57 final in Glasgow last night. The victory saw India's medal tally reach 10 by the end of day 5, including 2 gold, 5 silver and 3 bronze. With a season best throw of 9.81 metres, Sharmila also made history as India's first ever Commonwealth Games gold medalist in para athletics. The F57 classification is for athletes with lower limb impairments, limb deficiencies or reduced muscle power. In the same time, Shilpa K. Shaila was upgraded to the bronze medal, further boosting India's tally. In weightlifting, Valuri Ajay Babu produced a remarkable performance to win silver in the men's 79 kg category. And that is the end of this news bulletin.

0: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள்.
1: புள்ளின்வாய் கீண்டானே, பொல்லா அரக்கனே, கிள்ளிக் களைந்தானே, கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார், வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று, புள்ளும் சிலம்பினகாள் போதரி கண்ணினாய், குள்ளக்குளிரக் குடைந்து நீராடாதே, பள்ளிக்கிடத்தியோ பாவாயினி, கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் என்பவை. மரம் அகன்றால் அறம் அதில் வந்து ரசாயனம் செய்யும், அறம் தழைக்கும் முயற்சி இது. தீமைகள் அழிய வேண்டும், நன்மைகள் மேலாக வேண்டும். ஆண்டாள் நாச்சியின் வசீகரச் சொற்கள் அழகானவை, உயிர் துடிப்பு மிக்கவை. கோதைத்தமிழ் என்ற ஒரு தனி வகையே உருவாயிற்று. ஆண்டாளிடம் பொலிவு தவிர வேறு இல்லை. இங்கு பொலிவு என்பது பக்தி, உலகை உயிர்ப்பிக்க வல்ல பக்தி. அவை மந்திரச் சொல், கவிதைகளின் சொல், வசீகரச் சொல், நடக்கக்கூடியவற்றையே பேசும், உயிர் துடிப்போடு அறிவிக்கும். கனவுகளோடு அவை சம்பந்தப்பட்டவை. கனவுகள் எதிர்காலத்தில் நடக்கப் போகும் நிகழ்வுகளைச் சொல்பவை. கனவுகள் நிழல்கள் அன்று. அறங்களுக்கு உட்படுத்தி பாருங்கள். கவிமனதற்கு ஆணைகள், உத்தரவுகள் ஓப்பானவையாக இருக்க முடியாது. ஆனால் ஆண்டாள் மேய்மையோடு உரைகிறாள். ஆசைகள் ஏற்கத்தக்கவையாய் இருக்கின்றன. வெள்ளி எழுந்து வியாழம் முறங்கிற்று. எல்லா சொற்களும் நற்சொற்களே, இவற்றை ஆராதிப்போம். ஆண்டாளை கவிதாயினியாகப் பார்ப்பது உத்தமமானது, விரும்பத்தக்கது, நியாயமானது, உயிர் துடிப்பு தருவது. ஆண்டாளின் சேவகர்கள் என்பதுண்டு. ஒருவருக்குச் சீடராக வேண்டுமென்று முடிவு செய்வது பெரிதுதான். அது சிரமமான காரியம் என்றாலும் விரும்பத்தக்கது. அது முடியாத காரியம் என்றுதான் சில நேரம் நாம் சொல்ல வேண்டும். சாத்தியப்படாத புரட்சி என்பதுண்டு. ஆண்டாள் புரட்சி அலாதியானது. நிறைவு வெற்றிதான். அதனால்தான் ஆண்டாள் நாச்சி இன்றும் நம்மிடையே அழகாக உலவிக் கொண்டிருக்கிறாள். வெண்பட்டு துகிலோடு சலங்கை ஒலிக்க கண்ணன் குழலை உள்வாங்கி அலங்காரமாக நர்த்தனமாடிக் கொண்டிருக்கிறாள். ஒவ்வொரு வினாடியும் நிகழ்காலத்திற்காக மாறி மாற்றிவிடும் மாயம் இது. சிலரின் சொற்கள் மந்திரவாசனை பூசிக்கொண்டவை, மர்மம் அகற்றியவை, நேரில் உரையாடுபவை, பூடகமற்றவை, நல்லவை கேட்க வேண்டுமென்ற உந்துதலை தருபவை. ஆர்வம் என்பது ஆச்சரியம். ஆர்வம் மனவழிப்பட்டது, நாம் விரும்பிய எல்லைக்குள் இருப்பவை. அப்படியானால் அவை உயிர் துடிப்புள்ளவை, நம்மால் வசப்படுபவை. நாம் அதில் வசப்படும் போது தெளிவாக இருப்போம். நாம் என்பது மனிதகுலம்தான். குள்ளக் குடைந்து நீராடாதே, வாழ்க்கை மிக கொண்டாட்டமானதுதான். கள்ளம் தவிர்த்து கலந்தோர் எம்பாவாய். ஒரு தூய்மையான உலகத்தை உருவாக்கி உலவிடுவது பேரழகுதான் எங்கள் ஆண்டாள் நாட்டியின் வார்த்தைகள். ஆண்டாளுக்கான பாஷ்யங்கள், ஒரே நூல்கள், வேறு பொருள்களை தந்தாலும் விவரித்தாலும் எனக்கால சில வசீகரங்களை வைத்துக் கொண்டு காத்திருப்பதாக நம்புவது இதமானது. ஆண்டாள் நாச்சியார் பொது, பொக்கிஷம், புதையல், அருமருந்து. விண்மீன் தோன்றிவிட்டதையும் பறவைகள் ஒலி எழுப்புவதையும் காட்டி விடியற்பொழுதை தோழிகள் உறுதி செய்கிறார்கள். காலை எழுந்தவுடன் முதற்காட்சி அன்றைய பொழுதை ரம்மியப்படுத்தும். அது புத்தம் புதிது, ஒரு பனிக்குவியலைப் போல தூய்மையானது. கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவா என்று உலகிற்குச் சொல்கிறாள். ஆண்டாளின் கிளிகூடப் பேசும், அதன் மொழிகூடக் கற்பதற்குச் சுலபமானது. உண்மையை உபாசிக்கும்போது அந்த கிளிமொழி வசமாகும். புலர்காலைக்கான மௌனம் கூட வசீகரமானதுதான். மௌனத்தில் இருக்கும் அற்புத சங்கீதத்தை பிடிப்பது கூட சுலபந்தான். பௌடி ராகமாக, பூபால ராகமாக, மலையமாரதமாக, நிறைவாக ஆனந்த பைரவியாக வந்துவிடும். ஆணவம் மழிந்தால் நிரந்தரம் பெற்றிடுவேன், அதனால் ஆணவம் மழியட்டும். உங்களுக்கு அப்புறம் இறுதிகால பயம் இல்லை. ஆண்டாள் பெருமாட்டியின் அலைகளையா விளையாட்டை நாம் இவ்வாறுதான் புரிந்து கொள்ள வேண்டும். அது வாழ்தல் நெறி. ஆண்டாள் இறையழகின் உச்சம் என்று கொண்டாடுவோம். வாழ்தலின் இனிமையை புரிந்து கொண்டால் எல்லாமே அற்புதம்தான்.
0: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் நா விஸ்வநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: நேரம் 6:15. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். அருளிசை கேட்கும் முன்
3: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 இல். இப்போ என்னோட கிராப்பிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜாஸ்தி வந்து அவரை போடுவேங்க. அவரை நிறைய வகையான அவரை இருக்கு, அதுதான் நான் ஜாஸ்தி போடுவேன். மல்டி கிராப்ஸ் தான், ஒவ்வொரு பட்டையிலையும் வந்து மல்டி கிராப்ஸ் இருக்கிற மாதிரி தான் நான் பாக்குறேங்க. சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பூண்டு போட்டோம்னா அதனுடைய அந்த மருத்துவ குணங்கள் வந்து பூச்சியை வந்து இன்னொரு கிராப்ல பூச்சி தாக்குதல் வந்து கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியகாந்தி வந்து ஒரு ஏக்கர் அந்த மாதிரிலாம் போடுற தேவையில்லை, சைட்லலாம் போட்டானா போதும். இன்னொன்னு என்ன வந்து, சூரியகாந்தி வந்து அந்த சத்து வந்து நிறைய எடுக்கும், நடு நடுவெல்லாம் போட்டா, அதனால ஓரத்துல போட்டாலே தாராளமா போதுங்க.
1: நாம் செய்யும் வேளாண்மை இயற்கையானதாக இருக்கணும், அதுல நிறைய பயிர்களை நம்ம விளைவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லா விவசாயிகளுக்கும் இருக்கு. ஆனால் அதுல என்ன மாதிரி பயிர்கள் செய்யணும், பூச்சி களை நோய்கள் இது போல பல ஃபேக்டர்ஸ் இருக்கு, இது எல்லாமே தாண்டி ஒரு வெற்றிகரமான இயற்கை வேளாண்மை செய்யணும் அப்படின்னா அதுல என்னென்ன விஷயங்கள் முக்கிய பங்காற்றுறது அப்படிங்கறத பத்தி ஒரு புரிதல் தேவைப்படுது இல்லைங்களா? அந்த ஒரு புரிதலை நமக்கு அளிக்கிறார் இயற்கை வேளாண்மை செய்யும் பைகம்பந்து பகுதியை சேர்ந்த விவசாயி சந்தோஷ் அவர்கள். இன்று இரவு 7:30 மணிக்கு தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

இனி விவசாயிகளுக்கான அறிவிப்பு. முட்டைகோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் லிட்டர் என்ற அளவில் இலை வழி மூலம் மழையில்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். கேரட் பயிரில் துரு மேலாண்மை விதைத்த 45 முதல் 50 நாட்களில் ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ குளோரான்ட்ரைன் ஃபைர்வோபல் என்ற குறுணை மருந்துகளை மழையில்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசோப் 2 கிராம் லிட்டர் அல்லது குளோரோதாலோனில் 2 கிராம் லிட்டர் என்ற அளவில் இலை வழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். பீட்ரூட் பயிரில் செர்கோஸ்போரா இலைப்புள்ளியை நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.3%, 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். பூண்டு ஊட்டச்சத்து மற்றும் நோய் மேலாண்மை. பூண்டு விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த 30, 45 மற்றும் 60 நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணூட்டச்சத்து கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.50 கிராம் என்ற அளவில் இடலாம். பூண்டு பயிரில் இலைப்புள்ளி ஊதா நிற கருகல் நோய் ஏற்படுவதை நிர்வகிக்க மான்கோசோப் 2 கிராம் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் லிட்டரு என்ற அளவில் தெளிக்க வேண்டும். வாழை இயற்கை முறையில் பயிரிடுவதற்கு தொழு உரம் 10 கிலோ மற்றும் வேப்பம் புண்ணாக்கு 1.25 கிலோ அடித்தளமாக நடவு செய்த 3 மாதங்களுக்கு பிறகு மண்புழு உரம் 5 கிலோ மற்றும் நடவு செய்த 5 மாதங்களுக்கு பிறகு மரச்சாம்பல் 1.75 கிலோ செடிக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. சணப்பு 1 முறை மற்றும் தட்டப்பயிர் 2 முறை. உயிர் உரங்களான ஆர்சஸ்குளோர் மைக்கோரைசா 25 கிராம், அசோஸ்பிரைலம் 50 கிராம், பாஸ்போர்ட் கரைக்கும் பாக்டீரியா 50 கிராம் மற்றும் ட்ரைகோடர்மா ஹெர்சியம் 50 கிராம் செடி பரிந்துரைக்கப்படுகிறது. மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும்.

0: வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரக பகுதிகளில் 15,89,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 வியாபாரிகளுக்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு டோக்கன் சாஹு கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு உகந்த வகையில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதை ரத்து செய்த நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதை தவிர்க்க வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பாரா குண்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஷர்மிளா தங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரக பகுதிகளில் 15,89,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மொத்தமுள்ள 19,36,00,000 வீடுகளில் 89% அளவிற்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் சுமார் 90% ஊரக பகுதி வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக திரு சி ஆர் பாட்டீல் குறிப்பிட்டார். இந்தியாவை உலகளாவிய சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் வகையில் மத்திய சுற்றுலா அமைச்சகம் ஏர் இண்டியா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தலைமையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஏர் இண்டியாவின் விரிவான உள்நாட்டு சர்வதேச சேவைகளையும் சுற்றுலா அமைச்சகத்தின் சுற்றுலாத்தல மேம்பாட்டு முயற்சிகளையும் ஒருங்கிணைப்பது இதன் நோக்கமாகும். இதன் மூலம் நாட்டில் சர்வதேச சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் ஈர்க்க முடியும் என்று திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 வியாபாரிகளுக்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை இணையமைச்சர் திரு டோக்கன் சாஹு கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இந்த திட்டத்தின் கீழ் 18,475 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்திட்டம் நடைபாதை வியாபாரிகள் தங்களுடைய வணிகத்தை விரிவுபடுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்று அவர் தெரிவித்தார். இதன் மூலம் அவர்களுடைய ஆண்டு வருமானம் அதிகரித்துள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அத்துடன் நடைபாதை வியாபாரிகளுடைய மின்னணு பண பரிவர்த்தனை பயன்பாடுகள் அதிகரித்துள்ளதாகவும் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாகவும் திரு டோக்கன் சாஹு தெரிவித்தார். விவசாயிகளுக்கு உகந்த வகையில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற வேளாண் பட்ஜெட் தொடர்பாக விவசாயிகள் மற்றும் வேளாண் சார்ந்த தொழில் புரிவோருடனான கருத்து கேட்பு கூட்டத்தின் போது அவர் இதனை தெரிவித்தார். மாநிலத்தின் மண்வள மேம்பாடு, நீர் மேலாண்மை, வேளாண் சந்தை சீர்திருத்தங்கள், வேளாண்மையில் இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துதல், பயிர் உற்பத்தி திறன், விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு விலை பாதுகாப்பு, நவீன வேளாண் தொழில்நுட்பங்களின் பயன்பாடு ஆகியவற்றுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என்று அவர் கூறினார். விவசாயிகள் மற்றும் வேளாண் தொழில் புரிவோரின் கருத்துகள், கோரிக்கைகள் கவனத்துடன் பரிசீலிக்கப்பட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். இந்த வருடம் எல்னினோ வருடமாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் அனைத்து விவசாயிகளும் பயிர் காப்பீடு செய்து வருவாய் இழப்பை தவிர்க்க வேண்டும் என்றும் திரு வினோத் கேட்டுக் கொண்டார். இக்கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் திரு செங்கோட்டையன், திரு வெங்கடரமணன் உள்ளிட்ட 10 அமைச்சர்கள் பங்கேற்றதாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.

0: நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதை ரத்து செய்த நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கிய அரசாணையை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறு வேலை வழங்குவது கருணை அடிப்படையிலானது என்றாலும் சட்டத்திற்கு புறம்பானதாக உள்ளது என்றும் இது தவறான முன்னுதாரணமாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எல் நினோவால் விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுக்கும் வகையில் சேலம் மாவட்ட வேளாண் துறை தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. வறட்சியால் ஏற்படும் மகசூல் பாதிப்பை தடுக்கும் வகையில் நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: காலநிலை மாற்றம் விவசாயிகளை கவலைக்குள்ளாக்கி விடுகின்றன. எல் நினோ பாதிப்பால் வறட்சிக்கு உள்ளாகும் மாவட்டங்களில் ஒன்றாக சேலம் மாவட்டம் இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் சேலம் மாவட்டத்தில் எல் நினோ பாதிப்புகளை தடுக்கும் வகையில் வேளாண்மைத்துறை அதிகாரிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டாரத்தில் விவசாயிகள் அதிக அளவில் பருத்தி பயிரிட்டுள்ள நிலையில் அதற்கான தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்திடும் விதமாக PPFM எனப்படும் தொழில்நுட்பத்தை வேளாண்மைத்துறை அறிமுகப்படுத்தி விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்து வருகிறது. 10 லிட்டருக்கு 100 மில்லி என்ற அளவீட்டில் பயன்படுத்தப்படும் இந்த பாக்டீரியா நுண்ணுயிரி மூலம் பயிர் சாகுபடிக்கான தண்ணீர் தேவை பெருமளவு குறையும் என்பதால் வறட்சி காலத்திலும் மகசூல் பாதிக்காமல் தடுக்க முடியும். சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
1: இருவரி செய்திகள். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான விவகாரத்தில் பிரிட்டன் யுக்ரைனுக்கு ஆதரவாக செயல்படும் என்று பிரதமர் திரு ஆண்டி பர்ன்ஹாம் தெரிவித்துள்ளார். ஈரான் ஆதரவு புரட்சிப்படையினர் ஏவிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. மேகாலயாவில் மின்சார வாகனங்கள் வாங்குவோருக்கு 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. மகாராஷ்டிரா ஆசிரியர் தகுதித் தேர்வு வினாத்தால் கசிவு வழக்கில் முக்கிய குற்றவாளி பிவாண்டி நீதிமன்றத்தில் சரணடைந்தார். நாட்டில் இன்ஸ்டாகிராம் வலைதளத்திற்கு அடுத்த மாதம் 25ஆம் தேதி முதல் தடை விதிக்கப்பட உள்ளதாக பரவும் தகவல் தவறானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை தொடர்பான ஆய்வுக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே விபத்தில் சிக்கிய காரை விடுவிக்க 5,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையில் தடை செய்யப்பட்ட 370 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் நாரைக்கிணறு பகுதியில் விவசாயிகள் பட்டா கேட்டு கோரிக்கை விடுத்துள்ளதால் அதுகுறித்து மாநில அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்று ஆட்சியர் திரு மதுபாலன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு முடித்து உயர்கல்வி சேராத மாணவர்களுக்கான வழிகாட்டு நிகழ்ச்சி நாளை மறுநாள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 5,80,00,000 ரூபாய் மதிப்பிலான 4 கிலோ தங்க கட்டிகளை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் ஷர்மிளா தங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பாரா குண்டு எறிதல் பிரிவில் அவர் 9.81 மீட்டர் தூரம் எறிந்து இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மற்றொரு இந்திய வீராங்கனை ஷில்பா ஷைலா வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆடவர் பளு தூக்குதல் 79 கிலோ எடை பிரிவில் பல்லூரி அஜய்பாபு வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் உயரம் தாண்டுதல் போட்டியில் இந்தியாவின் சர்வேஷ் அனில் குஷாரே வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 58 கிலோ பளு தூக்குதல் பிரிவில் இந்தியாவின் பிந்தியா ராணி தேவி வெண்கலப் பதக்கம் வென்றார். குத்துச்சண்டை பிரிவில் அன்குஷ் பங்கல், சாக்ஷி சௌத்ரி ஆகியோர் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 5 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. தைவான் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரகப் பகுதிகளில் 15,89,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக

0: மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 வியாபாரிகளுக்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு டோக்கன் சாகு கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு உகந்த வகையில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதை ரத்து செய்த நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பாரா குண்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஷர்மிளா தங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55, ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழும் பறவைகளின் வாழ்வியல் பயன்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி முனைவர் பட்ட ஆய்வு அறிஞர் கி. திருஷ்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: இயற்கை மொழி நிகழ்ச்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் கேட்க போவது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும் அரிதான பறவைகளை பற்றி. இன்று நாம் கேட்க போகும் பறவை மலபார் வுட் ஸ்ட்ரைக். இதோட பிஹேவியர் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மலபார் வுட் ஸ்ட்ரைக் வந்து சுறுசுறுப்பான ஒரு மரத்திலிருந்து மரத்தில் தாவி ஒரு வேட்டையாடும் ஒரு பறவையினும். இது மோஸ்ட்டு நம்ம ஜோடியா இல்லைன்னா சிறிய ஒரு குழுவாக பார்க்கலாம். மரங்களோட மேல் பகுதியில் வேகமாக நகரும், தொடர்ந்து இடம் மாறிக்கொண்டே உணவு வந்து தேடும். இதுக்கு பார்வை வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், அதனால கூர்மையாக அதோட இரையை கவனித்து வேட்டையாடி உண்ணும். இதோட இனப்பெருக்கம் காலம் பார்த்தோம்னா மார்ச்சிலிருந்து ஜூலை மாதம் வரை. இந்த காலத்தில் ஜோடிகள் வந்து இனம் சேர்ந்து அதோட பகுதிகளை வந்து தேர்வு செய்யும். எங்கே பொந்து அமைக்கலாம், எங்கே கூடு கட்டலாம் அப்படின்னு. கூடுகள் வந்து மரக்கிளைகளில் அமைக்கும். கூடுகள் வந்து சிறிய கிளைகள் அப்புறம் புல் மற்றும் நார்களை வைத்து கட்டும். அது வந்து ஒரு கிண்ண வடிவத்தில் கூடை வந்து கட்டும். இதுவுமே நம்ம மற்ற ஸ்ட்ரைக் மாதிரி இலைகளை கொண்டு அதோட கூடை வந்து மறைத்து வச்சிடும். அப்போ தான் ப்ரெடேட்டர்ஸ்லேருந்து தன்னோட குட்டிகளை பாதுகாக்க முடியும். இதோட கூடில் பார்த்தீங்கன்னா பொதுவாக 2-3 முட்டைகளை இடும். முட்டைகள் வந்து ஒரு வெண்மை இல்லைன்னா ஒரு மங்கலான ஒரு நிறத்தில் இருக்கும். பெண் பறவை வந்து அடைக்காக்கும். 14 நாட்கள் ஆகும் இதோட குஞ்சுகள் வெளிவர. இதோட இக்கோலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ், நம்ம சூழலின் முக்கியத்துவம்னு பார்த்தோன்னா, இது வந்து பூச்சி கட்டுப்பாட்டில் இருக்க முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. காட்டு சூழலில் இயற்கை வந்து சமநிலையை படுத்துகிறது. நம்ம மரங்களில் பூச்சி தொற்றுகளை வந்து குறைக்கும் உதவியான ஒரு பறவையாகும். இதுக்கு அச்சுறுத்தல் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, நம்ம காடை அழிக்கிறது அப்புறம் மரத்தை வெட்டுது, மோஸ்ட்டாக இந்த பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துறதுனால இவங்களுக்கு தங்களுடைய உணவு கிடைக்காம போகுது. இது பார்த்திங்கன்னா நம்ம மரங்களில் வேகமாக நகரும் ஒரு மிகப்பெரிய திறன் வாய்ந்த ஒரு பறவை. இது நம்ம ஸ்ட்ரைக் போல இரையை வந்து பிடிக்கும் தன்மை இருக்கு. நம்ம காட்டு விளிம்புகளில் அதிகமாக பார்க்கலாம். அமைதியாக இருந்தாலும் நல்லா சுறுசுறுப்பான ஒரு வேட்டையாடும் பறவை மலபார் வுட் ஸ்ட்ரைக் ஆகும். இந்த பறவை இயற்கையில் பூச்சியை கட்டுப்படுத்துறதுனால இது ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. இது நம்ம காட்டு சூழலில் சமநிலை பாதுகாக்கவும் உதவுகிறது. எனவே இதனோட வாழ்விடத்தை நம்ம பாதுகாத்து முழு காட்டு அமைப்பையும் பாதுகாக்கிறதுக்கு சமமாக இருக்கும்.
3: நன்றி.
1: இதுவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழும் பறவைகளின் வாழ்வியல் பயன்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி முனைவர் பட்ட ஆய்வு அறிஞர் கி. திருஷ்யா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
4: தினமும் காலை 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள்.

0: மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம். நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
0: காலை கதிர் நிகழ்ச்சியின் துவக்கமாக நலமுடன் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் மனநலம் குன்றிய குழந்தைகளுக்கான பொதுவான தகவல்கள் வழங்குகிறார் பொதுநல மருத்துவர் சாஜு அவர்கள்.
3: குழந்தைகள்ல வந்து மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், இவங்கள பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் எப்படி உருவாகிறாங்க, எப்படி பிறக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா பெரிய ஹிஸ்டரி, அது பெரிய ஒரு நிறைய தொகுப்பா போக முடியும். பட் இதுல ரொம்ப முக்கியமா மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு எப்படி வந்தாங்க, எப்படி இனிமே வரக்கூடாது, இருக்கிற இப்ப குழந்தைகள் எல்லாமே வந்துட்டு எப்படி பராமரிக்கணும், அவங்களுக்கு உணவு முறைகள், இது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எப்படி வந்தாங்க அப்படின்னா, ஆதிகாலத்துல இருந்து ஒரே ஒரு வசனம் டயலாக் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்னன்னா, அவங்க தாத்தா கொள்ளு தாத்தா இந்த மாதிரி இருந்தாங்க, அவங்க பரம்பரையில யாரோ ஒருத்தவங்க அப்படி இருந்துட்டே இருந்தாங்க, அதேதான் அப்படியே அந்த வாரிசுகள் வருதுன்னு. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சாபங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிடுவாங்க. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி அடுக்கடுக்கா வச்சு போயிட்டே இருக்கும். ஆரம்ப கட்டத்திலேயே வந்து அந்த காலத்துல இருந்தது, தாத்தாவுக்கு இருந்தது, கொள்ளு தாத்தாவுக்கு இருந்தது, அதனாலதான் அந்த பரம்பரைக்கு அதே மாதிரி ஒரு சாபக்கேடா வந்துட்டு இருக்கு, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. பட் அதை சரி பண்றதுக்கான முறைகள் அப்ப தெரியல. சில நேரங்கள்ல இயற்கை முறையில வந்து அவங்க சிலதெல்லாம் சரியானவங்க அந்த பரம்பரையில இருந்து தடுக்கப்பட்டது. பட் அறிவியல் பூர்வமா பாத்தீங்கன்னா இப்ப நிறைய முறைகள் இருக்கு. ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாலே அதுல ஸ்கேனிங்லயே தெரிஞ்சிடும் இப்படி இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு விஷயமுமே பாத்தீங்கன்னா, இப்ப ஸ்கேன்ல இந்த குழந்தை இப்படிதான் இருக்கும், பிறப்புல வந்துட்டு ஊனம் இல்ல ஊனம் இல்லாம இருக்கும், ஏதோ வளர்ச்சி கம்மி இருக்கு, இந்த மாதிரி எல்லாமே நவீன முறையில கண்டுபிடிக்க கூடிய விஷயங்கள் நிறைய வந்துருச்சு. ஏன் அப்படியெல்லாம் பிறக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஒன்னு ரெண்டு நான் சொல்றேன். என்னன்னா, ஃபேமிலியிலேயே இப்ப என்னோட அண்ணன் பொண்ணு விட்டு போயிடக்கூடாது, மாமாவை தான் கட்டிக்கணும், ரத்த சொந்தங்கள்ல குடும்பத்திலேயே இருக்கிற அந்த ரத்த சொந்தங்கள்லயே திருமணம் பண்ற ஒரு விபரீதம் வந்துட்டு கண்டிப்பா நிறைய பாதிப்பு வருது. அப்படி நம்ம திருமணம் பண்ணக்கூடாது, அண்ணன் பொண்ணுதான் அந்த மாதிரி நம்மள விட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக பண்றது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம்னா, சின்ன வயசுலயே இந்த பையனுக்கு இந்த பொண்ணுதான், அந்த பையனுக்கு இந்த பொண்ணுதான், பையனுக்கு இந்த பொண்ணு, பொண்ணுக்கு இந்த பையனை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க. நாளடைவில் இவங்களைதான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்றது. அதெல்லாம் இப்ப மாறி போய் அவங்கவுங்களுக்கு பிடித்த மாதிரி திருமணமும் இப்ப நடந்துட்டு இருக்கு. அந்த காலத்துல அந்த மாதிரி எல்லாம் நடந்தது, மீறக்கூடாது, நம்ம வாக்கு கொடுத்துட்டோம், அதனால நம்ம குடும்பங்கள் சொந்தங்கள் விட்டு போயிடக்கூடாதுன்றதுனால ரத்த சொந்தங்கள்லயே ஒண்ணுக்குள்ள ஒன்னு ஒரே குடும்பத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்றதுனாலயும் இந்த மாதிரி குறைபாடுடன் குழந்தைகள் பிறந்துட்டு இருந்தது. இப்போ அதே செஞ்சா நிச்சயமா அந்த குறைகள் கண்டிப்பா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா, சின்ன வயசு குழந்தைங்க, ஒரு இப்ப 21 வயசுதான் ஒரு பெண்ணு வந்துட்டு அவளோட கர்ப்பப்பை நல்ல பலமா இருக்கு. அதே மாதிரி ஒரு ஆணுக்கு வந்து 25 அதுக்கு மேலதான் அவங்களோட உயிரணுக்களுமே நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்றதுக்கு ஒரு அறிவியல் பூர்வமா நமக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. அப்படி இல்லாம ஒரு பெண் முழுமையா ஒரு தாய்மை அடையறதுக்கு அந்த கர்ப்பப்பை ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு தெரியாம அவசரமா இந்த இளம் வயது பெண்கள் எல்லாம் சீக்கிரமா திருமணம் பண்ணி வைக்கிறது, இப்ப அவங்கவுங்களே திருமணமா பண்ணிக்கிறது, இதெல்லாம் மாதிரி எல்லாம் இருக்கும்போது கருமுட்டைகள் கரெக்டா ஸ்ட்ராங்கா இல்லாத ஒரு இதுல கண்டிப்பா குழந்தைகள் குறைபாடோட பிறக்கிறது நிறைய நடந்துட்டுதான் இருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்து நடக்கணும். அதனாலதான் நான் நிறைய சொல்லுவேன், திருமணத்துக்கு முன்பே பெண்ணுக்கு குறை இருந்தாலும் அந்த வீட்டுல இருக்கிறவங்க, பெண்ணுக்கு குறை மீன்ஸ் கர்ப்பப்பை, அந்த மாதவிடாய் காலம் எல்லாமே வந்து சரியா இருக்கா, அந்த குழந்தைக்கு அந்த பொண்ணுக்கெல்லாம் நல்ல ஒரு விஷயம், ஆரோக்கியமா இருக்காளா அப்படின்றது வந்து பார்த்து ஸ்ட்ராங்கா பண்ணி விடுறது. சத்துள்ள ஆகாரம், உணவு முறைகள் எல்லாமே பக்குவப்படுத்தி அந்த பெண்ணை நல்லபடி உருவாக்க வேண்டியது தாய் தந்தை இவங்களோட கடமை.
0: நலமுடன் வாழ.
2: இதுவரை மனநலம் குன்றிய குழந்தைகளுக்கான பொதுவான தகவல்கள் வழங்கினார் பொது நல மருத்துவர் சாஜு அவர்கள்.
4: தில் தில் தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல் லவ் லவ் லவ்

0: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் போக்சோ சட்டம் பற்றிய பொதுவான தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் கார்த்திகேயன் அவர்கள்.
2: போக்சோ ஆக்ட்னா என்ன? போக்சோனா ஃபுல் ஃபார்ம் Protection of Children from Sexual Offences Act 2012. இந்த ஆக்ட் 2012 பார்லிமெண்ட் பாஸ் பண்ணது. அதுக்கு முன்னாடியும் செக்ஷுவல் அஃபென்சஸ்க்கு லாஸ் இருந்தது, ஆனால் சில்ட்ரனுக்காக ஸ்பெசிஃபிக்காக ஒரு காம்ப்ரஹென்சிவ் லா இல்லை. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, சைல்ட் ரைட் ஆர்கனைசேஷன்ஸ், ரிசர்ச்சர்ஸ், சைக்காலஜிஸ்ட் சில ரிப்போர்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்சர்வேஷன் என்னென்னா, சில ஸ்டேட்ஸில் ரெஜிஸ்டர் ஆகிற போக்சோ கேசஸில் ஒரு கன்சிடரபிள் பர்சன்டேஜ் டீனேஜ் கன்சென்சுவல் ரிலேஷன்ஷிப்ஸ். இது ப்ரிடேட்டர்ஸ் கேஸ் இல்லை, இது ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ். அதனால எக்ஸ்பர்ட்ஸ் கேள்வி கேட்கறது, இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு சேம் பனிஷ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணலாமா? இதுதான் டிபேட். நம்ம இந்தியன் சொசைட்டியில ஃபேமிலி ரோல் ரொம்ப பெருசு. பேரண்ட்ஸ் நேச்சுரலி பசங்க சேஃப்டி பத்தி கன்சர்னா இருப்பாங்க, அது கரெக்ட் தான். ஆனா சில கேசஸ்ல ரிலேஷன்ஷிப் பிடிக்கலனா இமீடியட்டா போலீஸ் கம்ப்ளைண்ட், எஸ்பெஷலி காஸ்ட் டிஃபரன்ஸ், ரிலீஜன் டிஃபரன்ஸ், எக்கனாமிக் பேக்ரவுண்ட் டிஃபரன்ஸ், கம்யூனிட்டி டிஃபரன்ஸ், இப்படி ரீசன்ஸ் இருக்கலாம். அப்போ கிரிமினல் லா ஃபேமிலி டிஸ்பியூட் செட்டில் பண்றதுக்கு யூஸ் ஆகுதான்னு நம்ம பார்க்கணும். இதை பத்தி தான் சுப்ரீம் கோர்ட் லேட்டர் கன்சர்ன் எக்ஸ்பிரஸ் பண்ணுது. ஒரு இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ், இங்க ஒரு கன்ஃபியூஷன் வரக்கூடாது. யாரும் எக்ஸ்ப்ளாய்டேஷனை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, யாரும் சைல்டு அபியூஸை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. டிபேட் என்னன்னா, ப்ரிடேட்டரும் டீனேஜ் பாய் ஃப்ரெண்டும் லா ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணலாமா இல்லை டிஃப்ரென்ஸ் இருக்கணுமா? இதுதான் டிஸ்கஷன். டாக்டர்ஸ்க்கும் ப்ராப்ளம். இன்னொரு சைடு எஃபெக்ட் என்னென்னா, சப்போஸ் ஒரு 17 வயசு 17 வயசு பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக டாக்டர் கிட்டே வந்தால், டாக்டருக்கு லீகல் டியூட்டி இருக்கும், என்னென்னு ரிப்போர்ட் பண்ணணும். ரிசல்ட் என்ன? போலீஸ் கேஸ், ஃபேமிலி ப்ரெஷர், கோர்ட் இன்வெஸ்டிகேஷன். பப்ளிக் ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ் இதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, இதனால் சில டீனேஜர்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போகவே பயப்படுறாங்க, மெடிக்கல் ஹெல்ப் எடுக்காமல் இருக்கிறாங்க. இதுவும் ஒரு கன்சர்ன். ஃபார் எக்ஸாம்பிள், 17 இயர்ஸில் ஒரு பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆயிடுச்சுன்னா, அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு பயந்துட்டு வெளியிலேயே ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அவங்களுக்கு அது ரொம்ப பாதிக்கக்கூடிய சூழ்நிலை, அதை நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க. இந்த லா பல ஹைகோர்ட்ஸ் இண்டிவிஜுவல் கேசஸில் இன்டர்வென்ஷன் பண்ணியிருக்காங்க. எவிடன்ஸ் பார்த்து ரிலேஷன்ஷிப் ஜென்யூன்னு சொல்லி, ஃபோர்ஸ் இல்லை, த்ரெட் இல்லை, கேர்ள் ரிப்பீட்டட்லி ரிலேஷன்ஷிப் வாலண்ட்ரின்னு சொல்கிறாங்க. அப்போது சில கேசஸில் ஹைகோர்ட் ப்ரொசீடிங்ஸ் குவாஷ் பண்ணியிருக்காங்க ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த பாய் அண்ட் கேர்ள். அதாவது அவங்க 17 இயர்ஸ் இல்லை 18 இயர்ஸ், அவங்களோட ஏஜ் டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மிங்கிறப்போ, அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் ஃபோர்ஸ் இல்லை, த்ரெட் இல்லைன்னு ஒன்றே அந்த ப்ரொசீடிங்ஸை குவாஷ் பண்ணியிருக்காங்க. ஆனால் லிசனர்ஸ், இதை புரிஞ்சிக்கணும், இது ஆட்டோமேட்டிக் இல்லை. எவ்ரி கேஸ் ஃபேக்ஸ் பார்த்து தான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் வந்த உடனே லவ் கேஸ்ன்னு க்ளோஸ் பண்ண முடியாது. கோர்ட்ஸ் தான் அதை டிசைட் பண்ணணும். அதுக்குள்ளே மந்த்ஸ், சில நேரம் இயர்ஸ் ஆகலாம். இமேஜின் பண்ணுங்கள், ஒரு ஸ்டூடெண்ட் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு, சடன்லி போக்சோ கேஸ், கோர்ட், லாயர், போலீஸ், பெயில், எக்ஸாம்ஸ், ஃபியூச்சர், நினச்சி பாருங்க, இட்ஸ் அ மென்டல் ஸ்ட்ரெஸ். லேட்டர் கோர்ட் சொல்லணும் கேஸ் குவாஷன், லாஸ்ட் டைம் திரும்ப வருமா? இதுதான் ஜுடிஷியரியோட கன்சர்ன். இந்த ரிப்பீட்டட் சுச்சுவேஷன்ஸ் பார்த்து லாயர்ஸ், ஜட்ஜஸ், அகாடமிக்ஸ் ஒரு க்வெஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க, டீனேஜர்ஸ் மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்னா செப்பரேட் லீகல் அப்ரோச் இருக்கணுமா? 18 வயசுக்கு கீழே செக்ஷுவல் ஆக்டிவிட்டின்னா போக்சோ அப்ளை ஆகும், 18 வயசுக்கு கீழே கன்சென்ட் வேலிட் இல்லை. இது மாதிரி எக்ஸப்ஷன், அதாவது ரோமியோ ஜூலியட் கிளாஸ் மாதிரி எக்ஸப்ஷன் பார்லிமெண்ட் இன்னும் கிரியேட் பண்ணலை. இந்த செக்மெண்டோட சம்மரி பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்த்தது போக்சோ சில்ட்ரனை ப்ரொடெக்ட் பண்ண கிரியேட் பண்ணலாம், ஆனால் சில கன்சென்சுவல் டீனேஜ் ரிலேஷன்ஷிப்பும் அது அண்டரில் வந்துடுது. ஃபேமிலி டிஸ்பியூட்ஸை போக்சோவில் கிரிமினல் கேஸாக மாற்றுறாங்க. ஹைகோர்ட்ஸ் சில கேசஸில் ரிலீஃப் கொடுத்தாலும் அது லேட்டஸ்ட் ஸ்டேஜில் தான் நடக்குது. இதனால் ஒரு புது லீகல் டிபேட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
0: சட்டம் அறிவோம்.
1: இதுவரை போக்சோ சட்டம் பற்றிய பொதுவான தகவல்கள் வழங்கினார் வழக்கறிஞர் கார்த்திகேயன் அவர்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். விக்ரம் 1 ராக்கெட் திட்டத்தின் வெற்றி குறித்து ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவன குழுவினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்துரையாடினார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் கீழ் 99 லட்சம் வீடுகள் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொம்மை உற்பத்தி துறைக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் பணிக்குழு அமைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. மேகாலயாவில் மின்சார வாகனங்கள் வாங்குவோருக்கு 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்றன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த திரு பவன் சந்தனா, திரு நாகாபரத் தாக்கா ஆகியோருடன் கலந்துரையாடினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், பல்வேறு ஆர்வமிக்க தலைப்புகளுடன் விக்ரம் 1 ராக்கெட் திட்டத்தின் வெற்றி குறித்து தாங்கள் உரையாடியதாக குறிப்பிட்டுள்ளார். அவர்களுடைய எதிர்கால திட்டங்கள் குறித்து கேட்டறிந்து மகிழ்ச்சி அடைந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். அவர்களுடைய திறன், லட்சியம், நேர்மறையான மனப்பான்மை ஆகியவை நாட்டின் தனியார் விண்வெளி சூழலை பிரதிபலிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் குழுவினருக்கு தமது வாழ்த்துகளையும் பிரதமர் தெரிவித்துக் கொண்டுள்ளார். நாட்டின் மின் உற்பத்தி துறையில் நிலக்கரி இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர துபே கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், 2024-25 நிதியாண்டில் 62.5 மில்லியன் அளவிற்கு நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்ட நிலையில் கடந்த நிதியாண்டில் 45.4 மில்லியன் டன் அளவிற்கு மட்டுமே இறக்குமதி செய்யப்பட்டதாக தெரிவித்தார். அனல்மின் நிலையங்களுக்கான நிலக்கரி இறக்குமதி 27% குறைந்துள்ளதாகவும் திரு சதீஷ் சந்திர துபே குறிப்பிட்டார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் கீழ் 99 லட்சம் வீடுகள் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது தெரிவித்துள்ள மத்திய வீட்டு வசதித்துறை இணையமைச்சர் திரு டோகன் சாகு, மாநிலங்கள் யூனியன் பிரதேச அரசுகள் சமர்ப்பித்த பரிந்துரைகளின் அடிப்படையில் இதுவரை 1,27,00,000 மேற்பட்ட வீடுகளுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். மேகாலயாவில் மின்சார வாகனங்கள் வாங்குவோருக்கு 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வாகனங்களுக்கான பதிவு கட்டணமும் கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேகாலயாவில் தற்போது 5,000-க்கும் மேற்பட்ட மின்சார வாகனங்கள் இயங்கும் நிலையில் அதன் எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையில் மாநில அரசு இந்நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. மகாராஷ்டிரா ஆசிரியர் தகுதி தேர்வு வினாத்தாள் கசிவு வழக்கில் முக்கிய குற்றவாளி பிவாண்டி நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இதன் மூலம் இவ்வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை 15 அதிகரித்துள்ளது. தேர்வு முறைகேடு தொடர்பாக சம்பந்தப்பட்ட மற்றவர்கள் குறித்தும் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பொம்மை உற்பத்தி துறைக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் பணிக்குழு அமைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இதனை தெரிவித்தார். இதன் மூலம் 2032 ஆண்டுக்குள் உலக அளவில் பொம்மை சந்தையில் இந்தியா 5% பங்களிப்பை அடைய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பொம்மை தொழிலை உலகளாவிய சந்தைகளுடன் இணைப்பதையும் வர்த்தகம் செய்வதை எளிதாக்குவதையும் இந்த பணிக்குழு கவனம் செலுத்தும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு பியூஷ் கோயல், சிறந்த வடிவமைப்புடன் பொம்மைகளை உற்பத்தி செய்யுமாறும் ஏற்றுமதியில் கவனம் செலுத்துமாறும் தொழில்துறையினரை கேட்டுக் கொண்டார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரகப் பகுதிகளில் 15,89,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், மொத்தமுள்ள 19,36,00,000 வீடுகளில் 89% அளவிற்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் சுமார் 90% ஊரகப் பகுதி வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக திரு சி ஆர் பாட்டீல் குறிப்பிட்டார். இந்தியாவை உலகளாவிய சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் வகையில் மத்திய சுற்றுலா அமைச்சகம் ஏர் இண்டியா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தலைமையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஏர் இண்டியாவின் விரிவான உள்நாட்டு சர்வதேச சேவைகளையும் சுற்றுலா அமைச்சகத்தின் சுற்றுலா தல மேம்பாட்டு முயற்சிகளையும் ஒருங்கிணைப்பது இதன் நோக்கமாகும். இதன் மூலம் நாட்டில் சர்வதேச சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் ஈர்க்க முடியும் என்று திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். நாட்டில் இன்ஸ்டாகிராம் வலைதளத்திற்கு அடுத்த மாதம் 25 முதல் தடை விதிக்கப்பட உள்ளதாக பரவும் தகவல் தவறானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை கண்டறியும் குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தகவல் முற்றிலும் தவறானது என்று கூறியுள்ளது. இதுபோன்ற அறிவிப்புகளை அரசு வெளியிடவில்லை என்று தெளிவுபடுத்தியுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை இன்று வாஷிங்டனில் சந்திக்கிறார். திரு டிரம்ப் 2வது முறையாக அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டது முதல் இரு தலைவர்களுக்கும் இடையேயான 8வது சந்திப்பு இதுவாகும். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள இஸ்ரேல் பிரதமர், மற்ற நாடுகளின் தலைவர்களை விட அமெரிக்க அதிபரைத்தான் தாம் அதிக முறை சந்தித்துள்ளதாக கூறியுள்ளார். தங்களுடைய சந்திப்பின் போது ஈரான் உள்ளிட்ட அனைத்து விவகாரங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பிற நாடுகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதும் அமைதியை நிலைநாட்டுவதும் இந்த சந்திப்பின் நோக்கம் என்று இஸ்ரேல் பிரதமர் கூறியுள்ளார். ஒடிசா, சத்தீஸ்கர், தில்லி, ஹரியானா, பஞ்சாப், சண்டிகர், ஹிமாச்சல் பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தராகண்டில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திராவின் கடலோரப் பகுதி, ராஜஸ்தான், குஜராத், ஜார்க்கண்ட், கேரளம், மத்திய பிரதேசம், தெலங்கானா ஆகிய மாநிலங்களில் அடுத்த 3 கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் எர்ணாகுளம், திருச்சூர், மலப்புரம், கோழிக்கோடு, கண்ணூர் மற்றும் காசர்கோட் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் வெற்றி பெற்றன. தில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா ஆடவர் பிரிவில் ஜிம்பாப்வேயையும் மகளிர் பிரிவில் மாலத்தீவையும் வென்றனர். ஆடவர் பிரிவில் மனோவ் தாக்கர், ஹர்மித் தேசாய், பயஸ் ஜெயின் ஆகியோரும், மகளிர் பிரிவில் சுதீப்தா முகர்ஜி, யஜஸ்வினி கார்படே, ஸ்வஸ்திகா கோஷ் ஆகியோரும் தத்தமது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் ஷர்மிளா தங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பாரா குண்டு எறிதல் பிரிவில் அவர் 9.81 மீட்டர் தூரம் எறிந்து இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மற்றொரு இந்திய வீராங்கனை ஷில்பா ஷைலா வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆடவர் பளுதூக்குதல் 79 கிலோ எடை பிரிவில் வல்லூரி அஜயபாபு வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் உயரம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் சர்வேஷ் அனில் குஷாரே வெள்ளிப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 5 3 வெண்கலப்பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. தேசிய ஜூனியர் ஹாக்கி சாம்பியன் போட்டி கோவையில் இன்று தொடங்குகிறது. அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விக்ரம் 1 ராக்கெட் திட்டத்தின் வெற்றி குறித்து ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவன குழுவினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்துரையாடினார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் 2ஆம் கட்டத்தின் கீழ் 99,00,000 வீடுகள் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொம்மை உற்பத்தி துறைக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் பணிக்குழு அமைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. மேகாலயாவில் மின்சார வாகனங்கள் வாங்குவோருக்கு 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
0: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.

இனி கேட்கலாம் குட் மார்னிங் நீலகிரிஸ். இன்றைய சிந்தனை, வெற்றி என்பது ஒரு நாளில் கிடைப்பதல்ல, தினமும் விடா முயற்சியுடன் எடுத்து வைக்க சிறிய அடிக்கல் பலனே வெற்றி. இனிய காலை வணக்கம். உங்கள் இன்றைய நாள் வெற்றியும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக அமைய வாழ்த்துக்கள். முதல் பாடல்,

அந்தரத்திலிருந்து தயங்கி தயங்கி சிறிது சிறிதாக இருளில் உதிரும் நெருப்பு துண்டங்களைப் போல் எதிரே தெரிந்து கொண்டிருந்த அந்த சிவப்பு ரத்தினங்களையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தனர் சுரமஞ்சரியும் அவள் தோழியும். தந்தையின் கைப்பிடியில் உள்ள அந்த யாழி முகம் வினாடிக்கு வினாடி பெருகி விரிந்து அகலமும் நீளமுமாகிய பூதாகரமாக வளர்ந்து விரிந்து கொண்டு தன்னை அமுக்குவது போல் பயமாயிருந்தது சுரமஞ்சரிக்கு. தந்தை ரகசியமாக அங்கே வந்து இருளில் ஊன்றுகோளுடனே நின்று கொண்டு தானும் வசந்தமாலையும் அதுவரை பேசிக் கொண்டிருந்தவற்றையெல்லாம் கேட்டவாறே இருக்கிறார் என்று உணர முற்படும் பொழுது அந்த உணர்ச்சியால் தன் உடல் முழுவதும் கருந்தேல் விழுந்து உருகிறாற்போல சிலிர்த்து நடுங்கினாள் அவள். தன் வார்த்தையும் தான் அதை ஒலித்த குரலும் நடுங்கிட, வசந்தமாலை என்று மெல்ல அழைத்தாள் சுரமஞ்சரி. அந்த அழைப்புக்கு பதில் குரல் கொடுக்காமலே, பேச வேண்டாம் என்று சொல்வது போல் தன் பலக்கரத்தால் தலைவியின் பவழ மெல் இதழ்களை லேசாக பொத்தினாள் வசந்தமாலை. தோழியும் அப்போது மிகவும் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறாள் என்பதை தன் இதழ்களை மூடி அவள் விரல்கள் நடுங்கிய விதத்திலிருந்து சுரமஞ்சரி புரிந்து கொள்ள முடிந்தது. அண்மை காலத்து நிகழ்ச்சிகளால் தன் தந்தையை விட காண முடியாத விடுகதையாக நினைத்து பயப்பட வேண்டிய சூழ்நிலை ஒவ்வொரு வினாடியும் அவளுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருந்தது. யாருக்கும் அடிமையாக கூடாது என்று செல்வம் சேர்க்க தொடங்கியவர்கள் கடைசியில் அந்த செல்வத்துக்கே முழு அடிமையாக போய்விடுவதுதான் முடிவாகும் என்பதற்கு தன் தந்தையையே நிதர்சனமான உதாரணமாக கண்டாள் சுரமஞ்சரி. செல்வத்துக்கு அடுத்தாற்போல அவர் நகை வேழம்பருக்கும் சிறிது அடிமைப்பட்டிருப்பது போல தோன்றியது அவளுக்கு. செல்வத்துக்கு அடிமைப்படுவதைப் போலவே ரகசியங்களுக்கு அடிமைப்படுவது பயங்கரமானதுதான். ரகசியங்களுக்கு அடிமைப்படுகிறவன் அதை உடையவனுக்கும் அடிமைப்பட வேண்டியது இருக்கும். ஒரே சமயத்தில் இந்த இரண்டு வகையிலும் அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கும் ஒருவருக்குத்தான் மகளாயிருப்பதை எண்ணிய போது அவளுக்கு பயத்துடனே சிறிது பரிதவிப்பும் உண்டாயிற்று. செல்வத்தை குவிப்பதில் கவலையும் அக்கறையும் காட்டுவதற்கு அடுத்தபடியாக அதே அளவு கவலையும் அக்கறையும் நகை வேழம்பரோடு பழகுவதில் தன்னுடைய தந்தைக்கு இருக்கிறது என்பது அவளுக்கு புரிந்தது. யாருடைய வாழ்வை வளர்த்து அதில் தானும் இரண்டர கலந்துவிட வேண்டுமென்று அவள் தவித்துக் கொண்டிருக்கிறாளோ அவருடைய வாழ்வையே அழித்துவிட தந்தை முயல்வது இலைமறை காய்போல் அவளுக்கு புரிந்தது. அந்த வினாடி வரையில் தனக்கு புரிந்திருக்கிற பயங்கரங்களை விட இனிமேல் புரிய வேண்டிய பயங்கரங்கள் தாம் அதிகமாக இருக்கும் போல் சுரமஞ்சரியின் மனக்குரல் அவளுக்கு சொல்லியது. இந்த கொடுமைகளையெல்லாம் நினைத்த போது தான் அங்கிருந்து ஓடிப்போய் கடலில் விழுந்தாவது உயிரை போக்கிக் கொண்டு விட வேண்டும் போல தவிப்படைந்தாள் அவள். அந்த தவிப்பின் விளைவு தோழி வசந்தமாலையிடம் ஒரு கேள்வியாகவும் பிறந்தது. இப்போது தன் தந்தையே மறைவாக அங்கு வந்து நின்று ஒட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார் என்று அறிந்தபோது அந்த தவிப்பு மேலும் முருகி வளர்ந்தது. சுரமஞ்சரியின் கண்கள் அந்த சிவப்பு புள்ளிகளையே பார்த்து கொண்டிருந்தன. அவை இருளில் அசையாமல் ஓர் இடத்திலேயே இருப்பதைக் கண்டு அந்த ரத்தினங்கள் பதிக்கப்பெற்ற ஊன்றுகோலை ஊன்றிக்கொண்டு அப்போது அங்கே நிற்பவர் முன்னுக்கும் நகராமல் பின்னுக்கும் நகராமல் நின்ற இடத்திலேயே நின்று கொண்டிருக்க வேண்டுமென்று அனுமானம் செய்து கொண்டாள் சுரமஞ்சரி. அவள் மனதில் அப்போது பலவிதமான சந்தேகங்கள் உண்டாயின. அந்த சந்தேகங்களில் இரண்டொன்றையாவது வசந்தமாலையின் காதருகே மெல்ல கேட்கலாம் என்றால் தோழி அந்த நிலையில் தன்னோடு பேசுவதற்கே பயப்படுவது போலிருந்தது. அரை நாழிகை போனதற்கு பின் தோழியே வலுவில் வந்து சுரமஞ்சரியின் காதருகே தன்னுடைய சந்தேகம் ஒன்றை கூறினாள். அம்மா, இதோ தெரிகிறதே சிவப்பு ரத்தினங்களோடு கூடிய ஊன்றுகோலை பிடித்துக்கொண்டு உங்கள் தந்தையார் இங்கு மறைந்து நிற்பதாக. இதுவரை நீங்களும் நானும் நினைத்துக் கொண்டிருந்தது சாத்தியமில்லை. ஒரு காலை சாய்த்து கொண்டே அவரால் இவ்வளவு நேரம் அசையாமல் நிற்க முடியாது. கால் மாற்றி ஊன்றியிருந்தாரானால் அந்த சிறு ஒலியையும் ஊன்றுகோல் அசைவதையும் இதற்குள் நாம் கேட்டும் கண்டும் இருக்கலாம். ஊன்றுகோல் அசையாமல் தெரிவதனால் நிற்பது வேறாளாகத்தான் இருக்க வேண்டும். தோழி சொல்வது நியாயம்தான் என்று சுரமஞ்சரிக்கும் தோன்றியது. அவள் தந்தையால் இவ்வளவு நேரமாக கால் மாற்றி ஊன்றிக்கொள்ளாமலோ அசையாமலோ நிற்க முடியாது. அந்த பயங்கரமான வினாடிகளில் தன்னைவிட வசந்தமாலை சுய உணர்வோடு சிந்தித்திருக்கிறாள் என்பதை அவள் கூறிய நுணுக்கமான செய்தியிலிருந்து புரிந்து கொண்டாள் சுரமஞ்சரி.

புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் மூன்றாம் பருவம். குரல் வண்ணம் வி கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.

அறிவோம் அரசின் திட்டங்கள். இந்நிகழ்ச்சியில் இன்று மகளிர் இலவச பேருந்து பயணத் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். மகளிரின் பொருளாதார முன்னேற்றத்திற்காக தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்திய முக்கியமான நலத்திட்டங்களில் ஒன்று மகளிர் இலவச பேருந்து பயணத் திட்டம். இதன் மூலம் பெண்கள் அரசு இயக்கும் குறிப்பிட்ட பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம். இத்திட்டத்தின் மூலம் பெண்களின் பொருளாதார முன்னேற்றத்தையும் சமூக சுதந்திரத்தையும் அதிகரிப்பதாகும். பயணத்தின் போது நடத்துனர் பூஜ்ய கட்டண சீட்டு வழங்குவார். இதற்கு தனியாக விண்ணப்பிக்க வேண்டிய அவசியமில்லை. இத்திட்டத்தின் மூலம் பெண்களின் பயண செலவை குறைக்கிறது.

வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு உதவுகிறது, மாணவிகள் கல்வியை தொடர ஊக்குவிக்கிறது, மருத்துவமனை, அலுவலகம் மற்றும் பிற தேவைகளுக்கு செல்ல எளிதாக்குகிறது, பெண்களின் தன்னம்பிக்கையை உயர்த்துகிறது, ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு உதவுகிறது. இத்திட்டத்தின் மூலம் பெண்களுக்கு மிகுந்த நன்மை கிடைக்கிறது. குடும்பத்தின் மாதாந்திர செலவு குறைகிறது. சேமிக்கும் பணத்தை குழந்தைகளின் கல்வி, மருத்துவம் மற்றும் குடும்ப தேவைகளுக்கு பயன்படுத்த முடிகிறது. கிராமங்களிலிருந்து நகரங்களுக்கு எளிதாக செல்ல முடிகிறது. பெண்களின் சுயநம்பிக்கை வளர்ந்துள்ளது. பெண்களின் சமூக பங்களிப்பு உயர்ந்துள்ளது. கல்வியை தொடரும் மாணவிகளின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. பொது போக்குவரத்தின் பயன்பாடு அதிகரித்துள்ளது. வேலை தேடுபவர்கள் நேர்முக தேர்வுகளுக்கு செல்ல வசதியாகிறது. சிறுதொழில் செய்யும் பெண்களுக்கு சந்தைகள் மற்றும் வாடிக்கையாளர்களை எளிதில் அடைய உதவுகிறது. சுய உதவிக்குழு பெண்கள் கூட்டங்களுக்கு மற்றும் தொழில் நடவடிக்கைகளுக்கு செல்ல உதவுகிறது. மகளிர் இலவச பேருந்து பயணத்திட்டம் என்பது வெறும் இலவச பயணத்திட்டம் மட்டுமல்ல, பெண்களின் பொருளாதார முன்னேற்றம், கல்வி, வேலைவாய்ப்பு, சமூக பங்கேற்பு மற்றும் தன்னம்பிக்கையை உயர்த்தும் ஒரு முக்கியமான தமிழ்நாடு அரசின் நலத்திட்டமாகும். அறிவோம் அரசின் திட்டங்கள். இதுவரை மகளிர் இலவச பேருந்து பயணத்திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

0: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: ஹலோ
3: ரஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
2: மறுபடியுமா?
3: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னனும்
4: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
2: சார், இவ்வளவு எங்கிருந்து?
4: ஒரு லிங்க் அனுப்பி இருக்கேன், இப்ப ப்ராசஸிங்.
3: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
2: சார், 2 லட்சம்
5: என்ன சப்பா?
2: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
3: அடே,
2: கட் பண்ணிட்டான்.
5: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல. இதெல்லாம் ஃப்ராட் பா.
2: ஃப்ராட்?
5: போலீஸ், பேங்க், RBI, இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள் தெரிந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க. அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
2: பணத்தை காலி பண்ணிடுவாங்க, RBI சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: 101.8 இது ரெட்ரோ ராகங்கள்.
7: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.

0: சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால். நாட்டில் நல்லவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிறதுனால தாங்க மழையே பெய்யுது அப்படின்னு சொல்கிறது உண்டு. நல்லார் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. சில சமயம் ரொம்ப பேர் திடீர்னு நல்லவங்களாகிடுவாங்க போல இருக்குது. அதனால தான் விடாமல் பேயும் மழையாக கொட்டி தீர்த்துடுது. எல்லோரும் நல்லவங்களாகிட்டால் உலகமே தாங்காது போல இருக்க. அப்பப்போ ஒருத்தர்

0: ரெண்டு பேர் நல்லவங்களாகணும், அப்போ தான் சீராக மழை பெய்யும். மாதத்துக்கு மூணு பேர் நல்லவங்களானால் மாதம் மும்மாரி பொழியும். இதெல்லாம் வேடிக்கை பேச்சு. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஒரு கும்பலில் நல்லவன் யார் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு ஒரு வேடிக்கை கதை உண்டு. என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு அவங்க பாட்டியம்மா சொன்ன கதையாக அது. அது என்ன கதைன்னா, ஒரு ஊரில் ஒரு சமயம் பலமான மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு தான், இடி மின்னல் ரொம்ப கடுமையாக இருந்திருக்குது. ஆரம்பித்த மழை வர வர கடுமையாகிட்டு இருக்குதே தவிர நிற்கிற பாடாக தெரியல. ஊர் ஜனங்கள்லாம் பார்த்தாங்க, இதுக்கு மேலேயும் வீட்டு ஊரில் இருந்தால் ஆபத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா வீடெல்லாம் இடிஞ்சு விழுந்துருமோங்கிற பயம். உடனே எல்லோரும் புறப்பட்டு ஊருக்கு பொதுவாக இருந்த ஒரு மண்டபத்தில் போய் தங்கிக்கிட்டாங்க. மின்னல் கடுமையாக இருந்தது, இடி எந்த நேரத்துலையும் விழலாம்ங்கிற நிலைமை, எப்போ விழலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்குது. அந்த மண்டபத்தில் இருந்த ஜனங்கள் மனசுக்குள்ளே ஒரு பயம், நம்ம கூட்டத்தில் யாராவது ஒரு கெட்டவன் பாவம் பண்ணவன் இருந்தால் கூட இடி வந்து இந்த மண்டபத்தில் விழுந்துடும், அது எல்லாருக்கும் ஆபத்து அப்படின்னு நினச்சாங்க. சரி, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு பெரியவர் இருந்தார், அவர் ஒரு யோசனை சொன்னார். இதை பாருங்கள், அதுக்கு ஒரு வழி இருக்குது. அதோ எதிர்த்தாப்பில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு உயரமாக மரம் ஒன்று இருக்குது பாருங்கள். பொதுவாக இடி வந்து சுலபமாக விழறது அது மாதிரி உயரமான மரத்தில் தான். நம்ம கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தராக போய் அந்த மரத்தை தொட்டு விட்டு திரும்பி வந்துடணும். நம்மளில் பாவம் பண்ணவன் யாரோ அவன் அந்த மரத்தை தொடுற சமயத்தில் இடி விழுந்துடும், அவன் மட்டும் போயிடுவான், மண்டபத்தில் இருக்கிற நாமெல்லாம் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்தார் அந்த பெரியவர். இது நல்ல யோசனையாக பட்டது, எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தராக போய் அந்த மரத்தை தொட்டு விட்டு திரும்பி வந்தாங்க, இடி எதுவும் விழலை. இன்னமும் பாவம் பண்ண ஆசாமி அதை போய் தொடலை போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தராக போகிறாங்க, எல்லோரும் போய் தொட்டுவிட்டு வந்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு ஆசாமி தான் பாக்கி. கடைசியாக இருந்த அந்த ஆள் பயந்துட்டான், இது வரைக்கும் இடி விழலைன்னா இப்போ என்ன அர்த்தம், இப்போ நாம தான் பாக்கி, நாம தான் தப்பு பண்ண ஆள் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டான். அதனால் துணிச்சலாக போய் தொடுறதுக்கு பயந்தான், தயங்கிக்கிட்டே இருந்தான். இருந்தாலும் மற்றவங்களெலாம் சும்மா இருப்பாங்களா, கட்டாயப்படுத்தி கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையா அவனை தள்ளி விட்டாங்க போய் தொட்டுட்டு வாடான்னு. அவன் நடுங்கிட்டே போய் அந்த மரத்தை தொட்டான். அதே வினாடி ஒரு பயங்கரமான மின்னல் இடி இடி விழுந்துட்டுது. எங்கே விழுந்தது தெரியுமா? அந்த ஆள் மேலே இல்லை, மண்டபத்தில் விழுந்தது. மண்டபத்தில் இருந்தவங்க பூரா காலி, அந்த ஒரு ஆள் மட்டும் பொழைச்சிக்கிட்டான். இந்த ஒரு ஆளை காப்பாற்றுறதுக்காக தான் இடி வந்து மண்டபத்தில் விழாமல் இருந்திருக்குது. இதுதான் கதை. அதனால் நல்லவங்க எப்படியும் தப்பிச்சுக்குவாங்க அப்படிங்கிறது ஒரு நீதி. ஒருத்தன் அப்படி தான் தெருவில் நடந்து போய்கிட்டு இருந்தான், ரொம்ப நல்லவன். எதிரில் ஒருத்தன் சைக்கிளில் வந்துக்கிட்டு இருந்தான், அதில் மோதி இவன் கீழே விழுந்துட்டான். சைக்கிள்காரன் உடனே இறங்கி இவனை தூக்கி விட்டான். இவன் எழுந்திரிச்சு அவனை முறைச்சி பார்த்தான். அப்படி பார்க்காதீங்க சார், நீங்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கீங்க, அதுதான் இப்போ வந்து சைக்கிளில் மோதிக்கிட்டீங்க அப்படின்றான். என்ன அப்படி சொல்கிறேன்னா, நான் இவன் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் லாரி ஓட்டிகிட்டு வந்தேன், அப்போ நீங்கள் எதிரில் வந்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னானா அவன்.
1: சைபால் வழங்கிய தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று மனதை மயக்கும் தேனிசை மெட்டுகளுடன் இது மேஜிக் மெலடிஸ்.

0: நேர்களே, எத்தனையோ நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க. ஆனா என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா? சிந்திக்க கொஞ்ச நேரம் ஒதுக்கலாமே.
1: வாகனம் என்பது நமது வசதிக்காகத்தானே தவிர நம்மை வானுலகம் அழைத்து செல்ல அல்ல.
0: வாழ்க்கையில் ஒருவரை முந்துவது உன் லட்சியம், வாகனத்தில் ஒருவரை முந்துவது உன் அலட்சியம்.
1: சாதாரணமாக நம்மை தலைக்கணம் என்று கூறும் சமுதாயத்தில் நாம் வாகனம் ஓட்டும் போது தலையில் கணத்துடன் செல்லலாமே.
0: இளவட்டங்களே, வாழ்க்கை ஒரு சிறு வட்டம் என்று எண்ணாதே. வேகம் உனது வாழ்க்கையை சிதறடிக்கும் மோகம் என்று உணர்ந்து கொள்.
1: எடுப்பதற்குள் நின்றுவிடும் மொபைல் ரிங். அப்பதான் வெளியே போன போது வீட்டுக்கு வந்துட்டு போன யாரோ, இது அவங்களான்னு யோசிப்பதற்குள் சிக்னலில் விழும் பச்சை.
0: எப்பொழுதுமே ஒரு நொடிதான் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. சிக்னலில் நின்று செல்வோம், சாலை விதிகளை மதிப்போம்.
1: குடும்ப கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாம், அவங்க படிக்கிற பிள்ளைங்கன்னு சொல்ற அப்பா அம்மா 18 வயசு ஆகாம லைசன்ஸ் கூட எடுக்காம 100,000 ரூபாய் வண்டியை வாங்கி கொடுக்கலாமா? இது நியாயமா?
0: உங்கள் வீட்டின் வாழை மரத்தை நீங்களே வாடச் செய்யலாமா? சிந்திப்பீர் பெற்றோர்களே. பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

இனி கேட்கலாம் உதகை உழவர் சந்தையின் காய்கறி விலை நிலவரம். நேர்களே, இன்றைய காய்கறி விலை நிலவரம்: கத்திரிக்காய் 40 முதல் 54 வரை, வெண்டைக்காய் 45 முதல் 54 வரை, தக்காளி நாட்டு ரகம் 20 முதல் 28 வரை, தக்காளி ஆப்பிள் ரகம் 24 முதல் 32 வரை, புடலங்காய் 28 முதல் 42 வரை, பாகக்காய் 57 முதல் 67 வரை, பச்சை மிளகாய் 40 முதல் 62 வரை, சின்ன வெங்காயம் 58 முதல் 72 வரை, பெரிய வெங்காயம் 37 முதல் 46 வரை, முருங்கைக்காய் 50 முதல் 63 வரை, தேங்காய் 48 முதல் 68 வரை. கிழங்கு வகைகளில் சேனை கிழங்கு 39 முதல் 47 வரை, மரவள்ளி கிழங்கு 35 முதல் 43 வரை, உருளைக்கிழங்கு 40 முதல் 64 வரை, கேரட் 40 முதல் 57 வரை, பீட்ரூட் 52 முதல் 73 வரை, முட்டைகோஸ் 27 முதல் 37 வரை, பட்டாணி 143 முதல் 172 வரை, வெள்ளைப்பூண்டு 210 முதல் 235, இஞ்சி 174 முதல் 210 வரை. பீன்ஸ் வகைகளில் கரி பீன்ஸ் 42 முதல் 73 வரை, புஷ் பீன்ஸ் 42 முதல் 73 வரை, ஊட்டி அவரை 110 முதல் 170 வரை, புரோக்கோலி 70 முதல் 98 வரை. கீரை வகைகள் 50 முதல் 70 வரை, கருவேப்பிலை 37 முதல் 45 வரை, கொத்தமல்லி 60 முதல் 80 வரை, புதினா 50 முதல் 70 வரை. இனி பழ வகைகள்: கொய்யா 70 முதல் 90 வரை, மாதுளப்பழம் 190 முதல் 220 வரை, பப்பாளி 37 முதல் 53 வரை, திராட்சை 100 முதல் 115 வரை, மாம்பழம் 100 முதல் 115 வரை, வாழைப்பழம் 40 முதல் 50 வரை, ஆப்பிள் 230 முதல் 280 வரை, ஆரஞ்சு 130 முதல் 170 வரை, சாத்துக்குடி 90 முதல் 130 வரை, அன்னாசி பழம் 70 முதல் 100 வரை.

0: நேர்கள் இதுவரை உதகை உழவர் சந்தையின் காய்கறி வினை நலவரம் கேட்டீர்கள்.
1: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று இதயங்கள் பேசும் காதல் கானங்களாய் இது டூ இட் டிலைட்ஸ்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராம் குரலில் கேட்ட பாடல் சின்ன பூவே மெல்லப்பேசு திரைப்படத்திற்காக. ரெட்ரோ ராகங்களில் அடுத்த பாடல்.

ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று இதயங்கள் பேசும் காதல் கானங்களாய் இது டூயட் டிலைட்ஸ்.

0: மனோ மற்றும் எஸ்பி ஷைலஜா குரலில் கேட்ட பாடல். ராஜாதிராஜா திரைப்படத்திற்காக.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று இதயங்கள் பேசும் காதல் கானங்களாய் இது டூயட் டிலைட்ஸ்.

நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

0: நேரம் இப்போது 10:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. மாணவர் குரல்.
2: இன்றைய மாணவர் குரல் நிகழ்ச்சியில சூப்பரான ஒரு மாணவர் தான் நம்ம கூட பேச போறாங்க. அவங்கள பத்தி அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். உங்க பேர் என்ன?
3: சிபித்ரன். பிரேக்ஸ் ஆன்ட்டி.
2: ஓகே, எப்படி போகுது உங்களுடைய ஸ்டடீஸ் எல்லாம்?
3: ஸ்டடீஸ் நல்லா இருக்கு ஆன்ட்டி.
2: நல்லா சூப்பரா போதா?
3: ஆமா ஆன்ட்டி.
2: ஓகே, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா சிபித்ரனுக்கு?
3: ஆ, இருக்காங்க ஆன்ட்டி.
2: ஓகே, ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் நேம் சொல்லுங்க.
3: சாய் கிருஷ்ணா ஆன்ட்டி.
2: சாய் கிருஷ்ணா. ஓகே, அவங்க தான் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்.
3: ஆமா ஆன்ட்டி.
2: ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன கேம்ஸ் எல்லாம் ரொம்ப விருப்பப்பட்டு விளையாடுவீங்க?
3: ஹை த்ரோ ஆன்ட்டி.
2: ஹை த்ரோ. எதை வச்சு விளையாடுவீங்க? பாலா?
3: ஆமா ஆன்ட்டி.
2: ஓகே ஓகே, உங்களுக்கு பிடிச்ச கேம் என்ன சிபி?
3: எனக்கு ஃபுட்பால் ஆன்ட்டி.
2: ஃபுட்பால் ரொம்ப பிடிக்குமா?
3: ஆமா ஆன்ட்டி.
2: ஓகே, பாய்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஃபுட்பால் பிடிக்குது, என்ன ரீசன் நினைக்கிறீங்க
3: ஆன்ட்டி? ரொனால்டோ ஆன்ட்டி.
2: ரொனால்டோ? ரொனால்டோ வர இப்ப வந்து ரிலீவ் ஆயிட்டார்ல கேம்ஸ்ல இருந்து.
3: ஆமா ஆன்ட்டி.
2: எப்படி இருக்கு உங்களோட ஃபீலிங்
3: ஆன்ட்டி? அது இத்தனை வருஷம் நல்லா விளையாண்டாரு. 2008ல எல்லாம் நல்லா விளையாண்டாரு.
2: ரொனால்டோனால உங்களுக்கு வந்துட்டு ஃபுட்பால் பிடிக்குது? மோஸ்டா எல்லா பாய்ஸ் இதுதான் சொல்றாங்க. அப்ப அதனாலதான் உங்ககிட்ட கேட்டேன், ஏன்னா உங்க ஏஜ் குரூப் எல்லாமே எல்லாருக்குமே ரொனால்டோ தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, ரொனால்டோ பத்தி உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் தெரியும்?
3: ரொனால்டோ வேர்ல்ட் கப் இன்னும் அடிக்கல, ஆனா அடிப்பாரு. அவரோட ஜூனியர்.
2: அவரோட ஜூனியர் அடிப்பாரு. யார் அவரோட ஜூனியர்?
3: அவரோட பையன் ஆன்ட்டி.
2: ஓகே ஓகே, அவர்கிட்ட நீங்க இன்ஸ்பயர் ஆன விஷயங்கள் ஏதாவது இருக்கா ரொனால்டோ கிட்ட இருந்து?
3: சூட் ஆன்ட்டி. அவர் அடிச்சாருன்னா அப்படியே கோல் போஸ்ட் குள்ள போவேன் ஆன்ட்டி.
2: ஸ்ட்ரைட்டா போய்டும். நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கீங்களா விளையாடும் போது?
3: ஆன்ட்டி.
2: எத்தனை டைம் அப்படி ஸ்ட்ரைட்டா கோல் போயிருக்க?
3: நிறைய வாட்டி போயிருக்கேன் ஆன்ட்டி.
2: ஓகே, சூப்பர் சிபி. ஓகே, சிபிக்கு வந்துட்டு என்ன ஆம்பிஷன், பெரிய பையனானது என்ன ஆகணும்னு ஆசை?
3: ஆர்மியில ஜாயின் பண்ணலாம்னு ஆன்ட்டி.
2: ஆர்மியில போக போறீங்களா?
3: ஆமா ஆன்ட்டி.
2: ஓகே, சூப்பர். எதனால இந்த ஆசை வந்தது உங்களுக்கு
3: ஆன்ட்டி? அது சின்னதுலயே அப்படி தோணுச்சு ஆன்ட்டி. அப்புறம் அப்படியே வளர வளர அப்படியே பிடிச்சிருச்சு ஆன்ட்டி.
2: ஓகே, வளர வளர உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு நம்ம வந்து ஒரு ஆர்மி மேன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு.
3: ஆமா ஆன்ட்டி.
2: ஓகே, வீட்ல எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்களா
3: ஆன்ட்டி? அப்பா வேணான்னு சொன்னாரு ஆன்ட்டி. அப்புறம் பாத்துக்கலாம்.
2: பாத்துக்கலாம் இல்லையா? ஃபியூச்சர் ஏம் என்ன? கிளாसेस எல்லாம் முடிச்சிட்டு இல்லையா?
3: ஆமா ஆமா ஆன்ட்டி.
2: அப்ப பாத்துப்போம் அப்படினு சொல்லி முடிவுல இருக்கீங்க. ஓகே, ஃப்ரீ டைம்ல இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க சிபி?
3: ஆன்ட்டி ஃப்ரீ டைம்ல இருக்கும்போது சும்மா ஆன்ட்டி அப்படியே ஃப்ரெண்ட் கூட அப்படியே விளையாண்டுட்டு.
2: யார்? நெய்பர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயா?
3: ஆமா ஆன்ட்டி.
2: அவங்க கூட சேர்ந்து என்ன விளையாடுவீங்க?
3: நாங்க ஃபுட்பால் தான் ஆன்ட்டி விளையாடுவோம்.
2: ஃபுட்பால் தான் விளையாடுவீங்க? கிரவுண்டுக்கெல்லாம் போவீங்களா?
3: ஆமா ஆன்ட்டி.
2: ஓகே, சூப்பர். வேற உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் வேற என்னெல்லாம் இருக்கு? இதெல்லாம் நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் வச்சிருக்கீங்க?
3: டேக்வாண்டோ ஆன்ட்டி. டேக்வாண்டோ ரொம்ப பிடிக்கும் ஆன்ட்டி.
2: ஓகே, என்ன பெல்ட் வாங்கியிருக்கீங்க அதுல?
3: நான் கிரீன் பெல்ட் ஆன்ட்டி.
2: கிரீன் பெல்ட் வாங்கிட்டு இருக்கீங்க. ஓகே, எப்படி பிராக்டிஸ் போவீங்க? என்ன டைமிங் அதுக்காக நீங்க ஒதுக்குவீங்க?
3: காலையில 6:00 இருந்து 7:30 வரைக்கும் ஆன்ட்டி.
2: ஓகே, அதுக்கு அப்புறம் வந்துட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டு போய்டுவீங்களா?
3: ஆமா ஆன்ட்டி.
2: டைமிங் கரெக்டா இருக்கு உங்களுக்கு டெய்லி போறதனால?
3: ஆமா ஆன்ட்டி.
2: ஓகே, டேக்வாண்டோ பண்றனால என்ன யூசஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க
3: ஆன்ட்டி? நம்ம டிஃபென்ஸ் பண்ணிக்கலாம் ஆன்ட்டி.
2: ஓகே, வேற?
3: அப்புறம் நம்மளுக்கு காலேஜ்ல எல்லாம் ஈஸியா சீட் கிடைக்கும் ஆன்ட்டி.
2: ஓகே, சர்டிபிகேட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, வேற என்ன ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல ஸ்கூல்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்க?
3: ஸ்கூல்ல ஃபுட்பால் தான் ஆன்ட்டி ரொம்ப பிடிக்கும்.
2: மெயினா ஃபுட்பால் தான் இல்லையா? ஓகே, சூப்பர் சிபி. நிறையா வந்து நல்லா விளையாடுங்க, ஏன்னா நம்ம விளையாடுறது வந்து நம்மளோட பாடிக்கு வந்து ரொம்பவே நல்லா ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சிபிக்கு என்ன சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்
3: ஆன்ட்டி? கம்ப்யூட்டர் ஆன்ட்டி.
2: கம்ப்யூட்டர் தான் ரொம்ப பிடிக்குமா?
3: ஆமா.
2: ஏன் கம்ப்யூட்டர் பிடிக்கும்?
3: கம்ப்யூட்டர்ல நிறையா தெரிஞ்சுக்கலாம் ஆன்ட்டி. அப்புறம் நம்ம பண்றதெல்லாம் அப்படியே சூப்பரா இருக்கு ஆன்ட்டி.
2: ஓகே, பிராக்டிக்கலா நீங்க போறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
3: ஆமா ஆன்ட்டி.
2: ஓகே சூப்பர் சிபி. ஓகே சிபிக்கு பிடிச்ச திரைப்படம் ஏதாவது இருக்கா?
3: ஆன்டி மாரி.
2: மாரி திரைப்படம், அதுல என்ன சாங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
3: ஆன்டி டான்.
2: டான், ஆமா பொதுவா பாய்ஸ்க்கு டான் அப்படினாலே அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்குது, என்ன காரணம் சிபி?
3: ஆன்டி அது வார்த்தை இல்ல ஆன்டி, அந்த சாங் எனக்கு பிடிக்கும்.
2: உங்களுக்கு சாங் பிடிக்கும், ஆனா டான் அப்படினு சொல்லி சொல்வாங்கல, நான் தாண்டா டான் அப்படினு வாங்கல.
3: ஆமா
2: அந்த மாதிரி நீங்க என்னைக்கா சொல்லிருக்கீங்களா?
3: ஆன்டி அது சும்மா அவங்க சின்ன குழந்தைங்க மாதிரி விளையாண்டுப்பாங்க.
2: விளையாடுவீங்க இல்லையா? ஓகே. வீட்டுல உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும் சிபி?
3: வீட்டுல அப்பா ஆன்டி.
2: அப்பா தான் ரொம்ப பிடிக்குமா?
3: ஆமா ஆன்டி.
2: ஓகே, அப்பா கிட்ட பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன?
3: அப்பா எல்லாமே சொல்லி தருவாரு ஆன்டி, ஃபியூச்சருக்கு தேவையானது.
2: நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்ணுவாங்களா?
3: ஆமா பண்ணுவாங்க ஆன்டி.
2: அப்பா சொல்ற அட்வைஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா?
3: ஆமா ஆன்டி, அது அப்போ தெரியாது, கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கப்புறமா ரியலைஸ் ஆகும்.
2: ரியலைஸ் ஆகும், அப்போ சொன்ன உடனே நம்ம கேட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஃபீலிங் வரும் இல்லையா?
3: ஆமா ஆன்டி, ஃபர்ஸ்ட் டைம் ஆச்சு அதுக்கப்புறமா அப்படியே பழகி.
2: ஓகே, அப்பா ஃபர்ஸ்ட் சொன்ன அட்வைஸ் ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு?
3: ஆன்டி அது போய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னார்
2: ஆன்டி. நீங்க போய் பேசுனீங்களா?
3: ஆன்டி அது கிளாஸ் இருக்க ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் முடிக்கலையா, அது சொன்ன ஆன்டி, அதுக்கப்புறமா இப்பெல்லாம் முடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க.
2: அப்ப அப்பா சொல்லியிருக்காரு போய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க.
3: ஆமா ஆன்டி.
2: ஓகே, வேற என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க?
3: ஆன்டி நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க.
2: சரி, அதுல ஏதாவது ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் இப்ப போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல, அந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா?
3: வேற வந்து வேற இது மத்த பசங்க எல்லாம் அடிக்க வேணாம்
2: அந்த மாதிரி, யாரு கூட சண்டைக்கெல்லாம் போக மாட்டீங்க சிபி?
3: ஆன்டி அது கோவம் வந்துச்சுன்னா சண்டை போடுவேன், மத்தபடி
2: இல்ல. கோவம் வந்தா சின்ன சின்ன சண்டைகள்லாம் வந்துரும்.
3: உங்களுக்கு
2: பிடிச்ச பாடல் உங்களுக்காக பிளே பண்ணலாம். தேங்க்யூ சிபி.

0: இன்றைய மாணவர் குரல் நிகழ்ச்சியில ஒரு மாணவி வந்து நம்மளுக்காக காத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட தொடர்ந்து பேசலாம். என்ன சொல்ல போறாங்க, அவங்கள பத்தி அவங்களுடைய எய்ம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்கலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். உங்களுடைய பேர் என்ன?
1: ஆன்ட்டி, என் பேர் சாதனா.
0: சொல்லுங்க சாதனா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: ஆன்ட்டி, நான் இப்ப கரண்டா சிஎஸ்ஐ காலேஜ்ல செகண்ட் இயர் சைபர் செக்யூரிட்டி பேசுறேன், படிச்சிட்டு இருக்கேன்.
0: ஓகே, எப்படி போகுது உங்களுடைய ஸ்டடிஸ் எல்லாம்?
1: ஆன்ட்டி, ஓகே தான். ஆன்ட்டி,
0: ஓகே தானா? எதனால நீங்க வந்து சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணீங்க?
1: நினைக்கிறீங்க எல்லாமே எனக்கு மட்டுமே கிடைக்கும் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து.
0: ஒருத்தருக்கு மட்டும் தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுல மைனஸ் அப்படின்னு

0: பேரண்ட்ஸ் கூட எல்லாம் எங்கெல்லாம் அவுட்டிங் போவீங்க, எப்பெல்லாம் போவீங்க?
1: சாதனாக்கு
0: குக்கிங்லாம் நல்லா தெரியுமா?
1: என்னெல்லாம்
0: இருக்கும் போது சமைச்சு சாப்பிட்டு இருக்கீங்க?
1: என்ன
0: பிடிக்குதோ செஞ்சிருவீங்களா? ஓகே, அந்த மாதிரி என்ன ஃபுட் ரீசெண்டா சமைச்சீங்க?
1: ரீசெண்டா பிரியாணி செஞ்சேன்.
0: ஓகே, சாதனாவோட ஃப்ரீ டைம் ஆக்டிவிட்டீஸ்லாம் என்னென்ன?
1: ஆன்டி ஃப்ரீ டைம் ஆக்டிவிட்டீஸ்னா மோஸ்ட்லா புக்ஸ் ரீட் பண்ணுவேன். இதெல்லாம் பாட்டு தான் ஆன்டி.
0: பாட்டு தான் கேப்பீங்க? ஓகே, உங்களோட எய்ம் என்ன சாதனா?
1: ஆன்டி ஒரு நல்ல ஜாப்ல போய் ப்ளேஸ் ஆகி ஃபேமிலி பார்த்துக்கணும்.
0: ஓகே, ஃபேமிலி பார்த்துட்டு அதாவது ஒரு செட்டில் ஆகி ஃபேமிலிக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். அதுதான் உங்களோட எய்ம். 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு நல்ல ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஓகே, சாதனாக்கு பிடிச்ச பாடல் ஏதாவது இருக்கா?
1: எனக்கு பிடிச்ச சாங் வந்து மாயநதி, இது சந்தோஷ் நாராயணன் சாங்.
0: ஓகே, என்ன பிலிம்ல இருந்து?
1: உங்களுக்காக
0: அந்த சாங் பிளே பண்ணலாம் சாதனா. இவ்வளவு நேரம் சூப்பரா எங்க கூட பேசுனீங்க, தேங்க்யூ.
1: தேங்க்ஸ் ஆன்ட்டி.

0: ஓகே, இன்றைய மாணவர் குரல் நிகழ்ச்சியில ஆல்ரெடி ஒரு மாணவி கிட்ட பேசிட்டோம். அடுத்ததா ஒரு மாணவி, அவங்க கிட்ட தொடர்ந்து பேசலாம். ஹாய், ஹலோ, வணக்கம்.
1: ஹாய் ஆண்டி.
0: உங்க பேரு?
1: என் பேரு பிரியா ஆண்டி.
0: பிரியா, என்ன பண்றீங்க?
1: நான் 9th படிக்கிறேன்.
0: 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? எப்படி போகுது உங்களுடைய ஸ்டடீஸ் எல்லாம்?
1: குட் ஆண்டி.
0: குட்டா போகுதா? நல்லா ஜாலியா இருக்கா? நியூ கிளாஸ், நியூ அகாடமிக் இயர்,
1: நல்லா இருக்கேன் ஆண்டி.
0: ஸ்பீடா போகுது? அதாவது ரெண்டு, ஒரு பையன் ஒரு பொண்ணு இருந்தாதான் ரொம்ப சண்டை போடுவாங்க. இதே வந்துட்டு சேம் இதா இருந்தாக்கா, ஒரு ரெண்டு பொண்ணும் ரெண்டு பையனும் இருந்தா சண்டை வராதுன்னு. பட் ஆனா உங்களுக்குள்ளே சின்ன சின்ன சண்டைகள் வரும்போது அந்த இது ஃபீலிங் எப்படி இருக்கும்?
1: அது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சண்டை எல்லாம் வருவேன்ட்டி. இந்த ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் சண்டை வருவேன்ட்டி. மற்ற டைம்லாம் கொஞ்சம் அப்படியே ஃப்ரெண்ட்லியா
0: இருப்பீங்க, நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிப்பீங்களா? யார் அதிகமா வந்துட்டு ரொம்ப விஷயங்களை உங்களோட பர்சனல் திங்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவீங்க, அக்காவா நீங்களா?
1: அது அக்கா தான் ஷேர் பண்ணுவாங்க.
0: அக்கா தான் ஷேர் பண்ணுவாங்க, உங்களுக்கு விட்டு கொடுத்து போயிடுவாங்க. அக்கா அக்கா என்ன பண்றாங்க?
1: அக்கா வந்துட்டு இப்போ டீச்சரா இருக்காங்க ஆண்டி.
0: டீச்சரா ஒர்க் பண்றாங்களா? ஓகே, பரவாயில்லையே. பெரிய அக்கா அப்போ உங்களுக்கு, உங்களுக்கு நிறைய கேப் இருக்கு. ஓகே, பிரியா வந்துட்டு ஃப்ரீ டைம்ல எல்லாம் என்ன பண்ணுவீங்க?
1: நான் மியூசிக் கேட்பேன் ஆண்டி.
0: மியூசிக் கேட்பீங்க? ஓகே, என்ன மாதிரி மியூசிக்ஸ் அதிகமாக கேட்பீங்க?
1: மியூசிக்ஸ் வந்துட்டு சும்மா ரேண்டமாக அனிருத் அவங்களோட மியூசிக்ஸ் எல்லாம் கேட்பேன் ஆண்டி.
0: ஓகே, ஃபிலிம் சாங்ஸ் அதிகமாக கேட்பீங்க? ஓகே, அனிருத்தோட என்ன மூவி வந்து மியூசிக் டைரக்ட் பண்ணதில் நீங்கள் எந்த சாங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு வந்துட்டு இப்போ ரீசெண்டாக டிசியிலருந்து ரொம்ப பிடிக்கும் ஆண்டி, அந்த மியூசிக் ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே, அவரோட மியூசிக்லாம் எப்படி ரொம்ப மைல்டாக இருக்குன்ற மாதிரி இருக்கா, இல்லை வந்து வேரியேஷன் இருக்கா அவரோட மியூசிக்கு? நிறையா
1: சம்டைம்ஸ் வைப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கு.
0: வைப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கா? ஓகே, அதை என் சமயம் என்ஜாய் பண்ணி கேட்டுட்டே இருப்பீங்க. வேற என்னெல்லாம் பண்ணுவீங்க பிரியா?
1: வேற பேஸ்கெட் பால் விளையாடுவேன்.
0: ஓகே, நீங்கள் பேஸ்கெட் பால் பிளேயரா? ஸ்கூலில் நிறைய காம்படிஷன்ஸ்லாம் போயிருக்கீங்களா, இன்டர் ஹவுஸ் அந்த மாதிரி எல்லாம்? ஓகே, அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் ஃபீலிங் வந்து, நம்ம ஸ்டார்டிங் நல்லா போய் அப்படியே நல்லா ஃபுல் ஸ்கோர் பண்ணோம் அந்த மாதிரி யோசிப்பீங்களா, இல்ல வந்துட்டு என்ன மாதிரியோட மோட்டிவேஷனோட அந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க?
1: எனக்கு வந்துட்டு அது வின் பண்ணும் அப்படின்ற ஒரு இதோட தான் போவேன். ஸ்டார்டிங் கொஞ்சம் டஃபா இருந்துச்சு, அதுக்கப்புறம் போக போக ஆர்வம் வந்து நல்லா பண்ண
0: ஆரம்பிச்சிட்டீங்க. நிறைய கோல்ஸ் போட்டீங்களா?
1: ஆமாமா ஆண்டி, ஃபர்ஸ்ட் கோல் எல்லாம் ரொம்பவே
0: ஹாப்பியா இருந்தது. ஃபர்ஸ்ட் மூமெண்ட்ல அப்படியே கோல் போடும்போது நம்மள அறியாமையே ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு வரும் இல்லையா? ஓகே ஓகே, அப்போ ஒரு மினி பேஸ்கெட் பிளேயர் நீங்க. ஓகே, சூப்பர், வாழ்த்துக்கள். அதில் நல்லா டெவலப் ஆகுங்க, நிறைய மேட்ச்ல வந்து கலந்துக்கங்க. ஓகேவா? ஓகே, இப்போ உங்க அக்காவுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்களை உங்களை வந்து கரியர் கைடன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்களா உங்களுக்கு?
1: கொடுப்பாங்க.
0: என்ன மாதிரிலாம் சொல்லுவாங்க? அவங்க ஒரு டீச்சரா இருக்காங்க, ஸோ உங்களை ஸ்டடிஸ் வைஸ்லயும் நிறைய அவங்களை மானிட்டர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அவங்ககிட்ட டவுட்ஸ் எல்லாம் கேப்பீங்களா?
1: கேப்பேன்.
0: ஓகே, கிளியர் பண்ணி கொடுப்பாங்களா?
1: ஓகே,
0: பரவாயில்ல, ஒரு சூப்பரான சிஸ்டர் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. ஓகே, பிரியாவோட எய்ம் என்ன?
1: எனக்கு வந்துட்டு டாக்டர் ஆகணும்னு எய்ம் ஆண்டி.
0: டாக்டர் ஆகணும்னு ஆசை உங்களுக்கு? ஓகே, கண்டிப்பா ஒரு பெஸ்ட் டாக்டர் ஆக எங்களுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிஞ்சுக்கிறோம். நல்லா ஸ்டடி பண்ணுங்க, நல்லா உங்களுடைய எய்ம் வந்து சக்சஸ் ஆகிறதுக்கு வந்துட்டு நிறைய ஹார்ட் ஒர்க், எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க ஹார்ட் ஒர்க் போடுங்க. ஓகேவா? ஓகே பிரியா, உங்களுக்கு வந்து வேற என்ன விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு வந்துட்டு வேற மியூசிக், ஸ்போர்ட்ஸ் தான் மோஸ்ட்லி பிடிக்கும்.
0: ஃபுட்பால் நல்லா பார்ப்பீங்களா?
1: பார்ப்பேன்.
0: விளையாடி இருக்கீங்களா?
1: விளையாண்டுருக்கேன் ஆண்டி, சும்மா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட. அப்படியே
0: ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுவீங்க? ஓகே, எப்படி ஒரு டீம் விளையாடுவீங்க இல்லை சும்மா டைம் பாஸ்க்காகவா?
1: சும்மா அப்படியே டைம் பாஸ்க்காக அப்படியே விளையாடுவோம்.
0: ஓகே, எந்த டைம்ல விளையாடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட?
1: மோஸ்ட்லி ஈவினிங் டைம்.
0: ஈவினிங் டைம்ஸ்ல ஃபுட்பால் விளையாடி இருக்கீங்க? அப்போ பரவாயில்ல, எங்களுக்கெல்லாம் அந்த சான்ஸ் கிடைக்கல, ரொம்ப மிஸ் பண்றேன். நான் கிரிக்கெட் விளையாடிருக்கேன், பட் ஃபுட்பால் வந்து நான் விளையாண்டதில்ல. பட் நீங்க அதை வந்து ஒரு இது இல்லாம விளையாடிட்டு இருக்கீங்க, சூப்பர். வேற உங்களுக்கு வந்துட்டு பிடிச்ச ஃபுட் என்னது?
1: எனக்கு பிடிச்ச ஃபுட் வந்து பிரியாணி ஆண்டி.
0: யாரு பண்ணா ரொம்ப பிடிக்கும், அக்காவா அம்மாவா?
1: எனக்கு டாடி பண்ணா பிடிக்கும்.
0: ஓ, உங்க வீட்ல டாடி சமைப்பாங்க?
1: ஐயோ, ரொம்ப ரேரா ஆண்டி.
0: ரேரா சமைப்பாங்க, ஆனா சூப்பரா சமைப்பாங்களா? ஓகே, அப்ப டாடி சமையல் அப்பப்ப செய்யுங்கன்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பீங்களோ?
1: ஆமா ஆண்டி, கேப்போம் ஆண்டி.
0: கேப்பீங்க, செஞ்சு கொடுப்பாரு நீங்க கேட்டா?
1: அது கொஞ்சம் ரேரா பண்ணுவாரு,
0: பண்ணி கொடுப்பாரு. என்ன பிரியாணி வந்து, நான் வெஜ்ஜா வெஜ்ஜா, எது நல்லா சமைப்பாங்க?
1: நான் வெஜ் தான் ரொம்ப பிடிக்கும்.
0: நல்லா பண்ணுவாங்க? ஓகே, சூப்பர். எனக்கு, நான் நினைச்சா அம்மா தான் சமைக்கிறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவீங்களா, பட் டாடி குக் பண்ண வரேன்னா ஒரு ஹாப்பியா இருக்கும் இல்லையா. ஓகே, நீங்க டாடி கிட்ட கேட்டிருக்கீங்களா எனக்கு கத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு?
1: இல்ல இல்ல ஆண்டி,
0: சாப்பிடறதோட நிறுத்திக்கலாம், சாப்பிடறதே பெரிய விஷயம் இல்லையா. அது பிரியாணி நம்ம சுட சுட யாராவது பண்ணி கொடுத்தா சாப்பிட்டா செம்மையா இருக்கும், அந்த மாதிரிதான் இருக்கும். ஓகே, நீங்க லஞ்சுக்கு எல்லாம் நிறைய அம்மா எல்லாம் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்களா? ஓகே, என்ன மாதிரியான டிஃபன் ஐட்டமோ இல்ல ஃபுட்டோ அம்மா சமைக்கிறதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது?
1: அம்மா சமைக்கிறதுலனா இது தோசை. ஆக்சுவலி மம்மி சூப்பரா செய்வாங்க,
0: ரோஸ்ட் லெவல்ல இருக்குமா,
1: சூப்பரா செய்வாங்க.
0: ஓகே, ஆனா பொதுவா தோசை வந்து நல்லா சுட சுட சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும் இல்லையா. ஓகே, அது காம்பினேஷன் என்ன பண்ணி கொடுப்பாங்க?
1: காம்பினேஷனா இந்த குருமா பண்ணி கொடுப்பாங்க ஆண்டி,
0: பிளைன் குருமா, தக்காளி குருமாவா?
1: ஆமா ஆண்டி.
0: ஓகே, கண்டிப்பா அது சூப்பரான ஒரு காம்பினேஷன் தான் இல்லையா. உங்களுக்கு டிஃபனுக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணா பிடிக்குமா இல்ல டிஃபன் ஐட்டம்ஸா கொடுத்தாங்கனா பிடிக்குமா?
1: எனக்கு லஞ்ச் பேக் பண்ணாதான் ஆண்டி
0: பிடிக்கும், லஞ்ச் தான் பிடிக்கும்.
1: மார்னிங் நைட் தான் டிஃபன்.
0: டிஃபன் ஓகே, மதியானம்ல டிஃபன் சாப்பிட்டா போர் அடிச்சிரும் இல்லையா? ஓகே ஓகே. இப்போ வந்துட்டு நீங்க ஸ்கூல்ஸ்க்கு போவீங்க, போனதுக்கு அப்புறம் வந்துட்டு உங்க ஸ்டடீஸ் இதெல்லாத்தையுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவீங்க, ஈவினிங் வந்து கொஞ்சம் இது பண்ணுவீங்க. ஆனா எந்த டைம்ல வந்துட்டு நீங்க அதிகமா பேரண்ட்ஸ்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், சப்போர்ட்டிவா இருக்கணும், அந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கு இல்ல நீங்க எந்த டைம்ல அப்படி சப்போர்ட் பண்ணிருக்கீங்க?
1: இது வந்துட்டு மம்மிக்கு ஈவினிங் டைம்ல வந்துட்டு சப்போர்ட்டிவா இருப்பேன், ஏதாச்சும் அம்மாக்கு ஹெல்ப் பண்றது அந்த மாதிரி பண்ணுவேன்.
0: அக்காவும் பண்ணுவாங்க?
1: அக்காவும் பண்ணுவாங்க.
0: என்ன மாதிரி ஒர்க்ல எல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க?
1: சும்மா வீடு கிளீன் பண்றது அந்த மாதிரி எல்லாம், சின்ன சின்ன ஒர்க் எல்லாம் முடிஞ்சதெல்லாம் பண்ணிடுவோம் ஆண்டி.
0: ஓகே, வெரி குட். நிறைய விஷயங்களை வந்து கத்துக்கிறீங்க இல்லையா. வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் போயிட்டு இருக்கீங்களா?
1: எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் டேக்வாண்டோ போயிட்டு இருக்கேன்.
0: டேக்வாண்டோ போறீங்க? ஓகே, அப்போ வந்து பயங்கரமா கராத்தே எல்லாம் பண்ணுவீங்க, கட்டாஸ் எல்லாம் போடுவீங்க? ஓகே, சூப்பர் சூப்பர் பிரியா. ஓகே, உங்களுக்கு வந்துட்டு ஓகே உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ?
1: எனக்கு பிடிச்ச ஹீரோ வந்துட்டு தனுஷ் ஆண்டி.
0: தனுஷ், ஓகே. தனுஷோட என்ன பிலிம் எல்லாம் நிறைய பாத்திருக்கீங்க, நிறைய டைம் பாத்திருக்கீங்க?
1: நிறைய டைம்னா இது பட்டாஸ் ரோம் நிறைய டைம் பார்த்திருக்கேன்.
0: காமெடி நிறைய கலந்ததா இருக்கும் இல்லையா?
1: அதெல்லாம் பார்த்திருக்கேன்.
0: ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தனுஷோட ஃபிலிம் நீங்க பார்த்தது?
1: நான் த்ரீ மூவி தான் ஆண்டி
0: நீங்க விரும்பி பார்த்தது? ரொம்ப
1: நான் மிஸ் இந்தியான்ட்டு ஒரு மூவி ஆண்டி, அது ரொம்பவே இன்ஸ்பைரேஷனா இருந்துச்சு.
0: ஓகே, அதுல என்ன கதைகள் வந்தது?
1: அது வந்துட்டு அவங்க ஒரு பிசினஸ் பண்ணுவாங்க ஆண்டி, அவங்க ஒரு தனி ஒரு கேர்ளா நின்று ஒரு பிசினஸ் பண்ணுவாங்க, அது ரொம்பவே இன்ஸ்பிரேஷன்
0: இருந்தது. நம்மள அப்படி ஒரு பெஸ்டா இல்ல, தனியா சிங்கிளா இருந்தாலுமே பெண் சிங்கமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருமா? என்ன சாங் பிரியாக்காக பிளே பண்ணலாம்?
1: எனக்கு தனுஷ் படத்துல பொல்லாதவன் படத்துல மின்னல்கள் கூத்தாடும் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் ஆண்டி.
0: ஓகே, உங்களுக்காக அந்த சாங் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். தேங்க்யூ, பாய் பாய்.
1: தேங்க்யூ.

0: நேர்கள் இதுவரை கேட்டது மாணவர் குரல்
1: ஆகாஷ்வாணி சமாச்சார் கிசா.
2: நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். சிறு நகரங்களை இணைக்கும் விமான போக்குவரத்து திட்டம் மூலம் 400,000 வேலைவாய்ப்புகள் உருவாக வாய்ப்புள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 பேர் பயனடைந்துள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை இணையமைச்சர் திரு டோக்கன் சாஹூ கூறியுள்ளார். இந்தியாவை உலகளாவிய சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் வகையில் மத்திய சுற்றுலா அமைச்சகம் ஏர் இண்டியா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. விவசாயிகள், வேளாண் தொழில் புரிவோரின் கருத்துகள் கவனத்துடன் பரிசீலிக்கப்பட்டு வேளாண் பட்ஜெட் தயாரிக்கப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதை ரத்து செய்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளது. சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 5,80,00,000 ரூபாய் மதிப்பிலான 4 கிலோ தங்கக்கட்டிகளை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,240 ரூபாய் குறைந்து 1,05,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்ற இந்தியாவின் ஷர்மிளா தங்கருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இப்போட்டிகளில் பதக்கம் வென்ற இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ், பிந்தியா ராணி தேவி உள்ளிட்டோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சீனாவின் ஹாங்ஸுவில் நடைபெற்ற உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
3: நேரம் 11:02.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8
5: நேற்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்வி, தமிழக பள்ளி பாடத்திட்டத்தில் புதிய கல்வி முறை அறிமுகம் செய்யப்பட உள்ளது, இதன் பெயர் என்ன? கேள்விக்கான சரியான பதில் ஸ்டீம். இன்றைய கேள்வி, 2025 ஆண்டிற்கான ஞானபீட விருது பெற்றவர் யார்? கேள்வி மீண்டும் ஒருமுறை, 2025 ஆண்டிற்கான ஞானபீட விருது பெற்றவர் யார்?
6: இக்கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
3: இனி கேட்கலாம் எண்ணங்களின் வண்ணங்கள். நேர்களே, இன்றைய எண்ணங்களின் வண்ணங்களுடைய தலைப்பு, மௌனம் பலமா பலவீனமா? மீண்டும் ஒருமுறை, மௌனம் பலமா பலவீனமா? இன்றைய எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியோட தலைப்பு. இந்த தலைப்புக்கு உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0423 கோட் ஆட் பண்ணி 2966781. அது மட்டும் இல்லாமல் 8300191018 இந்த அலைபேசி எண் புதிய நேயர்களுக்கு பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டுள்ளது. அறிவிப்பாளர்கள் இதை மீண்டும் ஒரு முறை தலைப்பு, மௌனம் பலமா பலவீனமா? முதல் நேர் யார், எங்கிருந்து கேட்டலாம்? ஹலோ, வணக்கம்.
7: ஹலோ, வணக்கம் சார்.
3: வணக்கம், யார், எங்கிருந்து?
7: கோயம்புத்தூர்ல இருந்து செல்வராஜ் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
3: நலமா இருக்கும் செல்வராஜ், நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நாங்க நலமா இருக்கிறோம் சார்.
3: சொல்லுங்க செல்வராஜ், மௌனம் வந்து பலமா பலவீனமா?
7: மௌனம் வந்துங்க சார், அதாவது பரவாயில்ல, மௌனமா இருக்கிறது நல்லதுங்க சார். அதாவது பிரச்சனை பொறுத்துங்க சார், பிரச்சனை பொறுத்து அதுக்கு இது பண்ணணுங்க சார்.
8: சரி
7: இல்லீங்களா, வீட்டுக்குள்ள எப்படி சண்டை போட்டாலும் யாரோ ஒருத்தர் மௌனமா இருந்துட்டா பிரச்சனை பெருசாகுங்க சார். கொஞ்சம் அதாவது நான் சொன்ன மாதிரிங்க சார், பிரச்சனை பொறுத்துங்க சார். அது நல்ல விஷயமா இருந்தானா அமைதியா இருந்துக்கோணும், கெட்டதா இருந்தானா கொஞ்சம் கொந்தளிக்கணுங்க சார்.
8: ஓகே,
7: அதனால பிரச்சனை பொறுத்துங்க சார் மௌனம்.
8: ஓகே ஓகே,
7: என்ன பொறுத்த வரைக்கும் அப்படித்தாங்க சார் மௌனம், அதாவது பிரச்சனை பொறுத்துதான் அதுங்க.
8: ஓகே ஓகே சார், ரைட், நன்றி.
7: நன்றி.

0: நம்ம கூட அடுத்த நேர் யாருன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளருக்கு உற்சாகமான காலை இனிய வணக்கம்.
0: வணக்கம்.
1: நான் தர்மபுரி ராஜாபேட்டையிலிருந்து வாஜி கலக்கார் விஜயன் பேசுறேன்.
0: நலமா விஜயன், சொல்லுங்க. மௌனம் பலமா பலவீனமா
1: சார்? மௌனம் வந்து பலம்.
0: எப்படி பலம்ன்றீங்க?
1: எந்த ஒரு செயலுமே நம்ம மௌனமா வந்து சாதிக்கலாங்க. தேவையில்லாத வார்த்தைகள்லாம் விட்டுட்டா அந்த காரியம் சக்சஸ் ஆகாது. மௌனமா இருந்தா நம்ம மனசுக்குள்ள அதை நிறைவேற்றலாம். நம்ம ஒரு காரியம் நிறைவேற்றணும், ஒரு ஆள் கிட்ட போய் சொன்னா அதை அவன் நிறைவேற்றிடுவான். மௌனமா இருந்துட்டா நம்ம எதையுமே சாதிக்கலாம்.
0: ஓகே, சப்போஸ் ஏதாவது இன்டர்வியூக்கு போறோம், நம்ம மௌனமா இருந்தா அது எப்படி நமக்கு சாதகமா அமையும்?
1: மௌனமா இருந்தா சார், ஒரு வீடு கட்டணும்னு வச்சுக்கோங்க. அது பிளான் எக்ஸ்பென்ட் போட்டு 1 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 50 லட்சம் ரூபாய் ஆகும். ஒரு வீடு கட்டணும், நல்ல பெரிய வீடு கட்டணும் தான் பங்களா. அது வந்து நம்ம கண்ணவுட்டெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. நம்ம மௌனம் நம்ம குடும்பத்துக்குள்ள சொல்லி நம்ம இது பண்ணா கண்டிப்பா அதை நிறைவேற்றலாம். அது யாருன்னு நண்பர்கள் சொல்லி அவங்க வந்து நமக்கு தேவையில்லாதவங்க அது வீணா தடைப்படுறதுக்கு இது பண்ணுவாங்க, தடைப்படுவாங்க. அதனால மௌனம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் சிறந்தது. ஐயா, எனக்கு ஒரு பாடல் கொடுங்களேன். இந்தியன் படத்துல இருந்து வாயா மச்சந்தா என்ற பாடல் கொடுங்க.
0: ஓகே, இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கான பாடல் வருங்க.
1: ரொம்ப நன்றிங்க. நன்றி.

0: இனங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டே இருக்கும். இன்றைய தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, மௌனம் பலமா பலவீனமா? இந்த தலைப்புக்கு உங்களுடைய கருத்தை சொல்ல நீங்கள் விரும்புனா எங்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 8300191018. அது மட்டும் இல்லாமல் 0423 கோட் ஆட் பண்ணி 2966781 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணலாம்.
1: மௌனமே மௌனமே மௌனமே என்னுடன்.

ரொக்கமில்லை பெண்ணே, இந்த ஊமை வாழ்க்கை பிடிக்கவில்லை, இறக்கவில்லை ஆனால் தொட்டு பார்த்தேன் நெஞ்சு துடிக்கவில்லை. உறக்கமில்லை பெண்ணே, இந்த ஊமை வாழ்க்கை

0: நம்ம கூட அடுத்த நேயர் யாருன்னு கேட்டலாம். ஹலோ வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்தீங்க?
1: பொள்ளாச்சி கோவில் பழையம் ரங்கராஜன் சார்.
0: ரங்கராஜன், தலைப்பு கேட்டீங்களா?
1: ஆமாம் கேட்டேங்க சார்.
0: சொல்லுங்க சார்.
1: மௌனம் வந்து என்னங்கன்னா இரண்டு வகைப்படுங்க சார். வேணா நம்ம கருத்துக்கள் சொல்ல வேண்டிய இடத்துல வந்து கருத்துக்கள் சொல்லணுங்க.
0: ஓகே,
1: நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க சார், இன்டர்வியூல வந்து மௌனமா இருந்து என்ன பண்ண முடியும், அந்த மாதிரி வந்துங்க. நம்ம பேச வேண்டிய இடத்துல பேசிதான். அதே சில சமயத்துல வந்து என்னங்கன்னா அமைதியா போக வேண்டிய இடத்துல அமைதியா போனா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் சார். இல்லைங்களா சார்? சார் இன்னைக்கு எங்க பேத்தியுடைய பர்த்டேங்க சார் இன்னைக்கு.
0: ஓகே,
1: சஞ்சனா ஸ்ரீங்க.
0: ஓகே, அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடலாம்.
1: ஓகேங்க சார்,
0: சொல்லுங்க உங்க வாழ்த்து சொல்லிருங்க.
1: ஹேப்பி பர்த்டேங்க. கன்னத்தில் முத்தமிட்டால் படத்துல இருந்து தெய்வம் தந்த பூவை பாட பாட்டு போடுங்க சார்.
0: ஓகே, உங்க பேத்திக்காக அந்த பாட்டு போடலாம்.
1: தேங்க்யூ சார்.
0: சொல்லுங்க சார், கருத்து முடிச்சுங்களா?
1: சரி, ஓகேங்க சார்.
0: நன்றி நன்றி.
1: நன்றிங்க.

0: நேரம் பார்த்தீங்கன்னா 11:28 ஆயாச்சு. நம்ம கூட முருகேசனும் இருக்காரு. ஏன் அவர் இவ்வளோ நேரமாக மௌனமாக இருக்கான்னு அவர்கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க முருகேசன்.
1: அதாவது மௌனமாக இருக்கிறதுக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் தலைப்பை வந்து மௌனம் அப்படின்னு கொடுத்துட்டீங்களா, அதனால மௌனம் வந்தால் வேற ஒன்றும் இல்லை.
0: ஓகே, தலைப்புக்கு ஏற்ற மாதிரி அவர் இருக்காரு. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் நேரத்தை பேசிடலாம்.
1: வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கங்க, யாருங்கிறதுங்க
2: சார்? தென்பொன்மடியிலேருந்து தேன மணிகண்டன் பேசுறேங்க சார். நல்லா இருக்கீங்களா ரெண்டு பேருமே?
1: ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: அருமையா இருக்கிறேங்க சார். என்ன சார், ஊர்ல வெயில் தான் தாங்க முடிய மாட்டேங்குது சார். ஒரு நாள் மோடமா இருக்கு, வெயில இருக்குதுங்க.
1: இங்கேயும் அதே மாதிரிதான் இருக்குங்க.
2: அப்படிங்களா?
1: மழையே சரியா இல்லைங்க.
2: ஆமாங்க சார், எல்லாம் வடநாடுங்க.
1: ஆமா ஆமாங்க.
2: ஆமாங்க சார்.
1: சரிங்க,
2: மௌனம் பத்தி கேட்டிருக்கீங்க சார்.
0: சார்,
2: மௌனம் வந்து இடத்துக்கிட மாறுபடுதுங்க சார்.
1: சரிங்க,
2: இப்ப எப்படின்னா கோயிலுக்கு இந்த மருத்துவமனைக்கெல்லாம் போனோம்னா மௌனமா தான் இருக்கணுங்க. ஒரு வீட்டுல வந்து அதை விட ரொம்ப மௌனமா இருந்துட்டா வாழ்க்கை பயணம் சீரா இருக்குங்க.
1: எந்த பிரச்சனையுமே இல்ல.
2: ஆமாங்க சார், அவங்க எதுமா சொல்லிட்டு போறாங்க, சொல்றாங்கல்ல செவடங்க அதுல ஊதுன சங்குங்கிற மாதிரி. வீட்டுல ரொம்ப, நான் அப்படிதாங்க சார். ஏன்னா அம்மாவும் மாமியாலும் மருமகளும் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு தாளிப்பாங்க. அப்ப அப்படியே காது கேட்காத மாதிரி பிள்ளைங்களுடைய ஏதாவது பேசிட்டு அப்படியே மௌனமா இருந்துட்டோம்னு வைங்க, கடைசியில அவங்களே ஓ இங்க எதுவும் வேகாதான் இருக்குன்னு கம்மன் அடங்கிருவாங்க சார்.
1: இப்ப நீங்க வந்து அங்க மௌனமா இருக்கீங்க, அதே மாதிரி அவங்களும் மௌனம் வந்தா எந்த பிரச்சனையுமே இல்ல.
2: அது முடியாது இல்லைங்களா, அவங்க இருந்துகிட்டு நம்ம மௌனமா ஆயிட்டாங்கன்னு பிரச்சனை இல்ல. பாருங்க, சத்தம் போட்டுதான் இருக்கிறாங்க. ஆமா ஆமா, உங்களுக்கு மட்டும் ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயம் வாங்குறாங்க. சரி, அது மாதிரி இடம் பொருள் சார். இப்ப கோயிலுக்கு போன சில பேர் பாருங்க, செல்போன் வச்சு அது கணக்கணக்கணன்னு பேசுவாங்க. அந்த இடத்துல சாமி கும்பிடுறவங்களுக்கு தொந்தரவு வருங்க. அதே மாதிரி மருத்துவமனைக்கு போனாலும் அப்படிங்க, ஒரு நோயாளி பார்க்க போறவங்க ஒரு 2-5 நிமிஷம் பார்த்துட்டு தான் வெளியே வரும். ஆனா அங்க அதை போய் ஊருக்கு அதை உலக கதை எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க.
1: ஆமாங்க,
2: ரொம்ப
1: கஷ்டத்தை
2: இது பண்ணிருக்கணும். அதே மாதிரி இப்ப பள்ளிக்கூடத்துக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் மாதிரி ஏதோ நம்மளை கூப்பிட்டுருப்பாங்க. அங்க ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னு நம்ம கேட்டு கொஞ்சம் மௌனமா இருக்கணுங்க. ஆனால் அங்கேயும் போய் ஏதோ நம்ம கதையை பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இதாது. ஆனா அதே மாதிரி ஒரு இன்டர்வியூ போறோம், ஒரு இதுக்கு போறோம், அங்கெல்லாம் பேசணுங்க. பேச வேண்டிய இடத்துல நம்ம பேசிதான் ஆகணுங்க. ஆனா அளவான பேச்சு வளமான வாழ்வை தருங்கிறது என்னோட கருத்தா இருக்குதுங்க சார்.
1: அதாவது ஒரு சில இடங்கள்ல பலமா இருக்கு, ஒரு சில இடம்
2: ஒரு சில இடத்துல கொஞ்சம் பலவீனமா தான் இருக்குதுங்க சார். அதுக்கு அளவான பேச்சு வளமான வாழ்வா இருக்குங்க.
1: நன்றி, நன்றிங்க.
2: வாய்ப்புக்கு நன்றிங்க சார். நன்றி, நன்றி.
0: முருகேசன், தொடர்ந்து ஒரு பாடல் கேட்டலாம்.

0: நம்ம கூட அடுத்த நேர் இருக்காரு, யார் எங்கிருதுன்னு கேட்டலாம்.
1: வணக்கம் வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: ஹலோ,
1: வணக்கங்க.
2: கேக்குதுங்களா சார்?
0: கேக்குது சார், சொல்லுங்க, யார் எங்கிருந்து?
2: நீங்க மௌனமாட்டீங்க,
0: தலைப்புக்கு ஏத்தமா நம்மளுக்கு கொஞ்சம் மௌனமா இருக்கணும் இல்லையா?
2: ஆமாங்க ஆமாங்க,
0: சொல்லுங்க சார்.
2: மௌனமா இருக்கிறது நம்மளுக்கு ஒரு சோம்பேறித்தனம் மாதிரி.
1: பேசிட்டே இருக்கணும்ன்றீங்களா எப்படிங்க?
2: இல்லைங்க, பேசிட்டு இல்லை, அளவாக பேசணும், அதிகமாக பேசக்கூடாது, அளவாக பேசணும். இப்போ நம்ம சர்ச் அந்த மாதிரி இடத்துக்குலாம் போனோம்னு வச்சுக்கோங்க, இந்த ஒரு ஃபோன் இறைச்சல் கூட வராதுன்னு சொல்லி வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஃபோன் இதெல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணிடணும், அண்ணா சைலண்ட்டாக தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து நம்ம மௌனமாக தான் இருக்கணும். மௌனமாக இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த இடத்துல நம்ம நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய பிளெஸிங்ஸ் கிடைக்கும்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக,
2: இல்லைன்னா நம்ம அந்த பிளெஸிங்ஸ் இழந்துருவோம். அதனால அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து மௌனமா இருக்குது பலம் தாங்க. அதே மாதிரி இந்த பஸ்ல எல்லாம் போகும்போது இஷ்டத்துக்கு போன்ல பேசிட்டே இருக்கிறாங்க, இதெல்லாம் இறந்து இதுலாம் கொஞ்சம் நம்ம வந்து மௌனமா இருக்கணும். இது ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் பலவீனம்.
1: அதாவது போன்ல ஒருத்தர் பேசும்போது கொஞ்சம் மெதுவா பேசினா நல்லா இருக்கும், ரொம்ப சவுண்டா பேசுறாங்க இல்லீங்களா?
2: அதாங்க, மணிக்கணக்கிலே பேசிட்டே இருப்பாங்க. பஸ்ல போக, பஸ்ல பயணிக்கிறவங்களுக்கு வியாதி பட்டவங்க இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி இறைஞ்சல் இருக்குமோ, அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பாக்கணும். ஏதோ தனியா இடத்துல போய் தனிமையான இடத்துல போய் பேசலாம். அந்த மாதிரிங்க, இப்ப சர்ச்சில் நம்ம வந்து மௌனமா இருக்கும்போது நம்மளுக்கு பலம் கிடைக்கும், பிளஸ்ஸிங் கிடைக்கும். அதே போல இங்க போகும்போது நம்மளுக்கு பலவீனம் தான் ஆகுங்க. அதே போலங்க, நம்ம ஒரு மனுஷர்களுக்கு நம்ம என்ன பேசணுமோ அது தகுந்த மாதிரி அளவா பேசிட்டா பிரச்சனை இல்லை, அதிக அளவுக்கு அதிகமா பேசிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுதாங்க ரொம்ப பிரச்சனை.
1: சொல்ல வேண்டியது சுருக்கமா சொல்லிட்டு விட்டுருணும்ன்றீங்க.
2: ஆமாங்க, நம்ம ஒருத்தட்ட மனம் விட்டு பேசுறாங்கன்னா நம்ம இருக்கிற விஷயங்கள் சொல்லி இருப்போம். ஒரு கஷ்டத்தை வச்சு அடிக்க வச்சுட்டு இருக்க கூடாது மௌனமா.
1: சரிங்க,
2: அப்ப வந்து நம்ம ஓப்பனா டைப்பா சொல்லிருந்தீங்க, மன விட்டு பேசிட்டோம்னா அப்ப நம்ம சொல்ல வேண்டிய
1: மன அழுத்தம் வந்து கம்மியாகும்.
2: கம்மியாக அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு சில ஆலோசனை ஒரு அறிவுரியா இருக்குங்க. அப்போ நம்ம எதுலயுமே நம்ம வாழ்க்கையில நிம்மதியாவும் சந்தோஷமும் மகிழ்ச்சியா வாழ முடியும்.
1: சரிங்க, நல்ல ஒரு கருத்தை சொல்லிருக்கீங்க.
2: நன்றி
1: நன்றி நன்றி.
0: முருகேசன், தொடர்ந்து ஒரு பாடல் கேட்கலாம்.
1: கண்டிப்பா கேட்கலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். ஊட்டி FM 101.8,
0: இங்க எல்லாமே செம ஹிட்டு.

0: நம்ம கூட அர்ச்சனை இருக்கார், யாருன்னு கேட்டலாம்.
1: வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் ஐயா.
1: சரிங்க, தலைப்பு கேட்டீங்களா?
2: இன்னொரு வாட்டி சொல்லுங்க.
1: மௌனம் பலமா பலவீனமா?
2: கண்டிப்பா பலம் தான் நான் சொல்லுவேன். பலவீனம் ஒருபோதும் மௌனம் கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம மற்றவங்க கிட்ட பேச வேண்டிய இடங்கள்ல நம்ம பேசுறோம் அப்படின்னா அது நிச்சயமாக மௌனம் அப்படிங்கிற கேட்டகரியில வராது. தேவையற்ற இடங்கள்ல நம்ம மௌனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடைபிடிச்சோம்னு வச்சுக்கோங்க, நம்ம பெயர் மற்றவங்க மத்தியில ஒரு நல்லது அப்படிங்கிற மாதிரி பிரகடனம் ஆகும். உதாரணத்துக்கு ஒரு இடத்துல வந்து வாக்குவாதம் நடக்குது அப்படின்னா நான் மௌனமா அவங்க எங்க சொல்றாங்க அப்படிங்கறத கேட்டு போயிடுறேன். அவங்களுக்கு அந்த கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே நான் என்னுடைய கருத்துக்களை எடுத்து சொல்றேன் அப்படின்னா எங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன சொல்றதுக்கு அந்த ஒரு மௌனம் அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அப்ப அங்க ஒரு பாசிட்டிவாக இருக்கு. ரெண்டாவது, நம்ம மத்தவங்க என்ன சொல்ல வரோம் அப்படிங்கறத மௌனமா லிசன் பண்ணி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம். உதாரணத்துக்கு குறுக்க குறுக்க சில பேர் பேசவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டு மௌனமா கேட்டுட்டு அதன் பிறகு அவங்க கருத்துக்கள் அப்படிங்கறத எடுத்து சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஆக்டிவ் வே ஆஃப் கான்வர்சேஷன். சும்மா சில சில சில சிலன்னு கேள்விகள் கேட்காம இன்ட்ரக்ட் பண்ணாம அந்த இடத்துல நம்ம அமைதியாக மத்தவங்க என்ன சொல்றாங்க கேட்கிறோம் அப்படின்னா அதுவும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நிறைவாக ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூடுதலாக எப்ப பாரு பேசிட்டு இருந்ததுன்னா அவங்களுக்கு பிடிக்காது, என்னடா இது எப்ப பாரு பேசுறாங்கன்னு. ஆனா மௌனமாக வேணுங்கிற சமயத்துல நம்ம பேசி அந்த இடத்துல நம்ம அன்பா இருக்கோம் அப்படிங்கறத காமிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரிலேஷன்ஷிப் அது ஃப்ரெண்டா இருக்கட்டும் அல்லது வீட்டுல இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும் அல்லது பெட்டர் ஹாஃபா இருக்கட்டும், அங்க வந்து அந்த மௌனம் அப்படிங்கிறது இட் மேக் பிக் டிஃபரன்ஸ் அப்படிங்கறதுனால அதை என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய கேட்டிருக்காங்க கடந்து போயிடுவேன், அதெல்லாம் என்னடா பரவாயில்ல விட இதெல்லாம் பிரிச்சு பண்ணாதுன்னு. அதனால கண்டிப்பா நிறைய இடங்கள்ல மௌனம் கடைபிடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம ஒரு பர்சனாலிட்டியா நம்மள தூக்கி காமிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம்.
1: நல்ல கருத்துங்க.
2: நன்றி நன்றி நன்றி.

0: நம்ம கூட அடுத்த நேர்காங்க யார் என்னன்னு கேட்கலாம்.
1: வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்
2: ஐயா. வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்க இருந்துங்க
2: ஐயா? நான் தருமபுரி மாவட்டம் உழவர்சன் தெரிகிறது, ஊட்டி வானொலி பெரியன் முனிப்பு தான் பேசுறேன். நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்குங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: மிக மகிழ்ச்சியா இருக்க, நிகழ்ச்சி கேட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன்.
1: சரி, தலைப்பு கேட்டீங்களா?
2: மௌனம் பலமா பலவீனமான்னு சொல்லுகிறீங்க.
1: ஆமாங்க.
2: என்ன பொறுத்தவரை மௌனம் பொறுத்தவரை பலம் தயார் சொல்ல முடியும். எப்படின்னு சொன்னீங்க, ஒரு ஏதோ ஒரு சம்பவம் நடக்கும், அந்த சம்பவத்தை வந்து எந்த மாதிரி வேற மாதிரி ஏதோ எமோஷனலா வேற மாதிரி பிரச்சனை போல ஒரு மௌனமா இருந்து நம்ம சாதிக்கூடிய அதான்.
1: சரிங்க,
2: அதான் மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப சந்தோஷங்க.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க உங்களோட பேசுனதுல.
3: பேசுனாங்க அமைதியா இருக்கிற இடத்துல அமைதியா இருக்கணும். அதுதான் எனக்கு தெரிஞ்சது. அதுதாங்க, எல்லா இடத்துலயும் அமைதியாவும் இருக்க கூடாது, எல்லா இடத்துலயும் பேசிட்டேயும் இருக்க கூடாது.
1: எங்க எப்பப்ப எதை பேசணும்ன்றத தெரிஞ்சு பார்த்து பேசணும்ன்றீங்க?
3: தெரிஞ்சு. ஆமாங்க, தெரிஞ்சு புரிஞ்சு பேசணும்னு நான் நினைக்கிறேங்க.
1: சரிங்க, நல்ல கருத்துங்க.
3: சரிங்க,
1: நன்றிங்க நன்றிங்க.
0: அடுத்த நேர். ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம். யாருங்கிறதுங்க
4: சார்? நான் மார்க்கிந்து சிவா பேசுறேன் சார். ரெண்டு வருஷம்லாம் இருக்கீங்களா?
1: நல்லா இருக்குங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கீங்க சார்.
1: சரிங்க,
4: ரொம்ப நாள் ஆச்சுங்க உங்கள்கிட்ட பேசி.
1: சரிங்க
4: சார்.
1: தலைப்பு கேட்டீங்களா?
4: ஆ, கேட்டேங்க சார்.
1: சொல்லுங்க.
4: அதாவது மௌனமா இருப்பது பலம் தாங்க சார், பலம் தான் சொல்ல முடியுங்க. இதனால வந்து ஒரு கிடைக்குங்க, மன அழுத்தம் குறையும் சொல்லலாங்க. அப்போ கவனம் சிந்தனை எல்லாம் ரொம்ப அதிகரிக்குங்க. நம்ம கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுங்க. இப்போ நம்மள நாம வந்து புரிஞ்சுக்கிறதுக்குன்றதுக்கு வந்து மௌனம் தான் ஒரு நல்ல ஒரு வழி அப்படின்னு கூட சொல்லலாங்க.
1: அதாவது ஒருத்தர் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா இன்னொருத்தர் கொஞ்சம் அமைதியா இருந்தாங்கன்னா சரியா இருக்கும். அவங்களும்
4: கண்டிப்பாங்க. ஆமாங்க,
1: அது வந்து இன்னும் வந்து அந்த கோபம் மன அழுத்தம் அதிகமாகும்.
4: கண்டிப்பா கண்டிப்பாங்க. அது பல பிரச்சனைகள்லாம் நம்ம வந்துட்டு கம்மி பண்ணிக்கலாங்க. தேவையில்லாத பேச்சுகள்லாம் ரொம்ப உருவாக்கும். எல்லாம் வந்து மௌனமா இருந்தாலும் அதெல்லாம் நம்ம வந்துட்டு கம்மி பண்ணிக்கலாம், பிரச்சனைலாம் கம்மி பண்ணிக்கலாங்க.
1: நன்றி
4: நன்றி. வணக்கம். நன்றி வணக்கம்.
1: சரிங்க, நிகழ்ச்சியில அடுத்த நேயர் சந்திக்கலாம். வணக்கங்க. வணக்கம்.
5: உடமலையிலிருந்து கோபாலகிருஷ்ணன்
1: பேசுறேன் சார். சரிங்க, தலைப்பு கேட்டீங்களா?
5: கேட்டுட்டுதான் இருக்கிறேங்க.
1: சரிங்க, சொல்லுங்க.
5: மனசனுக்கு முக்கியமானது பலம்தான் வேணுங்க. ஒரு பொருள் தூக்கணும்னா நெஞ்சில தைரியம் பலமுறை எடுக்க முடியும்.
1: தலைப்பு கேட்டீங்களா?
5: கேட்டுங்க.
1: அதாவது மௌனமா இருக்கிறது ஒருத்தருக்கு வந்து பலமா, அது வந்து பலவீனமா?
5: மௌனமா இருக்கிறது, மௌனமா இருக்கிற இடத்துல மௌனமா இருக்கணுங்க, பலமா இருக்கிற இடத்துல பலமா இருக்கணுங்க.
1: அதாவது மௌனமா இருக்கிற இடத்துல மௌனமா இருக்கணும், பேச வேண்டிய இடத்துல பேசணுங்கிறீங்க.
5: ஆமாங்க.
1: சரிங்க சரிங்க. நன்றிங்க.
5: நன்றி
1: நன்றி நன்றி.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 12 மணி. நிகழ்ச்சி நிரல். இன்று இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து மணி 12:10-12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழ் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள், பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 சுய கணக்கெடுப்பு முறை குறித்த தகவல்கள். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம், இருளர் பாடல்கள். 2:30 மருத்துவ மலர், ஹைபர்டைட்டிஸ் எனப்படும் கல்லீரல் தொற்று குறித்து இயன்முறை மருத்துவர் பத்மா மரீனா அவர்களுடன் நேர்முகம்.

2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 ஹலோ ஊட்டி. வெற்றிக்கண் மாற்றுத்திறனாளிகளுக்கான சர்வதேச இயலாமை பெருமித வாதத்தை மாதத்தை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சி. 4 மணிக்கு எதிரும் புதிரும் சரிய தவிர தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் கிளாசிக் டோயட்ஸ். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை திரை இசையில் பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டதகமலு வடுகுமடி பாடல்கள். 7 மணிக்கு திரைகாணம். 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் டி கமலக்கண்ணன். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 7:30 தோட்டமும் தொழிலும். இதில் இயற்கை வேளாண்மையின் அவசியமும் நடைமுறை சிக்கல்களும் குறித்து விவசாயி சந்தோஷ் அவர்களுடனான நேர்முகத்தின் 2 பகுதி, தொடர்ந்து திரை கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலை இணைக்கும் திரைகாணம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சல். 8:30 வானொலி நாடக விழா 2026 அவளா சொன்னால் நாடகம். எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 திரைகாணம். 9:30 அறிவியல் நேரம். வானியல் குறித்து இயற்பியல் துறை துணை பேராசிரியர் முனைவர் ஸ்டான்லி ராஜ் அவர்களுடன் நேர்முகம். 10 மணிக்கு நாடாளுமன்ற கேள்வி நேர ஒளிப்பதிவு டெல்லி அஞ்சல். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். இதுவரை இன்று இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: ಸ್ನೇಹಿತರಿಯೇ,
1: ನಳವಾಳ್ವಿನ್ ನಂಬಿಕೆ ಕುರಳ್.

ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் மகளிர் பங்கு பெறலாம். இந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிந்த டிப்ஸை எல்லாம் எங்களுக்கு கால் பண்ணி சொல்லலாம். அதாவது எந்த நம்பருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 9344-9301-0318, 9342-9301-0318 மற்றும் ஒரு எண் 8300-1910-1018 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 0423 என்ற இணைப்பு எண்ணுடன் 2966-7781 ஆகிய எண்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஸ்நேகிதிகள் வந்து எங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு பிடித்தமான பியூட்டி டிப்ஸாக இருந்தாலும், மணி சேவிங்ஸ் பண்ணுற டிப்ஸாக இருந்தாலும், எந்த விதமான யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை இந்த நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு சொல்லலாம்.

நம்ம நிகழ்ச்சியில நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒரு பியூட்டி டிப்ஸை வந்து நானே சொல்லலான்னு யோசனை பண்ணி வச்சிருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிக எளிமையான மிகவும் சுலபமான டிப்ஸ்னே சொல்லலான்னு நினைக்கிறேன். அதாவது வந்து என்ன அப்படின்னா, நம்ம தோட்டங்கள் எல்லாம், அதாவது கொய்யா மரம் எல்லாம் வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அதனால இந்த கொய்யா இலை அப்படி கிடச்சிச்சுங்கன்னா அதை வந்து எடுத்து நல்லா வந்து அதை வந்து அரைச்சி அதில் வந்து தயிர் கலக்கிட்டு அதை வந்து ஒரு 10 minutes வந்து அப்படியே அதை வந்து கலக்கின கொய்யா இலையும் தயிரையும் வந்து கலக்கிட்டு அரைச்சி கலக்கி வச்சுட்டு ஒரு 10 minutes அப்படியே வந்து ஊற வச்சுட்டு முகத்துக்கு வந்து வாரத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா என்ன ஆகும்னு சொன்னிங்கன்னா, முகம் அப்படியே சைனிங்காகவும் ரொம்ப பொலிவாகவும் இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை வந்து நானும் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். நீங்களும் வந்து வாரத்துக்கு ஒரு முறை அப்படி அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுடைய முகமும் நல்லா சைனிங்காக பொலிவாக இருக்கும். எந்த விதமான ஃபேஸ் பேக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். இது வந்து மிக மிக எளிமையான ஒரு டிப்ஸு. இது வந்து சீக்கிரமாகவும் சுலபமாகவும் வந்து நம்ம செஞ்சுக்கலாம். இதை வந்து அப்ளை பண்ணால் நம்ம முகம் வந்து சைனிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் வந்து தொடர்ந்து வந்து ஒரு பாடலை கேட்டுட்டு நம்ம வந்து ஸ்நேகிதியே அப்படின்ற ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து போகலாம். வெற்றி விழா படத்திலிருந்து ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்குது. இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8.

0: ஒளிதாந்த பாடல் பார்த்தீங்கன்னா வெற்றி விழா படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி குரலில் கேட்டோம் இளையராஜாவோட இனிய இசையில். நேரம் இப்போது 12:19 ஆயிடுச்சுங்க. நேர்களை இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே உங்க ஊட்டி எஃப்எம் 101.8. நம்ம ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில இணையும் முதல் நேயர் யார் எங்கதுன்னு கேக்கலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம் மேடம், மகா தாராபுரத்துல இருந்து பேசுறேங்க மேடம்.
0: மகா எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கு மேடம். நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: நிலையத்துல எல்லாரும் சூப்பரா இருக்கும். ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க, என்ன மாதிரியான டிப்ஸ் எல்லாம் சொல்ல இருக்கீங்க நேயர்களுக்காக?
1: அதாவது மேடம், லைட் ரோஸ், லைட் பிங்க் கலர், லைட் சிகப்பு, இந்த மாதிரி லைட் கலரா இருக்கிற ட்ரெஸ்ல கரப்பட்டுச்சுன்னா அசிங்கமா அப்படியே தெரியும்.
0: ஆமா ஆமா, கண்டிப்பா. அத வந்து நம்ம வந்து அந்த கரைய போக்குறோம்னு சொல்லிட்டு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தேய்க்கிற அந்த நாருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அதுல வந்து போட்டு தேய்ச்சி தேய்ச்சி அதை ஓட்டையே பண்ணிருவாங்க பாத்துக்கோங்க. அந்த ட்ரெஸ் எவ்வளவு காஸ்ட்லியான
1: அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் செய்யாம எலுமிச்சம் பழம், தக்காளி பழத்தை நல்லா நைஸா அரைச்சுக்கணும். அரைச்சு எடுத்து வச்சுட்டு அந்த கரையில கரையில தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சு அப்புறம் நீங்க சோப்பு போட்டு துவைச்சீங்கன்னா அந்த கரை போயிடும். லைட் கரையா இருந்தா மறுபடியும் திக்கா கரை இருந்துன்னு இந்த போகலைன்னு தார் கரை அது இதுன்னு போகலைன்னா பெட்ரூல் இருக்கு பாத்தீங்களா, பெட்ரூல்ல ஒரு கிளாத்ல, ஒரு காட்டன் கிளாத்ல பெட்ரூல் நினைச்சு அந்த கரை இருக்கிற இடத்துல லைட்
0: பெட்ரோலிங்களா
1: அந்த கரை. ஆமா, பெட்ரூல லைட்டா துணியில தடவிக்கணும், நேரடியா துணியில போடாம ஒரு காட்டன் கிளாத்ல தடவிட்டு அந்த கரை இருக்கிற இடத்து அப்படி லைட்டா தொடச்சீங்கன்னா எப்பேற்பட்ட கரையா இருந்தாலும் போயிடும்.
0: ஓ, எல்லா விதமான கரையும் போயிருங்களா?
1: ஆமாங்க, டிரைவர்ஸ்ல அப்படிதான் பண்றாங்க, டிரைவர்ஸ் பண்றவங்க அப்படிதான் போடு பண்ணுவாங்க.
0: இந்த
1: கரை அப்படி தடவணும், லைட்டா தரணும், அதுக்கு ஓவரா குட்டோ கூட்டம்னு கொட்ட கூடாது.
0: கண்டிப்பா சொல்லுங்க.
1: வாழைத்தண்டு இருக்கு இல்லீங்களா, வாழைத்தண்டு நல்லா பொடி பொடியா அறுத்துட்டு தண்ணியில போட்டுட்டு அதெல்லாம் இறுக்கமா புளிஞ்சு இரும்பு வடசட்டியில போட்டுறணும். அந்த இரும்பு வடசட்டியில போட்டீங்கன்னா அந்த தண்ணி இருக்க நீதி இருக்கிறது கிண்டிட்டே நீதி இருக்கிற தண்ணி கூட சை சை சைனு மேல ஆவியா
0: போயிடும்.
1: வெறும் தண்டு இருக்கு, வெறும் தண்டு இருக்கும். அந்த வெறும் தண்டுல எண்ணெய் ஊத்தி நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கோங்க, அப்புறம் பூண்டு வதக்கி எடுத்துக்கோங்க, இஞ்சி வதக்கி எல்லாத்தையும் வதக்கணும், வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய வதக்கி எடுத்துக்கோங்க. இல்ல பச்சை மிளகாய் வேண்டாம்னா வரமிளகாய் ரெண்டு கூட சேர்த்துக்கலாம், இல்ல வரமிளகாய் மட்டும் போட்டுக்க, அது நம்ம இஷ்டம், வறுத்து எடுத்துக்கோங்க. சோம்பு கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி கொஞ்சமா சோம்பு எண்ணெய் ஊத்தி வறுத்து எடுத்துக்காங்க. எடுத்துட்டு எத்தனையும் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும்

0: இந்த அரைய அப்புறம் இது கடலப்பருப்பு இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி பக்குவமா வறக்கணும். சமையல் நம்ம
1: கருகாம இருக்கணும், கடலப்பருப்பு
0: அதுலதான் கருகவும் கூடாது பட்டியாவும் வறுக்க கூடாது, நல்லா வறுத்தணும்.
1: இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஃபர்ஸ்ட் அரைச்சுக்கணுங்களா? இதெல்லாம் நீங்க சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாம்
0: கடலப்பருப்பு, கடலப்பருப்பு நல்லா எண்ணெய் ஊத்தி நல்லா சூப்பரா வறுத்துட்டு ஒரு பவுடர் ஆக்கி தனியா வச்சுக்கோங்க.
1: ஓ பவுடர், ஓகே ஓகே.
0: பவுடர் ஆக்கி ஒரு பவுடர் ஆக்கி வச்சுட்டு அப்புறம் இந்த மத்த அரைச்சு சாமான எல்லாத்தையும் ஒன்னா போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறம் இந்த கொரகொரன்னு வறுத்த பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு கலந்துருங்க. இதுலயே கலந்துருங்க, கலந்துட்டு உருண்டை பிடிச்சிங்க. எண்ணெய் தடவிட்டு உள்ளங்க வச்சு ஒன்னு ஒன்றையா புடிச்சு போட்டுருங்க. போட்டீங்கன்னா மட்டன் எங்க வாங்கினீங்க அப்படின்னு கேட்பாங்க, மட்டன் கோலா மாதிரியே இருக்கும்.
1: ஓ ஓகே ஓகே. அத வந்து இது உருண்டை கறி எல்லாம் செய்வாங்களா அந்த மாதிரியே செய்யணும்?
0: அந்த மாதிரி ஆமா, உருண்டைக்கறி மட்டன் கோலா செய்வாங்க இல்லைங்களா, மட்டன் கோலா மாதிரியே இருக்கும், மட்டன் மாதிரியே இருக்கும், டிஃபரெண்டே தெரியாது. ஏன்னா எல்லாத்தையும் வதக்கிடுறோமா, வாசமாம இருக்கும், உள்ளவே நல்லா வெந்து போய் நல்லா இருக்கும். சிரோல் வச்சுட்டு எண்ணெய் காய வச்சு சிரோல் போட்டு எடுத்துக்கிற சூப்பரா வெந்துரும்.
1: ஓகே ஓகே. அந்த தண்ணிய கூட
0: மட்டன்
1: அந்த தண்ணிய ஃபர்ஸ்ட் வந்து நீங்க புளிஞ்சுக்கணும்னு சொன்னீங்கல்ல, வாழைக்காய் அந்த வாழைக்காய் அந்த தண்ணி, அந்த கூட வந்து நம்ம வந்து எம்டி ஸ்டமக்ல வந்து அதை குடிக்கல இல்லைங்களா, அது ஒரு மெடிசன்
0: தானே. கோலா
1: உருண்டை
0: அந்த தண்ணி புளிஞ்சு தண்ணி வேகவே விட வேண்டாம், புளிஞ்சிட்டோம்னா என்ன வடைச்சது கூட தண்ணியெல்லாம் ஆவியா போயிடும். தண்ணி நம்ம வேக போடுறது இல்ல, அது ஆவியா போயிடும். ஆவியா போன வர வெறும் தண்டு இருக்கும், அதுலதான் எண்ணெய் ஊத்தி வதக்கணும். ஏன்னா முதல்ல எண்ணெய் ஊத்திட்டு பிசிரிச்சு வதங்கவே வதங்காது,
1: தண்ணி எல்லாம் நீர்த்து போகணும்.
0: தண்ணி தண்ணி சுண்டுன பிறகுதான் எண்ணெய் ஊத்தி வதக்கணும்,
1: அப்பதான் டேஸ்டும் கிடைக்கும் இல்லைங்களா.
0: நான் இந்த மாதிரி செஞ்சிருக்கேன், எங்க வீட்டுல எல்லாம் கேப்பாங்க கறி எங்க எடுத்த அப்படின்னு கேப்பாங்க. கோலா உருண்ட
1: கறி மாதிரியே இருக்கும்,
0: அதாவது
1: மட்டன் குழம்பு கறிக்கிற அந்த வாசனை பொருட்கள் எல்லாம் சேர்த்து அரைச்சு ஒரு தாளிப்பு தாளிச்சிருவீங்க சூப்பரா.
0: ஆமாங்க, உருண்டை போட்டுருந்தோம், எண்ணெய்க்குள்ள பொரிச்சு எடுக்கணும்.
1: அதுதான் அதுதான் பொரிச்சு எடுத்து அதை வந்து தாளிச்சு குழம்பு பண்ணிருவீங்க, சூப்பரா இருக்கும்.
0: அப்புறம் சும்மாவே கோலா உருண்டை சும்மாவே போடுவாங்களே, மொறு மொறு மொறுன்னு நல்லா இருக்கும்.
1: ஸ்நாக்ஸ்க்கும் சாப்பிட்டுக்கலாம்.
0: கோலா உருண்டை சும்மா எண்ணெயில போட்டு எடுப்பாங்க, குழம்புல போட்டு எடுக்கிறது அந்த உருண்டை உருட்டி குழம்பு கொதிக்கும் போது போடுறது அது. இது வந்து பொரிச்சு எடுக்கிறது, எண்ணெயிலே பொரிச்சு எடுத்துட்டு அந்த மீன் வறுவல் மாதிரி மொறு மொறுன்னு நல்லா இருக்கும்.
1: ஓகே ஓகே. அப்புறம் வந்து மணி சேவிங்ஸ் பண்றதை பத்தி உங்களோட கருத்து என்னங்க மேடம்?
0: மணி சேவிங்ஸ் பண்றது வந்து மணி மணினாலே மனிதனுக்கு, மனிதனுக்கு மணி, இந்த மனிதனுக்கு மணி,
1: மனிதனுக்கு மணி ரொம்ப தேவைப்படுது இல்லைங்களா.
0: இதுல வந்து மணி மனிதன்ங்கிறது ரெண்டு சொல்லி நான் வருது, மனிதன் மணிங்கிறது மூணு சொல்லி நான் வருது.
1: ஆமா,
0: அது ஒண்ணுதான் வித்தியாசம். ஆனா தேவை மணி, தேவை மணி இல்லைன்னா வாழ, அதாவது அம்மா இல்லாம வாழலாம், அப்பா இல்லாம வாழலாம், கணவன் இல்லாம வாழலாம், குழந்தைங்க இல்லாம வாழலாம், நம்ம மனம் இல்லாம வாழவே முடியாது. நிச்சந்தரமான உண்மை. அதாவது நான் இன்னைக்கு வேலைக்கு போறேன், 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், 500 ரூபாய் மட்டும் செலவு பண்ணிட்டு 500 ரூபாய் வந்து, ஏன்னா மனித வாழ்க்கை நீர்க்குமிழி மாதிரி எப்ப தோன்றும் தெரியாது, அருவில எப்ப தோன்றுச்சுன்னு எந்த டாக்டராலையும் சொல்ல முடியாது.
1: கண்டிப்பா
0: நாள் தான் சொல்ல முடியும், நிமிஷத்துல நொடியும் சொல்ல முடியாது. அது மாதிரி அதனால நீர்க்குமிழி எப்ப தோன்றுறதுன்னு தெரியாது, எப்ப மறையுதுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரிதான் மனித வாழ்க்கையும். அதனால நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம நாளைக்கு வந்து இன்னைக்கு கால் நல்லா நல்லா நடந்து நாட்டு நட போடுவோம், நாளைக்கு ஒரு விவசாயத்துக்கு காலையே நடக்கவே முடியாது. வருங்காலத்துக்கு முதுமைக்கு இளமையிலேயே முதுமைக்கு சம்பாதிச்சு வைக்காத மூடன்னு அம்மையார் சொல்லியிருக்காங்க. அந்த பழமொழியை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு பாதி பணத்தை அப்படியே சேமிச்சு வச்சுக்கணும். கால் ஒடிஞ்சுதான் கவலை இல்ல, கை ஒடிஞ்சாலும் கவலை இல்ல, ஒரு வேலைக்கால் போட்டு பணத்தை சம்பளத்துக்கு கொடுத்தா நமக்கு வயிற்றுக்கு சாப்பாடு கிடைச்சிடும். இல்லைன்னா எந்த உறவுமே நம்மளுக்கு ஒரு புருஷனா இருந்தாலும் அவங்களுக்கு சளிச்சு போயிடும். இந்த நொண்டி நம்ம எத்தனை நாள் ஜெயிச்சு காலம் தள்ளுறது, பெற்ற தாய் தகப்பனுக்கு மட்டும் சளிக்காது, அவங்க ஏதாவது அவங்க குடிக்கிற கஞ்சி ஊத்துவாங்க, அப்பா அம்மா இல்லைன்னா என்ன செய்யறது?
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: அதனால பணம் அப்பாவா இருக்கும் அம்மாவா இருக்கு, ஏன் கடவுளா கூட இருக்கும், அந்த பணத்தை மட்டும் சேமிச்சு வைங்க, அவ்வளவுதான்.
1: ஓகேங்க ஓகேங்க. சூப்பரான கருத்துக்கள் எல்லாம் சொன்னீங்க, அதாவது மணியை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் அந்த வாழைத்தண்டு அந்த ருசிக்காகவும் ஹெல்த் டிப்ஸ்க்காகவும் அது வந்து சூப்பரான கருத்தை சொன்னீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி மேடம்.
0: நன்றி மேடம்.
2: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
3: புதிரான கேள்விகள். உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
4: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
2: இதோ உங்களுக்காக தான் ஓடிஎஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை ஸ்நேகிதியே.
3: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வந்து சத்யா படத்துலேருந்து ஒரு சூப்பரான சாங் கேட்டுட்டு தொடர்ந்து டிப்ஸை எல்லாம் கேட்கலாம். இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8. எல்லாமே செம ஹிட்டு.

ஸ்டுடியோல டைம் கரெக்டா 12:34 ஆயிடுச்சுங்க. நேரில் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது மகளிருக்கான நிகழ்ச்சி முழுக்க முழுக்க. அதாவது வந்து லாஸ்ட் நேயர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து பியூட்டி டிப்ஸையும் உடல் ரீதியாகவும், அதாவது மணி சேவிங் எப்படி பண்ணணும், பணத்தை வந்து எப்படி பாதுகாப்பாக ஃப்யூச்சருக்கு வைக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் வந்து நானும் ஒரு டிப்ஸ் சொல்லான்ட்டு இருக்கேன். அதாவது நம்ம இப்போ இருக்கிற காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் வந்து காலையில் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டுருக்காங்க, ரொம்ப ஹரிபரியாக கிளம்பிட்டுருக்காங்க. நம்மளும் வந்து இந்த ஒர்க்கிங் லேடிஸ் பார்த்தீங்கன்னா, சீக்கிரம் வந்து டிஃபனை வந்து அவங்களுக்கு திணிச்சு விட்டு மடமடமடன்னு அவங்களை கிளப்பி விடுற அந்த மோட்டிவ்லேயே இருக்கும். அதாவது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க, எது ஈஸியான உணவு அப்படின்னு சூஸ் பண்ணுறோன்னா, நூடுல்ஸ்னால் மடர்னு ஒரு 5 நிமிஷத்தில் டைம் சேவ் பண்ணுறக்காக மடமடன் வந்து திணிச்சு விட்டுறோம். ஆனால் வந்து அந்த குழந்தைகளுக்கு டெய்லி வந்து நூடுல்ஸ் கொடுக்கறது வந்து அவ்வளவு வந்து உடல் நலத்துக்கு வந்து நல்லது இல்லைன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்காக வந்து ஒரு சின்ன டிப்ஸ் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பாரம்பரிய அரிசி வகைகளான கருப்பு கவனி அரிசி, காட்டு யானம் அரிசி, குள்ளங்கார் அரிசி, தூய மல்லி அரிசி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டைப்ஸில் பலவிதமான அரிசிகள் இருக்கு இல்லைங்களா. இதில் வந்து ஒரு ஹெல்த்தி ஃபுட்டாக நம்ம குழந்தைங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த அரிசி வகைகளில் வந்து கஞ்சி இல்லைனா அந்த இனிப்பு வகைகளான அதை பொடி பண்ணி லட்டு அந்த மாதிரி உணவு வகைகளை தயாரித்து கொடுத்தோன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணி, அதாவது இந்த அரிசிகளை வந்து அரைச்சோ, நமக்கு தேவையாக என்னென்ன ஸ்வீட்டோ என்ன பண்ணுறோன்னு நம்ம முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு 1 வீக்கு தேவையான அந்த ஃபுட்டை வந்து நம்ம தயாரித்து வச்சுக்கிட்டோன்னா, காலையில் வந்து டைம் சேவ் பண்ணி சீக்கிரமாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து அதை ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம இப்படி கொடுத்துட்டு வந்தோன்னா, குழந்தைங்களோட உணவு முறையின் மூலம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த், அதாவது உடல்நலம் வந்து பாதிக்காமல் சூப்பராக இருக்கும்னு சொல்லி ஒரு அருமையான டிப்ஸை வந்து நான் உங்களுக்காக கொடுக்குறேன்.

0: ஒலித்த அந்த பாடல் ராஜாதி ராஜா படத்திற்காக மனோஜ் சித்ரா பாடியதை கேட்டோம். கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது ஸ்நேகிதியே. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்ட திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்று பிற்பகல் நடைபெறவுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மகாராஷ்டிரா மாநிலம் தானேயில் மழை வெள்ளம் காரணமாக இதுவரை 18 பேர் உயிரிழந்துள்ளனர். ஈரான் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அமெரிக்க அதிபருடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு நடைபெறவுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், ஆக்கப்பூர்வமான விவாதத்தில் உறுப்பினர்கள் பங்கேற்க வேண்டும் என்று கூறினார். அவை சுமூகமாக செயல்பட அனைத்து உறுப்பினர்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நீட் தேர்வு தொடர்பாக விவாதிப்பது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளதாக கூறிய திரு ஓம் பிர்லா, இதுகுறித்து பிற்பகல் மக்களவையில் விவாதிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதற்கிடையே எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற ஷர்மிளா, சர்வேஷ், அஜயபாபு உள்ளிட்டோருக்கு பாராட்டு தெரிவித்தார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் பட்டம் வென்ற அனாகத் சிங்கிற்கும் அவர் பாராட்டு தெரிவித்தார். பின்னர் கேள்வி நேரத்தை தொடங்க முயன்றபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை இன்று கூடியதும் நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் நாடாளுமன்ற நிலைக்குழு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. சிறு விமான நிலையங்களிலிருந்து வெளிநாடுகளுக்கு பெரிய நகரங்கள் வழியாக பயணியர் விமான சேவை திட்டம் மூலம் 400,000 வேலைவாய்ப்புகள் உருவாக வாய்ப்புள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் அம்ரிஸ்டரில் இந்த விமான சேவை திட்டத்தின் தொடக்க விழாவில் காணொலி வாயிலாக உரையாற்றிய அவர், இத்திட்டத்தின் மூலம் 2030 ஆண்டுக்குள்

0: பரிசு பெற்ற விஞ்ஞானி டாக்டர் பரூச் ப்ளும்பெர்க் பிறந்த நாளான ஜூலை 28ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் ஹெப்படைட்டிஸ் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஹெப்படைட்டிஸை ஒழிப்பதற்கான முயற்சிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். ஆரம்ப நிலையிலேயே இதனை கண்டறிவதன் மூலம் சிகிச்சை முறைகள் எளிதாக இருக்கும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு இந்நோயை கட்டுப்படுத்துவதில் முனைப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் திரு ஜே பி நட்டா குறிப்பிட்டுள்ளார். உலக இயற்கை பாதுகாப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இயற்கை ஆதாரங்களை பாதுகாப்பது குறித்தும் பருவநிலை மாறுபாடுகளை களைவது குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பசுமையான, ஆரோக்கியமான, நீடித்த இயற்கை சூழலை உருவாக்க அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் மழை வெள்ள நிலைமை குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் அம்மாநில அரசுடன் மத்திய அரசு இணைந்து செயல்படுவதாக கூறியுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ள நிவாரணப் பணிகளுக்காக மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்றும் பிரதமர் உறுதியளித்துள்ளார். அசாம் மாநிலத்தில் சிவசாகர், ஜோஹாட் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இம்மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் 4.5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 631 கிராமங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதிகளில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே உத்தரகாண்ட் மாநிலத்தில் டேராடூன், உத்தரகாசி, நைனிடால் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இம்மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு சாலைகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அசாமில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து 71,000 பேர் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் 1,690 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் தானேயில் மழை வெள்ளம் காரணமாக இதுவரை 18 பேர் உயிரிழந்துள்ளனர். பருவமழையால் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு வெள்ளம் காரணமாக 800க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தானேயில் மழை காரணமாக ஏற்பட்ட விபத்துகளில் 17க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆந்திர பிரதேசத்தில் விஜயநகரம் மாவட்டத்தில் ஏற்பட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 13 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ராயகடாவிற்கு புனித யாத்திரை சென்ற வேனும் லாரியும் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டது. இதேபோல் ஹிமாச்சல பிரதேசத்தின் சம்பா மாவட்டத்தில் கார் ஒன்று பள்ளத்தாக்கில் விழுந்து ஏற்பட்ட விபத்தில் அதில் பயணம் செய்த 5 பேர் உயிரிழந்தனர். சம்பா மாவட்டத்தைச் சேர்ந்த அவர்கள் சண்டிகரிலிருந்து திரும்பும்போது இந்த விபத்து நேரிட்டது. ஈரான் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அமெரிக்க அதிபருடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் வெள்ளை மாளிகையில் இன்று ஆலோசனை நடத்துவதற்காக அவர் வாஷிங்டன் சென்றடைந்தார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்காசிய பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவது குறித்து ஆலோசனை நடத்தப்போவதாக தெரிவித்துள்ளார். அப்பகுதியில் பாதுகாப்பு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்றும் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ கூறியுள்ளார். இஸ்ரேல் லெபனான் இடையே அமைதி பேச்சுவார்த்தை இத்தாலி தலைநகர் ரோமில் அடுத்த மாதம் 4ஆம் தேதி தொடங்க உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனானில் அமைதியை நிலைநாட்ட இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருக்கும் என்று நம்புவதாக அந்நாடு கூறியுள்ளது. ரோமில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் இருநாட்டு

0: தொழில்நுட்ப பிரதிநிதிகள் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொள்ள உள்ளனர். அமெரிக்கா மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக இஸ்ரேல் லெபனான் இடையே இந்த பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 20 பேர் உயிரிழந்தனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவாமி குழு நடத்திய ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்த அந்த குழு இதுதொடர்பாக ஐநா சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் பாகிஸ்தான் அரசை கண்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளன. அப்பகுதியில் இணையதள சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுப்மன் கில் தலைமையிலான இந்த அணியில் 15 பேர் இடம்பெற்றுள்ளனர். ரவீந்திர ஜடேஜா மீண்டும் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். இரண்டு போட்டிகளை கொண்ட இத்தொடரின் முதல் போட்டி ஆகஸ்ட் 15 தேதி கல்லேயிலும் இரண்டாவது போட்டி ஆகஸ்ட் 23 தேதி கொழும்பிலும் நடைபெற உள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. சீனாவின் ஹாங்ஸுவில் நடைபெற்ற இப்போட்டியின் கலப்பு குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்று பிற்பகல் நடைபெறவுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 வரை ஒத்திவைக்கப்பட்டன. மகாராஷ்டிர மாநிலம் தானேயில் மழை வெள்ளம் காரணமாக இதுவரை 18 பேர் உயிரிழந்துள்ளனர். ஈரான் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அமெரிக்க அதிபருடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் இப்போது 12:50.

0: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று
1: தேசிய கால்நடை இயக்கம் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். பண்டைய காலம் தொட்டே விவசாயத்துடன் இணைந்த கால்நடை வளர்ப்புதான் நமது நாட்டின் கிராமப்புற குடும்பங்களின் முதன்மை பொருளாதார பாதுகாப்பு அரணாக திகழ்ந்து வருகிறது. இந்தியாவில் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும், ஆடு, கோழி, பன்றி போன்ற கால்நடைகளின் உற்பத்தியையும் தீவன கிடைப்பு பயிற்சியை பெருக்குவதற்காக மத்திய அரசால் மேம்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்படும் ஒரு முக்கியமான திட்டம்தான் தேசிய கால்நடை இயக்கம். இந்தியாவில் பால் உற்பத்தி துறை பெருமளவில் வளர்ச்சி அடைந்திருந்தாலும் இறைச்சி, கம்பளி மற்றும் கால்நடை தீவன உற்பத்தி பிரிவுகளில் நவீன தொழில் முனைவோர் கலாச்சாரமும் முறையான உள்கட்டமைப்பும் உருவாக்கப்பட வேண்டிய அவசியம் இருந்தது. கிராமப்புறங்களில் கால்நடை வளர்ப்பை வெறும் பிழைப்புக்கான தொழிலாக இல்லாமல் லாபகரமான வணிக தொழிலாக மாற்றுவதே இத்திட்டத்தின் மிக முக்கியமான நோக்கமாகும். மத்திய மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால் வள அமைச்சகத்தின் கீழ் இத்திட்டம் நாடு முழுவதும் தீவிரமாக செயல்படுத்தப்படுகிறது. உள்ளூர் மற்றும் நகர கால்நடைகளின் மரபணு தரத்தை உயர்த்துதல், கால்நடை தீவனம் மற்றும் பசுந்தீவன பற்றாக்குறையை போக்குதல், வேலை வாய்ப்பை உருவாக்கி கிராமப்புறங்களில் இருந்து நகர்ப்புறத்திற்கு மக்கள் புலம் பெயர்வதை தடுத்தல் ஆகியவை இந்த திட்டத்தின் முக்கிய இலக்குகளாகும். தேசிய கால்நடை இயக்கம் மூன்று பிரதான துணை இயக்கங்களின் கீழ் தனது இலக்குகளை அடைகிறது. இப்பிரிவு ஆடு, செம்மறியாடு, பன்றி மற்றும் கோழிப்பண்ணை அமைப்பவர்களுக்கு பெரும் ஊக்கம் அளிக்கிறது. கிராமப்புற கோழிப்பண்ணைகள், தாய்வழி கோழிப்பண்ணைகள் மற்றும் குஞ்சு பொறிப்பகங்கள் அமைக்க நிதியுதவி, இனப்பெருக்க பண்ணைகள் அமைத்தல் மற்றும் நல்ரக ஆண் ஆடுகளை பராமரித்து மரபணு மேன்மை அடைதல், அறிவியல் பூர்வமான முறையில் நவீன பன்றி பண்ணைகள் நிறுவுதல் ஆகியவை இத்திட்டத்தின் சிறப்பம்சங்களாகும். கால்நடை வளர்ப்பில் 70% செலவு தீவனத்திற்கு மட்டுமே ஆகிறது. எனவே தரமான தீவனம் குறைந்த விலையில் கிடைப்பதை உறுதி செய்ய பசுந்தீவன விதை உற்பத்தியை அதிகரித்தல், ஊறுகாய் புல் தயாரிக்கும் ஆலைகள் மற்றும் அடர் தீவன உற்பத்தி மையங்களை அமைத்தல் ஆகியவற்றில் இத்திட்டம் கவனம் செலுத்துகிறது. இத்திட்டத்தின் மாபெரும் சிறப்பம்சமே தகுதியுள்ள தனிநபர்கள் மற்றும் அமைப்புகளுக்கு அரசு வழங்கும் நேரடியான வங்கிக் கணக்கில் சேரும் பெருமளவிலான மானிய உதவி. தனிநபர் தொழில் முனைவோர்கள், உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள், மகளிர் சுய உதவி குழுக்கள், கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் பிரிவு 8 நிறுவனங்கள் இத்திட்டத்தின் கீழ் நேரடியாக விண்ணப்பித்து பயன்பெறலாம். தேசிய கால்நடை இயக்கம் இந்திய கிராமப்புற சூழலில் நேர்மறையான பொருளாதார மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது. குறைந்த நிலப்பரப்பு

கொண்ட விவசாயிகள் மற்றும் நிலமற்ற தொழிலாளர்களுக்கு கால்நடை வளர்ப்பு மூலம் ஆண்டு முழுவதும் நிலையான மாத வருமானம் கிடைக்கிறது. உயர்தர இறைச்சி, தோல் மற்றும் கம்பளி உற்பத்தி பெருகுவதால் சர்வதேச சந்தையில் இந்தியாவின் ஏற்றுமதி வாய்ப்புகள் பல மடங்கு உயர்கின்றன. கிராமப்புறங்களில் கால்நடை பராமரிப்பில் அதிக அளவில் ஈடுபட்டுள்ள பெண்களுக்கு நிதி

வண்ண வண பூக்கள் நிகழ்ச்சியில் கேட்ட அந்த இந்தி மொழி பாடல் ஃபானா படத்திற்காக கைலாஸ் குழுவினர் பாடியதை கேட்டோம். நேரம் இப்போது 1:15. நேர்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள்.

நேரம் இப்போது சரியாக 1:23 ஆயிடுச்சுங்க. நேயர்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள்.

கேட்ட அந்த இந்தி மொழி பாடல் கிருஷ் படத்திற்காக குணால் குழுவினர் பாடியதை கேட்டோம். நேரம் இப்போது 1:34 ஆயிடுச்சுங்க. நேரில் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஊட்டி FM 101.8 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நீட் விவகார போராட்டத்தில் மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் பிரச்சினையில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. நீட் தொடர்பான மாணாக்கர் போராட்டத்தின் போது மாணவர்கள் மற்றும் காவல்துறையினர் மீதான தாக்குதல் சம்பவங்கள் குறித்து நேர்மையான புலனாய்வின் அவசியத்தை உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. காவிரியின் குறுக்கே கர்நாடகம் அணை கட்ட தமிழகத்தின் அனுமதி தேவையில்லை என்ற மத்திய ஜல்சக்தி இணையமைச்சர் திரு ராஜ்பூஷனின் கருத்துக்கு முதலமைச்சர் திரு விஜய் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மேகதாது அணை கட்ட தமிழகத்தின் அனுமதி தேவையில்லை என்ற கருத்து காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை கேள்விக்குறியாக்கியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். நீட் விவகார போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் பிரச்சினையில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்றும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மக்களவையில் கேள்வி நேரத்தை அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று எடுத்துக்கொள்ள முயன்றபோது இந்த பிரச்சினையை எதிர்க்கட்சியினர் எழுப்பினர். பொது தேர்வு முறைகேடுகள் சட்ட திருத்த மசோதா குறித்து விவாதித்து ஒருமித்த கருத்தெட்ட எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டுமென்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா விடுத்த கோரிக்கைக்கு யாரும் செவிமடுக்காமல் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை இன்று கூடிய போது நுகர்வோர் விவகாரம், உணவு, பொது விநியோகம் துறை சார்ந்த அறிக்கையை மத்திய அமைச்சர்கள் அவையில் சமர்ப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பூஜ்ய நேரத்தை நடத்த முயன்ற போது நீட் போராட்டத்தில் மாணவர் தாக்குதல் பிரச்சினையை எதிர்க்கட்சிகள் எழுப்பியதால் நிலவிய அமளி காரணமாக மாநிலங்களவையும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நீட் தொடர்பான மாணாக்கர் போராட்டத்தின் போது மாணவர்கள் மற்றும் காவல்துறையினர் மீதான தாக்குதல் சம்பவங்கள் குறித்து நேர்மையான புலனாய்வின் அவசியத்தை உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு நீட் போராட்டங்களின் போது நடைபெற்ற சம்பவங்கள் தொடர்பான மின்னணு மற்றும் டிஜிட்டல் ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்திருக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கருக்கு எதிராக நடவடிக்கைகள் தவிர்க்கப்பட வேண்டும் என அறிவுறுத்திய நீதிமன்றம் குற்றவியல் தொடர்புடையவர்களுக்கு இது பொருந்தாது என்றும் கூறியுள்ளது. இந்த தாக்குதலில் காயமடைந்த 200 காவல்துறையினரின் குடும்பங்களின் கருத்துக்களையும் ஆராய வேண்டியதன் அவசியத்தை நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டதாக பிஜேபி உறுப்பினர் திரு மனோஜ் திவாரி கூறியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொது தேர்வுகள் சட்ட திருத்த மசோதா தொடர்பாக ஆக்கப்பூர்வமான விவாதங்களில் அனைத்து அரசியல் கட்சியினரும் பங்கேற்பார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியின் திரு சசி தரூர் பேசுகையில் இந்த சட்ட திருத்த மசோதா குறித்த விவாதத்தை எதிர்க்கட்சிகள் ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாக குறிப்பிட்டார். முன்னதாக நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற வாராந்திர கூட்டத்தில் கூட்டணியின் நிலைப்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். மாநில அரசுகள் உள்ளிட்ட பல்வேறு பங்குதாரர்களுடன் இணைந்து சுற்றுலா மேம்பாட்டை

0: ஊக்குவிக்கும் வகையில் சுற்றுலா சந்தைகளை மத்திய அரசு உருவாக்கி வருவதாக அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மக்களவையில் இன்று எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில் சாலை பேரணி, உணவு திருவிழா, வர்த்தக கூட்டங்கள், சுற்றுலா பயணங்கள், மக்கள் தொடர்பு திட்டங்கள் உள்ளிட்டவை இதில் அடங்கும் என்றார். சமூக ஊடக ஆர்வலர்களுடன் இணைந்து நாட்டின் முக்கிய சுற்றுலா தலங்கள் குறித்த செய்திகளை மின்னணு வாயிலாகவும் சமூக ஊடகங்கள் மூலமாகவும் எடுத்துரைக்கவும் அமைச்சகம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் 18 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் சைபர் குற்றங்களுக்கு எதிரான வழக்குகளை பதிவு செய்ய மின்னணு 0 முதல் தகவல் அறிக்கை முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு பந்தி சஞ்சய்குமார் கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், குறிப்பிட்ட நிதி இழப்பு வழக்குகள் சைபர் குற்ற தடுப்பு இணையதளம் மூலமாகவும் 1930 என்ற இலவச தொலைபேசி எண் வாயிலாகவும் பதிவு செய்யப்படுவதாகவும், இதன் மூலம் இந்த வழக்கு மின்னணு 0 முதல் தகவல் அறிக்கையில் தானாகவே பதிவாகிவிடும் என்றும் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். கர்நாடகா மேகதாது அணை கட்ட தமிழகத்தின் அனுமதி தேவையில்லை என்று கூறியுள்ள மத்திய ஜல்சக்தி இணையமைச்சர் திரு ராஜ்பூஷனின் கருத்துக்கு முதலமைச்சர் திரு விஜய் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் எழுதிய கடிதத்தில், கடைமடை மாநிலங்களின் அனுமதி இல்லாமல் மேலே உள்ள மாநிலங்கள் அணை கட்ட முடியாது என்பதை எடுத்துரைத்தார். காவிரி தொடர்பாக கர்நாடகா ஆந்திரா இடையிலான வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு தெளிவாக உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். காவிரியின் நீர்வளத்தை பாதிக்கும் எந்த கட்டுமானத்தையும் எந்த மாநிலமும் மேற்கொள்ள இயலாது என்பதையும் முதலமைச்சர் எடுத்துரைத்தார். மேகதாது அணை கட்ட தமிழ்நாட்டின் அனுமதி கர்நாடகத்திற்கு தேவையில்லை என்ற மத்திய இணையமைச்சரின் கருத்து தமிழகத்தின் உரிமையை கேள்விக்குறியாக்கி உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடகா காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் முயற்சியை முறியடிக்க முதலமைச்சர் உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும், இனியும் காலம் தாழ்த்தினால் தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படும் என்றும் தமது சமூக வலைதள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இப்பிரச்சினையில் தமிழக அரசியல் கட்சிகள் ஓரணியில் சென்று மத்திய அரசிடம் மேகதாதுவிற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்று தாம் சட்டப்பேரவையில் எடுத்துரைத்ததை திரு உதயநிதி ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். தமிழக சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா, இத்துறையின் உயரதிகாரிகள் பங்கேற்றனர். தொழில் நிறுவனங்களின் எதிர்கால வளர்ச்சிக்கான நீண்டகால செயல்திட்டத்தை உருவாக்குவது, தொழில் முனைவோரை ஏற்படுத்துவது, ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு முக்கியத்துவம் வழங்குவது தொடர்பான ஆலோசனைகள் இதில் இடம்பெற்றதாக தெரிகிறது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழக வேந்தரும் தமிழக ஆளுநருமான திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தலைமையில் இன்று நடைபெற்றது. 871 பேருக்கு பட்டங்களையும் 113 பேருக்கு தங்கப்பதக்கங்களையும் ஆளுநர் இந்நிகழ்வில் வழங்கினார். சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலக கூட்டரங்கில் மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தலைமையில் ஆசிரியர் சங்கங்கள் மற்றும் ஆசிரியர் அல்லா பணியாளர் சங்கங்கள் பங்கேற்ற கலந்துரையாடல் கூட்டம் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் ஒருங்கிணைந்த சேவை மைய கட்டிடத்தை வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு SPK தென்னரசு இன்று திறந்து வைத்து பார்வையிட்டார். வெளி மாநிலங்களுக்கு கனரக லாரிகளில் கனிம வளங்களை ஏற்றி செல்ல தமிழக அரசு 3 மாதங்களுக்கு தடை விதித்துள்ள நிலையில், தென்காசி மாவட்டம் புளியரை சோதனை சாவடி வழியாக கேரள மாநிலத்திற்கு கனிம வள லாரிகள் செல்வது முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. தமிழக அரசு நேற்று பிறப்பித்த இந்த உத்தரவை அடுத்து கனிம வளங்களை ஏற்றி வந்த வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: தென்காசி மாவட்டம் புளியரை சோதனை சாவடி வழியாக கேரளாவிற்கு கனிம வளங்கள், கட்டுமான பொருட்கள் தினந்தோறும் கனரக வாகனங்களில் ஏற்றிச் செல்லப்படுவதால் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெருக்கடி அதிகரித்து காணப்படுகிறது. தமிழக அரசு உத்தரவினுக்கிணங்க 3 மாதங்களுக்கு தமிழக கேரள எல்லைப் பகுதியில் உள்ள சோதனை சாவடி வழியாக கனிம வளங்களை ஏற்றிச் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டதை அடுத்து இங்கிருந்து செல்லக்கூடிய அனைத்து லாரிகள் நிறுத்தப்பட்டதால் போக்குவரத்து நெரிசலின்றி பொதுமக்கள் பயணம் செய்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: உலக ஹெப்படைட்டிஸ் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கல்லீரல் அழற்சி நோயாளிகளுக்கு நோயின் தீவிரத்தை கட்டுப்படுத்தி அரசு மருத்துவமனைகளில் மருந்துகள் வழங்கப்பட்டு வருவதாக திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனை கல்லீரல் உதவி பேராசிரியர் டாக்டர் கிஷ்வந்த் கூறுகிறார்.
2: ஹெபடைட்டிஸ் ஏ, பி மற்றும் இ நோய்களுக்கான பாதுகாப்பான தடுப்பூசிகளும் உள்ளன. மேலும் ஹெபடைட்டிஸ் சி நோயை முழுமையாக குணப்படுத்தக்கூடிய மருந்துகள் இன்று கிடைக்கின்றன. ஹெபடைட்டிஸ் பி நோயாளிகளுக்கு நோயின் தீவிரத்தை கட்டுப்படுத்தி கல்லீரல் பாதுகாப்பை மேம்படுத்தி சிறந்த மருந்துகள் தற்போது வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த சிகிச்சைகள் மற்றும் பரிசோதனைகள் அரசு மருத்துவமனைகளில் தேசிய வைரஸ் ஹெபடைட்டிஸ் கட்டுப்பாடு திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டு வருகின்றன.
0: தைவானில் நடைபெறும் தாய்பே ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் முதல் சுற்றில் இஷாந்த் பட்நாகர், ஸ்ருதி மிஸ்ரா, துருப் ராவத், மணிஷா, சாத்விக் ரெட்டி, ராதிகா சர்மா ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் விவகார போராட்டத்தில் மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் பிரச்சினையில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. நீட் தொடர்பான மாணாக்கர் போராட்டத்தின் போது மாணவர்கள் மற்றும் காவல்துறையினர் மீதான தாக்குதல் சம்பவங்கள் குறித்து நேர்மையான புலனாய்வின் அவசியத்தை உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. காவிரியின் குறுக்கே கர்நாடகம் அணை கட்ட தமிழகத்தின் அனுமதி தேவையில்லை என்ற மத்திய ஜல்சக்தி இணையமைச்சர் திரு ராஜ்பூஷனின் கருத்துக்கு முதலமைச்சர் திரு விஜய் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மேகதாது அணை கட்ட தமிழகத்தின் அனுமதி தேவையில்லை என்ற கருத்து காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை கேள்விக்குறியாக்கியுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் இப்போது 1:56.
4: இந்தியாவில் 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆரம்பமாக போகுது. இந்த கணக்கெடுப்பு ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா இது டிஜிட்டல் முறையில நடக்க போகுது. முதல் கட்டத்துல வீடுகளை பட்டியலிடுறது, அதாவது ஒவ்வொரு வீட்டையும் கணக்கெடுக்கிற வேலை நடக்கும். இரண்டாவது கட்டத்துல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும். இப்போ முதல் கட்டத்தை பத்தி பார்க்கலாம். இதுல இதுக்காக நியமிக்கப்பட்டவங்க உங்க வீடுகளுக்கு வந்து தகவல்களை சேகரிப்பாங்க. ஆனா இந்த வேலையை நீங்களே செல்ஃப் எனியூமரேஷன் போர்ட்டல் மூலமாவும் செய்யலாம். குடும்ப தலைவர் இல்லனா அவருக்கு பதிலா குடும்பத்துல இருக்கிற அவங்க வீடு மற்றும் அங்க இருக்கிற வசதிகளை பத்தின விவரங்களையும் பதிவு செய்யலாம். ஒரு முக்கியமான விஷயம், ஒரு குடும்பம் ஒரு மொபைல் நம்பரை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அதோட இது குடும்ப தலைவரோட அல்லது தலைவியோட சார்பா பதிவு செய்யப்படணும். ஒரு முறை ஒரு மொபைல் நம்பரை பதிவு செஞ்சுட்டா அதை வேற குடும்பத்துக்கு பயன்படுத்த முடியாது. குடும்ப தலைவரோட அல்லது தலைவியோட பெயரை மாத்தவும் முடியாது. மக்கள் தங்களை தாங்களே கணக்கெடுத்துக்கிட்டா இந்த வேலை இன்னும் சுலபமாகவும் வேகமாகவும் முடிஞ்சிடும். இந்த செல்ஃப் எனியூமரேஷன் ஒரு சிறப்பு வசதி. உங்க மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்துல கணக்கெடுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு 15 நாளைக்கு முன்னாடியே இது ஓபன் ஆயிடும். விருப்பப்படுறவங்க இந்த வசதி மூலமா தங்களோட விவரங்களை முன்கூட்டியே பதிவு செஞ்சுக்கலாம். போர்ட்டல்ல விவரங்களை எப்படி பதிவு செய்யறதுன்னு பாக்கலாம். முதல்ல SC போர்ட்டல ஓபன் பண்ணுங்க. அப்புறம் உங்க மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தை தேர்ந்தெடுத்துட்டு கேப்சாவை டைப் பண்ணுங்க. அடுத்து வர வரவேற்பு திரை நீங்க என்ன செய்ய வேணும்னு வழிகாட்டும். இப்போ குடும்ப தலைவர், உதாரணமா சுசீலா தேவி, அவங்களோட பெயரையும் மொபைல் நம்பரையும் டைப் பண்றாங்க. உங்களுக்கு வசதியான மொழிய தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு OTP மூலமா வெரிஃபிகேஷன் நடக்கும். இந்த முழு செயல்முறையும் ரொம்ப பாதுகாப்பானது, அதே சமயம் ரொம்ப சுலபமானது. உங்க மாவட்டத்தையும் பக்கத்துல இருக்கிற முக்கியமான இடத்தையும் தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியம். மேப்ல நீங்க தேடின இடத்தை காட்டுற மாதிரி ஒரு மார்க்கர் வரும். இப்போ அந்த மார்க்கரை உங்க வீடு இருக்கிற இடத்துக்கு நகர்த்துங்க. அதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதுக்கப்புறம் கேள்வித்தாள் பேஜ் ஓபன் ஆகும். முக்காவாசி கேள்விகள் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிற மாதிரி தான் இருக்கும். பெயர்களை டைப் செய்ய ஃபோனடிக் மற்றும் விர்ச்சுவல் கீபோர்ட் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா அதை உடனே தீர்க்க FAQ-உம் டூல் டிப்ஸும் இருக்கு. ஏதாவது கேள்வியோ தகவலோ விடுபட்டு இருந்தா சிஸ்டமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஞாபகப்படுத்தும். எல்லா விவரங்களையும் பதிவு செஞ்சதுக்கு அப்புறமா இதை கவனமா செக் பண்ணுங்க. தேவைப்பட்டா நீங்க மாத்திக்கலாம். இதை டிராஃப்டா சேவ் செய்யலாம், இல்லனா இறுதியா சப்மிட் பண்ணலாம். சப்மிட் செஞ்சதுக்கு அப்புறம் ஹெச்ல ஆரம்பிக்கிற 11 இலக்கு SAID ஸ்கிரீன்ல வரும். இது உங்களுக்கு SMS மூலமாகவும் வரும். கணக்கெடுக்கிறவங்க உங்க வீட்டுக்கு வரும்போது இந்த SAID-ய அவங்க கிட்ட கொடுங்க. நீங்க கொடுக்கற சரியான தகவல் நம்ம நாட்டை வலுப்படுத்துறது மட்டுமில்லாம அதோட உண்மையான நிலையையும் காட்டுது. அதனால இதுல கலந்துகிட்டு உங்க முழு ஒத்துழைப்பையும் கொடுங்க.
5: சுய கணக்கெடுப்புக்கான இணையதள முகவரி https://se.cen

0: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நீலமலை நேரம். நீலகிரி மாவட்டம் என்றாலே அழகிய மலை காடுகள், அதில் காணப்படுகின்ற நீர் ஓடைகள், ஆறுகள், பசுமையான காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடி கொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் 6 பழங்குடி மக்களும் இம்மலை மாவட்டத்தின் உயிர் நாடிகள் எனலாம். தங்களின் வாழ்வியல் வாழ்விற்கேற்ப மலை தொடர்களில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான இருளர், கோத்தர், தோடர், பணியர், காட்டு நாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் என தொல் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடிகளின் சிறப்பு காலங்கள் பல கடந்தாலும் மாறாமல் இருப்பது இவர்களின் தங்களுக்கே உரித்தான தனி மொழி, ஆடை, அணிகலன்கள், பாரம்பரிய சடங்கு முறைகள், திருவிழாக்கள் என தனியான சமுதாய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வரும் இவர்களின் பாரம்பரிய பாடல்கள், இசை என ரீங்காரமிட்டு அழகு சேர்க்கின்றன எனலாம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடி மக்களான இருளர் இன மக்களின் பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். கடசோலை பகுதியைச் சேர்ந்த இந்திரா மற்றும் ராமாக்கா பார்வதி ஆகியோர் பாடிய பாடல்கள் இடம்பெற கேட்கலாம்.

பாண்டிச்சா மேக்கேத்து கோவேரவா விசுலு தேரான் இருக்கவன வேறவா நெஞ்ச உரிய மணிக்கை விட்டாத என்ன வருகுது பாடு பாட்டு சரு மண்ணோட பாடு பாடணும் அப்பதான் அருமைச்சா உட்காந்து திங்கில வேறவா தம்ப மக நிறல வேறியா உட்காகவனா மணிக்கை உரத்தை வைத்து பாடு பாடுங்க வேறியா கல்லு முழு வட்டினாத நமக்கு சோறு சிக்குது கல்லு முழு போட்டாதல் இருந்தா சோறுலே அடுத்த கடை செய்தாக்கி ஒரு நாடு பாடுத சொந்த பாடு பாட்டு.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடி மக்களான இருளரின மக்களின் பாடல்கள் ஓடித்துக் கொண்டிருக்கிறது.

0: Gedelika.
1: இத்துடன் இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: நேரம் இப்போது 2:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
2: மருத்துவ மலர்.
3: இன்றைய மருத்துவ மலர் நிகழ்ச்சியில் ஹெபடைட்டிஸ் எனப்படும் கல்லீரல் தொற்று குறித்த நேர்முகம்.
4: வணக்கம் நேர்களே, ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 28 ஹெப்படைட்டிஸ் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. சோ இந்த ஹெப்படைட்டிஸ் நோய் எதனால வருது, இதற்கான விழிப்புணர்வு குறித்தும் அந்த நோயோட பாதிப்பு குறித்தும் ஊட்டியை சார்ந்த எண்முறை மருத்துவர் பத்மா மெரினா அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. மேம் வணக்கங்க.
5: வணக்கம் மேடம், நான் டாக்டர் பத்மா மெரினா, பிசியோதெரபிஸ்ட், எண்முறை மருத்துவர்.
4: ஓகே மேம், இப்ப இன்னைக்கு என்ன விஷயம்னா வந்து நம்ம இப்ப ஜூலை 28 வந்து இந்த ஹெப்படைட்டிஸ் தினம் கடைபிடிக்கிறோம். சோ இது எதனால, இந்த நோய் வந்து எதனால வருது?
5: மோஸ்டா இது ஹெப்படைட்டிஸ் பின்ற ஒரு வைரஸ் தாக்குறனாலதான் இந்த நோய் வருது. வைரஸ் வந்து மோஸ்டா யார நிறைய பாதிக்கும்னா குழந்தைகளை தான் நிறைய பாதிக்கும். அம்மாங்களுக்கு இருந்தா அந்த வைரஸ் வந்து குழந்தைங்களுக்கு டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 95% பாதிப்புகள் வந்து குழந்தைங்களுக்கு தான் வரும். அடல்ட்ஸ்க்கு வந்து ஒரு 5% சான்சஸ் இருக்கு. எப்போனா அஃபெக்டட் ஆன பர்சனுடைய பாடி ஃப்ளூயிட்ஸோ, பிளட்டோ, இல்லனா சலைவாவோ, எச்சோ, ரத்தமோ, வெஜனல் ஃப்ளூயிட்ஸோ, இல்ல செமனோ, இது வந்து அஃபெக்டட் ஆகாத பர்சனுக்கு ஏதாவது கட் இன்ஜுரிஸ் இருந்தாலோ, அதுல படுறதுனாலயோ, இல்லனா செக்ஷுவல் டிரான்ஸ்மிஷன்னாலேயோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது பட் வெறும் 5% ஆஃப் த அடல்ட்ஸ் தான் இப்படி பாதிக்கப்படுறாங்க. 95% குழந்தைங்களுக்கு தான் இதோடைய பாதிப்பு ஏற்படும்.
4: குழந்தைங்களுக்கு எதனால வருதுங்க மேம்?
5: குழந்தைகளுக்கு யூஸ்வலா தாய்மார்களுக்கு இருக்குன்றனால குழந்தைகளுக்கு டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு உடைய வாய்ப்புகள் அதிகம்.
4: சோ அப்ப தாய்மார்கள் மூலமா வருதுன்னா நம்ம பிரெக்னன்சி டைம்ல நம்ம இதுக்கான டெஸ்ட் வந்து தாய்மார்கள் எடுக்கணுங்களா?
5: கண்டிப்பாக தாய்மார்கள் பிரெக்னன்சி டைம்ல இதுக்கான டெஸ்ட்கள் எடுப்பாங்க. ஹெபடைட்டிஸ் பி மட்டும் இல்ல, ஹெபடைட்டிஸ் சிக்கும் டெஸ்ட் எடுப்பாங்க. இப்ப ஹெச்ஐவிக்கு எப்படி எடுக்கிறாங்க, எய்ட்ஸ்க்கு எப்படி எடுக்கிறாங்க, அந்த மாதிரி ஹெச்பி வைரஸ்க்கும் எடுப்பாங்க, ஹெபடைட்டிஸ் சி வைரஸ்க்கும் எடுப்பாங்க. தாய்க்கு அப்படி வந்ததுன்னா அது உடனே ட்ரீட் பண்றதுனால குழந்தைக்கு வரதுக்கான வாய்ப்புகளை சீக்கிரமா நம்ம தடுத்துடலாம். மதர்க்கு இத நம்ம ட்ரீட் பண்ணலன்ற போதுதான் குழந்தைகளுக்கு வரும். இப்போ ஒரு தாய் அஃபெக்ட் ஆயிருக்காங்க, அப்போ குழந்தைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்றனால குழந்தை பிறந்த உடனேயே அஃபெக்டடான மதருக்கு ஒரு குழந்தை பிறந்த உடனே 24 மணி நேரத்துக்குள்ள அது வராம தடுக்கிறதுக்கு அவங்களுக்கு வேக்சின் போடுறதுக்கு நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்கு. சோ 24 hoursக்குள்ள வேக்சின் போட்டுட்டு அதோடைய பூஸ்டர் டோஸ் அடுத்த 1 மாசத்துக்கு அப்புறமும் அதுக்கப்புறம் 1 மாசத்துக்கு அப்புறமும் நம்ம போடும் போது குழந்தைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு.
4: சோ இப்ப இந்த தாய்மார்கள் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்றீங்க, அது வந்து நமக்கு சிம்டம்ஸ் இருந்தாதான் எடுக்கணுங்களா இல்ல ஜெனரலாவே எடுக்கலாமா?
5: ஜெனரலாவே எடுப்பாங்க, பட் சிம்டம்ஸ் இருந்தா செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா சிம்டம்ஸ் பார்த்து நம்ம செக் பண்ணணும்.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெபடைட்டிஸ் விழிப்புணர்வு தினம் குறித்த நேர்முகம். நிகழ்ச்சி தொடரும் ஒரு திரைப்பட பாடலுக்கு பிறகு.
6: பெண்ணே நீ யாரோ

0: திரைப்பட பாடலை கேட்டீர்கள். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம்.
1: இப்ப இந்த ஹெப்படைட்டிஸ் பி எனக்கு பாதிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு என்னென்ன மாதிரி அறிகுறிகள் தென்படும்?
2: மோஸ்டா நம்மளுக்கு ஜாண்டிஸ் மாதிரி தான், ஏன்னா இந்த ஹெப்படைட்டிஸ் பி வந்து லிவரை தான் நம்மளுக்கு பாதிப்பு உள்ளாக்கும். ஸோ ஜாண்டிஸ்க்கான அறிகுறிகள் எல்லாமே நம்மளுக்கு வெளியில தெரியும். முக்கியமா கண்ணு தோல் எல்லோ கலரா மாறுறது, நம்மளுக்கு யூரின் டார்க் கலரா டார்க் ப்ரௌன் கலரா போறது, அப்புறம் வந்து டயர்டா இருக்கிறது, பசி எடுக்காதது, பசி இன்மை, வாந்தி வர மாதிரி ஒரு உணர்வு இல்ல வாந்தியே வர்றது, அப்புறம் வயிறு வலி வர்றது, இது எல்லாமே வந்து ஹெப்படைட்டிஸ் பி உடைய சிம்டம்ஸ் தான். இந்த சிம்டம்ஸ் இருந்தா நம்ம உடனே டாக்டர் கிட்ட போய் இது ஜாண்டிஸ் தானா இல்ல ஹெப்படைட்டிஸ் பி வைரஸான்றத நம்ம கண்டுபிடிக்கிறது அவசியம். யூஸ்வலா ஹெப்படைட்டிஸ் பி அஃபெக்ட் ஆன ஒரு வைரஸ் வந்து நம்மளை தாக்கியிருக்கு அப்படின்னா முதல் 2 வாரத்திலேயே நம்மளுக்கு அதோடைய சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். ஜாஸ்தியா வந்து 1 to 4 months நம்மளுக்கு நிறைய இதோட சிம்டம்ஸ் தெரியும். ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் தாக்குனதுல இருந்து 4 months சிம்டம்ஸ் ஜாஸ்தி ஆயிரும். சோ அப்போ நம்ம கண்டிப்பா அதுக்குள்ள நம்ம டாக்டர் செக் பண்றது அவசியம்.
1: ஓகேங்க. சோ இப்ப நமக்கு இந்த நோய் வந்து எதனால வருது, நம்மளுடைய வாழ்க்கை முறையில என்னென்ன தப்பு நம்ம பண்றோம்?
2: யூஸ்வலா கட் வூண்ட்ஸ ஓப்பனா விடுறது வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். நம்ம இல்ல அஃபெக்டட் பர்சன் இல்ல, நம்மளுக்கு ஏதாவது ஓப்பனா வூண்ட்ஸ் இருந்தா அதை நம்ம வந்து எப்போதுமே அந்த புண்ணு வர வரைக்கும் நம்ம அதை க்ளோஸ்டா வைக்கிறது அவசியம். அதே மாதிரி பேர் ஹேண்ட்ஸ்ல நீடில்ஸ் யூஸ் பண்றது, வெறும் கையில நம்ம நீடில்ஸ் கையாள்றது கண்டிப்பா தவிர்க்கணும். ஒரு ஹெப்படைட்டிஸ் பி அஃபெக்ட் ஆன பர்சனுக்கு ஊசி போட்டுட்டு அந்த ஊசி நம்ம கையில பட்டா கூட நம்மளுக்கு அது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எப்போதுமே கிளவுஸ் யூஸ் பண்றது அவசியம். ஹேண்ட் வாஷ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை அந்த வைரஸ் நம்ம கையில இருக்கலாம், நம்ம கட்டான இடமே இல்லாம கூட அந்த வைரஸ் நம்ம கையில இருக்கலாம். ஸோ கை கழுவுறதன் மூலமா அந்த வைரஸை நம்ம எடுக்கிறதுக்கான தன்மை நிறைய இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா ஹேண்ட் வாஷ் முக்கியம். மோஸ்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ்ல ரிலேட்டடா லேப்ஸ்ல அந்த மாதிரி இருக்கவங்க பேர் ஹேண்ட்ஸ்ல பிளட்டையோ இல்ல நீடில்ஸையோ ஹேண்டில் பண்றது வரவே தவிர்க்கும். இப்ப எல்லாம் மேண்டேட்டரி ஆக்கிட்டாங்க, இருந்தாலும் ஒரு அசால்ட்டான்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப கேர்லெஸ்ஸா சில பேர் வேலை செய்வாங்க, இல்ல வேலை பலூல ஃபாஸ்டா பண்ணணும், நிறைய வேலை இருக்குன்றதுனால ஒரு கிளவ் போடுறதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு யோசிக்கிறவங்க கூட இருக்கிறாங்க. அந்த கிளவ் போடுற அந்த 1 நிமிஷம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியன்றத நம்ம திங்க் பண்ணி கிளவ் போடுறதோ ஹேண்ட் வாஷ் பண்றதோ ஓபன் கட்ஸ ஓபன் வூண்ட்ஸ ஓபனாவே விடாம வைக்கிறது இதெல்லாம் முக்கியன்றத நம்ம வந்து ரூல்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கு ஹெப்படைட்டிஸ் பி வராம நம்ம தடுத்துடலாம்.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெப்படைட்டிஸ் விழிப்புணர்வு தினம் குறித்த நேர்முகம். நிகழ்ச்சி தொடரும் ஒரு திரைப்பட பாடலுக்கு பிறகு.

0: திரைப்பட பாடலை கேட்டீர்கள். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம்.
1: பரவற விதம் வந்து வெறும் இந்த ஹாஸ்பிட்டல் தான் நமக்கு பரவுதுங்களா? பாதிக்கப்பட்ட இடத்துல நம்ம அதிகமா நம்ம புலங்குறோம் அப்படிங்கிற சமயத்துல அந்த மாதிரி பரவுமா?
2: அப்படியும் சொல்லலாம். செக்ஷுவல் டிரான்ஸ்மிஷன்ன்றப்ப ஹாஸ்பிட்டல தான் இருக்கணும்ன்ற அவசியமும் இல்லை. ஒரு சலைவா வந்து எச்சு படுறது வந்து ஹாஸ்பிட்டல தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல, அது பொது இடத்துல கூட இருக்கலாம். பொது இடத்துலயுமே நம்ம வந்து கிளீனா இருக்கிறது, கிளென்லினஸ் ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மெஜாரிட்டி நம்ம சொல்லலாம் ஹாஸ்பிட்டல்ஸ்ல தான் இன்ஃபெக்ஷன் ரேட் ஜாஸ்தியா இருக்கு, வைரல் ரேட்ஸ் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்றத வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்னு சொல்லலாம். பட் பொது இடத்துலயுமே அந்த மாதிரி வைரல் பரிமாற்றங்கள் நடக்கிறது வாய்ப்புகள் அதிகம். சோ கிளென்லினஸ் ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
1: சோ இது ஃபுட் ஹேபிட்ஸ்னால கூட வருங்களா இந்த பிரச்சனைகள்?
2: ஃபுட் ஹேபிட்ஸ்க்கும் இதுக்கும் மேஜரா சம்பந்தமே கிடையாது. இந்த வைரஸ் வந்து யூஸ்வலா இன்ஃபெக்டட் பிளட் ஃப்ளூயிட்ஸ்னால ஏற்படக்கூடியது தான். ஸோ இது வந்து ஒருவேளை இன்ஃபெக்டட் ஆனவங்க சாப்பிடும் போது அது எச்சிப்பட்டு நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னா மேபி அதனால ஃபுட் டிரான்ஸ்மிஷன், ஏன்னா சலைவா வருது இல்ல, ஸோ அதனால ஏற்படக்கூடும். மோஸ்டா நம்ம இந்த கிளென்லினஸ் ஃபாலோ பண்ணிட்டோம்னா இந்த தொந்தரவுகள் நம்மளுக்கு ஏற்பட வாய்ப்பில்லை.
1: ஸோ இந்த வைரஸ் வந்து நமக்கு புற்றுநோய் வரைக்கும் கொண்டு போகுங்களா கல்லீரல்ல?
2: சிரோசிஸ் ஆஃப் லிவர் கண்டிப்பா கொண்டு போகும். புற்றுநோய்க்கான வாய்ப்புகள் ரொம்ப இன்னும் சயின்டிபிக்கலா கண்டுபிடிக்கல. லிவர் கேன்சர் வந்து ஹெபடைட்டிஸ் பினால தான் நிறைய வருதுன்றது வந்து இன்னும் சயின்டிபிக்கா ப்ரூவ் ஆகல. பட் சிரோசிஸ் ஆஃப் லிவர் கண்டிப்பா ஹெபடைட்டிஸ் பினால வருது. அது கண்டிப்பா 100% ஹெபடைட்டிஸ் பி வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷனா கூட இருக்கலாம். அப்படி வந்துச்சுனா கூட நம்மளுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. எனி இன்ஃபெக்ஷன் ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா அதுக்கு ரெஸ்ட் கொடுத்து, நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் நல்லா, நம்ம பாடி ரெஸ்ட் கொடுத்து, நம்ம நல்லா ஹைஜீன் நல்லா சாப்பிட்டாலே இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் செட்டில் ஆயிடும். அது நம்ம கரெக்டா பண்ணலன்ற பட்சத்துல அது அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிகமாகுதுன்ற பட்சத்துல அது கூடிய மருத்துவ அணுகுமுறைகளை நம்ம கரெக்டா பண்ணாலே நம்மளுக்கு ரொம்ப பெரிய அளவு பாதிப்புக்குள்ளாக நம்ம போக மாட்டோம். மெடிக்கல் அட்வைஸ் நம்ம கரெக்டா எடுக்காம அதை அப்படியே விடுறோன்ற பட்சத்துலதான் நம்மளுக்கு அந்த

0: தொந்தரவு ஜாஸ்தி ஆகிறதும் டெத் வரைக்கும் கொண்டு போகிறதுன்றது வந்து நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்லயே அதை வந்து கட் பண்ணாதனால தான். ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்லயே இன்ஃபெக்ஷன் வரும்போதே நம்ம அதை செக் பண்ணி, நான் சொன்ன மாதிரி எந்தெந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு, ஜாண்டிஸ் மாதிரி இருக்கு, டார்க் யூரின் போகுது, பசிக்கல, வாந்தி வருது, சாப்பாடை பார்த்தாலே வாந்தி வருது, இல்ல சாப்பிட்ட உடனே வாந்தி எடுக்கிற, வயிறு வலி இருந்துகிட்டே இருக்கு, இதெல்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம போய் டீட்டெயிலா டாக்டர் கிட்ட செக் பண்ணி, டாக்டர் ஸ்கேன் பண்ண சொன்னாங்கன்னா பண்ணி, இது என்ன வெறும் வாந்தி தானே, வெறும் டயர்ட்னஸ் தானே அப்படின்னு சொல்லி அசால்ட்டா விடாம நம்ம அல்ட்ராசவுண்ட் கண்டிப்பா பண்ண சொல்லுவாங்க. சோ ஸ்கேன்ஸ் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம கரெக்டா எடுத்துட்டோம்னா பிற்காலத்துல அது பெரிய பாதிப்புகளா மாறுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு.
1: சோ இந்த ஹெப்படைட்டிஸ்ல வந்து நிறைய வகைகள் இருக்குங்களா?
0: ஹெப்படைட்டிஸ்ல ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி ரெண்டு வகையான வைரசஸ் இருக்கு. இதுல வந்து ஹெப்படைட்டிஸ் சி வந்து ஹெப்படைட்டிஸ் பி அளவுக்கு ரொம்ப தீவிரமான வியாதி கிடையாது. கம்பேர் பண்ணும்போது ஹெப்படைட்டிஸ் பி ரொம்ப தீவிரமான ஒரு வியாதி தான். நம்ம சீக்கிரமே ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு சீக்கிரமே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம்னா அதை ரொம்ப ஈஸியா நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம்.
1: சோ இப்ப இந்த ஃபேட்டி லிவர்னு சொல்றாங்க, சோ இதுக்கும் ஹெப்படைட்டிஸ்க்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குங்களா?
0: ஃபேட்டி லிவருக்கும் ஹெப்படைட்டிஸ்க்கும் சம்பந்தம் நிறைய கிடையாது. ஃபேட்டி லிவர் ஏன் வருதுன்னா கொழுப்பு சத்து உடம்புல ஜாஸ்தி ஆகிறனாலதான் ஃபேட்டி லிவர் வருது. ஃபேட்டி லிவர் காமனா ஹெப்படைட்டிஸ் பி ஏ இல்லாதவங்களுக்கு கூட ஃபேட்டி லிவர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ என்னுடைய பாடி வெயிட் நான் மெயின்டைன் பண்ணல கரெக்டா, பிஎம்ஐ தெரியும் எல்லாருக்கும், இந்த ஹைட்டுக்கு இந்த வெயிட் தான் இருக்கணும்ன்ற ஒரு கால்குலேஷன் இருக்கும். பேசிக்கா சொன்னப்போனா உங்க ஹைட்ல இருந்து 100 மைனஸ் பண்ணா வரக்கூடிய நம்பர் தான் உங்க பிஎம்ஐ உடைய ஆவரேஜ் வரும். இது வந்து ஒரு சின்ன மைண்ட் கால்குலேஷனுக்காக சொல்றது, எக்ஸாக்ட் கால்குலேஷன் இல்லாட்டாலும் ஒரு ஜென்ரல் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக 150 சென்டிமீட்டர்ஸ் ஒருத்தவங்க ஹைட்டா இருக்காங்க, 160 சென்டிமீட்டர்ஸ் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா 100 மைனஸ் பண்ணிட்டோம்னா 60 kgs தான் அவங்க இருக்கணும், இல்ல 50 kgs தான் அவங்க இருக்கணும். அதுதான் ஆவரேஜ் பாடி வெயிட் இருக்க வேண்டியது. அதை தாண்டும் போது அவங்க கொஞ்சம் ஓவர் வெயிட் ஆவாங்க, அப்புறம் ஒபீஸ் ஆவாங்க. இந்த ஓவர் வெயிட் ஒபீஸ் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா கொழுப்பு சத்து லிவரை சுத்தி தேங்கிட்டே இருக்கும், அப்போ அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கும். இது எதை பாதிக்கும்னா லிவருடைய ஃபங்க்ஷனை பாதிக்கும், சரியா ஜீர்ணமாகாது, அஜீர்ணங்கள் நிறைய இருக்கும். ஏன்னா நம்ம சாப்பிட்ட உடனே லிவர்ல இருந்து வர பைல் ப்ராடக்ட்ஸ் தான் நம்மளுடைய சாப்பிட்டத ஜீரண சக்தி கொடுக்கும். ஃபேட் படிமானம் லிவருக்கு மேல படியும் போது நம்ம சாப்பிடறது சரியா ஜீர்ணம் ஆகாது, அது சரியா ஜீர்ணம் ஆகலன்னா திரும்பி அது ஃபேட்ஸா தான் மாறும், அது திருப்பி நம்ம உடம்புக்குள்ளேயே கொழுப்பு சாத்தா தான் தேங்கும், அது திருப்பியும் ஃபேட்டி லிவருக்கே ஆடப் ஆகும். சோ இதெல்லாம் வந்து வராம தடுக்கணும்னா நம்ம பாடி வெயிட் நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கு உடற்பயிற்சி, வாக்கிங், பேசிக்கா வாக்கிங் இல்ல ஜாகிங், எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேர் சொல்லுவாங்க, நான் வாக் பண்றேன் டெய்லி ஸ்கூலுக்கு, என் பையன் 20 நிமிஷம் நான் தான் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கூப்பிட்டு வரேன், பஸ் ஸ்டாண்டுக்கு நான் தான் போய் விடுறேன், நான் அந்த 20 நிமிஷம் நான் வாக் பண்றேன், அந்த வாக்கிங் எல்லாம் எக்ஸசைஸ் கிடையாது. தனியா நீங்க வாக்கிங்க்குன்னு எடுத்து எக்ஸசைஸ்க்குன்னு தனியா டைம் எடுத்து பண்ற வாக்கிங் தான் வாக். ஏன்னா நம்ம எல்லா டைமுமே வாக்கிங் பண்றப்போ மெயின்டைன் பண்ற ஸ்பீடை நம்ம குழந்தைய ஸ்கூலுக்கு விடும் போதோ ஸ்கூல்ல இருந்து பிக்கப் பண்ணிட்டு வரும்போதோ மெயின்டைன் பண்ண மாட்டோம். சோ அதுல நம்மளுக்கு எவ்வளவு கொழுப்பு சத்து குறையும் தெரியாது, அண்ட் அது நம்ம டெய்லி ருட்டீனாவே தான் இருக்கும். சோ அதுல ஒரு பெரிய மாற்றம் இருக்காது, நம்ம மூளைக்கு வந்து இது வந்து ஒன் சச் ஒர்க் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அதனால வாக்கிங் தனியா டைம் எடுத்து, எக்ஸசைஸ்க்கும் தனியா டைம் எடுத்து அட்லீஸ்ட் ஒரு 20 days a day per day, ஒரு 20 minutes a day நீங்க வந்து ரெகுலரா எக்ஸசைஸ் பண்றது உங்க உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம், அது ஃபேட்டி லிவருக்கு அளவுக்கு கொண்டு போகாது.
1: சோ இந்த வருஷத்தோட கருப்பொருள், இந்த ஹெப்படைட்டிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தோட தீம் பத்தி சொல்லுங்க மேம்.
0: இந்த வருஷத்துடைய தீம் வந்து எலிமினேஷன் ஃபார் everyone, everywhere, right now. இந்த ஹெப்படைட்டிஸ் பின்றது எல்லாருக்கும் உடனே இல்லாம ஆக்கணும் அப்படின்றதுதான். இந்த அர்ஜென்ட் ஆக்ஷன் நம்ம எவ்வளவு சீக்கிரம் எடுக்கிறோமோ அப்போ பை 2030 2030க்குள்ள நம்ம இந்த கோலை அச்சீவ் பண்ணலான்றது தான் இதோடைய ஃபோக்கஸ். இந்த தீம் பேஸ் பண்ணி இந்த 2026ல என்ன ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா, வைடரா எல்லாருக்கும் ஹெப்படைட்டிஸ் பி இருக்கா இல்லையான்றத டெஸ்ட் பண்ணணும். எல்லாருக்கும் ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் இப்போ வந்து மேண்டேட்டரி ஆயிடுச்சு. குழந்தைங்க பிறந்த உடனே 6 வாரத்திலேயே ஹெப்படைட்டிஸ் பி ஃபர்ஸ்ட் டோஸ் கொடுத்துருவாங்க வேக்சின். அதுக்கப்புறம் 1 month கழிச்சு பூஸ்டர் டோஸ், திருப்பி ஒரு 1 month கழிச்சு பூஸ்டர் டோஸ் வரும். பட் அது எடுக்காதவங்க வந்து கண்டிப்பா ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் வந்து எடுத்துக்கிறது ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் வராம நம்மள தவிர்த்துக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். சீக்கிரமா ஃபாஸ்டரா நம்ம ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள வந்து அந்த ஒரு ஹெப்படைட்டிஸ் பி ல இருந்து வெளியில கொண்டு வரணும். ஹெப்படைட்டிஸ் பின்னு வந்துருச்சுன்னா, ஐயோ இது ஒரு பெரிய நோயா, இது வந்து ஒரு தொற்று வியாதி, நம்ம அவங்கள தொடக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்மாவை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சொசைட்டில இருந்து நம்ம எடுக்கணும். அதை எடுத்துட்டா

0: சீக்கிரமா அதை நம்ம ட்ரீட் பண்ணி முடிச்சிடலாம், வராம தடுத்துடலான்ற ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பா எல்லாருக்குமே வரும். சோ அந்த ஸ்டிக்மாவை எடுக்கணும். அடுத்தது, லிவர் எவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகாம தடுக்கணும், லிவர் டேமேஜை எவ்வளோ ஏர்லியஸ்டா நம்ம தடுத்து எவ்வளோ லிவருக்கான பாசிபிள் ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம சீக்கிரமா கொடுக்கறோம், 5 விஷயத்தை தான் வந்து பேசிக்கா வச்சு இந்த வருஷத்துடைய தீம் வந்து எலிமினேஷன் ஃபார் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் ரைட் நவ், இப்பத்துல இருந்தே நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்றது வச்சிருக்காங்க.
1: ஓகே மேம். சோ இவ்வளவு நேரமா இந்த ஹெப்படைட்டிஸ் அதாவது கல்லீரல் அலர்ஜி நோய் அதை பத்தி நிறைய
2: வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கோவில்பட்டி, சென்னை மடிப்பாக்கம், கோயம்புத்தூர் மாவட்டம் உபாசி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், சென்னை சோழிங்கநல்லூர், தரமணி, ஒக்கியம் துறைப்பாக்கம், கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு, சென்னை ஆலந்தூர், சென்னை விமான நிலையம், ஏஞ்சம்பாக்கம், மீனம்பாக்கம், சின்கோனா, ராணிப்பேட்டை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, வால்பாறை, கண்ணகி நகர், அடையாறு, மேடவாக்கம், பெலாந்துறை, பெரம்பலூர் மாவட்டம் லப்பைக்குடிக்காடு, நீலகிரி மாவட்டம் பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மருங்காபுரி, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, சோழிங்கநல்லூர், நீலகிரி மாவட்டம் வென்ட்வர்த், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், ராஜா அண்ணாமலைபுரம், வீக்களத்தூர், ஸ்ரீமுஷ்ணம், குன்றத்தூர், அகரம் சீகூர், பெருங்குடி, எறையூர், குடுமியான்மலை, தேவாலா, மேட்டூர், கொடைக்கானல் படகு குழாம், ஆலங்குடி, சிவகங்கை பொதுப்பணித்துறை, கந்தர்வக்கோட்டை, லக்கூர், ஹாரிசான், உட்பிரையர், ஸ்ரீபெரும்புதூர், அவலாஞ்சி, அரக்கோணம், ஒரத்தநாடு ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் பெரும்பாலான இடங்களில் அதிகளவு வெப்பநிலை இயல்புக்கு 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்பட்டது. அதிகளவு பகல் நேர வெப்பநிலையான 40.6 டிகிரி செல்சியஸ் மதுரையில் பதிவானது. குறைந்தளவு வெப்பநிலையான 23.7 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.9 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை திண்டுக்கல், தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. சென்னை, கரூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கோயம்புத்தூர், கடலூர், காரைக்கால், நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் 30ஆம் தேதியன்று நீலகிரி மாவட்டத்தின் ஒரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். 31ஆம் தேதியன்றும் வரும் முதல் தேதியன்றும் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் ஒரு இடங்களில் பலத்த மழை பொழிவு இருக்கக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். 2ஆம் தேதியன்றும் 3ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை இன்று தொடங்கி வரும் முதல் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலை இயல்புக்கு 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்படக்கூடும். மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும்.

0: சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 23 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 31.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.4 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு இன்று. பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: செய்திச் சுருக்கம். வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நாட்டு மக்கள் காலனி ஆதிக்க மனப்பான்மையிலிருந்து விடுபட்டிருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்திய கடலோர காவல்படையினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் நலனுக்கான கொள்கை சீர்திருத்தங்களை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று புதுதில்லியில் வெளியிட்டார். ஹெப்படைட்டிஸ் தொற்றை ஒழிப்பதற்கான முயற்சிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக மாநிலங்களவை நடவடிக்கைகள் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. கடந்த 3 ஆண்டுகளில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதி மற்றும் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து சுமார் 75,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருப்பதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் தெரிவித்துள்ளார். நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களில் குற்றப்பின்னணி இல்லாதவர்கள் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு வினாடிக்கு 3,500 கனஅடி வீதம் 15 நாட்களில் 4.57 TMC தண்ணீர் விடுவிக்குமாறு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. அறிவியல் பூர்வமான நடவடிக்கைகளால் இந்தியா புலிகள் பாதுகாப்பில் உலகளவில் முன்னிலை வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை கூறியுள்ளது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக 33வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் 113 பேருக்கு தங்கப்பதக்கங்களை வழங்கினார். சிவகாசி பட்டாசு விபத்தில் உயிரிழந்த 5 தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை மாநில அமைச்சர்கள் திருமதி கீர்த்தனா மற்றும் திருமதி ஜெகதீஸ்வரி ஆகியோர் வழங்கினர். விளையாட்டுத்துறையில் சர்வதேச சாதனை படைத்த சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த வீரர்களிடமிருந்து பத்ம விருதுக்கான விண்ணப்பங்கள் இம்மாதம் 31ஆம் தேதி வரை வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி மாலதி ஹலன் அறிவித்துள்ளார். IFL கால்பந்து போட்டி அக்டோபர் 16ஆம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நிலையத்தில் நேரம் சரியாக 3:02.
3: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நேயர்கள் இப்போது கேட்கவிருப்பது வெற்றி கண். சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் பெருமித மாதத்தையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி.

பிரபஞ்சத்தின் படைப்பில் ஆறறிவு வழங்கப்பட்ட மனிதனின் ஆற்றல் அகிலத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. அண்ட சராசரங்களை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறது. இதில் இயற்கையாகவோ செயற்கையாகவோ மனித உடலில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் ஒரு மனிதனை, அவனுள் இந்த பிரபஞ்சம் விதைத்து வைத்திருக்கும் ஆற்றலை, உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ முளைவிட முடியாமல் முடக்கிவிட முடியுமா? அழித்துவிட முடியுமா? இல்லை என்று தங்கள் மாற்று ஆற்றல் திறனால் நிரூபித்துக் கொண்டிருப்பவர்கள்தான் மாற்றுத்திறனாளிகள். இந்த வகையில் உலக வரலாற்றை புரட்டி பார்க்கும் போது பலரின் சாதனைகள் மேசிலிருக்க வைக்கும்.

ஸ்டீபன் ஹாக்கிங் நரம்பு மண்டல பாதிப்பால் பேசும் திறனை முழுமையாக இழந்தவர். ஆனால் நவீன இயற்பியலின் வலுவான சாட்சியாக தன்னை உலகத்திற்கு அறிமுகப்படுத்திக் கொண்டவர். எ பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் என்ற அண்டவியல் ஆராய்ச்சி நூலை எழுதி மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தியவர். லூயிஸ் பிரெய் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த இவர் பார்வையற்றவர். தனது 15வது வயதில் 6 புள்ளிகளை கொண்ட பார்வையற்றவர்களுக்கான தொடு உணர்வு பிரெய்லி எழுத்து முறையை உருவாக்கி வழங்கியவர். ஹெலன் கெல்லர் நம் அனைவருக்கும் பரிச்சயமான ஒரு வரலாற்று பெயர். இது நச்சு காய்ச்சலால் பார்க்கும் மற்றும் கேட்கும் திறனை இழந்தவர். பிற்காலத்தில் உலக வரலாற்றில் முதன் முதலில் பட்டம் பெற்ற மாற்று திறனாளி என்ற பெருமையை பெற்றவர். பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் போலியோ நோயால் முடக்கப்பட்டு சக்கர நாற்காலியில் வலம் வந்தவர். அமெரிக்காவின் 32வது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 2 உலகப் போரின் போது அமெரிக்காவை பொருளாதார மந்த நிலையிலிருந்து மீட்டு வழிநடத்தியவர். ஜான் நாஷ் நோபல் பரிசு பெற்ற கணித வேதை. தீவிர மனநல பாதிப்பிலிருந்து மீண்டு கேம் தியரி என்ற ஒன்றை வழங்கி உலக பொருளாதாரத்திற்கு பெரும் பங்களிப்பை வழங்கியவர். லூஃபிக் வான் பீத்தோவான் தனது வாழ்நாளின் நடுப்பகுதியில் கேட்கும் திறனை முற்றிலுமாக இழந்தவர். உலக புகழ்பெற்ற சிம்போனி இசையை உருவாக்கியவர். லியார்னார்டோ டாவின்சி உலக புகழ்பெற்ற மோனாலிசா ஓவியத்தை வரைந்தவர். பல்துறை மேதை, கவனக்குறைவு மற்றும் அதிதீவிர செயல்பாடு, அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் என்னும் நோயாலும் டிஸ்லெக்ஸியா குறைபாட்டாலும் பாதிக்கப்பட்டவர்.

உலக வரலாற்றில் மாற்றுத்திறனாளி சாதனையாளர்களின் பட்டியலில் இந்திய சாதனையாளர்களின் பெயர்களும் அதில் நமது தமிழக சாதனையாளர்களின் பெயர்களும் மிளிர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அருணிமா சின்ஹா ரயில் விபத்தில் தனது இடது காலை இழந்த முன்னாள் தேசிய அளவிலான கைப்பந்து விளையாட்டு வீராங்கனை. செயற்கை கால் உதவியுடன் எவரஸ்ட் சிகரத்தை அடைந்த சாதனை பெண்மணி. மாரியப்பன் தங்கவேலு தமிழ்நாட்டை சேர்ந்த தடகள விளையாட்டு வீரர். விபத்தில் காலில் ஊனம் ஏற்பட்டவர். மாற்று திறனாளிகளுக்கான பாரா ஒலிம்பிக் போட்டியில் உயரம் தாண்டுதலில் தங்கம் வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தவர். சுதா சந்திரன் புகழ்பெற்ற பரதநாட்டிய கலைஞர் மற்றும் திரைப்பட நடிகையாக விபத்தில் தனது காலை இழந்து செயற்கைக்கால் பொருத்திக் கொண்டு சாதனை படைத்தவர்.

இவர்கள் மட்டுமா சாதனையாளர்கள்? இல்லை, இன்னும் இன்னும் ஆயிரக்கணக்கானோர் சத்தமே இன்றி சாதனை படைத்துள்ளனர், படைத்துக் கொண்டே இருக்கின்றனர். மாற்றுத்திறனாளிகளான இவர்களையெல்லாம் கௌரவப்படுத்த சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி என்றும், இவர்களையெல்லாம் பெருமைப்படுத்த சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் பெருமித மாதமாக ஜூலை மாதமும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. ஆம், ஜூலை மாதம் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் பெருமித மாதம், டிசபிலிட்டி பிரைட் மந்த். மாற்றுத்திறனாளிகளின் சாதனைகள் மற்றும் அவர்களின் சமூக பங்களிப்புகளை நாம் பெருமிதத்தோடு கொண்டாட வேண்டும் என்பதற்காகவும், அவர்களின் மீதான பரிதாப ஏளன உணர்வை மாற்றி அவர்கள் சமூகத்தில் இயல்பானவர்கள் மற்றும் பெருமைக்குரியவர்கள் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இதன் முக்கிய நோக்கம். அமெரிக்காவில் 1990ஆம் ஆண்டு அமெரிக்க மாற்றுத்திறனாளிகள் சட்டம் நிறைவேற்றப்பட்டதை நினைவு கூறும் வகையில் ஜூலை மாதம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஐக்கிய நாடுகள் சபையால் இது சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் பெருமித மாதமாக அங்கீகரிக்கப்பட்டது. இதற்காக 2016ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பெருமித கொடியில் உள்ள ஒவ்வொரு வண்ணமும் முறையே சிவப்பு, மஞ்சள், வெள்ளை, நீலம், பச்சை என வெவ்வேறு வகையான குறைபாடுகளை குறிக்கும் வண்ணம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நாமும் நமது இன்றைய நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளின் கடலளவு சரித்திரத்தில் ஒரு துளி அளவை அறிமுகப்படுத்தும், பெருமிதப்படுத்தும் ஒரு சிறு முயற்சியாக சில கதாபாத்திரங்களின் குரல் ஒலிகளை காற்றலைகளில் தவளவிடுகிறோம். தொடர்ந்து கேளுங்கள். வணக்கம் நேயர்களே, இன்றைய இந்த நிகழ்ச்சியில மாற்று ஆற்றல் கொண்ட ஒரு திறனாளியை நாம சந்திக்க போறோம். கண்டிப்பா மாற்றுத்திறனாளி அப்படின்ற ஒரு வார்த்தை ரொம்ப ஆலோசிச்சு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வார்த்தைன்னு சொல்லலாம். அந்த வார்த்தைக்கான முழு உதாரணமாக விளங்கக்கூடிய ஒரு நபரை இந்த நிகழ்ச்சியில நாம சந்திக்க போறோம். அவருடைய வாழ்க்கை பயணத்தை பத்தியும் சாதனைகளை பத்தியும் பகிர்ந்துக்க போறோம்.

சென்னை வடக்கு முகப்பேரில் செயல்பட்டு வரும் நேத்ரோதயா மாற்றுத்திறனாளிகளுக்கான நலவாழ்வு அமைப்பின் நிர்வாக தலைவர் சி. கோவிந்தகிருஷ்ணன் அவங்கள தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நாம சந்திக்க போறோம். வாங்க பேசலாம்.

0: வணக்கம் சார். உங்களுடைய வாழ்க்கை பயணத்தோட ஆரம்ப காலகட்டங்களை பத்தி முதல்ல எங்க கூட பேச முடியுமா?
1: நான் பிறந்தது வந்து சென்னையில. என்னுடைய பெற்றோர் வந்து கேரளால ஒரு பாலக்காடுன்ற அந்த பகுதியிலிருந்து வந்தவங்க. அவங்களுடைய வேலை நிமித்தமா அவங்க சிறு வயதிலே வந்து சென்னையில குடியேறி சிறு சிறு வேலைகளை அவங்க பணியமர்த்தப்பட்டு அப்படித்தான் அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினாங்க. நாங்கள் முழுவதும் பிறந்ததும் எங்களுடைய கல்வி எங்களுடைய மற்ற எல்லா தேவைகளும் சென்னையிலேயே நாங்க வந்து பயின்றோம். ஆல்மோஸ்ட் நான் சென்னைக்கு நான் சொந்தக்காரன்னு சொல்லிக்கலாம். எனக்கு மலையாளத்தை விட தமிழ் வந்து ரொம்ப சிறப்பா என்னால பேச முடியும். அந்த அளவுக்கு தமிழ்ல எனக்கு ரொம்ப பற்றுதல், அந்த ஒரு ஆளுமை தமிழ்ல இருக்கு எனக்கு.
2: சொல்லுங்க, அதை தொடர்ந்து வந்த காலகட்டங்களை பத்தி கொஞ்சம்.
1: சிறு வயது முதல் நான் பட்ட இன்னல்கள், வேதனைகள், பல்வேறு அவமானங்கள் எல்லாமே என்னை வந்து தோய்விட வைக்கல. ஒவ்வொரு கட்டத்திலையும் நான் எனக்குள்ளே நான் வந்து சொல்லியிருப்பேன், கோவிந்தகிருஷ்ணன் உங்களால முடியாதது எதுவும் கிடையாது, நீங்க சாதிக்க பிறந்தவர். 5 வயது வரைக்கும் எனக்கு இந்த பார்வை குறைபாடு இருக்குன்றது எனக்கே தெரியாது. ஏன்னா பெற்றவங்களோட இருக்கிறோம், சொந்தக்காரங்க எல்லாரும் இருக்காங்க, வீட்டில் இருக்கிறோம். ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு டைம் அது. பிறகு நான் பள்ளியில் என்னை கொண்டு போய் சேர்த்தாங்க. இப்போ பள்ளியில் சேர்க்கும்போது ஆசிரியர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. இவருக்கு வந்து பார்வையில பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறோம், நீங்க கண் மருத்துவரை அணுகி இவருக்குரிய சிகிச்சையை கொடுங்கன்னு சொல்லி பெற்றவங்க கிட்ட அப்பதான் சொல்றாங்க. 5 வயது வரைக்கும் நம்ம வந்து நமக்கு இருக்கிற அந்த ஒரு குறைபாடு நமக்கு தெரியாம இருந்திருக்கு. ஆனா அதுதான் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் நான் நினைப்பேன். நம்மளுடைய பிரச்சனைகளோ நம்மளுடைய கவலைகளோ நமக்கு தெரியாம இருக்கிற வரைக்கும் நம்ம ரொம்ப ஆனந்தமா சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு பீரியட். எப்போ பள்ளியில சேர்ந்த உடனே பள்ளி ஆசிரியர்கள் இந்த மாதிரி சொன்ன உடனே பெற்றோர்கள் வந்து தொடர்ந்து பல்வேறு கண் மருத்துவமனைக்கு என்னை கூட்டிட்டு போய் எனக்கு இந்த சிகிச்சை சம்பந்தமா நிறைய பணத்தை அவங்க செலவு பண்ணாங்க. அப்படி இருந்தும் எந்த விதமான சிகிச்சையும் பலன் அளிக்கல. ஆனா பெற்றோர்களுக்கு வந்து ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை, எப்படியாவது என் பையனுக்கு பார்வை வந்துரும்ன்ற அந்த ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது. அதன் காரணமாக என்னுடைய பள்ளி படிப்புன்றது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது. ஒரு பள்ளியிலேருந்து இன்னொரு பள்ளிக்கு மாற்றப்பட்டேன், அந்த பள்ளியிலேருந்து இன்னொரு பள்ளியை மாற்றப்பட்டேன். எனக்கு கல்வி கற்கக்கூடிய அனைத்து ஆற்றலும் தகுதியும் திறமையும் இருந்தாலும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள் அவர்களுக்கு அந்த சிறப்பு கல்வியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த இல்லாமல் இருந்தது. அப்படிதான் நான் பார்க்கறேன். என்ன அந்த ஒரு பிரச்சனையா அவங்க பார்க்கறத விட அந்த பொது பள்ளியில ஒரு பார்வையற்ற மாணவனோ மாணவியோ படிக்கக்கூடிய சூழல் ஏற்புடையதா இல்லை. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாருமே நான் டிசேபிள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த பட்டத்தை வந்த ஜென்ரல் பிஎட்னு சொல்லுவோம், அந்த பாடத்தை படிச்சுட்டு வந்தக்கூடிய ஆசிரியர்கள் அவர்களுக்கு சிறப்பு குழந்தைங்களை பயிற்று ஆற்றலும் திறமையும் அவங்க கிட்ட இல்லை. ஆகையால இந்த பார்வையற்ற மாணவர்கள் மாணவிகள் மற்ற உடலுணும் மற்ற மாணவர்கள் எல்லோரும் அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம், சிறப்பு பள்ளிகளில் அவங்க சேர்ந்து தன்னுடைய கல்வி தொடரணுன்றது தான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். என்னுடைய தாய் சிறப்பு பள்ளியில் சேர்க்கக்கூடிய மனநிலையில இல்லை. என் பையன் பார்வை குறைபாடுன்னு சொல்றதுக்கே அவங்க ரொம்ப கூச்சப்பட்டாங்க. அவனுக்கு பார்வை வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்க. 10வது வரைக்கும் எப்படியோ நான் வந்து எல்லாரும் படிக்கக்கூடிய பள்ளியில் படிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தேன். அதுக்கப்புறம் 10வது பொது பரீட்சை எழுதும்போது, பொது தேர்வு எழுதும்போது என்னால வந்து அந்த தேர்வுல என்னால வெற்றி பெற முடியல.
2: இல்ல ஆக்சுவலா இப்ப நிறைய குழந்தைங்க ஸ்கூலுக்கு போவாங்க, அவங்க வந்து பார்த்தா படிப்புல வந்து ரொம்ப மந்தமா இருப்பாங்க. காரணம் வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் நினைச்சுப்பாங்க இவங்களுக்கு வந்து படிப்பே வராது, அவங்க மூளை ரீதியா அந்த மாதிரி அவங்க குறைவான திறன் கொண்டிருக்காங்க அப்படி எல்லாம் நினைச்சுப்பாங்க. ஆனா வந்து நீங்க சொல்றத பார்த்தா 5 வயதுக்குள்ள வந்து அந்த பார்வையில இருக்கக்கூடிய அந்த குறைபாடு கூட அவங்களை வந்து படிக்க விடாம பண்ணும் இல்லையா? அந்த சூழல் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு?
1: அப்போ வந்து எல்லாரும் என்ன குடும்பத்துல சக உறுப்பினர்களா தான் என்ன பார்த்தாங்க. என்னை வந்து ஒரு ஒரு வேற்று குழந்தையாவோ இல்லை எனக்கு ஒரு சிறப்பு சலுகை கொடுக்கற மாதிரியோ என்ன குடும்பத்துல நடத்தல.
2: இல்ல அந்த குறைபாட்டை வந்து நீங்க எப்படி உணர்ந்தீங்கன்னு கேக்குறேன் நானு.
1: இல்ல எனக்கு இப்ப அந்த குறையும் எனக்கு தெரியல. எப்ப இது குறை தெரிஞ்சதுன்னா பள்ளியில செல்லும் போது அந்த பிளாக் போர்ட பார்த்துட்டு நம்ம நோட்ஸ் எழுதணும். எப்ப அது என்னால எழுத முடியலையோ என்னால அருகில சென்று எழுதக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது, அது மற்ற மாணவர்களுக்கு இடைஞ்சலா இருந்தது. எனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பிரத்யேகமான ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்ல மெத்தட் இதெல்லாம் எதுவுமே அப்ப இருக்கிற ஆசிரியர்களுக்கு தெரியாம இருந்த ஒரு காலகட்டம். ஆகையால என்னை வந்து முழுவதுமாக இந்த பள்ளிகளுக்கு இவர் செல்வது சரிப்பட்டு வராது, அதனால எங்க பள்ளியில இவரை தொடர நான் அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி கல்வி நிர்வாகம் எடுக்க முடியும். அதை தொடர்ந்து அந்த பள்ளி 10வது அப்புறம் பொது தேர்வுல தோல்வி ஏற்பட்டது. அதனால அதுக்கு பிறகுதான் பார்வையற்றவர் என்ற அந்த ஒரு அடையாள அட்டையை வாங்கி அந்த சிறப்பு சலுகைகளை வந்து அரசாங்கத்திடம் பெற்று நான் என்ன பண்ணேன், ஒரு ஸ்கிரைப்னு ஒருத்தரை எனக்கு ஏற்பாடு செஞ்சாங்க. நான் சொல்வதை அவங்க எழுதுவாங்க, அது ஒரு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதன் மூலயமா நான் 10வது வகுப்பை தேர்ச்சி பெற்றேன். அதுக்கப்புறம் 12வது வகுப்பும் அப்படியே அதே முறையில படித்து நான் வந்து எதிர்கொண்டு அதுவும் வெற்றி பெற்றேன். அதற்கு பிறகு எனக்கு கல்லூரி படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்ப எல்லாரும் சொன்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் முடியாதுனாங்க. என்னால முடியும்னு நான் மனப்பூர்வமா நம்பினேன். ஆகையால பச்சையப்பன் கல்லூரியில பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அங்க சேர்ந்து 3 வருஷம் வெற்றிகரமா படித்து முடியும். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அதுவும் அங்கதான் படித்தேன். இந்த 5 வருடம் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துன ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். பார்வையற்றவர்கள் அவங்க கூட பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கல்லூரி நாட்கள்ல எனக்கு கிடைச்சது. அவர்கள் கூட பழகும் போது அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில அவங்களுக்கு ஏற்படுற அந்த சவால்கள் சிக்கல்கள் அவங்க எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நான் வந்து அவங்க கிட்ட பேசி அவங்க கிட்ட பழகி நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிய வந்தது. அப்போது அவர்கள் கூட பயணம் செய்ய ஆரம்பிச்சு அப்படி அவங்க கூடயும் பயணம் செய்து அவர்களுடைய தேவைகளை அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை நம்ம ஏதாவது பூர்த்தி பண்ணணும், அவங்களுக்கு ஏதாவது நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்யணும்ன்ற அந்த ஒரு எண்ணம் எனக்குள்ள தோன்றுச்சு. அப்பதான் வந்து வாசிப்பு ரீடிங் ஸ்பெக்டர்ன்னு சொல்லுவோம் அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் போய் பார்வை மாற்றத்தினாளர்களுக்கு ரீடிங் என்றதை ஏற்பாடு பண்றதுக்கும் வாசிப்பாளர்களை ஒருங்கிணைக்கிறதுக்கும் நிறைய விஷயங்களை நான் முன்னெடுப்பேன். அது மட்டும் இல்லாம எங்களுக்குன்னு ஒரு தன்னுறவு, அதன் மூலியமா பார்வை மாற்றத்தினாளர்களுடைய உரிமைகள் வேலை வாய்ப்பு அவங்களுடைய கல்வி சம்பந்தப்பட்ட திட்டங்கள் அப்புறம் அவங்களுக்கான உதவி உபகரணங்கள் இதுக்காக அரசின் கவனத்துக்கு கொண்டு போய் பல்வேறு போராட்டங்களை மேற்கொண்டு பார்வை மாற்றத்தினாளர்களுடைய சலுகைக்காக நிறைய பாடுபட்ட ஒரு காலகட்டம். அதுக்கு சுவாரஸ்யமா சொல்லணும்னா சில நேரங்கள்ல சிறைக்கும் போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அது வந்து ஒரு மிகப்பெரிய தியாகம்னு நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய பார்வையற்ற சமுதாய மக்களுக்காக ஒரு போராடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்து அது மூலியமா நிறைய பார்வை மாற்றத்தினாலையும் அரசு பணிகள்ல அவங்க அதிகப்படிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. கல்வியிலையும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எங்களால அந்த சமயத்துல கொண்டு வர முடிஞ்சது. இதெல்லாம் வந்து என்னுடைய வாழ்நாள்ல நான் ஒரு கோல்டன் டேஸ் சொல்லுவோம். அதற்கு பிறகு என்னுடைய கல்லூரி படிப்பு முடிந்த பிறகு என்னுடைய தந்தையாருடைய இறப்பு, அதனுடைய 16 நாள் அந்த காரியம் முடிந்த உடனே அந்த உணவு வந்து ஏதாவது இந்த மாற்றுத்திறனாளி அமைப்புகளுக்கு கொடுக்கணும் சொல்லி இந்த அருகாமையில் இருக்கிற ஒரு அமைப்பை நான் தொடர்பு கொண்டு அங்க போய் அந்த இருக்கிற மனநலம் பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு அந்த உணவு வழங்க சென்றிருந்தேன். அப்பதான் அவங்க சொன்னாங்க, எங்க அமைப்புல நீங்க ஒரு வாலண்டியரா நீங்க வரலாமே, நீங்க உங்களுடைய சர்வீசஸை நீங்க இங்க கொடுக்கலாமே சொன்னாங்க. இங்க ரொம்ப ஈடுபாடோட நான் அந்த பணியை மேற்கொண்டேன். காலப்போக்கில் அங்கேயே எனக்கு ஒரு பணி வாய்ப்பு கொடுத்தாங்க. அதற்கு முக்கியமான காரணம் அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிற அந்த அம்மையார் வந்தனா கோபிகுமார்னு அந்த அம்மையார், ஒரு பார்வை மாற்றத்தினாலி அவருக்கு வேலை செய்ய முடியாது, அவரால் மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியாது அப்படின்னு அவன் நினைக்கல. என்னுடைய திறமைய பார்த்து என்னுடைய அந்த ஒரு விடாமுயற்சி பார்த்து எனக்கு ஒரு வேலை கொடுத்தாங்க. ப்ராஜெக்ட் ஆஃபீஸரா அந்த நிறுவனத்தில் நான் வேலை செஞ்சேன் 5 ஆண்டுகள். ரொம்ப சிறப்பா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நிறைய மனநலம் பாதிக்கப்பட்ட கைவிடப்பட்ட அந்த பெண்களை அவர்களுக்கு மறுவாழ்வுக்காக அவர்களை நல்ல ஆலோசனைகள் கொடுத்து அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை கொடுத்து அந்த அமைப்பில் இருந்து நிறைய மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்களை குணப்படுத்தி பேனின் அமைப்பு மூலியமா அவங்க கொண்டு போய் அவங்களை வீட்டில் கொண்டு போய் நான் சேர்த்துருக்கேன். நீங்க எல்லாரும் யோசிக்கலாம், ஒரு பார்வையற்றவர் கூட இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பை ஒரு நிறுவனம் ஒப்படைச்சு எனக்கு அந்த அளவு ஊக்கத்தை கொடுத்து நான் கிட்டத்தட்ட 122 மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்கள் அவங்களை குணமடைந்து அவங்கள வீட்டை கண்டுபிடிச்சு நான் இந்தியா முழுக்க டிராவல் பண்ணி அவங்களை கொண்டு போய் அந்தந்த வீட்டில் நான் சேர்த்துருக்கேன். அது இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்து எனக்கு என்னுடைய வந்தனம் எடுத்துக்கு நான் எப்பயுமே என்னுடைய நண்பர்கள் இருக்கும். எனக்கு அவங்க தான் ஒரு குரு, இன்னைக்கும் சரி. அதற்கு பிறகு நான் சமூக பணி செய்யணும்னா அதுக்கான ஒரு சிறப்பு பயிற்சியை மேற்கொள்ளணும்னு முடிவு பண்ணி நான் 2001 அந்த பயிற்சியை மேற்கொண்ட பிறகு ஏன் நம்ம அந்த ஓராண்டு பயிற்சி முடிஞ்சோடனே ஏன் நம்ம பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு அமைப்பை நம்மளே நிறுவக்கூடாதுன்னு சொல்லி அந்த முயற்சியில் ஈடுபட்டு 2002 அக்டோபர் 2 அன்னைக்கு தமிழகத்திலே முதல் முறையாக கல்லூரி செல்லும் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச விடுதியுடன் கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட இன்னைக்கு 24 ஆண்டுகளை இந்த அமைப்பை வெற்றிகரமா நடத்திட்டு வரோம். இந்த அமைப்பை நடத்தும் போது நிறைய சவால்கள் இருந்தது. ஒரு பார்வையற்றோரால ஒரு நிறுவனத்தை தலைமையேற்று நடத்த முடியுமான்னு நிறைய பேர் என்னை ரொம்ப ஏளனமாகவும் பார்த்தாங்க, என்னை ரொம்ப குறைச்சு கவனிச்சுட்டாங்க. அதாவது அவங்களுடைய அறியாமை தான், அதனால அவங்கள நான் எந்த விதத்துலையும் நான் தப்பா நினைக்கல. என்னுடைய ஃபோக்கஸ் முழுவதும் நம்ம பார்வை மாற்றத்தினாளிகளுக்கு நிறைய நல்ல காரியங்களை நம்ம செய்யணுன்ற ஒரே ஒரு நோக்கத்தோட என்னுடைய பயணத்தை தொடர்ந்தேன். 1st ஆண்டு பார்வை மாற்றத்தினாளிகளுக்கு வாசிப்பாளர்களை எங்க விடுதிக்கே வர வச்சு அவங்களுக்கு அந்த புத்தகங்களை வாசி காட்டுறதுக்கு நிறைய வாலண்டியர்ஸை ஏற்பாடு பண்ணோம். இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை, வாசிப்பாளர்களை தேடி போகக்கூடிய ஒரு நிலை இருந்தது. நாங்க என்ன பண்ணோம், வாசிப்பாளர்களை எங்க அமைப்புக்கு வர வச்சு ரெகுலரா அவங்களுக்கு ரீட் பண்றதுக்கு ஒரு சென்டர் ஆரம்பிச்சு அது ரொம்ப அற்புதமா இருந்தது. அதற்கு பிறகு எல்லாமே பிரெயில் புத்தகங்களாக இருந்தது அந்த காலகட்டம். ஏன்னா பிரெயில் புத்தகங்களை சார்ந்துதான் பார்வையற்றவருடைய கல்வியே இருந்தது. இந்த நிலை மாற்றணும். ஏன்னா கல்லூரி பயிலும் போது பிரெயில் புத்தகங்கள் இல்லை. ஏன் நம்ம இவங்களுக்கு ஆடியோ புத்தகங்களை ஏன் நம்ம தயாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த முயற்சியில் ஈடுபட்டு நிறைய ஆடியோ புத்தகங்களை நாங்கள் தயாரித்து பார்வை மாற்றுத்த நாளைகளுக்கு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு போட்டி தேர்வு இது போன்ற எல்லா தேர்வுகளுக்கும் கல்லூரி எல்லாத்துக்குமே ஆடியோ புத்தகங்களை நம்ம இலவசமா வழங்க ஆரம்பிச்சோம். தமிழ்நாடு முழுவதும் வழங்க ஆரம்பிச்சோம். அதுல மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது. அதுக்கு பிறகு பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு கம்ப்யூட்டர் ட்ரைனிங் தேவைப்படுது. அந்த காலகட்டத்துல நம்ம கல்லூரி படிச்சுட்டே கம்ப்யூட்டர் ட்ரைனிங் பண்ண முடியாது. 1 இயர் டிப்ளமா அவங்களால கல்லூரி படிப்பை படிச்சுட்டு அவங்களால பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன் நம்ம பார்ட் டைம் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு ஒரு முயற்சியில் ஈடுபட்டு அதுவும் ஒரு முன்மாதிரி ஒரு திட்டம். அது மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்ட் டைம் கம்ப்யூட்டர் ட்ரைனிங்ன்றது கிடையாத ஒரு காலகட்டம். அந்த நிலையை மாற்றி பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்ட் டைம் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் ப்ரோக்ராமை ஆரம்பித்து வெற்றிகரமாக நடத்தும். அதில் நிறைய பார்வை மாற்றுத்திறனாளிகள் கம்ப்யூட்டர் பயிற்சியில் சிறந்த முறையில் தேர்ச்சி பெற்று இன்னைக்கும் என்னுடைய மாணவர்கள் வந்து பல்வேறு மாவட்டங்கள்ல இருக்காங்க. இப்போ சொல்லுவாங்க அன்னைக்கு கிடைச்ச அந்த பயிற்சி எனக்கு ரொம்ப உபயோகமா இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு மறக்க முடியாத ஒரு தருணம். அதற்கு பிறகு இந்த பார்வையற்றவர்களுக்கும் இந்த உடல் ஊனமுற்றவர்களுக்கும் சிறப்பு பள்ளி இலவசமா நடத்தணும். இந்த பார்வை மாற்றுத்திறனாளிகளோ இல்லை இந்த உடல் ஊனமுற்றவர்களோ ஏன் அவங்கள எப்பயுமே வந்து பிரிச்சு வைக்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி ஒரு மாணவன் அவர்களுக்கு புத்தகங்கள் வாசிக்கணும்னா ஒரு கை கால் ஊனமுற்ற ஒரு மாற்றுத்திறனாளி மாணவனோ மாணவியோ அவங்களுக்கு வாசித்து காட்டலாம். அவங்களுடைய இயலாமை மற்றவர்களுக்கு அது உபயோகரமா இருக்கும். எப்படின்னா ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி ஒரு புத்தகம் வாசிக்கணும் அது வந்து ஒரு பிசிக்கலி சேலஞ்ச் வகையால அவனுக்கு வாசித்து காட்ட முடியும். அப்போ ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யக்கூடிய அந்த ஒரு அந்த மன பக்குவத்தை வளர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பா அமைந்தது. அப்படித்தான் நேத்ரோதயா இந்த இலவச விடுதியுடன் கூடிய பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கும் உடல் ஊனமுற்றவர்களுக்கான சிறப்பு பள்ளியை ஆரம்பிச்சு வெற்றிகரமா இன்னைக்கும் அந்த பள்ளி இயங்கிட்டு இருக்கு. கிராமப்பகுதியில் வரக்கூடிய மாணவ மாணவிகள் இங்கு தங்கி பயின்று அவங்க வந்து கல்வியை சிறந்த முறையில பயில்றாங்க. இது வந்து ஒரு முன்னோடி திட்டம். எனக்கு தெரிஞ்சு ஒரு பார்வையற்றோருக்கான அவங்களுக்கான மட்டும்தான் ஒரு பள்ளி இருக்கும். உடல் ஊனமுற்றோருக்கான மட்டும்தான் ஒரு பள்ளி இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இரண்டு ஊனமுற்றோர்களையும் ஒன்று இணைத்து ஒரு பள்ளியை வெற்றிகரமாக இயக்கலான்ற ஒரு முன்மாதிரியான இந்த பள்ளி இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு பார்வையற்றவங்களுக்கு வந்து இந்த போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்றதுக்கு பயிற்சி தேவைப்படுது. ஏன் நம்ம அந்த பயிற்சி கொடுக்கக்கூடாது? நம்ம ஒரு அகாடமியோடு டைஅப் பண்ணி இலவசமாக அவர்களுக்கு போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளக்கூடிய சிறப்பு பயிற்சி வழங்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பார்வை மாற்றுத்திறனாளிகள் உடல் ஊனமுற்றவர்கள் வந்து நம்ம அமைப்பில் சேர்ந்து அவங்க பயிற்சியை மேற்கொண்டு நிறைய பேர் இன்னைக்கு அந்த பணியில் சேர்ந்து வெற்றிகரமாக அரசு ஊழியர்களாக இருக்காங்க. சமீபத்தில் கோமல்நாத்தினுடைய மாணவர் இந்த டிஎன்பிஎஸ்சியில் அந்த பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி இன்னைக்கு அவர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்தவாசியில் வீடியோ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு ரொம்ப அற்புதமான விஷயம். அது மட்டும் இல்லை, அந்த வேலைக்கு போயின பிறகு முதல் மாத சம்பளத்துல அவர் இங்க வந்து இங்க இருக்கிற மாணவர்களுக்கு ஒருவேளை சாப்பாட அவர் அவங்களுக்கு வழங்கினார். அத்தனை மாணவர்களுக்கும் அவ்வளோ ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் கடந்த வாரம் நடந்தது.

வணக்கங்க, என் பேர் கோமல்நாத். நான் ஊரக வளர்ச்சித்துறையில் இளநிலை அதிகாரியாக பணிபுரிஞ்சிட்டு வரேன். மேலும் நான் ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், என்னங்க இவர் ஊரக வளர்ச்சித்துறையில் பணிபுரிகிறேன்னு சொல்கிறாரு, ஆனால் தன்னை ஒரு மாற்றுத்திறனாளின்னு சொல்கிறாரு. பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு இருக்கா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஆமாங்க, நிச்சயமாக பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கும் அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு இருக்குது. நானும் உங்களை மாதிரி தாங்க, ஒரு காலத்தில் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குன்ற விஷயம் எனக்கும் தெரியவே தெரியாது. ஏன்னா நான் பிறவியிலேயே பார்வை குறைபாடு உள்ள குழந்தை கிடையாது. இடைப்பட்ட காலத்தில் எதிர்பாராத ஒரு சில சம்பவத்தால் நான் பார்வை இழக்க வேண்டியதாக போயிடுச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்னோடய பள்ளி படிப்பு எல்லாம் பாதியில் கொஞ்சம் கொஞ்சமாக நிற்க ஆரம்பிச்சிருச்சு. என்னுடைய வாழ்க்கை நாலு சவுத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக முடங்க ஆரம்பிச்சிருச்சு. சமயத்தில் தான் கடவுள் மாதிரி ஒருத்தர் வந்தார், ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் உதயச்சந்திரன். அவர் வந்து தான் எங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசி, இப்படியே உங்கள் பையனை வச்சுருந்தீங்கன்னா அவன் வாழ்க்கையே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் விட்டார். அப்படி அவர் விட்ட இடம்தான் சென்னை மேற்கு முகப்பேரில் இருக்கிற நேத்ரோதியா பார்வை மாற்றுத்திறனாளி பள்ளி. அங்கே என்னை சேர்த்து விட்டார். ஏன் சொல்கிறாங்க, அங்கே சேர்ற வரைக்கும் பார்வை மாற்றுத்திறனாளியோட சமுதாயம் இப்படி தான் இருக்கும், அவங்களாலையும் எல்லாம் பண்ண முடியுன்ற விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. உள்ளே போய் பார்க்குறேன், எல்லாமே எல்லாரும் பண்ணுறாங்க. செஸ் விளாடுறாங்க, கிரிக்கெட் விளாடுறாங்க, ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க, புக்கு படிக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. தனித்தனி முறையில் எல்லாத்துக்கும் ஒரு உக்தி இருக்குது. அப்புறம் நானும் அவங்களோட சேர்ந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். மேலும் 11ஆம் வகுப்பும் 12ஆம் வகுப்பும் அங்கே தான் படித்தேன். நல்ல மதிப்பெண் எடுத்து பாஸ் பண்ணேன். 11ஆம் வகுப்பில் 528 மார்க்கும் 12ஆம் வகுப்பில் 483 மார்க்கும் எடுத்து நல்லாவே வெற்றி பெற்றேன். இப்படி நாங்கள் 12ஆம் வகுப்பு படிக்கும்போது எல்லாரும் எங்கள் நல்லா என்னை ஊக்கப்படுத்தினாங்க. அங்கே இருந்த ஹரிக்குமார் சார்னு ஒருத்தர், மேலும் அந்த நேத்ரோதியா பார்வை மாற்றுத்திறனாளி பள்ளியோட தலைமை ஆசிரியரான சி கோவிந்த கிருஷ்ணன் சார் அவர்களும் என்னை நல்லாவே ஊக்கப்படுத்தினாங்க. நீ கல்லூரி படிக்கும்போது காம்படிட்டிவ் எக்ஸாமான டிஎன்பிஎஸ்சி

எக்ஸாம்லாம் நீ ட்ரை பண்ணு, உன்னால் நிச்சயம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஊக்கம் கொடுத்தாங்க. சமயம் என் மனசுலேயும் ஒரு எண்ணம் இருந்தது, இப்படி பார்வை குறைபாடு உள்ள குழந்தை இருக்கான் இந்த வீட்டில், இனிமேல் இந்த குடும்பம் எப்படி முன்னேறும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவங்களெலாம் ஒரு மாதிரி ஏளன பார்வையாக இருந்தது. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை, அதை மாற்றணும் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ளே வைராக்கியமாக இருந்தது. ஆனால் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அப்போ அவங்க காமிச்ச வழி தான் அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம். எனக்கும் அது தோணுச்சு, இதில் எப்படியாவது படித்து வேலை வாங்கணும்னு. கல்லூரி சேர்ந்தேன், கல்லூரி படித்தேன், அதோட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கும் படித்தேன். உண்மையை சொல்லணும்னா கல்லூரி வாழ்க்கையில் கல்லூரி சப்ஜெக்டை கூட நான் பெருசாக படிக்கலைங்க, டிஎன்பிஎஸ்சிக்கு தான் முழுசாக படித்தேன். படித்ததுனால தான் இது வரைக்கும் ரெண்டு வாட்டி எழுதியிருக்கேன். முதல் வாட்டி எழுத போது சரியாக என்னால் அதை தேர்ச்சிப்பட செய்ய முடியல. ரெண்டாவது வாட்டி நான் அந்த எக்ஸாம் எழுதும்போது அந்த ஆண்டவனோட அருளாலையும் பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தாலையும் நல்லபடியாக வெற்றி பெற்றேன், கல்லூரியும் முடித்தேன். தோ இன்னைக்கு ஊரக வளர்ச்சி துறையில் இளநிலை அதிகாரியாக பணிபுரிஞ்சிட்டு வரேன். இதுதாங்க என் வாழ்க்கை, இதான் நடந்தது என் வாழ்க்கையில். பார்வை மாற்றுத்திறனாளியாக மாறினா இன்னைக்கு ஒரு அரசாங்க அதிகாரியாக வந்து நிற்கிறேன். ரொம்ப நன்றி, இவ்வளோ நேரம் என்னோட உணர்வுகளை பொறுமையாக கேட்டதுக்கும் மேலும் என்னோட உணர்வுகளை பரிமாறுறதுக்கு உதவி செஞ்ச ஆல் இண்டியா ரேடியோவுக்கும் மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு விஷயங்க, கேட்டுட்ருக்க நேயர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான ஒரு வேண்டுகோள், உங்கள் வீட்லேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் வீட்லேயோ என்ன மாதிரி ஒரு பார்வை மாற்றத்தினால் இருந்தாங்கன்னா அவங்கள நல்லபடியாக ஊக்கப்படுத்துங்க. அவங்களாலையும் ஏதாவது செய்ய முடியும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுங்க. நிச்சயமாக அவங்களும் என்ன மாதிரி இல்லை, என்னை விட உயரதிகாரியாக அவங்க வந்து நிற்பாங்க. அதுக்கு நான் வாழ்த்துறேன். நன்றிங்க.

0: வணக்கம், நான் சிவகுமார். திருவண்ணாமலை மாவட்டம் வேடந்தவாடி கிராமத்திலிருந்து என்னை பொறுத்தவரை நான் பிறவியிலிருந்தே பார்வையற்றவன். அரசு அப்போது கடைபிடித்து வந்த ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தில் பயின்றவன். அதனால் எனக்கு இந்த பார்வையின்மை என்பது ஒரு பெரிய கஷ்டமாக தெரியவில்லை. ஆனால் என்னுடைய அந்த வறுமை ஒரு வசதியை அடைவதற்கான முயற்சி எல்லாம் தான் இங்கே கஷ்டமாக எனக்கு தெரிந்தது. நான் முதுகலை தமிழ் படிப்பதற்காக சென்னைக்கு சென்றிருந்தேன். அப்பொழுது சென்னையில் விடுதிகள் இருப்பதாக எனக்கு தெரியாது. நான் விண்ணப்பித்த சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் நான் சேருவதற்கு இடம் கிடைத்தது. ஆனால் தங்குவதற்கு இடம் இல்லாத காரணத்தால் வேளச்சேரிக்கு அருகே இருக்கும் ஒரு கிராமத்தில் ஏரி பகுதியில் ஒரு குடிசையில் வாடகைக்கு தங்கியிருந்தேன். அப்பொழுது நான் தினமும் காலதாமதமாக வகுப்புக்கு வருவேன். என்னுடைய நண்பர் ஜெயபாலன் என்பவர் சொன்னார், நீங்கள் சென்னை முகப்பேரில் செயல்பட்டு வரும் நேத்ரோதய அமைப்பை அணுகி விடுதிக்கு இடம் கேளுங்களேன். திரு கோபி என்பவர் அந்த விடுதியை நடத்தி வருகிறார் என்று அவர் சொன்னார். மேலும் அவர் சொல்லும்போது அந்த விடுதியிலிருந்து தான் நான் வருகிறேன் என்றும் சொன்னார். அதன்படி நான் என்னுடைய அம்மாவை அழைத்து கொண்டு திரு கோவிந்தகிருஷ்ணன் ஐயா அவர்களை சந்தித்தேன். அவர் தங்குவதற்கு இடம் அளித்தார். அந்த விடுதியில் என்னை போல ஒரு 21 பேர் தங்கியிருந்தார்கள். அவர்கள் பல கல்லூரிகளில் படிக்கின்ற கல்லூரி மாணவர்களாக இருந்தார்கள். அப்படியே என்னுடைய கல்வி பயணம் 2004 தொடங்கி 2015 வரை நேத்ரோதயா விடுதியிலே இருந்து என்னுடைய உயர்கல்வி படிப்பினை படித்தேன். அப்படி படிக்கும்போது எனக்கு நூலக வசதி, இலவச வைஃபை, வாசிப்பாளர் வசதி எல்லாவற்றையும் ஏற்படுத்தி தந்து எந்தவித கட்டணமும் இல்லாமல் உணவு, தங்கும் இடம் உள்ளிட்ட எல்லா வசதிகளும் அளித்த அவருக்கு நான் என்றென்றைக்கும் கடமைப்பட்டிருப்பேன். அதனைத் தொடர்ந்து நான் எம்ஃபில் படிப்பையும் முனைவர் பட்டம் பிஎஸ்டியும் படித்து முடித்துவிட்டு அரசு கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளராக தற்காலிக பணியில் சேர்ந்த பிறகு ஏதோ இறைவனுடைய அருளால் ஒரு நல்ல நிலைக்கு வருவதற்கு என்னுடைய முயற்சியும் என்னுடைய அம்மாவுடைய அருளும் கோவிந்தகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய நல்ல வழிகாட்டுதலும் எனக்கு உதவியாக இருந்தது. நன்றி.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் யோகராஜ். திருநகர் மாவட்டத்தைச் சேர்ந்தவன். என்னுடைய சொந்த ஊர் ஆமத்தூர். 4 அல்லது 5 வயது இருக்கும் பொழுது எனக்கு கண் பார்வை இழந்தது.

எனக்கு கண் பார்வை இழந்த பொழுது நான் என்ன செய்யப்போகிறேன் என்பதை பற்றி ஆராயவில்லை. அப்படி இருக்கும் பொழுது விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஒரு பள்ளியில் என்னை தேடி வந்தார்கள். அங்குதான் நான் 1 முதல் 5 வரை படித்தேன். அதற்கு பின்பு 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை மதுரை மாவட்டம் ஆண்டாள்புரத்தில் படித்தேன். நான் 10ஆம் வகுப்பில் 384 மதிப்பெண்கள் பெற்றேன். அதற்கு பின்பு மதுரை மாவட்டம் சுந்தரத்தன்பட்டியில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு படித்தேன். 12ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது எனக்கு சிறிது காலம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் பள்ளியில் படிப்பு தொடர முடியவில்லை. ஆனால் பள்ளி முழு ஆண்டு தேர்வில் 762 மதிப்பெண்கள் பெற்றேன். அதற்கு பின்பு என்னுடைய உயர்கல்வியில் மதுரை மாவட்டம் தெப்பகலத்தில் உள்ள தியாகராஜர் கல்லூரியில் இளங்கலை தமிழ் படித்தேன். அங்குதான் நான் 3ஆம் ஆண்டு படிக்கும் பொழுது நான் மேல் படிப்பு படிப்பதற்காக என்னுடைய ஆசிரியர்களிடம் நான் கேட்டேன். கேட்டபொழுது சென்னையில் ஒரு இடத்தில் நேத்ரோதயா என்னும் ஒரு சிறப்பு பள்ளி இருப்பதாகவும் அங்கு அனைத்து வசதிகளும் இலவசமாக வழங்கப்படுவதாகவும் சொன்னார்கள். எங்க அம்மா அப்பா முடியாதவங்க, எங்க அக்கா அவங்களும் முடியாதவங்க அப்படின்னு சொல்லும்போது பணம் கொடுத்து படிக்க வேண்டுமா என்பதை பற்றி எனக்கு என்னதான் செய்யறது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அந்த சார் தான் எனக்கு வந்து வழிகாட்டினாங்க. அப்ப நாங்க நேரம் போய் சாகரை கேட்டபோது இந்த மாதிரி ஆமா எல்லாமே இலவசமா இருக்குன்னு சொல்லவும் அங்க போய் பிஎட் எம்ஏ படித்தேன். அதுக்கு பிறகுதான் எனக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய குரூப் 2 குரூப் 4 தேர்வுக்கான ட்ரைனிங் ஆரம்பிச்சாங்க. அந்த ட்ரைனிங்லாம் குரூப் 2ல 2 வாட்டி எழுது, 2 வாட்டிலையும் அதாத மார்க் போயிடுச்சு. குரூப் 4ல தான் இப்போ எனக்கு வந்து அருப்புக்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய எம் ரெட்டியார் பட்டியில் ஜூனியர் அசிஸ்டண்டாக இருக்கேன். டிபார்ட்மெண்ட் வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட், ஆரம்ப சுகாதார நிலையம்.

பயிற்சி என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம கல்வி படிப்பு முடிக்கிறோம், கல்லூரி படிப்பு முடிக்கிறோம், போட்டித் தேர்வை எதிர்கொள்கிறோம்னா நமக்கு உரிய பயிற்சி தேவை. அந்த பயிற்சியை நம்ம உரிய நேரத்துல பெற்று இந்த போட்டித் தேர்வை எதிர்கொண்டா நிச்சயமா அதுல அவங்க வெற்றி பெறலாம். கடும் முயற்சியும் அவங்களுடைய போட்டித் தேர்வுக்கான அந்த யுக்திகளையும் சிறந்த முறையில அவங்க வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சா வெற்றி நிச்சயம். இது மட்டும் இல்லாம பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசின் வாயிலாக கிடைக்கக்கூடிய அந்த சலுகை, ரொம்ப காலகட்டமா பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரைவேட் கேண்டிடேட் அவங்க வந்து போர்டு எக்ஸாம் எழுதணும்னா அவங்க அதுக்கு பணம் கட்டி ஆகணும். அத அரசின் கவனத்துக்கு கொண்டு போய் நம்ம அரசு வந்து அந்த பார்வை மாற்றுத்திறனாளி பிரைவேட் கேண்டிடேட் வந்து தேர்வு கட்டணத்திலிருந்து விலக்கு கொடுத்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். இன்னைக்கு அது வந்து நிறைய பார்வை மாற்றுத்திறனாளிகள் அதனால பயன்பட்டு வர்றாங்க. அதே மாதிரி அவர்களுக்கு வந்து இந்த கிரைட் அலவன்ஸ் அதுவும் வழங்குறதுல மிகப்பெரிய ஒரு சவாலா இருந்தது. அதுவும் நாங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு வழக்கா கொண்டு போய் அதுலயும் வெற்றி பெற்று இன்னைக்கு கிரைபுக்கு ₹500 கிரைப் அசிஸ்டன்ட். ரொம்ப அதனால நிறைய பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்னைக்கு கிரைப் கிடைக்கிறதுல எந்த விதமான ஒரு பின்னடைவும் இல்லை. அது மட்டும் இல்லை, பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த பென்ஷன் பல ஆண்டுகளாக ₹1000 தான் வழங்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ₹2000 வழங்கணும்னு சொல்லி அரசை நாங்கள் தொடர்பு கொண்டு அரசு கிட்ட இந்த கோரிக்கையை வச்சோம். அதுக்கு பிறகு நாங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வழக்கா அதை நாங்கள் எடுத்துட்டு போய் உயர்நீதிமன்றம் மாற்றுத்திறனாளிகளுக்கு ₹1500 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது. அதன் வாயிலாக இன்னைக்கு 500,000 மேற்பட்ட பார்வை மாற்றுத்திறனாளிகள் மற்ற குடும்பம் நோற்றோர் எல்லாருக்கும் அரசின் வாயிலாக டிஃபரன்ட் லேபிள் டென்ஷன் அவங்களுக்கு ₹500 அதிகமா இன்னைக்கு

0: செய்யறீங்க, இதெல்லாம் எப்படி சாத்தியமானலாம் கேட்பாங்க எல்லாரும். இதற்கு நிறைய பேருடைய சப்போர்ட், அவ்வளவும் வார்த்தையால சொல்ல முடியாது அவர்களுக்கு. நான் வந்து காலம் முழுக்க அவங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டவன். என்னுடைய மனைவி, என்னுடைய தாய், என்னுடைய உடன் பணிபுரியும் என்னுடைய ஸ்டாஃப், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், வாலண்டியர்ஸ், வாலண்டியர்ஸுடைய சர்வீஸ் எல்லாம் நம்மளால வார்த்தையால சொல்ல முடியாது. நம்ம நாடு வந்து ஒரு புண்ணியமான ஒரு சிங்க நாடு, நல்ல உள்ளங்கள் உள்ள மக்கள் வாழக்கூடிய அற்புதமான ஒரு நாடு இந்த பாரத நாடு. இந்த நாட்டுல நிறைய நல்லது செய்யறதுக்கு நிறைய நல்ல உள்ள கொண்டவங்க இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் என்ன எதிர்பார்ப்பு இல்லாம இந்த அமைப்புக்கு தொடர்ந்து அவங்க வந்து உதவி செஞ்சுட்டு வராங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு அற்புதமான ஒரு விஷயம்.
1: இன்னைக்கு வந்து உங்களுடைய அமைப்புல எத்தனை மாணவர்கள் பயன்பெறாங்க சார்?
0: இப்போதைக்கு என்னுடைய அமைப்புல 40-55 மாணவர்கள். இது வந்து யாருமே இந்த அமைப்புல நிரந்தரமா அவர்களை இருக்க சொல்ல மாட்டோம். இந்த அமைப்பை நீங்க ஒரு ஏணியா பயன்படுத்திக்கணும். இந்த அமைப்புல நீங்க வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்களுக்கு கம்ப்யூட்டர் கத்துக்கணுமா கத்துக்கலாம், டிஎன்பிசி கோச்சிங் கத்துக்கணுமா கத்துக்கலாம், கல்லூரிக்கு போனோமா உங்களுக்கு தங்கிறதுக்கு விடுதி வேணுமா நீங்க அந்த விடுதியை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து மியூசிக் தரமா கத்துக்கலாம். உங்களுடைய நீங்க இங்க பெற்று அதன் மூலியமாக உங்களுடைய திறமை வளர்த்து கொண்டு ஒரு நல்ல ஒரு சாதனையாளர்லாம் இங்கேருந்து நீங்க இந்த போகணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு அமைப்புல தொடர்ந்து ஒரு மாற்றத்தினால் இருக்கிறது அது ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு சூழல் அல்ல. இந்த சமுதாயத்தோட அவங்க ஒன்றி வாழணும், மற்றவர்களுக்கு இணையா அவங்க வாழணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதை நோக்கி தான் இந்த அமைப்பு பயணிக்குது. இது வந்து அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த சர்வீசஸ உரிய நேரத்தில் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் இந்த அமைப்பு தொடர்ந்து பாடுபட்டு.
1: இந்த உங்க சேவைக்காக நீங்கள் பெற்ற விருதுகள், அதை பத்தி கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம் இல்லையா?
0: ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். 2010 மாண்புமிகு நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் எனக்கு சிறந்த சமூக சேவகர்னு ஒரு விருது கொடுத்து ரொம்ப மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது. அடுத்த 2011 ஆண்டு அந்த துறையே சிறந்த சமூக சேவகர்னு ஒரு விருது கொடுத்து. ரெண்டாவது ஒரு அற்புதமான விஷயம், 2012 மாண்புமிகு நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் எனக்கு விருது கொடுத்தாங்க. என்னுடைய அமைப்பு சிறந்த அமைப்புன்னு விருது கொடுத்தாங்க. சர்வீஸ ஆத்மார்த்தமா ஒரு நல்ல சிந்தனையா பண்றாங்களோ, எந்த ஒரு அரசியலோ எந்த ஒரு குறுக்கீடு இல்லாம எல்லாரும் நம்மளை அங்கீகரிப்பாங்க. நம்மளுடைய பாசிட்டிவ் எண்ணங்கள் நம்ம வந்து உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போவோம். தமிழ்நாட்டிலேயே 2 முதல்வர்கள்ட்டையும் விருது வாங்கின ஒரே மாற்றத்தினாலி அது என்ன சொல்றது, அந்த ஒரு பாக்கியத்தை எனக்கு கிடைச்சது என் வாழ்நாளில் மறக்கவே முடியும். அதுக்கு பிறகாக 2023 ஜனாதிபதி கையால் சிறந்த சமூக சேவகர் விருது வாங்கினேன். அதுவும் ஒரு மறக்க முடியாத ஒரு தருணம். ஜனாதிபதி மாளிகையில் போய் அவங்க கூட பேசக்கூடிய வாய்ப்பு அற்புதமா அந்த ஒரு தருணம். அவங்க அந்த விருது வாங்கும் போதும் என்னுடைய வாழ்நாளில் அது ஒரு மறக்க முடியாத ஒரு அற்புதமான ஒரு நாள் அது. அதுக்கு பிறகா எனக்கு இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம், ஜனாதிபதி மாளிகையிலிருந்து எனக்கு ஒரு இன்விடேஷன் வந்தது. என்னுடைய பேர் போட்டே வந்தது அந்த இன்விடேஷன் கார்டில். இங்கே

0: ரிபப்ளிக் டே செலிப்ரேஷனுக்கு நீங்கள் ஜனாதிபதி மாளிகைக்கு நீங்கள் வரணும், அந்த விருதில் நீங்கள் கலந்துக்கணும்னு சொல்லி ஜனாதிபதி மாளிகையிலிருந்து எனக்கு அழைப்பு இருந்தது. என்னால் நம்பவே முடியல, ஒரு சந்தோஷத்தில் இருந்து அதே மாதிரி அந்த விருதில் கலந்து கொண்டேன். கலந்து கொள்ளும்போது பிரதமரை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. பிரதமர் கிட்ட பேசணும் ஆசையாக இருந்தேன். அப்போது ஜனாதிபதி மாளிகைக்குள்ள இந்த அளவுக்கு ஒரு செக்யூரிட்டியோ அந்த ஒரு இதெல்லாம் கிடையாது, வி ஆர் ஆல் கெஸ்ட். அதனால் எங்களுக்கு வந்து அந்த ஒரு அவங்கள கிட்ட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பிரதமர் கிட்ட போய் பிரதமர்கிட்ட தமிழ்லே அவர்கிட்ட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவரும் வணக்கம் சொன்னார். அதுக்கு பிறகு அவர்கிட்ட நம்ம பார்வையற்றோருடைய தேவைகளை பற்றி எல்லாம் அவர்கிட்ட நான் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நம்மளுடைய நரேந்திர மோடி ஐயா அவர்கள், நம்முடைய பாரத பிரதமரை சந்திக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. கிட்டத்தட்ட 8 நிமிடம் அவரிடம் பேசக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைச்சது. நிச்சயமா மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லா விஷயங்களும் நான் செய்யறோம் சொன்னாரு. குறிப்பா அவர்கிட்ட நான் வச்ச வேண்டுகோள் வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய உபகரணங்களை வந்து ஜிஎஸ்டியில இருந்து நீக்கணும். அது வந்து மாற்றுத்திறனாளிகளுடைய உபகரணங்களுடைய காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாகுது, இந்த ஜிஎஸ்டியில இருந்து அதை விலக்கு பண்ணணும்னு சொல்லி பிரதமரிடம் நான் கோரிக்கை வச்சேன். உடனே நான் நிச்சயமா இதை செய்யறோம், கட்டாயம் we will do it, we are there for you, இந்த வார்த்தைகள் அவர் சொன்னார். எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் இல்லை நான் நினைச்சு கூட பார்க்க, அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அங்கு நடந்தது. அதற்கு பிறகு நிறைய விருதுகள், நிறைய பேருடைய வாய்ப்புகள்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. இது தொடர்ந்து இந்த பயணன்றது நமக்கு வந்து நிறைய நல்ல காரியங்களை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை இது அதிகப்படுத்திட்டே இருக்கு, அப்படிதான் நான் பார்க்கறேன். இன்னைக்கு எனக்கு வந்து வயது 55 என்னுடைய வயது. என்னுடைய வாழ்நாள் ஒவ்வொரு நாளும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேவைகளை ஏதாவது ஒரு விதத்துல பூர்த்தி பண்ணுன்ற அந்த உயர்ந்த நோக்கத்துல தான் நான் செயல்பட்டிருந்தேன். அது நிச்சயமா அது தொடர்ந்து செய்யக்கூடிய வாய்ப்பு கடவுள் எனக்கு கொடுப்பாங்க. குறிப்பா ஒரு சம்பவத்தை நான் சொல்லணும்னா, நான் சிறு வயதுல இந்த அரவிந்த் ஐயா ஹாஸ்பிட்டல்ல என்ன பேஷண்டா கூட்டிட்டு போயிருக்காங்க எங்க அம்மா. அந்த அரவிந்த் ஐயா ஹாஸ்பிட்டல்ல என்ன கெஸ்டா கூப்பிட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஃபங்க்ஷன்ல என்ன கெஸ்டா கூப்பிட்டு என்னை வந்து அவங்க ஆனர் பண்ணாங்க. ஏன் சொல்றேன்னா, நம்மளுடைய விடாமுயற்சியும் கல்வி தகுதியும் நம்மளுடைய அந்த அவார்ட் ரெகக்னிஷன் இது எல்லாமே அடிப்படையில் நமக்கு இருக்கிற அந்த விடாமுயற்சி. எது வந்தாலும் பார்த்துக்கலாம், லைஃப்ல சாதிப்போம், சாதித்து காட்டுவோன்ற அந்த ஒரு தன்னம்பிக்கை, அதுதான் என்னை இந்த உயரத்துக்கு கொண்டு வந்தது. குறிப்பா நான் சென்ற சங்கரன் நேத்ராலயிலையும் சரி, அங்கெல்லாம் வந்து மணிக்கணக்கா நான் சிகிச்சைக்காக நான் உட்கார்ந்த காலகட்டம்லாம் இருந்தது சிறு வயதுல. அதே மருத்துவமனையில நடக்கிற விழால முக்கிய விருந்தினரா என்னை அழைச்சு என்னை வந்து கௌரவிச்சிருக்கேன். இது வந்து ஏன் இந்த விஷயத்த சொல்றேன்னா, ஒவ்வொரு பார்வை மாற்றுத்திறனாகட்டும் மற்ற மாற்றுத்திறனாளியாகட்டும், நீங்க வந்து யாரும் உங்களை வந்து மட்டமா பேசுறாங்க இல்ல என்ன வந்து ஒதுக்குறாங்க, என்ன வந்து சரியாவே அவங்க கவனிக்கிறது இல்லை, இப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டியதே இல்லை. ஒவ்வொருத்தரும் நம்மளை வந்து ஊக்கப்படுத்துறதுக்கும் நம்மளை வந்து அடுத்த நிலையை அடையிறதுக்கும் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. அதனால அவங்க என்ன நம்மளை வந்து பின்னுக்கு தள்ளணும்னு நினைச்சாலும் சரி, நீங்க முன்னுக்கு போகணும்னு நீங்க நினைக்கணும். அதற்கு நீங்க பாசிட்டிவாக இருக்கணும். எப்பவுமே உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி உங்களை வந்து ஒரு பெரிய சாதனைய புரியறதுக்கு வழிவகுக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
1: ஓகே சார், உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது வச்சிருக்கீங்களா உங்களுடைய அமைப்புக்காக?
0: என்னுடைய எதிர்கால திட்டம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்வை மாற்றுத்திறனாளிகள் இந்த உடல் ஊனமுற்றவர்களுக்குள்ள அவங்களுக்கு தங்கிறதுக்கு சரியான ஒரு வீடு வசதிகள் எதுவுமே இல்லை. நிறைய மாற்றுத்திறனாளிகளை பார்க்குறோம். அவர்களுக்கு வந்து சென்னையிலேயோ சென்னை அருகாமையிலேயோ அவங்க வந்து வீடு வாடகைக்கு எடுக்கிறதுக்கோ அவங்களுக்கு வந்து அந்த மற்ற தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. இது போன்ற மாற்றுத்திறனாளி குடும்பங்களுக்கு இலவசமாக வீடுகளை கட்டி கொடுத்து அவர்களுக்கு வந்து ஒரு குடும்பமாக அவங்க வாழணும், அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி என்வாயர்மெண்ட்டை நம்ம வந்து உண்டு பண்ணணும் அப்படின்றதான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு. அது வரும் காலகட்டங்களில் நிச்சயமாக அது நிறைவேறும். ஏன் சொல்கிறேன்னா, நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்காங்க. இந்த பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த உடல் ஊனமுற்றவர்களுக்கும் அவர்களுக்கு குடும்பமா ஒன்னா வாழணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கான சூழல் இப்போது இல்லை. அதனால அவங்களுக்கான இலவச ஒரு வீடு அவங்களுக்கு கட்டி கொடுக்கணும். அவங்க எல்லாரும் சந்தோஷமா குடும்பமா வாழணுன்றதான் என்னுடைய ஆசை. அது வந்து மிக விரைவில் அதுக்கான முயற்சிகளில் நாங்கள் ஈடுபடுறோம். நிச்சயமா அதில் வெற்றி பெறுவோம். குறைந்தது ஒரு 50-100 வீடுகள் கட்டணும்னு என்னுடைய ஆசை. அதில் வந்து பார்வை மாற்றுத்திறனாளிகள் அவனுடைய பிள்ளைகளோட சந்தோஷமாக வாழணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய ஓல்டேஜ் ஹோம்ஸில் வந்து கணவன் மனைவி ஒன்றா தங்க முடியாது. 3 ஓல்டேஜ் ஹோமில் அது ஜென்ஸ் டாமெட்ரிக்கு அனுப்பிச்சுடுவாங்க, பெண்கள் இதுக்கு அனுப்பிச்சுடுவாங்க. ஆனால் ஒரு வயசானவங்களானாலும் சரி, மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் ஒன்றா வாழணும் விருப்பப்படுவோம், கணவனும் மனைவி. அதனால் அந்த மாதிரி கணவன் மனைவிக்கும் ஒன்றா வாழ்கிறதுக்கும் இந்த ஒரு வீடை அவங்களுக்கு கட்டி கொடுக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு. அது நிச்சயமா நிறைவேறும் நான் நம்புறோம். அது மட்டும் இல்லாம மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்ல அவங்கள இன்டர்நேஷனல் லெவல்ல அவங்கள சாதிக்க வைக்கிறதுக்கு நம்ம நாட்டுக்கு ஒரு பெருமையை கிடைக்கிறதுக்கான அந்த முயற்சியிலும் ஈடுபடுறோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு விளையாட்டு துறையில சாதிக்க விருப்பப்படுறவங்களுக்கு அவங்களுக்கு முழு சப்போர்ட் நம்ம வாங்கி கொடுக்கலான்னு அதுவும் பிளான் பண்ணிருக்கோம். இதுவும் நிச்சயமா நடக்கும். நான் நம்புறேன்.
1: நல்லது சார், இதுவரைக்கும் உங்களுடைய அனுபவங்களை வந்து ரொம்ப அருமையா பகிர்ந்துகிட்டீங்க. கண்டிப்பா நீங்க கடந்து வந்த பாதை அப்படின்றது அவ்வளவு எளிதான ஒரு பாதை கிடையாது. எப்படி சொல்றது, மாற்றுத்திறனாளி அப்படின்ற ஒரு அழகான வார்த்தையை வந்து இந்த மாதிரி குறைபாடுடையவர்களுக்கு கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்காங்க. கண்டிப்பா மாற்று ஆற்றல் கொண்ட திறனாளிகள் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? யாருக்கு யாரும் சளைத்தவர்கள் அல்ல அப்படின்ற மாதிரி. ஏன்னா பார்வை குறைபாடு அப்படின்றத தாண்டி இந்த மனக்கண்ணால உலகத்தை நிறைய பார்க்க முடியும், நாம நிறைய நம்மளுடைய கனவுகளை நிறைவேற்றிக்க முடியும் அப்படின்றதுக்கு நீங்க ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அருமையா அழகா உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு வந்திருக்கீங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில வந்து ஒடியேத்தி வச்சிருக்கீங்க. உங்களுடைய சாதனைக்கு எங்களுடைய நிலையத்தின் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி.

0: இன்றைய நிகழ்ச்சியில் இதுவரை நம்மோடு பயணித்தவர் சென்னை வடக்கு முகப்பேரில் செயல்பட்டு வரும் நேத்ரோதயா மாற்றுத்திறனாளிகளுக்கான நலவாழ்வு அமைப்பின் நிர்வாக தலைவர் சி கோவிந்தகிருஷ்ணன் அவர்கள்.
1: பசிக்கு உணவு நிறைவு, தாகத்திற்கு தண்ணீர் நிறைவு, வெயிலுக்கு நிழல் நிறைவு, வறட்சிக்கு மழை நிறைவு, காதுக்கு இசை நிறைவு, கண்ணுக்கு காட்சி நிறைவு, நாசிக்கு சுவாசம் நிறைவு, நாவிற்கு பேச்சு நிறைவு, இவை எல்லாவற்றையும் விட மேலாக எல்லா உயிர்களின் ஆன்மாவிற்கும் பெருமித அங்கீகாரம் நிறைவு. நன்றி.

நேயர்கள் இதுவரை கேட்டது வெற்றி கண். சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் பெருமித மாதத்தையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி.

0: நிலையத்தில் நேரம் சரியாக 4 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். நிகழ்ச்சியை கேட்கறதுக்கு நீங்க எல்லாரும் ரெடியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி அப்படியே நிறைய க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வந்துட்டு நானும் என்னோட சேர்ந்து இன்னொருவரும் உங்ககிட்ட வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்க போறோம். இந்த நிகழ்ச்சியில் இணைவது நான் உங்கள் அன்பு நண்பன் தௌஃபிக்.
1: நான் உங்கள் ஆர்ஜே புஷ்பா.
0: ஓகே புஷ்பா, சொல்லுங்க. இன்னைக்கு வந்து நம்ம எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில வந்துட்டு நிறைய க்வெஸ்சன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் நம்ம நேயர்கள்ட்ட கேட்கறதுக்காக. எப்படி அப்படின்னாக்கா, ஒரு இந்த இன்னைக்கு வந்து நிகழ்ச்சி எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, இது வந்து ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்டு.
1: நிறைய
0: நேயர்கள் வந்துட்டு போன வாரம் கூட கால் பண்ணி அப்படி சும்மா சூப்பரா பதில் சொல்லிட்டே இருந்தாங்க. இந்த வாரமும் அதே மாதிரி நிறைய நேயர்கள் கால் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம இந்த நிகழ்ச்சிக்குள்ள போலாம். முதல் நேயராக யார் வர போறாங்க அப்படிங்கறது இப்ப நம்ம பாத்திரலாம்.
1: நேயர் இணைப்பில் இருக்காங்களா?
0: கண்டிப்பா அப்படிதான் நினைக்கிறேன், பாத்திரலாம்.
1: ஓகே,
0: ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்கிருந்து?
2: கோவை மாவட்டம் சின்னவன்சி இருக்கு, செல்வராஜ் பேசுறேன் சார். ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறீங்களா?
0: எல்லாரும் நலமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க? மனிதர்களை விட மரங்களுக்கு அதிகமான குரோமோசோம்கள் இருக்கலாம், சரியா தவறா?
2: சரிங்க சார்.
0: ஓகே, அனைத்து வைரஸ்களும் மனிதர்களையே தாக்கும்,
2: சரி?
0: சரியா?
2: ஆமாங்க சார்.
0: ஓகே, கடல் நீரில் ஒளி காற்றை விட சுமார் 4 மடங்கு வேகமாக பயணிக்கும்,
2: சரி?
0: சரி, விண்வெளியில் மெழுகுவர்த்தி எரியும்,
2: எரியாதுங்க சார். தப்பு.
0: தப்பா?
2: ஆமாங்க.
0: சரி, திமிங்கலத்தின் குட்டி பிறந்த உடனேயே நீந்த முடியும்,
2: தவறு?
0: ஓகே, இப்ப நான் உங்கள்கிட்ட 5 கொஸ்டின் கேட்டேன். இந்த 5 கொஸ்டின்ல நீங்க 3 கொஸ்டினுக்கு சரியா ஆன்சர் சொல்லிருக்கீங்க, 2 கொஸ்டினுக்கு தவறா ஆன்சர் சொல்லிருக்கீங்க. அது எந்தெந்த கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, திமிங்கலத்தின் குட்டி வந்து பிறந்த உடனேயே நீந்த முடியும், அது வந்து சரி, சரிங்களா?
2: சரிங்க.
0: அதே மாதிரியே கடல் நீரில் ஒளி காற்றை விட சுமார் 4 மடங்கு வேகமாக பயணிக்கும் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா, அது
2: சரிதான்.
0: சரிங்க, அதனால இந்த 2 கொஸ்டினும் வந்து நீங்க வந்து தவறா சொல்லிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே புஷ்பா, இப்ப
2: சரிதான் சொன்னீங்களா?
0: அப்ப அதுக்கு முன்னாடி அனைத்து வைரஸ்களும் மனிதர்களையே தாக்கும் அப்படின்னு
2: சொன்னேன்ல,
0: அது சரியில்லை, அது தவறு. அவர் வந்து அஞ்சுக்கு அஞ்சு கொஸ்டினும் சரியா சொல்றாரா இல்ல தவறா சொல்றாரா அப்படிங்கறத பாத்திரலாம். ஓகே, நம்ம அடுத்த நேயர் வந்து அப்படியே டக்குன்னு வந்தாரு, அப்புறம் பார்த்தா டக்குன்னு லைன் கட் ஆயிருச்சு. இருங்க பாத்திரலாம். ஹலோ வணக்கம். ஹலோ
3: ஹலோ
0: ஹலோ வணக்கம், யாருங்க இருந்து?
1: அப்படிங்களா? ஓகே ஓகே, டீ எல்லாம் குடிச்சாச்சா? ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸ்
3: குடிச்சாச்சுங்க.
1: ஓகே ஓகே ஓகே ஓகேங்க. உங்களுக்கான கேள்விகள் சொல்லமா?
3: சொல்லுங்க.
1: டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும் நீங்க, சரிங்களா?
3: சரிங்க.
1: ஓகே ஓகேங்க. கடினமான க்வெஸ்சன் கேட்கலாமா, ஈஸியான க்வெஸ்சன்ங்களா?
3: வாட்டர் இட் மே பி.
1: ஓகே சூப்பர். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கோள் வியாழன். கரெக்டா
0: சரியா தவறா? டக்குன்னு பதில் சொல்லுங்க.
3: தவறு.
1: தவறா? ஓகே. பூமிக்கு இரண்டு துணைக்கோள்கள் உள்ளன, சரியா தவறா?
3: சரி.
1: சரியா? ஓகே. டால்ஃபின்ன்றது வந்து ஒரு வகை மீன்.
3: சரி.
1: சரிங்களா? டக்கு டக்குன்னு சொன்னதுனால யோசிக்காம தப்பு தப்பா சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க, ஓகேங்களா? அடுத்த கேள்வி, தமிழ் சினிமாவில் முதல் வண்ணப்படம், கலர் ஃபிலிம், ஓகேங்களா, படம் வந்து அலிபாபாவும் 40 திருடர்களும் சொல்றேன், அது கரெக்டா தப்பா?
3: அது சரி.
1: சரிங்களா? ஓகே. அடுத்து, கற்பனை என்ற படத்திற்காக சிவாஜி கணேசன் அவர்களுக்கு நடிகர் திலகம் என்ற பட்டம் வழங்கப்பட்டதுன்னு சொல்றேன், அது கரெக்டா?
3: அது தவறு.
1: தவறு. ஓகே.
0: ஓகே, இவருக்கு வந்து 5 க்வெஸ்சன் கேட்டுட்டீங்க, அதுல இவர் வந்து எத்தனை சரியா சொல்லியிருக்கிறாரு, எத்தனை தவறா சொல்லியிருக்கிறாரு?
1: இவர் வந்து ஒரே ஒரு க்வெஸ்சன்ஸ்க்கு மட்டும்தான் வந்து கரெக்டான ஆன்சர் பண்ணியிருக்காரு, 4 க்வெஸ்சன்ஸ் தவறான ஆன்சர் சொல்லிட்டாரு.
0: ஓகே, அந்த சரியா சொன்ன க்வெஸ்சன் மட்டும் என்னங்கறத மட்டும் அவருக்கு தெரியப்படுத்திடுங்க.
1: சரியா சொன்ன க்வெஸ்சன் வந்து சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கோள் வியாழன் சொன்ன இல்லைங்களா, அதை மட்டும் கரெக்டா சொல்லிட்டாரு. மீதி 4 கேள்விகளும் வந்து கொஞ்சம் குழம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல,
0: நன்றி. 101.8

0: ஸ்டுடியோவில் டைம் சரியாக 4:13 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 எதிரும் புதிரும் நிகழ்ச்சி தான் கேட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. இன்றைக்கி எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் சரியா தவறா அப்படின்னு நாங்கள் க்வெஸ்சன் கேட்டு உங்கள்கிட்ட வந்து கேட்குறோம். அதுக்குண்டான பதிலை தான் நீங்கள்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. ஓகே புஷ்பா, அடுத்த நேயர் யார் வர போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம்.
1: இணைப்பில் இருக்காரா நேயர்?
0: இணைப்பில் இருக்கிறாரு. ஹலோ வணக்கம். ஆஹா, என்னன்னு தெரியல, டக்குன்னு லைன் கட் ஆயிருச்சு. நம்ம வந்து அப்படியே அடுத்த நேயருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துடலாம்.

0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் அங்கிருந்து?
1: கிருஷ்ணமூர்த்தி, நாகர்கோவில் இருந்து பேசுறேன்.
0: நாகர்கோவில் இருந்து
1: கிருஷ்ணமூர்த்தி.
0: கிருஷ்ணமூர்த்தி,
1: ஆமா, எப்படி இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும்?
0: ஹலோ, உங்க வாய்ஸ் ஒரு மாதிரி உள்ள இருந்து கேக்குது, கொஞ்சம் நல்லா பேசுறீங்களா?
1: எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்
0: கேட்டேன். எல்லாரும் நலமா இருக்கிறோம், நீங்க நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க. நிகழ்ச்சி கேட்டுக்கிறீங்களா? மனித உடலில் மிகச்சிறிய தசை காதில் உள்ளது, சரியா தவறா? சரி. வௌவால்கள் ஒளி எதிரொலியை பயன்படுத்தி வழி கண்டுபிடிக்கும். அதாவது வௌவால்கள் வந்து அப்படியே பறந்து போகும்போது அது ஒரு சவுண்டை கொடுக்கும். அந்த சவுண்டு வந்து ஒரு இடத்துல பட்டு அது வந்து எதிரொலிச்சு அதோட காதுக்கே போய் கேட்குமாமா. அதை வச்சு தான் அந்த இடத்துல வந்துட்டு ஏதாவது தடைகள் இருக்குதா இல்லை அந்த வழியில் நம்ம போகலாமாங்கிறத கண்டுபிடிக்குமாமா. இது வந்து சரியா தவறா?
1: சரி.
0: சரி. அனைத்து பாம்புகளும் விஷமுடையவை, சரியா தவறா?
1: தவறு.
0: தவறுங்களா? சரி. கண்ணாடியில் மின்னல் விழும் வாய்ப்பு இல்லை, சரியா தவறா? கண்ணாடியில் மின்னல் வந்து விழும் வாய்ப்பு வந்து இல்லை. விழுமா விழாதா? டக்குன்னு சொல்லுங்க. தவறா? ஓகே. சரி, நான் உங்கள்கிட்ட அஞ்சு க்வெஸ்சன் கேட்டேன். அந்த அஞ்சு கொஸ்டினில் நீங்கள் வந்துட்டு மூணு கொஸ்டினுக்கு வந்து சரியாக ஆன்சர் சொல்லியிருக்கிறீங்க, ரெண்டு கொஸ்டினுக்கு வந்து சரியாக ஆன்சர் சொல்லலை. அதாவது சூரியன் வந்து உண்மையிலேயே வந்துட்டு வெள்ளை அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன், நீங்கள் வந்து இல்லை அப்படின்னீங்க. ஆனால் சூரியனோட நிறம் வந்து உண்மையிலேயே வந்து வெள்ளை தான், அதுதான் வந்து சரி.
1: மஞ்சள்
0: இல்லை. மனித உடலில் மிகச்சிறிய தசை காதில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நீங்கள் என்ன சொன்னீங்க?
1: சரின்னு சொன்னேன்.
0: ஓகே, அது சரிதான். அப்புறம் வந்து மீதிக்கெல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்க. ஓகே, நீங்கள் சூப்பராக இப்போ நாலு குவஸ்டின் வந்துட்டு சரியாக சொல்லியிருக்கிறீங்க. அடுத்த நேயர் இப்போ யார் வர போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தெல்லாம் நீங்கள் பதில் சொன்னதுக்கு ஊட்டி எஃப்எம் சார்பாக நன்றிங்க சார்.
1: நன்றிங்க.
0: ஹலோ, வணக்கம். யாருங்கிருந்து?
2: பொள்ளாச்சியிலிருந்து சரவணன் பேசுகிறேங்க. வணக்கம் சார்.
0: பொள்ளாச்சியிலிருந்து சரவணன்.
3: எதிரும் புதிரும் நிகழ்ச்சி கேட்டுட்டு
2: இருக்கீங்க.
3: கண்டிப்பா சார், எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில இன்னைக்கு சரியா தவறான்னு சொல்லி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். நேயர்களெல்லாம் அப்படியே டக்கு டக்குன்னு டான்டானு பதில் சொல்லிட்டு இருக்காங்களா தோஃபிக்?
0: நீ
3: இந்த நேயருக்கு வந்து நம்ம என்னோட க்வெஸ்சன்ஸை கேட்டுற, அதாவது இவர் வந்து இவருக்கு ஃபிலிம் தொடர்பான க்வெஸ்சன்ஸ்க்கு எல்லாம் ரெடியா இருக்கு, கேட்கலாமாங்க சார்? முதல் கேள்வி உங்களுக்கு, ரோஜா திரைப்படத்தின் மூலம் மணிரத்னம் முதன் முதலாக இயக்குனராக அறிமுகமானார், கரெக்டா தப்பா? இளையராஜா இசையமைப்பாளராக அறிமுகமானார்,
2: இது சரி? அவருக்கு முதல் படம் அன்னக்கிளி.
3: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். 16 வயதிலே திரைப்படம் பாரதி ராஜா அவர்கள் இயக்குனராக அறிமுகமானார், கண்டிப்பா கண்டிப்பா, அதனால தான் ஈஸியா கேட்டேன் நினைக்கிறேன். அடுத்தது பொன்னியின் செல்வன் பாத்திருக்கீங்களா? ஓகே, பொன்னியின் செல்வன் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு பாகங்களாக திரைப்படமாக்கப்பட்டது, கரெக்டா தப்பா? அபூர்வ சகோதரர்கள் திரைப்படம் இதுல வந்து கமலஹாசன் அவர்கள் நடிச்சிருக்காரு இல்லைங்களா, மூன்று வேடங்களில் நடித்தார், கரெக்டா தப்பா?
2: அவரும் பார்த்த படத்துல த்ரீ கேரக்டர் அதெல்லாம் முதல்ல 10-30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த படங்க வந்துருச்சு. மூணு இடங்கள் தான் நடிச்சாரு.
3: மூணு படத்துல சூப்பரா சொன்னீங்க சார். நீங்க மட்டும் தான் இந்த நிகழ்ச்சியில முதன்முறையாக எதிர்பார்க்கும் நிகழ்ச்சியில தொடர்பான தகவல்களுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ.
0: நிறைய கேள்விகளை நேயர்கள்ட்ட கேட்டுட்டே இருக்கிறோம். அவங்களும் நிறைய பதில் சொல்லிட்டே இருக்காங்க. இப்ப நம்ம சூப்பரா ஒரு பாடல் கேட்டுட்டு அடுத்த நேயரை சந்திக்கலாம். சூப்பரான ஒரு பாடல் உங்களுக்காக வந்துட்டு தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி FM 101.8.
3: இங்க எல்லாமே செம ஹிட்.
4: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
5: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: ஸ்டுடியோவில் டைம் சரியாக 4:25 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 எதிரும் புதிரும் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறீங்க. அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட பேசிடலாம். மாலை வணக்கம்.
1: அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். யார் எங்கிருந்து?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
0: சண்முக சுந்தரம் எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன், நீங்களா எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கிறோம். உங்க ஊர் எப்படி இருக்குது?
1: இங்க கொஞ்சம் வெயிலா தான் இருக்கு மேடம்.
0: வெயிலா தான் இருக்கு இல்லீங்களா?
1: உலகின்
0: மிகப்பெரிய பூ ஒரு வகையான ரப்லேசியா அப்படிங்கிற ஒரு பூ, இதுதான் வந்து உலகிலேயே ஒரு மிகப்பெரிய பூ, சரியா தவறா?
1: சரி சார். அதாவது ரப்லேசியா அர்னால்டின்றது இந்தோனேஷியால இருக்கு.
0: ஓகே.
1: அது வந்து எப்படின்னா தண்டு இதெல்லாம் கிடையாது, ஒன்லி 1 மீட்டர் டயால இருக்கும்.
0: சூப்பர் சூப்பர்.
1: அது வந்து எப்படின்னா துர்நாற்றம் வீசும். ஆமா சார்,
0: கரெக்டா சொல்லிட்டீங்க. ஓகே. நெருப்பு கோழியின் கண் அதன் மூளையை விட பெரியது, சரியா தவறா?
1: சரி.
0: சரியா?
1: ஆமா, உலகிலே மூளையை விட பெரிய கண் உள்ளது நெருப்பு கோழி தான்.
0: பரவாயில்லையே, சூப்பரா சொல்லிட்டு இருக்கீங்களே. ஓகே. மனித உடலில் உள்ள இரத்த நாளங்களின் மொத்த நீளம் பூமியை 2 முறை சுற்றும் அளவுக்கு இருக்கும், சரியா தவறா?
1: சரி.
0: நல்லா யோசிச்சு சொல்லுங்க.
1: சரி சார், நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
0: அப்படியா? ஓகே. சனி கிரகத்தில் ஒரு ஆண்டுக்கு, அதாவது சனி கிரகத்தில் ஒரு ஆண்டு அப்படிங்கிறது பூமியில் சுமார் 29 ஆண்டுகள் ஆகும், சரியா தவறா?
1: சரி.
0: ஓகே. திமிங்கலங்கள் ஒரு வகையான மீன்கள், சரியா தவறா?
1: திமிங்கலங்கள் ஒரு வகையான பாலூட்டிகள்.
0: ஓகே சூப்பர். உங்கள்கிட்ட 5 கொஸ்டின் கேட்டேன், இதில் 5 கொஸ்டினில் 4 கொஸ்டினுக்கு வந்துட்டு அப்படியே சரியா ஆன்சர் சொல்லிக்கிறீங்க. ஒரே ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் தவறாக ஆன்சர் சொல்லி நீங்கள் வந்து வின் பண்ணுற வாய்ப்பை இழந்துட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது மனித உடலில் உள்ள இரத்த நாளங்களின் மொத்த நீளம் வந்து பூமியை 2 முறை சுற்றும் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது வந்து தவறு.
1: ஓ சரி.
0: ஓகேங்க சூப்பர். நம்ம அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுத்து அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம். உங்களுடைய ஆன்சருக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி.
0: ஓகே புஷ்பா
2: சொல்லுங்க. தோஃபிக்
0: நீங்க அடுத்த நேயர்கிட்ட அப்படியே क्वेश्चन கேக்கிறதுக்கு ரெடியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த நேயர் யார் வராங்க அப்படிን பாத்தறலாமா?
2: டைம் பார்த்தா 4:28 ஆயிருச்சுங்க.
3: ஹலோ
2: வணக்கம்.
3: வணக்கம்.
2: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: குன்னூர்ல இருந்து மதன் மோகன் பேசுறேங்க.
2: குன்னூர்ல இருந்து மறை
3: மதன் மோகன்.
2: மதன் மோகன்ங்களா?
3: ஆமா சார்.
0: வாய்ஸ் மாதிரி கட்டாய் கட்டாய் வருது.
2: ஆமா
3: சரிங்க சார்.
2: வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க சார்.
3: இப்போ கரெக்ட்டா?
2: சரி.
0: சார்
2: எப்படி இருக்கீங்க சார்?
3: நல்லா இருக்கு மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? ரெண்டு
2: நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில ஊட்டி எஃப்எம் 101.8 இணைஞ்சிருக்கீங்க சார். உங்களுக்கான சரியா தவறா கேள்வியை கேட்கலாங்களா சார்?
3: கேளுங்க மேடம்.
2: ஓகே சார், முதல் கேள்வி, சூரியன் ஒரு நட்சத்திரம், சரியா தவறா?
3: சரி.
2: சரிங்களா? ஓகே. வைட்டமின் சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வைட்டமின் சி நீரில் கரையக்கூடிய வைட்டமின், கரெக்டுங்களா?
3: நீரில் கரையக்கூடிய வைட்டமின். தப்பு.
2: தப்பா? தப்புன்னு சொல்றீங்க, யோசிச்சுட்டு தப்பா தப்பா சொல்றீங்க. சரி ஓகே. மனித உடலில் உள்ள தசைகளில் இதய தசை தனித்துவமானது. இதய தசை மட்டும் ஒரு ஸ்பெஷலா இருக்குன்னு சொல்றாங்க, சரியா தவறா?
3: சரி.
2: சரி ஓகே சூப்பர். ரத்தத்தின் சிவப்பு நிறத்திற்கு காரணம் வந்து ஹீமோக்ளோபின், கரெக்டா? கரெக்டா தப்பா? சரி ஓகே. கடைசி கேள்வி, விண்வெளியில் ஒளி பயணிக்க முடியாது. சரி ஓகே. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட 5 கேள்வியில 4 கேள்விகளுக்கு வந்து நீங்க கரெக்டான ஆன்சர் மெஜாரிட்டி கொடுத்துருக்கீங்க. ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் கொஞ்சம் தப்பா கொடுத்துட்டீங்க, மீதி எல்லாமே கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்கீங்க.
0: அந்த ஒரு க்வெஸ்சனுக்கும் இவர் சரியா சொல்லியிருந்தார் அப்படின்னா அந்த
2: 5 கேள்வி
0: ஒரு வின் பண்ண நேரா.
2: கண்டிப்பா கண்டிப்பா.
0: ஓகே, இருந்தாலும் சூப்பரா நம்ம க்வெஸ்சனுக்குலாம் ஆன்சர் சொல்லி நீங்க பதில்
2: சொல்லிருக்கீங்க.
0: நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.
2: நிலையத்தின் சார்பாக நன்றி சார் உங்களுக்கு.
0: வழங்கிடலாம். அந்த பாடலுடைய முடிவுல வந்துட்டு அடுத்த நேரம் நம்ம வந்து சந்திச்சு அவர்கிட்ட வந்து க்வெஸ்சன் எல்லாம் கேட்டு அவர் எப்படி சொல்றாரு அப்படிங்கறத பாத்திரலாம். இது ஊட்டி எஃப்எம் 101.8.
2: இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக 4:35 ஆயிடுச்சுங்க. தொஃபைக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் நம்ம சரியா தவறான கேள்விகளை மக்கள்கிட்ட அப்படியே வந்து நேயர்கள்ட்ட அப்படியே கேட்டுட்ருக்கோம். டக்கு டக்குன்னு ஆன்சர்ஸ் எல்லாம் ஜாலியாக சுவாரஸ்யமாக சொல்லிகிட்டே இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யார் எங்கிருதுன்னு கேட்கலாங்களா? இணைப்பில் இருக்காருங்களா?
1: கண்டிப்பாக இணைப்பில் ஒரு நேயர் வந்திருக்கிறாங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ, யார் எங்கிருந்து பேசுகிறீங்க? வணக்கம். முதல் கேள்வி, பச்சோந்தியின் நாக்கு அதன் உடலை விட நீளமாக இருக்கும், சரியா தவறா? சரின்னு சொல்லி பாக்கறீங்களா இல்ல சரியா?
2: சரி,
0: ஒரு கெஸ்ட்ல சொல்றாரு.
1: சரி சரி, நட்சத்திரங்களை எல்லாம் பாப்பீங்க தானே நைட் நேரத்துல? அனைத்து நட்சத்திரங்களும் வெள்ளை நிறத்தில் தான் இருக்கும், இது வந்து சரியா தவறா?
2: வெவ்வேறு நட்சத்திரங்கள் வெவ்வேறு நிறத்துல தான் இருக்கும், தவறு.
1: தவறுங்கிறீங்களா? வேற என்ன கலர்ல இருக்கும்?
2: வேற என்ன கலர்ல இருக்கும் எனக்கு சொல்ல வரல, ஆனா தவறு, எல்லாமே வெவ்வேறு நிறங்கள்ல தான் இருக்கும்.
1: அப்படிங்களா? சரி, சுறாமீன்கள் தூங்கும் போதும் சில இனங்கள் வந்து தொடர்ந்து நீந்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எதிர்பார்க்குமாமா, அது சரியா தவறா?
2: என்ன சொல்லுங்க?
1: சுறாமீன்கள் தூங்கும் போது தொடர்ந்து நீந்தணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குமாமா, அது சரியா தவறா? மனிதனின் மூக்கு 100,000-க்கும் மேற்பட்ட மனங்களை வேறுபடுத்த முடியுமாமா, அதாவது 100,000-க்கும் மேற்பட்ட மனங்களை வந்து மூக்குனால உணர முடியுமாமா மனிதனுக்கு, சரியா தவறா?
2: மனிதர்களுடைய மூக்குல
1: 100,000-க்கும் அதிகமான வாசனை வேறுபாடை வந்து உணர முடியும். சரிதானா? உலகின் மிகப்பெரிய உயிருள்ள மரம் வந்து ஒரு ரெட்வுட் மரம், இது சரியா தவறா?
2: அது தவறு அப்படின்னு சொல்றேன். வேற ஏதோ ஒரு மரம், இந்த மரம் பேரு இல்ல, ஆனா வேற ஒரு மரம், அது தவறுன்னு சொல்றேன்.
1: கரெக்ட் கரெக்ட், சூப்பர் சூப்பர். நேயர்களே, இப்போ எல்லாரும் கேட்டுட்டே இருக்கிறீங்க. இப்போ இந்த நேயர் வந்து 5 questionக்கு 5 கரெக்டா ஆன்சர் வந்து சொல்லி வந்து இந்த நிகழ்ச்சியில வின் பண்ணியிருக்கிறார். ஓகேங்க, நம்மளுக்கு ஊட்டி எஃப்எம் சார்பா உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சிடறோம். நன்றி நன்றி நன்றி.
3: நிலையத்துல எல்லாருமே
0: நல்லா இருக்கும். மனித உடலில் அதிகமாக உள்ளது வந்து உலோகம் சொல்ற. தங்கள் உடலை உறைய வைத்தும் உயிர் வாழும்,

0: அது நல்ல ஒரு ஒரு கடுமையான ஒரு பனி பிரதேசத்துல கூட ஒரு சில தவறுகள் வந்து அதுகளோட உடல் வந்து உறைந்து போனாலுமே அது வந்து அதனால வந்து உயிர் வாழ முடியும். அந்த மாதிரி ஒரு தவளை இனங்கள்லாம் இருக்குது. இது சரியா தவறா?
1: நிலவில் வந்து காற்று வீசும், கரெக்டா தப்பா?
2: நிலவில் காற்று வீசும், நிலவில் காற்று வீசும், நிலவில் காற்று வீசும், தவறு தான்
1: சொல்றேன். எதனால தவறுன்றீங்க? ஒரு டீஸ்பூன் தேனை வந்து தயாரிக்க முடியாதாமா? அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு டீஸ்பூன் தேனை கூட தன்னுடைய வாழ்நாள் முழுவதிலையும் தயாரிக்க முடியாதுன்னு சொல்றேன், கரெக்டா தப்பா? ஒரு நாள் முழுக்க ஓகேங்க, வாழ்நாள் முழுவதும் அந்த தேனியோட வாழ்நாள் முழுவதும் ஒரு டீஸ்பூன் வந்து அதை தயாரிக்காதாமா? தயாரிக்க முடியாது.
0: தயாரிச்சிருங்கறீங்களா? ஒரு ஸ்பூன் டீஸ்பூன், ஒரு டீஸ்பூன் அளவு தேனை சேமிச்சு வச்சிருவோம்ன்றீங்களா?
1: கண் திறந்தபடி தூங்குமாமா, கரெக்டா தப்பா? என்னது கேள்விகள் சொன்னதுக்கு அந்த கருத்துக்களுக்கு நன்றி சார், சூப்பரா ட்ரை பண்ணீங்க.
0: நன்றி சார, நன்றி. ஊட்டி எஃப்எம் சார்பா உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஓகேங்க, நம்ம வந்து ஊட்டி எஃப்எம் சார்பா அப்படி சூப்பரான பாடல் ஒன்று வெயிட்டிங்ல இருக்குது, அந்த பாடலை கேட்டுட்டு அடுத்த நேரிட்ட நம்ம க்வெஸ்சன் கேட்கலாம். இதோ பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமகிட்டு.

0: ஸ்டுடியோல டைம் சரியா 4:48 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 எதிரும் புதிரும் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில ரேபிட் ஃபயர் ரவுண்ட் தான் போயிட்டே இருக்குது. நாங்கள் அப்படியே நேயர்கள்ட்ட வந்து கொஸ்டின் எல்லாம் கேட்குறோம், அது சரியா தவறா அப்படின்னு சொல்லி நேயர்கள்லாம் டக்கு டக்குன்னு பதில் சொல்லிட்டே இருக்கிறாங்க. நீங்களும் இதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில வந்து பங்கெடுத்து உங்களுடைய பதில்கள் எல்லாம் சொல்லலாம். அடுத்த நேயர் யார் எங்கே வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ
1: ஹலோ, கேக்குதுங்களா
0: சார்? கேக்குதுங்க. யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் சென்னையில பேசுறேன் சார்.
0: சென்னையில இருந்து
1: பிரமீலா.
0: பிரமீலா, நிகழ்ச்சி கேட்டுக்கிறீங்களா?
1: கேட்டுட்டு இருக்கேன் சார்.
0: சொல்லுங்க, க்வெஸ்சனுக்கு ஆன்சர் சொல்றதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா?
1: ரெடியா இருக்கேன். வணக்கம் மேடம். அவங்க மேடம் பேர் தெரியல.
2: வணக்கங்க, எப்படி இருக்கீங்க? மாலை வணக்கம்.
1: நல்லா இருக்கேன் மேடம், நல்லா இருக்கேன்.
2: ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க?
1: சென்னையில இருந்து.
2: சென்னையில ரொம்ப வெயிலுங்களா?
1: ஆமாங்க மேடம், அப்படிதான் இருக்கு. இப்ப ஈவினிங் ஆனா சேஞ்ச் ஆகுது, ஆனா மழை பெய்ய மாட்டேங்குது.
2: அப்படிங்களா? மழையை எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க அப்போ? நாங்க இங்க ஊட்டில இருந்து கொஞ்சம் அனுப்பி வைக்கிறோம்.
1: ஹீட் தெரியுது எங்களுக்கு.
2: ஓகே ஓகே. எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன இணைஞ்சிருக்கீங்க, சரியா தவறா அப்படின்ற க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்றதுக்கு ரெடிங்களா?
1: ரெடிங்க மேடம்.
2: ஓகே, கேள்வி கேட்கலாங்களா?
1: எளிமையா
2: கேளுங்க. எளிமையா தான். முதல் கேள்வி பாத்தீங்கன்னா, பூமியின் பெரும்பாலான குடிநீர், குடிக்கிற நீர் வந்து பனிப்பாறையின் மீது உறைந்துள்ளது, கரெக்டா தப்பா? பனிப்பாறையில இருக்குன்றாங்க. சரி, ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட், யானை இருக்கு இல்லைங்களா, யானைகள் வந்து தங்களை வந்து கண்ணாடியில் அடையாளம் காண முடியும், கண்ணாடியில பார்த்தா தெரியும், அதோ ரிஃப்ளெக்ஷன், அதாவது கண்ணாடியில பார்த்தா கண்டுபிடிச்சிக்கலாம் அவங்க அதோட அடையாளத்தை, உருவத்தை.
1: என்ன சொல்ல வரீங்க?
2: அதுதான்ப்பா, நான் உங்களே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டே, ஆனா எப்படியோ ஒரு ஆன்சரை வாங்கிடுவோம்னு வைங்க. யானைகளால் தங்களை கண்ணா

0: அடியில் அடையாளம் காண முடியும்.
1: முடியும்
0: முடியும்னு ஏன்ட்டு கேக்குறீங்களா நீங்க? முடியும் அப்படின்றீங்களா? மனித நகங்கள் இருக்கு இல்லீங்களா, நகங்கள் வந்து இறந்த செல்களால் ஆனதுன்னு
1: சொல்றேன்.
0: ஆந்தைகளால் பகலில் பார்க்க முடியும்
1: ஏன்
0: கேக்குறேன், நீங்க சொன்னதுக்கான தவறுன்னு சொல்லிட்டீங்க.
1: இரவில் தான் கண் விழிக்கும் படிச்சிருக்கோம்.
0: அப்படியா?
1: பகலில் கண்ணு தெரியாதுன்னு சொன்ன, ஆனா நீங்க என்ன சொல்றீங்க மேடம்? பார்க்க முடியாது.
0: பார்க்க முடியும்னு சொல்றேன் நானு.
2: என்ன
0: பகலில் பார்க்க முடியும் சொல்றேன், அவ்வளவுதான். அது கரெக்டா தப்பா?
1: முடியும் மேடம். நான் வந்து எப்படி சொல்றேன்னா, என் வீட்டு பக்கத்துல காம்பவுண்ட் சுவர்ல இருந்தது, அது ஒரு மாதிரி கூணி, ஒரு பிரைட்டாவே இல்ல, ஆனா உட்கார்ந்து இருந்தது,
0: ஐந்து கேள்விகளுக்கும் சரியான பதில்கள் சொல்லிட்டீங்க. அதனால நீங்க வின்னர் ஆயிட்டீங்க. எங்க நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம்.
2: நன்றி நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டதுக்கு. ஓகே, நம்ம வந்து இப்ப அடுத்த நேயர்கிட்ட வந்துட்டு அப்படியே குவெஸ்டின் கேட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த நேயர் யார், எங்க இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு பாக்கலாம். ஹலோ, ஊட்டி எஃப்எம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம். யார், எங்க இருந்து?
3: உடமலைப்பேட்டையில இருந்து கோபாலகிருஷ்ணன்.
2: கோபாலகிருஷ்ணன், சொல்லுங்க, நிகழ்ச்சிக்கு ரெடியா?
3: சார்,
2: ஓகே. முதல் குவெஸ்டின், பூமியில் உள்ள ஆக்சிஜனின் பெரும்பகுதி கடலில் வாழும் நுண்ணுயிர்களால் உருவாகிறது, சரியா தவறா? மின்னல் மேலிருந்து கீழே மட்டுமே வரும், சரியா தவறா? சரியா?
0: டாபிக் மறந்துடாதீங்க, பயந்துருவாங்க.
2: இல்ல இல்ல, அப்படி இல்ல, நம்ம கேட்டோம்னாதான் அவங்க வந்துட்டு சில டைமுக்கு சரியா சொன்னா கூட கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க, அதுக்காக அப்படி கேக்குறது.
0: ஓகே ஓகே,
2: சொல்லுங்க. மின்னல் மேலிருந்து கீழே மட்டுமே வரும், சரியா தவறா? மின்னல் மேலிருந்து கீழே மட்டுமே வரும், சரியா? சரி. பென்குயின் உப்பு கலந்த கடல் நீரை குடிக்கும், சரியா தவறா? பென்குயின் பறவை இருக்கு இல்லீங்களா, அது
3: நிறைய போகுது,
2: அதனால உப்பு கலந்த நீரை வந்து அது குடிக்கும் இல்லீங்களா? மனித எலும்புகள் கான்கிரீட்டை விட வலிமையானதாக இருக்கும், அதாவது நம்மளுடைய எலும்பு இருக்கு இல்லீங்களா, அந்த எலும்பு, நம்மளுடைய எலும்பு, உடல்ல இருக்கக்கூடிய எலும்பு வந்து, நம்ம வந்து பில்டிங் எல்லாம் கட்டும்போது கான்கிரீட் போடுவோம் தெரியுங்களா, கம்பி எல்லாம் கட்டி ஜல்லி சிமெண்ட் எல்லாம் கலந்து, அதை விடவும் வலிமையா இருக்குமா?
3: வலிமையா
2: இருக்காதுங்களா? அப்படிங்களா? சரி
0: சரி, எதனால மட்டும் இது கேட்டுக்கலாம் தோஃபிக்கு, ஏன்னா வந்து இருக்காது.
2: சரி, சில வகை மூங்கில்கள் வந்து ஒரு நாளில் வந்து 90 சென்டிமீட்டர் வரை வளருமாமா, அதாவது மூங்கில் மரம் இருக்குது இல்லைங்களா, அதில் ஒரு சில வகையான மூங்கில் மரங்கள் வந்துட்டு ஒரு ஒரே நாளில் 90 சென்டிமீட்டருக்கு வளர்ந்துருமாமா, இது சரியா தவறா?
3: ஒரே நாள் எப்படிங்க வளர
2: வளராது இல்லையா? ஓகேங்க. சரி, ஆக்டோபஸ் கண் வந்து மனித கண் போலவே இருக்குமாமா, ஆக்டோபஸ் அப்படின்னு ஒரு மீன் இருக்குது இல்லைங்களா, இல்ல இல்லங்க, மீன் மீன்
3: மீன்
2: ஆக்டோபஸ் அப்படின்னு ஒரு மீன் இருக்குது இல்லைங்களா,
0: கேள்விப்பட்டதே இல்லைங்களா சார் நீங்க?
2: அந்த மீனோட கண்ணு மனிதனோட கண்ணு மாதிரியே இருக்குமாமா, இது சரியா தவறுங்களா?
3: சரிங்க.
2: சரிங்களா, மனிதனுடைய எலும்பு வந்துட்டு கான்கிரீட்டை விட வலிமையானதுதான், அதனால இந்த ரெண்டு க்வெஸ்சனுக்கு மட்டும் இவர் வந்து தவறா ஆன்சர் சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்க,
0: வாழ்நாள் முழுவதும் எலும்புக்கு கொடுத்தே இருக்கிறோம்.
2: நிகழ்ச்சியில தொடர்பு கொண்டு பேசுனதுக்கு ஊட்டி எஃப்எம் சார்பா உங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.
0: ஹலோ, ஸ்டே டியூன் வித் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: ஹலோ சார், நன்றி
3: நன்றி நன்றி. தேங்க் யூ.
2: நிகழ்ச்சி லைன்ல இருக்கீங்களா?
3: ஆமா இருக்கறீங்க.
2: ஓகேங்க, ஓகே,
0: தேங்க் யூ சார்.
3: தேங்க் யூ, தேங்க் யூ.
0: நிகழ்ச்சியில நிறைவா தோஃபிக் ஒரு
2: ஓகே. அப்படியே நம்ம சூப்பரா நிறைய நேயர்கள் எல்லாம் வந்துட்டு கால் பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்டோட வந்து பங்கெடுத்து இந்த நிகழ்ச்சியில வந்து
0: ஆன்சர் பண்ணாங்க.
2: ஆன்சர் பண்ணாங்க அவங்க எல்லாருக்கும் ஊட்டி எஃப்எம் சார்பா ஒரு
0: நிலையத்தின் சார்பாக மிகப்பெரிய நன்றி.
2: ஒரு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். நிறைய நேயர்களை வந்து இதன் மூலமா நிறைய க்வெஸ்சனுக்கு வந்து ஆன்சர் எல்லாம் கூட தெரிஞ்சிருப்பாங்க இல்லையா?
0: கண்டிப்பா கண்டிப்பா.
2: ஓகே, அதே மாதிரி தான் நேயர்களே, நீங்களும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேளுங்க. இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து கால் பண்ணி உங்களோட நாங்கள் கேட்கற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. இதோட நம்ம இந்த நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கிற நேரம் வந்துருச்சுங்க. நிகழ்ச்சியிலிருந்து விடை பெறுவது நான் உங்கள் அன்பு நண்பன் தௌஃபிக்,
0: நான் உங்கள் அஜய் புஷ்பா.
2: ஓகே, நம்ம நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக இது ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. இந்த பாடலை கேளுங்க.

0: அடுத்த நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். பொருளாதார வளர்ச்சியிலும் கலாச்சார மறுமலர்ச்சியிலும் இந்தியா தழைத்தோங்கியிருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்கு நடப்பாண்டில் 95,692 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளை பாலிமர் நோட்டுகளாக வெளியிட ரிசர்வ் வங்கி அனுமதித்துள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். நாட்டில் சுற்றுலாவை மேம்படுத்த மாநில அரசுகள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களுடன் இணைந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். கடந்த 3 ஆண்டுகளில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதி மற்றும் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து சுமார் 75,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருப்பதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் தெரிவித்துள்ளார். நாட்டில் விவசாய தொழிலில் ஈடுபடுவோரில் பெண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 59.8% அதிகரித்துள்ளது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக மாநிலங்களவை நடவடிக்கைகள் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு வினாடிக்கு 3,500 கனஅடி வீதம் 15 நாட்களில் 4.57 TMC தண்ணீரை விடுவிக்குமாறு காவிரி நீர் ஒழுங்காற்று குழு உத்தரவிட்டுள்ளது. நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பதில் தமிழக மாணவர்களின் பங்கும் மகத்தானது என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். சிவகாசி பட்டாசு விபத்தில் உயிரிழந்த 5 தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை மாநில அமைச்சர்கள் திருமதி கீர்த்தனா மற்றும் திருமதி ஜெகதீஸ்வரி ஆகியோர் வழங்கினர். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இதுவரை 421 பேருக்கு முழங்கால் மற்றும் இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நிலையத்தில் நேரம் சரியாக 5:02. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. பொன்மாலை பொழுது. வாடாமலர். நேர்களே, நீங்க இந்த நிகழ்ச்சியில 1950 1980 வரை வெளிவந்த படங்கள்ல இருந்து அப்படியே சூப்பரா பாடல்கள் எல்லாம் கேட்டு மகிழலாம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, கிளாசிக் டூயட்ஸ், அதாவது டூயட் சாங் தான் இன்னைக்கு நீங்க இன்னைக்கு பொன்மாலை பொழுது வாடாமலர் நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்க போறீங்க. முதல் பாடலாக அப்படியே சூப்பரா ஒரு பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8, இங்க எல்லாமே சமஹிட்டு.

ஸ்டுடியோவில் டைம் சரியாக 5:07 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.7 பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியை தான் கேட்டு ரசிக்கிட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் வாடாமலரில் 1950 வரை வெளிவந்த படங்கள்லேருந்து தான் அடுத்தடுத்து பாடல்களெல்லாம் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். அந்த வரிசையில் அப்படியே இன்னைக்கு கிளாசிக் டூயிட்ஸ் செவ்வாய்க்கிழமை இல்லைங்களா, அதனால் கிளாசிக் டூயிட்ஸில் அப்படியே அடுத்தடுத்து டூயிட் சாங்காக உங்களுக்காக வரப்போகுது. நீங்களும் தொடர்ந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த பாடலாக அப்படியே சூப்பரான பாடல் உங்களுக்காக இதோ

நாளை நமதே படத்துல இருந்து கே ஜே யேசுதாஸ் பி சுசிலாவோட வாய்ஸ்ல சூப்பரா ஒரு பாடலை கேட்டு முடிச்சு வந்திருக்கிறோம். ஸ்டுடியோவில் டைம் சரியா 5:12 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கிட்டே இருக்கிறீங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியில் வாடா மலரில் 1950 1980 வரை வெளிவந்த படங்கள்லேருந்து தான் பாடல்களெல்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். இன்றைக்கி கிளாசிக் டுயட்ஸ் டுயட் சாங்லாம் தான் உங்களுக்காக அடுத்தடுத்து வெயிட்டிங்லேயே இருக்குது. அந்த பாடல்கள் தான் தொடர்ந்து உங்களுக்காக வரும். நீங்களும் ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நேயர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்கள் கேட்ட பாடலை நாங்கள் தரப்போகிறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினந்தோறும் காலை 11 முதல் 12 வரை இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கு எல்லாமே சமகிட்டு.

0: இதய கனி படத்துல இருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலாவோட வாய்ஸ்ல சூப்பரா ஒரு பாடலை கேட்டு முடிச்சுட்டு வந்திருக்கிறோம். ஸ்டுடியோல டைம் சரியா 5:18 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில வாடா மலர் தான் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறீங்க. 1950 1980 வரை வெளிவந்த படங்கள்ல இருந்து தான் பாடல்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்காக அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது. இன்னைக்கு டியூஸ்டே இல்லைங்களா, இன்னைக்கு கிளாசிக் டூயிட்ஸ் அப்படின்ற தலைப்பில் அப்படியே டூயிட் சாங்கை தான் கேட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. அடுத்தடுத்து சூப்பரான பாடல்கள்லாம் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது, தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8 இங்கே எல்லாமே சமகிட்டு.
1: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க, ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
2: தேவதெய்வம் சம்மியோ, தென்னிலாம் சம்மியோ.
3: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை சிநேகிதியே.
1: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.

0: உரிமை குரல் படத்துல இருந்து கே ஜே யேசுதாஸ் பி சுசீலாவோட வாய்ஸ்ல சூப்பரா பாடலை கேட்டு முடிச்சு வந்திருக்கிறோம். ஸ்டுடியோல டைம் சரியா 5:24 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்டு வச்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில வாடாமலர் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறீங்க. அப்படியே சூப்பர் சூப்பரான பாடல்கள்லாம் அடுத்தடுத்து உங்களுக்காக வெயிட்டிங்லேயே இருக்குது. தொடர்ந்து கேளுங்க, இது ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமகிட்டு.
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM விளக்கேற்றும் வேளை.

0: 5:30 சிவகாமியின் செல்வன் படத்துக்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலாவோட வாய்ஸ்ல அப்படியே சூப்பரா பாடலை கேட்டு முடிச்சிருக்கிறோம். ஊட்டிஎஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுதுல வாடாமலர் நிகழ்ச்சியை தான் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில 1950 1980 வரை வெளிவந்த படங்கள்ல இருந்து தான் நம்ம பாடல்கள் எல்லாம் அப்படியே இந்த நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்க போறோம். இன்னைக்கு கிளாசிக் டூயட்ஸ், ஸோ தொடர்ந்து டூயட் சாங்ஸாக உங்களுக்காக வந்துகிட்டே இருக்க போகுது. அடுத்தடுத்து அப்படியே சூப்பரான பாடல்கள்லாம் உங்களுக்காக வெயிட்டிங்லேயே இருக்குது, தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டிஎஃப்எம் 101.8 இங்கே எல்லாமே செமகிட்டு.
1: உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8
2: நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இத நமக்கு சொல்லுது மேதினந்தா.
1: உழைப்பால் உருவாக்க முடியாதது எதுவும் கிடையாது, ஆனால் உழைப்பவருக்கும் உண்டு களைப்பு.
2: பாட்டாளி கூட்டம் எல்லாம் பார வண்டி இழுக்குது, பாட்டுகள் எழுந்து படிக்குது.
1: உங்க களைப்ப போக்கி கலகலப்பாக்க நாங்க இருக்கோம்ல. பாட்டு பாடுங்க, கவிதை சொல்லுங்க, கடிதம் சொல்லுங்க, என் கதை கூட சொல்லுங்க. உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்கிறோம். இனி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மதியம் 2:30 உழைப்பவர் அரங்கம். ரெடியா இருங்க, உங்களை தேடி நாங்க வரோம்.

0: சிரித்து வாழ வேண்டும் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் எஸ் ஜானகியோட வாய்ஸ்ல அப்படியே பாடலை கேட்டு முடிச்சுட்டு வந்திருக்கிறோம். ஸ்டுடியோல டைம் சரியா 5:37 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 பொன் மாலை பொழுதுல வாடாமலர் நிகழ்ச்சியை தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில 1950 முதல் 1980 வரை வெளிவந்த படங்கள் இருந்து தான் அடுத்தடுத்து அப்படியே சூப்பரான பாடல்கள்லாம் வந்துட்டே இருக்குது. இன்னைக்கு டியூஸ்டே கிளாசிக் டூயட்ஸ், அதனால் அப்படியே அடுத்தடுத்து டூயட் சாங்ஸாக உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. நீங்களும் அப்படியே தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8, இங்கே எல்லாமே செமஹிட்டு.
1: உனக்கு இங்கிலீஷ் பேச வருமா சார்? ஐ கேன் டாக் இங்கிலீஷ், ஐ கேன் வாக் இங்கிலீஷ், ஐ கேன் லாஃப் இங்கிலீஷ்.
2: என்ன இங்கிலீஷ், அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப்.
3: என்ன பாஸ், மனசுக்குள்ள சூப்பரா இங்கிலீஷ் வருது, ஆனா பேச வாய திறந்தா வெறும் காத்து மட்டும்தான் வருதா? இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, யூனிவர்சல் ப்ராப்ளம். உங்க மனசுல இருக்க அழகான ஆங்கிலத்தை சரளமா உங்க நாக்குக்கு கொண்டு வர நாங்க ரெடி. நீங்க ரெடியா? இனி வார்த்தைங்க நிக்காது, அருவி மாதிரி அதுவும் ஆங்கிலத்துல கொட்டும்
4: கவிதை. கவிதை
3: ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:30 ஆங்கிலம் ஆன் ஏர் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்போம், பழகுவோம், பேசுவோம்.
5: மொழி தெரிஞ்சு பேசுறது நல்ல விஷயம். தெரியாத ஒரு மொழிய பேச முயற்சிக்கிறது அதை விட ரொம்ப நல்ல விஷயம். தைரியமா, தாராளமா என்ஜாய் பண்ணுங்க. குட் லக்.

0: சமயக்காரன் படத்துக்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலாவோட வாய்ஸில் அப்படியே பாடலை கேட்டு முடிச்சுட்டு வந்திருக்கிறோம். ஸ்டுடியோவில் டைம் சரியாக 5:42 ஆயிடுச்சுங்க. ஊட்டிஎஃப்எம் 101.8 பொன் மாலை பொழுதில் வாடா மலர் நிகழ்ச்சியை தான் அடுத்தடுத்து கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறோம். டூயிட் சாங் தொடர்ந்து உங்களுக்காக வெயிட்டிங்லேயே இருக்குது, அடுத்தடுத்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டிஎஃப்எம் 101.8, இங்கே எல்லாமே சமகிட்டு.
1: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலாவோட வாய்ஸ்ல எங்கள் தங்க ராஜா படத்திற்காக பாடலை கேட்டு முடிச்சுட்டு வந்திருக்கிறோம். 5:51 ஆயிருச்சுங்க. ஊட்டி FM 101.8 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில வாடா மலர் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க.

கேட்ட பாடல் பொண்ணுக்கு தங்க மனசு படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன் மாலை பொழுதில் வாடா மலர். நேர்களே, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து 1950 1980 வரை வெளிவந்த படங்கள்லேருந்து டூயட் சாங்ஸ் தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக அப்படி ஒரு இனிமையான பாடல் உங்களுக்காக வரப்போகுது. இந்த பாடலோட இன்றைக்கி நம்ம பொன்மாலை பொழுது வாடாமலர் நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கிற நேரம் வந்துருச்சுங்க.

எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராமோட வாய்ஸில் மீனவ நண்பன் படத்துக்காக கேட்ட அந்த இனிமையான பாடலோடு பொன்மாலை பொழுது வாடாமலர் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: நிலையத்தில் நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 தொடர்வது நிகழ்ச்சி நிரல். எமது நிலையத்திலிருந்து இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் கேட்கும் முன்
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: ஹலோ
3: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
2: மறுபடியுமா?
3: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னனோ 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
2: சார், இவ்வளவு எங்கிருந்து?
3: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
2: சார், 2 லட்சம்
4: என்னாச்சப்பா?
2: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.

0: அடே
1: கட் பண்ணிட்டான்.
2: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
1: ஃப்ராட்?
2: போலீஸ், பேங்க், ஆர்பிஐ இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள் தெரிந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
3: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. ஆர்பிஐ சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நிகழ்ச்சி நிரல் தொடர்கிறது. தொடர்ந்து 6:05 காங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 6:10 விளக்கேற்றும் வேளை. 6:30 மாநில செய்திகள். 6:40 பட்டதகமழு படுகுமொழி பாடல்கள். 7:00 திரை கானம். 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் டி கமலக்கண்ணன். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 7:30 தோட்டமும் தொழிலும். நிகழ்ச்சியில் இயற்கை வேளாண்மையின் அவசியமும் நடைமுறை சிக்கல்களும் குறித்து விவசாயி சந்தோஷ் அவர்களுடனான நேர்முகத்தின் 2 பகுதி இடம்பெற கேட்கலாம். அதைத் தொடர்ந்து கிராமிய பாடல், நிகழ்ச்சியின் நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் திரைகானம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சல். 8:30 வானொலி நாடக விழா 2026. அவளா சொன்னாள் நாடகம். எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை. த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். 9:15 திரை காணம். 9:30 அறிவியல் நேரம். இதில் வானியல் குறித்து இயற்பியல் துறை துணை பேராசிரியர் முனைவர் ஸ்டான்லிராஜ் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். 10:00 காற்றோடு கலந்திடவா. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். நேயர்கள், இதுவரை எமது நிலையத்திலிருந்து இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் கேட்டீர்கள். இனி தொடர்வது எமது நிலையத்திலிருந்து நாளை ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். நாளை காலை 6:05 காங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் ஏ ஷாஜிதா பேகம் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். சென்னை அஞ்சல். 6:55 இயற்கையின் மொழி. மேற்கு தொடர்ச்சி மலையில் வாழும் பறவைகளின் வாழ்வியல் பயன்கள் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி முனைவர் பட்ட ஆய்வு மாணவி திர்ஷியா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 7:00 காலை கதிர். நலமுடன் வாழ. மனநலம் குன்றிய குழந்தைகளுக்கான பொதுவான தகவல்களை வழங்குகிறார் பொதுநல மருத்துவர் ஷாஜு அவர்கள். தொடர்ந்து திரைகாணம். நிறைவாக சட்டம் அறிவோம். போக்சோ பற்றிய பொதுவான தகவல்கள் வழங்குபவர் வழக்கறிஞர் எஸ் கார்த்திகேயன் அவர்கள். நேயர்கள், இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
5: This is Akashvani. The news read by Anuja Kumar. The discussion is underway in Lok Sabha on the Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026. The bill seeks to amend the Public Examinations Prevention of Unfair Means Act 2024. The legislation incorporates several significant provisions, including stringent penalties such as imprisonment for up to 10 years, fines of up to 10 crore rupees, and the seizure of the properties of convicted offenders. Moving the bill, Minister of State for Personnel, Public Grievances and Pensions, Dr. Jitendra Singh said, taking cognizance of the recent incidents of the paper leak, Prime Minister Narendra Modi decided that there is a need to further strengthen the legal framework to prevent malpractices.
0: You must compliment Prime Minister Modi and this government. It has finished an unfinished task which you should have accomplished. In 2024, this bill was brought in to reassure the students that their future is safe. So we learned from the experience of the 2024 Act and the subsequent sequence of events, like any responsible government should do. And therefore, this amendment is being brought in to make the law more stringent, A, and to ensure speedy justice, so that the credibility of all these exams gets enhanced and gets reinstated.
5: Participating in the discussion, Dayanidhi Maran of DMK claimed the National Eligibility Cum Entrance Test, NEET, is the core issue which is not uniform and is against students. The discussion is still underway. Meanwhile, the Rajya Sabha has been adjourned for the day following opposition uproar over alleged police action during students' protest over NEET paper leak issue. The Supreme Court today observed that recent nationwide protests over the NEET paper leak warranted a thorough, fair and impartial investigation into the allegations of injuries to the students and police officials. It also directed the release of minor student protesters arrested during the demonstrations and having no previous criminal records. The court asks the authorities to preserve electronic and digital evidence relating to the protests. Maharashtra Chief Minister Devendra Fadnavis has directed the State Home Department to withdraw all cases registered against students who recently staged protests across the state on the NEET paper leak issue. The move is in line with the centre's guarantee that no legal action will be taken against students who participated in the protests. India has termed the so-called Legislative Assembly elections being conducted in Pakistan-occupied Jammu and Kashmir, POJK, an attempt by Islamabad to camouflage its illegal occupation and hide its grave human rights violations in the region. Briefing media in New Delhi this afternoon, External Affairs Ministry spokesperson Vandir Jaiswal called it a cosmetic electoral exercise and said that Jammu, Kashmir and Ladakh are integral and inalienable parts of India. Meanwhile, in Pakistan-occupied Jammu and Kashmir, at least 20 people have been killed and several others are injured after Pakistani security forces opened fire on protesters during a long march organized by the Joint Awami Action Committee at Rawalkot yesterday. According to reports, several of the injured are in critical condition, raising fears that the death toll may increase. The violence coincided with the first phase of Legislative Assembly elections held in POJK yesterday. Pakistani authorities are primarily targeting the groups calling for boycott of the ongoing polls. President Draupadi Murmu today presided over a special book release ceremony at Rashtrapati Bhavan, marking the completion of 4 years of her presidency. Vice President C.P. Radhakrishnan released 5 commemorative books on the occasion. The government has decided to impose stock holding limits on sugar dealers across the country from the 1st of August till the 30th of November this year. The Ministry of Consumer Affairs, Food and Public Distribution said the move is aimed at curbing hoarding, discouraging speculative trading and ensuring the continuous availability of sugar at reasonable prices. In shooting, Indian pair of Sonam Uttamaskar and Himanshu Dhillon secured the bronze medal in the 10-meter air rifle mixed team event at the ongoing ISSF World Cup in Hangzhou, China today. At the Commonwealth Games, India's Srihari Natraj qualified for the 100-meter backstroke swimming competition at Glasgow in Scotland today. And that is the end of this news bulletin.
4: நிலையத்தில் நேரம் 6:10. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. தொடர்வது விளக்கேற்றும் வேளை பக்தி பாடல்கள்.

0: ஆகாஷ்வாணி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும்.
1: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்தத பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா, எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர்.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் இன்று மக்களவையில் தொடங்கியது. கர்நாடகம் தமிழகத்திற்கு வினாடிக்கு 3500 கனஅடி தண்ணீர் 15 நாட்களுக்கு விடுவிக்குமாறு காவிரி நதிநீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. பேரிடர் மேலாண்மை மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு 50 கோடி ரூபாய் சுழற்சி நிதி மாவட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சோனம் உத்தம் மஸ்கார், ஹிமான்ஷு திலான் இணை வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கான பொதுத் தேர்வு சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதனை தாக்கல் செய்து பேசிய மத்திய பணியாளர் துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், நாட்டில் உள்ள மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் நலனை பாதுகாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் இந்த சட்டத்திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் எந்தவொரு செயலையும் அனுமதிக்கக்கூடாது என்ற பிரதமர் திரு நரேந்திரமோடியின் நோக்கத்தை வெளிப்படுத்தும் வகையிலும் இது அமைந்துள்ளதாக கூறினார். இந்திய நாடாளுமன்ற வளாகத்தில் இந்த சட்டம் ஒரு மைல்கல்லாக அமையும் என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி செய்தபோது நடைபெற்ற வினாத்தாள் கசிவு சம்பவங்களையும் அவர் பட்டியலிட்டார். அப்போது இதனை தடுப்பதற்கு எந்தவொரு முயற்சியையும் அவர்கள் செய்யவில்லை என்றும் திரு ஜிதேந்திர சிங் குற்றம் சாட்டினார். ஆனால் பிரதமர் திரு நரேந்திரமோடி கடந்த 2024 கொண்டு வந்த பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்புச் சட்டம் விரைந்து நீதி கிடைக்க வழிவகுத்துள்ளதாக அவர் கூறினார். அண்மையில் நடைபெற்ற வினாத்தாள் கசிவு சம்பவங்களை ஆய்வு செய்த பிரதமர் இதனை தடுக்க தனியாக சட்டம் கொண்டுவர தேவையில்லை என முடிவெடுத்ததாகவும், நடைமுறையில் உள்ள சட்டத்தையே வலுப்படுத்துவதன் மூலம் முறைகேட்டை தடுக்கலாம் என முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தற்போது இந்த சட்டத்தில் கொண்டுவரப்பட்டுள்ள திருத்தங்கள் மேலும் வலிமையுடன் வினாத்தாள் கசிவு முறைகேடுகளை தடுப்பதற்கு துணை புரியும் என்றும் அவர் தெரிவித்தார். அரசு நடத்தும் தேர்வுகள் மீது நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் இந்த திருத்தங்கள் அமைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். புதிய திருத்தங்கள் தேர்வு முறைகேட்டில் ஈடுபடுபவர்களுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 10 கோடி ரூபாய் அபராதம் விதிக்க வகை செய்திருப்பதாகவும் அவர் கூறினார். இது தொடர்பான வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காணும் வகையில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்க வகை செய்திருப்பதாகவும் அவர் கூறினார். காவல்துறையினர் இது தொடர்பான வழக்குகளை 2 மாதத்திற்குள் விசாரித்து நீதிமன்றங்களுக்கு கொண்டு சென்று 3 மாதங்களுக்குள் நீதி கிடைக்க வழி ஏற்பட்டுள்ளதாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். இந்த விவாதத்தில் பங்கேற்று பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் திரு கௌரவ் கோகோய், தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கல்வித்துறைக்கு முக்கியத்துவம் அளித்து ஆக்கப்பூர்வமான சீர்திருத்தங்களை கொண்டுவரவில்லை என்று குற்றம் சாட்டினார். தற்போது கொண்டுவரப்பட்டுள்ள அரசு தேர்வுகள் முறைகேடு தடுப்பு மசோதா ஒரு கண்துடைப்பு என்றும் திரு கௌரவ் கோகோய் கூறினார். பிஜேபி உறுப்பினர் திருமதி பன்சூரி ஸ்வராஜ் பேசுகையில், தேர்வுகளை நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்துவதை உறுதி செய்வதற்கு இந்த புதிய சட்டத்திருத்தம் வகை செய்வதாக கூறினார். தேர்வு முறைகேடுகளில் திட்டமிட்டு ஈடுபடும் கும்பல்களை ஒடுக்குவதற்கு இந்த புதிய சட்டம் வழிவகுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். வினாத்தாள் கசிவு புகார்களை விசாரிக்க சிறப்பு அதிரடிப்படை அமைக்கப்படுவது வரவேற்கத்தக்கது என்றும் திருமதி பன்சூரி ஸ்வராஜ் கூறினார். காவிரியில் தமிழகத்திற்கு வினாடிக்கு 3500 கனஅடி வீதம் 15 நாட்களில் 4.57 TMC தண்ணீரை விடுவிக்குமாறு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இக்குழுவின் கூட்டத்தில் தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் காணொலி வாயிலாக பங்கேற்றனர். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களின் அனுமதி தேவையில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழக மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 2018 உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் நதிகள் தேசிய சொத்து என்றும் எந்தவொரு மாநிலமும் தனி உரிமை கோர இயலாது என்று குறிப்பிட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆற்றின் மேல்புறத்தில் அமைந்துள்ள எந்தவொரு மாநிலமும் ஆற்றின் கீழ்ப்புறத்தில் உள்ள மாநிலங்களுக்கு திட்டமிட்டபடி நீர் விநியோகம் செய்யப்படுவதை பாதிக்கும் வகையில் எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என உச்சநீதிமன்ற தீர்ப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மாநிலங்களின் மிக முக்கியமான பிரச்சினைகள் குறித்து எழுப்பப்படும் கேள்விகளுக்கு சம்பந்தப்பட்ட மாநில மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் பதிலளிக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பதில் தமிழக மாணவர்களின் பங்கும் மகத்தானது என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் 33வது பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களுக்கு பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கி பேசிய ஆளுநர் தமிழகத்தின் கலாச்சாரம் நாட்டிற்கே முன்னோடியாக திகழ்கிறது என்று கூறினார். மாணவர்களின் வளர்ச்சிக்காக பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். 2047 வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மாணவர்களின் பங்கும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக அரசு கொண்டு வரும் திட்டங்களை மாணவர்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். நாட்டின் அனைத்து வெற்றிகளிலும் தமிழக மாணவர்கள் இருக்க வேண்டும் என தாம் விரும்புவதாகவும் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்தார். பேரிடர் மேலாண்மை மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு 50 கோடி ரூபாய் சுழற்சி நிதி மாவட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று வெப்ப தாங்குதிறன் கொண்ட தமிழ்நாட்டை நோக்கி என்ற பயிலரங்கை தொடங்கி வைத்து பேசுகையில் பேரிடர் முன்னெச்சரிக்கை ஆயத்த நிலை மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளுக்கு அனைத்து மாவட்ட ஆட்சியர்களிடமும் முன்கூட்டியே தேவையான நிதி இருக்க வேண்டியதன் அவசியத்தை கருத்தில் கொண்டு சுழற்சி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாடு பேரிடர் அபாய குறைப்பு முகமை தயாரித்துள்ள தமிழ்நாடு மாநில வெப்ப செயல் திட்டம் நாட்டிலேயே மிகவும் விரிவான செயல் திட்டங்களில் ஒன்றாக திகழ்கிறது என்றும் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறினார். தமிழகத்தில் வெப்பத்தை தாங்கும் திறன் கொண்ட கட்டடங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளை ஏற்படுத்துவது தொடர்பாகவும் இந்த பயிலரங்கில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மற்ற மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் 55 கிலோமீட்டர் வேகம் வரை எட்டக்கூடிய சூறாவளி காற்று வீசக்கூடும். சென்னையை பொறுத்தமட்டில் இன்றும் நாளையும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. மாவட்ட செய்திகள். சென்னை மாவட்டத்தில் அடையாறு ஆற்றுப்பகுதி மற்றும் தெற்கு பகிங்காம் கால்வாயில் தூர்வாரி சீரமைக்கும் பணிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீபெரும்புதூர் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கோட்ட அளவிலான விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை மாநில அமைச்சர் திரு தென்னரசு இன்று திறந்து வைத்தார். சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் திரு அமல்ராஜ் இன்று காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்களின் மக்களின் குறைகளை கேட்டறிந்து அவற்றுக்கு விரைந்து தீர்வு காண சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். விளையாட்டுத்துறையில் சர்வதேச சாதனை படைத்த சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த வீரர்களிடமிருந்து பத்ம விருதுக்கான விண்ணப்பங்கள் இம்மாதம் 31ஆம் தேதி வரை வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி மாலதி ஹலன் அறிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சோனம் உத்தமஸ்கார் ஹிமான்ஷு திலான் இணை வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. சீனாவின் ஹேங்ஸுவோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 10 மீட்டர் ஏர் ரைபிள் கலப்பு குழு பிரிவில் இந்த இணை பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம் 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை 2 தங்கம் 5 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் இன்று மக்களவையில் தொடங்கியது. கர்நாடகம் தமிழகத்திற்கு வினாடிக்கு 3500 கனஅடி தண்ணீர் 15 நாட்களுக்கு விடுவிக்குமாறு காவிரி நதிநீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. பேரிடர் மேலாண்மை மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு 50 கோடி ரூபாய் சுழற்சி நிதி மாவட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சோனம் உத்தமஸ்கர் ஹிமான்ஷு திலான் இணை வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
4: நிலையத்தில் நேரம் 6:40. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 தொடர்வது பெட்டதகமுழு படுகு மொழி பாடல்கள். கேட்கும் முன்
5: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
6: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
7: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
8: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
9: வெட்டத கமலு படகுமொழி பாடல்கள்.
10: வணக்கம் நேர்களே, பெட்டதகமுழு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். மக்களை ஒருங்கிணைப்பதில் திருவிழாக்களின் பங்கு அளப்பரியது. பல்வேறு இடங்களில் விரவியிருக்கும் மண்ணின் மைந்தர்கள், உறவினர்கள், நண்பர்கள் என எல்லோரும் ஒன்று சேர்ந்து மகிழ்வுடன் கொண்டாடி பாரம்பரியத்தையும் நல்ல நினைவுகளையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்த உதவும் ஒரு நிகழ்வே திருவிழாக்கள். அப்படி நீலகிரி மாவட்டத்தில் வாழும் படுகர் மக்கள் கொண்டாடும் திருவிழாக்களின் தொகுப்பே இந்த பாடல்.

பெட்டத கமல நிகழ்ச்சியில் தொடரும் பாடல். பெண்கள் என்றாலே அழகுதானே, அதிலும் அவர்கள் தங்களை அலங்கரித்துக் கொண்டு அருகில் இருக்கும் ஆலயத்திற்கோ இல்லை உறவினர்கள் வீட்டிற்கோ வரும்பொழுது அவர்களை பார்த்து ரசிப்பதற்கு என்றே ஒரு இளைஞர் கூட்டம் இருக்கும் தானே. அப்படி தன்னுடைய மாமன் மகள் அலங்கரித்துக் கொண்டு வீட்டருகே உள்ள கோவிலிற்கு குடத்தில் நீர் கொண்டு வந்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்து கோயில் பிரகாரத்தை சுற்றி வருகிறாள். இதை மறைவாக ஒளிந்திருந்து தன்னை மறந்து அவளை ரசிக்கிறான் ஒரு இளைஞன். இந்த நிகழ்வை ஒரு பாடலாக கற்பனை செய்து பாருங்கள். அதுதான் இந்த பாடல். நிகழ்ச்சியின் இரண்டாவது பாடலாக

இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு பாடல். பழங்காலத்திலிருந்து பாரம்பரியத்தை பின்பற்றி பாடப்படும் பாடல்களுக்கு என்றுமே மிகப்பெரிய மதிப்புண்டு. கிளாசிக் என்ற அந்தஸ்து தருவார்கள். அப்படி படுகு மக்களிடையே கிளாசிக் அந்தஸ்து பெற்ற பாடல்கள் பரதபெள்ளி என்ற கவிஞர் எழுதியது. அவருடைய பாடல்கள் காலந்தோறும் பாடப்பட்டு வருகின்றன. அந்த பாடல்கள் ஒவ்வொரு காலத்திலும் மாற்றத்திற்கு உள்ளாகின்றன. அதாவது இசையிலும் மெட்டிலும், ஆனால் வார்த்தைகளில் இதுவரை எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. முற்காலத்தில் பயன்படுத்திய வார்த்தைகளையே தற்காலத்திலும் பயன்படுத்துகின்றனர். அப்படி ஒரு பாடல் வடுகர் மக்களின் ஆட்டத்தின் சிறப்பை விளக்கும் ஒரு பாடல். திருவிழாக்களின் போதோ இல்லை ஒரு நல் விசேஷங்களின் போதோ வடுகர் மக்கள் இசைக்கேற்றபடி ஆடுவது என்பது பாரம்பரியமான ஒன்று. அந்த நடனத்திலும் பல்வேறு வகைகள் உள்ளன. அப்படி அவர்கள் ஆடும் ஒவ்வொரு நடனத்தின் சிறப்பையும் எடுத்து கூறுகிறது இந்த பாடல். பாடலை திருவிழாவின் போதோ ஏதோ ஒரு சுப நிகழ்வின் போதோ அண்ணன் தம்பி இருவரும் ஆடுகின்றனர். அவர்களை சுற்றி மக்கள் ரசிக்கின்றனர். இதை ஆடும் அண்ணன் தம்பியே பாடலாக பாடினால் எப்படி இருக்கும்? அப்படி கட்டமைக்கப்பட்டுள்ளது இந்த பாடல். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக

0: இன்றைய பெட்ட தகமல நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு ரசித்த அத்தனை பாடல்களும் உங்களுக்கு இனிமை சேர்த்திருக்கும். மீண்டும் இதே போன்றொரு பெட்ட தகமல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நேயர்களே வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை பெட்ட தகமலு படுகுமொழி பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஆர் பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.
2: நிலையத்தில் நேரம் சரியாக 7 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 தொடர்வது திரைகானம்.

சங்கர் லால் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியின் குரல்களில் கேட்ட அந்த இனிமையான பாடலோடு திரைக்காணம் நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு சில நொடிகளில்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது விருதுநகர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் டி கமலக்கண்ணன்.
1: விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் காரிசேரி கிராமத்தில் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் அவர்கள் முன்னிலையில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் கடந்த 8/7/2026 அன்று நடைபெற்றது. இம்முகாமில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் ஒரு பயனாளிக்கு ₹1,00,000 மதிப்பிலான விபத்து நிவாரண உதவித் தொகையையும் 155 பயனாளிகளுக்கு ₹57,00,000 மதிப்பில் இணையவழி பட்டாக்களையும், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் மூலம் 4 பயனாளிகளுக்கு ₹26,000 மதிப்பில் விலையில்லா தையல் இயந்திரம் மற்றும் தேய்ப்பு பெட்டிகளையும், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலம் 2 பயனாளிகளுக்கு ₹13,000 மதிப்பில் தையல் இயந்திரங்களையும், மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலம் 4 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ₹8,000 மதிப்பில் ஊட்டச்சத்து பெட்டகங்களையும், வேளாண்மை துறையின் சார்பில் 6 பயனாளிகளுக்கு ₹48,000 மதிப்பில் நலத்திட்ட உதவிகளையும், தோட்டக்கலைத் துறையின் சார்பில் 3 பயனாளிகளுக்கு ₹71,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 2 பயனாளிகளுக்கு காப்பீட்டு அட்டைகளையும், என மொத்தம் 177 பயனாளிகளுக்கு ₹60,00,000 மதிப்பிலான அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வழங்கினார்கள். அதேபோல் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு, புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து நடத்திய தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி பட்டறையினை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். இந்த பயிற்சி பட்டறையில் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் பல்வேறு ஸ்டார்ட் அப் திட்டங்கள், நிதி உதவிகள், இன்குபேஷன் வசதிகள், முதலீட்டு இணைப்புகள், அறிவுசார் சொத்துரிமை, சந்தை அணுகல் மற்றும் ஸ்டார்ட் அப் பதிவு தொடர்பான விரிவான வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் இன்குபேஷன் மையங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு தொழில் முனைவோருக்கு சிறந்த சேவைகளை வழங்கும் நோக்கில் வட்டார இன்குபேஷன் கிளஸ்டரினை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். மேலும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் பெண்களின் திறன்களை மேம்படுத்தி புதுமை, தொழில் முனைவு மற்றும் சமூக முன்னேற்றத்தை ஊக்குவிக்கும் விருதுநகர் பெண்மை என்னும் தொழில்நுட்பம் சார்ந்த பதாகையும் வெளியிடப்பட்டது. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் கடந்த 20/7/2026 என்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் ₹2,30,000,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா வழங்கினார். இக்கூட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து இலவச வீட்டுமனை பட்டா, பட்டா மாறுதல், புதிய குடும்ப அட்டை, வேலைவாய்ப்பு, விபத்து நிவாரணம், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நலிந்தோர் நல உதவி திட்டங்கள், விதவை உதவித்தொகை, திருமண உதவித்தொகை மற்றும் முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் குறித்தான மனுக்கள் பெறப்பட்டன. மேலும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு அமர்விடத்திற்கு நேரடியாக சென்று அவர்களின் கோரிக்கை மனுக்களை பெற்று பரிசீலித்தார். பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட இம்மனுக்கள் அனைத்தையும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் ஒப்படைத்து அவற்றின் மீது உரிய மற்றும் விரைவான நடவடிக்கை எடுக்கவும், முதலமைச்சரின் தனிப்பிரிவு மனுக்கள் மீது கூடுதல் கவனம் செலுத்தி விரைந்து தீர்வு காண வேண்டும் என உத்தரவிட்டார். இக்கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் 3 மாற்றுத்திறனாளிகளுக்கு மொத்தம் ₹2,30,000,000 மதிப்பிலான நவீன செயற்கை கால்களை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். தொடர்ந்து பொதுமக்களிடமிருந்து 690 மனுக்கள் பெறப்பட்டன. இம்மனுக்கள் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் உரிய நடவடிக்கை எடுக்க ஒப்படைக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பொதுமக்கள் எவ்வித சிரமமின்றி சேவைகளை பெறுவதை உறுதி செய்யுமாறு சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி மற்றும் திருச்சுழி ஊராட்சி ஒன்றியங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா கள ஆய்வு மேற்கொண்டார். மல்லாங்கிணறு பேரூராட்சியில் சாலைகள் ஒருங்கிணைப்பு திட்டம் 2025-26 திட்டத்தின் கீழ் ₹40 கோடி மதிப்பில் புறவழிச்சாலை அமைக்கும் பணியினையும், கழிவுகளை மறுசுழற்சி செய்து மீண்டும் பயன்பாட்டிற்குரிய வளங்களாக மாற்றும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள வளம் மீட்பு பூங்காவினையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மல்லாங்கிணறு பேரூராட்சியில் மாணவர்களுக்கான சமூக நீதி விடுதியினை பார்வையிட்டு மாணவர்களின் தங்குமிடம், கழிவறை வசதிகள், விடுதி வளாகத்தின் தூய்மை குறித்தும், வழங்கப்படும் உணவின் தரம் மற்றும் பிற அடிப்படை வசதிகள் குறித்தும் கேட்டறிந்தார்.
0: இதுவரை நீங்கள் கேட்டது விருதுநகர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் டி கமலக்கண்ணன். இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ்ச் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பொருளாதார வளர்ச்சியிலும் கலாச்சார மறுமலர்ச்சியிலும் இந்தியா தழைத்தோங்கியிருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்டத்தை வலிமையாக்கும் வகையில் அதில் சட்டத்திருத்தம் கொண்டுவரப்படுவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் மக்களவையில் இன்று தெரிவித்தார். சர்க்கரை விநியோகத்தில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் வரும் 4 மாதங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகளை மத்திய அரசு விதித்துள்ளது. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானின் குமமோட்டோ பகுதியில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 7.1 பதிவானது. இனி விரிவான செய்திகள். பொருளாதார வளர்ச்சியிலும் கலாச்சார மறுமலர்ச்சியிலும் இந்தியா தழைத்தோங்கியிருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். திருமதி திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவராக பதவியேற்று 4 ஆண்டுகள் நிறைவடைவதை ஒட்டி குடியரசுத் தலைவர் மாளிகையில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து பேசினார். இந்தியாவில் வளமான கலாச்சார பாரம்பரியம் மற்றும் பெருமையும் உள்ளார்ந்த வளர்ச்சியுடன் மேலோங்கியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டுப்பற்றை வலுப்படுத்துவதற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 4 ஆண்டுகளில் ஜனநாயகம் மற்றும் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் முயற்சியில் மத்திய அரசு வெற்றி பெற்றுள்ளதாகவும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் உள்ள பணியாளர் குடியிருப்பு பகுதிக்கான குழந்தைகள் பூங்கா, அங்கன்வாடி மையம் உள்ளிட்ட வளர்ச்சித் திட்டங்களையும் அவர் தொடங்கி வைத்தார். குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்துக்கான இலவச மின் பேருந்து வசதியையும் அவர் தொடங்கி வைத்தார். இந்த பேருந்துகள் அனைத்தும் பெண்களால் இயக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா மீது மக்களவையில் தற்போது விவாதம் நடைபெற்று வருகிறது. இன்று பிற்பகல் இம்மசோதா மீதான விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் நலனை பாதுகாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்ததாக கூறினார். 2024 கொண்டுவரப்பட்ட பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்புச் சட்டத்தை மேலும் வலிமையாக்கும் வகையில் இந்த புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த மசோதாவை ஆதரித்து பேசிய பிஜேபி உறுப்பினர் திருமதி மன்சூரி ஸ்வராஜ், தேர்வுகளை நேர்மையாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் நடத்துவதை உறுதி செய்வதற்கு இந்த புதிய சட்டத்திருத்தம் வகை செய்வதாக கூறினார். திமுக உறுப்பினர் திரு தயாநிதி மாறன், நீட் தேர்வு மாணவர்களின் நலனுக்கு எதிராக உள்ளதாக குறிப்பிட்டார். நாடு முழுவதும் இந்த தேர்வு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருப்பதாகவும் இதனை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்த தெலுங்கு தேசம் கட்சி உறுப்பினர் திரு ஸ்ரீகிருஷ்ணா தேவராயிலு, வினாத்தாள் கசிவை தடுக்க அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை வரவேற்பதாக கூறினார். சிவசேனா உறுப்பினர் டாக்டர்

0: நாடு முழுவதும் இந்த தேர்வு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருப்பதாகவும் இதனை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்த தெலுங்கு தேசம் கட்சி உறுப்பினர் திரு ஸ்ரீகிருஷ்ணா தேவராயலு வினாத்தாள் கசிவை தடுக்க அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை வரவேற்பதாக கூறினார். சிவசேனா உறுப்பினர் டாக்டர் சு குரு மற்றும் நடுத்தர தொழில்கள் திருத்த மசோதாவை அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜித்தன் ராம் மாஞ்சி தாக்கல் செய்தார். அப்போது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவைத்தலைவர் திரு ஹரிவன்ஷ் மாநிலங்களவையை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைப்பதாக அறிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்கு நடப்பு ஆண்டில் 95,692 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில் கிராமப்புற வேலை உறுதி திட்டத்திற்கு முன் எப்போதும் இல்லாத அளவு நிதி தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். ஏற்கனவே நடைமுறையில் இருந்த திட்டத்தில் ஆண்டுக்கு 100 வேலை நாட்கள் உறுதி செய்யப்பட்டிருந்ததாகவும் தற்போது இது 125 நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். நீர்வள பாதுகாப்பு மற்றும் அடிப்படை ஊரக கட்டமைப்பு, கிராமப்புற வாழ்வாதார கட்டமைப்பு, வானிலை சவால்களை எதிர்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு பரிமாணங்களில் விபிஜி ராம்ஜி திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டில் சர்க்கரை விநியோகத்தில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதி முடிய 4 மாதங்களுக்கு மத்திய அரசு புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. மத்திய நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சர்க்கரை மொத்த விற்பனையாளர்கள் தங்களிடம் உள்ள கையிருப்பு குறித்து ஒவ்வொரு வாரமும் பொது விநியோகத்துறையின் இணையதளத்தில் பதிவிட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சர்க்கரை சந்தையை தொடர்ந்து கண்காணித்து போலியான விலை ஏற்றத்தை தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதனால் சில்லறை விற்பனையாளர்களுக்கும் நுகர்வோர்களுக்கும் நியாயமான விலையில் சர்க்கரை கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளை பாலிமர் நோட்டுகளாக வெளியிட ரிசர்வ் வங்கி அனுமதித்துள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், சோதனை அடிப்படையில் 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளில் தலா 100 கோடி நோட்டுகளை அறிமுகப்படுத்த ரிசர்வ் வங்கி பரிந்துரைத்துள்ளதாக குறிப்பிட்டார். இந்த சோதனை வெற்றிகரமாக அமைந்தால் அதன்பின் தொடர்ந்து பாலிமர் ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்படும் என்றும் அவர் கூறினார். வழக்கமான காகித ரூபாய் நோட்டுகளை விட பாலிமர் நோட்டுகள் நீண்டகாலம் புழக்கத்தில் இருப்பதையும் ரிசர்வ் வங்கி சுட்டிக்காட்டியிருப்பதாக திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். கடந்த 3 ஆண்டுகளில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதி மற்றும் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து சுமார் 75,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மக்களவையில் இன்று இதனை தெரிவித்த உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய், இயற்கை சீற்றங்களின்போது மாநில அரசுகள் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். மாநில அரசுகளுக்கு தேவையான வசதிகளையும் நிதியுதவியையும் மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் விவசாய தொழிலில் ஈடுபடுவோரில் பெண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 59.8% அதிகரித்துள்ளது என மத்திய அரசு கூறியுள்ளது. மக்களவையில் இதனை தெரிவித்த வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணையமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர், தேசிய புள்ளியியல் அலுவலகம் மேற்கொண்ட கணக்கெடுப்பின்படி வேளாண் பணிகளில் சுய வேலைவாய்ப்பை மேற்கொள்ளும் பெண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 41.1% உள்ளதாக குறிப்பிட்டார். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், பல ஆண்டுகளாக பாகிஸ்தான் மேற்கொண்டிருக்கும் இந்த தவறான நடவடிக்கைக்கு இந்திய இளைஞர்கள் உட்பட அனைவரும் கண்டனம் தெரிவித்து வருவதாக கூறினார். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தையும் மதவாத அடிப்படை கொள்கைகளையும் வன்முறையையும் பின்பற்றி வரும் பாகிஸ்தான் பன்முக கலாச்சாரத்தை கடைபிடிப்பதாக கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் கூறினார். சிறுபான்மையினரின் நலனையும் அவர்களின் பாரம்பரிய கலாச்சார உரிமைகளையும் பராமரிக்க பாகிஸ்தான் தவறிவிட்டதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார். ஜப்பானின் குமமோட்டோ பகுதியில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 7.1 பதிவானது. இதையடுத்து ஆரியாகே மற்றும் யாச்சிஷிரோ கடற்கரை பகுதிகளில் சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. அணுமின் நிலையங்களிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக ஜப்பான் வானியல் துறையினர் தெரிவித்துள்ளனர். ஜப்பானின் பல்வேறு பகுதிகளில் ரயில் மற்றும் விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. நூற்றுக்கணக்கான வீடுகளில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. சாலைகள் சேதமடைந்துள்ளன. 50 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக வளாகம் ஒன்று இடிந்து விழுந்ததில் பலர் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சோனம் உத்தம் மஸ்கார் ஹிமான்ஷு திலான் இணை வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. சீனாவின் ஹாங்ஸுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 10 மீட்டர் ஏர் ஃபிரைஃபில் கலப்பு குழு பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம் 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை 2 தங்கம் 5 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதார வளர்ச்சியிலும் கலாச்சார மறுமலர்ச்சியிலும் இந்தியா தழைத்தோங்கியிருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்டத்தை வலிமையாக்கும் வகையில் அதில் சட்டத்திருத்தம் கொண்டுவரப்படுவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் மக்களவையில் இன்று தெரிவித்தார். சர்க்கரை விநியோகத்தில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் வரும் 4 மாதங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகளை மத்திய அரசு விதித்துள்ளது. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானின் குமமோட்டோ பகுதியில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 7.1 பதிவானது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 7:25 ஆகாஷ்வாணி நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மத்தியில்
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 7:25. தொடர்வது நீலகிரி மாவட்ட வானிலை முன்னறிவிப்பு. கேட்கும் முன்
4: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
5: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நீலகிரி மாவட்ட வானிலை முன்னறிவிப்பு தொடர்கிறது. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 19 முதல் 21 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 11 முதல் 14 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60 முதல் 80% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 2 முதல் 4 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும். நீலகிரி மாவட்ட வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். இனி தொடர்வது விவசாயிகளுக்கான பொது ஆலோசனை குறிப்புகள். போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். முட்டைக்கோஸ் பயிரில் கருப்பு

அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பராக்சி குளோரைடு 2.5 கிராம் 1 லிட்டருக்கு என்ற அளவில் கலந்து இலை வழியாக மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும்.

கேரட் பயிரில் துரு ஈ மேலாண்மை. விதைத்த 45-50 நாட்களில் ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ குளோரான்ட்ராணி லிப்ரோல் என்ற குறுணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும்.

0: உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மேன்கோசப் 2 கிராம் அல்லது குளோரோதலோனில் 2 கிராம் மருந்தை 1 லிட்டருக்கு என்ற அளவில் கலந்து இலை வழியாக மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். விவசாயிகளுக்கான பொது ஆலோசனை குறிப்புகள் கேட்டீர்கள். நிலையத்தில் நேரம் 7:30. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. தொடர்வது தோட்டமும் தொழிலும். நிகழ்ச்சியை கேட்கும் முன்
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. தோட்டமும் தொழிலும்

0: இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கை வேளாண்மையின் அவசியமும் அதில் உள்ள நடைமுறை சிக்கல்களும் குறித்து நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியின் துவக்கமாக இயற்கை வேளாண்மையின் அவசியமும் அதில் உள்ள நடைமுறை சிக்கல்களும் குறித்து இயற்கை விவசாயி சந்தோஷ் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெற கேட்கலாம். நீலகிரி மாவட்டத்தினுடைய மிகப்பெரிய முன்னெடுப்பாக இயற்கை விவசாயம் அப்படிங்கிற ஒரு வாழ்வியல் முறை இருக்கு. ஒரு 5 அல்லது 6 வருடங்களுக்கு முன்பாக இந்த முன்னெடுப்பு அரசாங்கத்தால் முறையாக தொடங்கப்பட்டது. இயற்கை விவசாயத்தினுடைய அவசியம் என்ன, அதில் முன்னெடுப்பு செய்வதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் என்ன என்பதை பற்றி உதகை வைகமந்து கிராமத்தை சேர்ந்த இயற்கை விவசாயியும் எழுத்தாளரும் மற்றும் சமூக ஆர்வலருமான சந்தோஷ் அவர்களுடன் நேர்முகம் நடைபெற கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் பிரதா. என்னை பத்தி சொல்லணும்னா, நான் ஊட்டியிலிருந்தான் படிச்சு இது பண்ணேன். விவசாயம் பத்தி அவ்வளோவும் தெரியலை. இப்போ ஒரு 2014 தான் நம்ம அப்ராட்லேருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் இயற்கை விவசாயம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினது தான் இந்த இதில்.
0: இந்த மான்சூன் ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபெயிலியர் அந்த மாதிரி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ மழை பெய்யுது கரெக்டாக இல்லை. மே மாசத்துல என்ன வெயில் இருக்கோ அந்த மாதிரி தான் கிளைமேட் போயிட்டு இருக்கு. ஸோ கிளைமேட்ல இருக்கிற சேஞ்சஸ் வந்து நம்ம கண்கூடாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா. அதற்கு இந்த மாற்று விவசாய முறைகள் தான் கை கொடுக்கும் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது.
1: கட்டாயம்
0: மண்ணை சரி பண்றதுக்கான காரணங்கள் நீங்க சொல்லிட்டீங்க. அதாவது மூடாக்கு அப்படிங்கிற விஷயத்த நீங்க நிறைய முயற்சிகளுக்கு பிறகு கத்துக்கிட்டீங்க. இல்லை என்னன்னா, இப்ப நம்ம விவசாயத்துல இறங்கணும் அப்படின்னா ஒரு 90 நாள் முடியும் போது நமக்கு ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆயிருக்கணும். 3 மாதம் நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம். ஸோ அதுக்கான ஒரு மினிமம் இன்கம் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆயிட்டுருக்கோம். ஸோ எந்த வகையான பயிர்கள்ல நீங்க கவனம் செலுத்தினீங்க? ஸோ உங்களுடைய பயிர் செய்யும் முறைகள் வந்து எப்படி இருந்துச்சு, இது ஒரு கேள்வி. ரெண்டாவது, கிராப்பிங் சீசன்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லைங்களா? ஸோ இதை பத்தியும் பேசலாங்க.
1: கண்டிப்பாங்க. சம்பா கோதுமை ராகி எல்லாம் வந்து என்ன கேட்டா பெஸ்ட் டைம் வந்து செப்டம்பர் அக்டோபர்ல போட்டா எனக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கரெக்டாக டிசம்பர் சீசன் முடியிற, அதாவது நான் மல்டிபிள் கிராப்ஸ் போடுறேன், ஆனால் இந்த ஐட்டம் வந்து அப்போ போட்டால் ஏன்னா அப்புறம் டிசம்பர் ஜனவரியில் வந்து நல்ல காயறதுக்கான அந்த வெயில் இருக்கும் அப்படின்ற இதனால ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த டைமில் வந்து சம்பா கோதுமை எல்லாம் போடலாம் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ என்னோடய கிராப்பிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜாஸ்தி வந்து அவரை போடுவேங்க. அவரை நிறைய வகையான அவரை இருக்குது, அதுதான் நான் ஜாஸ்தி போடுவேன். இப்போது போன பிப்ரவரி எண்டில் ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் வந்து அவரை தான் ஜாஸ்தியாக போட்டிருந்தேன். நம்ம ஹட்டி அவரை தான், ஹட்டி அவரை, சண்டாமல்லி அவரை எல்லாம் நிறையா போட்டிருங்க. 1.5 ஏக்கர் வரைக்கும் வந்து நிறைய வகையான அவரை மட்டுமே தான் போட்டிருந்தேங்க. எதனால் அப்படின்னா, இயற்கையாக வந்து ஈஸியராக ஆகும், அதுக்கான இன்புட்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக தேவைப்படாது அப்படின்ற ஒரு விஷயம், அது ஒன்று மெயினு. அப்புறம் இன்னொன்று வந்து இந்த சீசனில் போட்டோன்னா காற்று ரொம்ப அடிக்கிறதுனால அந்த தோட்டத்தில் வந்து காற்று ரொம்ப ஹெவியாக படுறதுனால உகந்ததா இல்லையோ அப்படின்னு நான் பார்க்குறேங்க.
0: கொடிகள் எல்லாம் கீழே விழுந்து,
1: ஆமாம், அந்த பூவெல்லாம் இருந்துரும் அப்படின்றதுனால எனக்கு பெஸ்ட் டைமாக படுறது வந்து மார்ச்சில் போட்டால் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேங்க. அதுக்கப்புறம் இப்போ என்னோட மல்டி கிராப்ஸ் தான், ஒவ்வொரு பட்டையிலையும் வந்து மல்டி கிராப்ஸ் இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேங்க. கிராப்பிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை கண்டிப்பாக போடுவேன். ஊடுபயிரா வந்து பூண்டு போடுவாங்க.
0: பூண்டு மெயின் கிராப்பா, மேஜர் கிராப்பா போடுவாங்க. நடைமுறையில பாக்குறது அப்படி தானே சார்? இப்ப அவரை வந்து வேலி ஓரத்துல போடுவாங்க. சோ அப்சைட் டவுனா இருக்கு எனக்கு.
1: இல்ல, இதுல வந்து நிறைய பேச வேண்டிய தேவைப்படுங்க. அதாவது இயற்கை விவசாயத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு இடத்துல வந்து நிறைய மல்டிபிள் கிராப்ஸ் இருக்கிறதுனால ஒரு கிராப் வந்து இன்னொரு கிராப்புக்கு ஹெல்ப் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பூண்டு போட்டோன்னா அதனுடைய அந்த மருத்துவ குணங்கள் வந்து பூச்சியை வந்து இன்னொரு கிராப்ல பூச்சி தாக்குதல் வந்து கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுல வந்து சாமந்தி பூ போட்டிருக்கேன் என்னோட தோட்டத்துலலாம், ஓரத்துல எல்லாம் வந்து பூ போட்டிருக்கேன். இப்போ சன்ஃப்ளவர்லாம் போட்டிருக்கேன். அது எதுக்கு அப்படின்னா, அந்த மஞ்சள் நிற இது வந்து பூச்சியை வந்து அட்ராக்ட் பண்ணும். பூச்சி தாக்குதல வந்து மெயின் கிராப்ல வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க, இயற்கையாகவே வந்து அது கம்மி பண்ணும். சன்ஃப்ளவர்லாம் போடும்போது இது எதுக்காக அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து பூ அழகாக இருக்கிறது அப்படின்றது ஒன்று, அது அந்த மஞ்சள் நிறம் வந்து பூச்சியை ஈர்க்கும் அப்படின்றது ஒன்று. இன்னொன்று வந்து அதில் இருக்கிற விதை, அந்த விதையை நம்ம எடுத்து நல்ல காய வச்சதுக்கப்புறம், அது ஒரு பக்குவம் ஆனதுக்கப்புறம் தான் அதை எடுக்கிறோம் நம்ம. அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை வச்சு ஆயில் செய்யலாம். எண்ணெய் வந்து நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான சமையல் எண்ணெயை வந்து நம்மளே உருவாக்கலாம்.
0: விர்ஜின் ஆயில்ஸ்,
1: ஆ இப்போ இதுக்கான வந்து அந்த சின்ன மெஷின்ஸ் எல்லாம் வந்து ஒரு 9,000 ரூபீஸ் தான் ஆகும் அந்த மெஷின் வாங்குறதுக்கு. ஒரு சின்ன மெஷின் தான். நேற்று தான் இந்த இன்டெக்ஸ் கோயம்புத்தூர் அக்ரி இன்டெக்ஸ்க்கு போயிட்டு வந்திருந்தாங்க. இது அந்த ஒரு சின்ன மெஷின்ல வந்து ஒரு 9,000 ரூபீஸ்ல வந்து இந்த விதையெல்லாம் போட்டு அதுல இருந்து எண்ணெய் எடுக்கிறது வந்து அந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் ரொம்ப நல்லா வளர்ந்துருச்சு. இப்போ நம்ம எண்ணெய்க்கு எவ்வளவு செலவு பண்றோம், அது நல்ல எண்ணெயா எவ்வளவு கலப்படம் ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. இந்த மாதிரி வந்து நம்ம இயற்கையா வந்து செய்யும்போது நம் உணவு தேவைகளை நாமே வந்து பார்த்துக்க முடியும் அப்படின்றது தான் ஒண்ணு. இது வந்து பெரிய அளவுல வந்து சூரியகாந்தி வந்து ஒரு ஒரு ஒரு ஏக்கர் அந்த மாதிரி எல்லாம் போடுற தேவையில்லை, சைட்லாம் போட்டானா போதும். இன்னொன்னு என்ன வந்து சூரியகாந்தி வந்து அந்த சத்து வந்து நிறைய எடுக்கும் நடுவுலாம் போட்டா, அதனால ஓரத்துல போட்டாலே தாராளமா போதுங்க. கிராப்பிங் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா மல்டிபிள் கிராப்ஸ் இருக்கும், ஒவ்வொரு சீசன்லயும் வந்து மல்டிபிள் கிராப்ஸ் இருக்கும், பூ இருக்கும் அந்த சீசனுக்கு ஏத்த மாதிரி. இப்போ ரொம்ப காத்து இருக்கிற இதுல ப்ரொவைட் பண்ணுவேன், தானியங்கள் தனியா இருக்குங்க, அதை வந்து மிக்ஸ் பண்ணி பண்றதுல அவரை கிழங்கு பீட்ரூட். கேரட் ஒரு சின்ன இடத்துல போட்டிருக்கேன், அது நல்லா ஆயிருக்கு, ஆனா கமர்ஷியல் லெவல்ல போட்டா ஆகுமா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனா பீட்ரூட் வந்து 100% நல்ல நாத்து செஞ்சு செய்யறது வந்து நிறைய காஸ்ட் பெனிஃபிட்ஸும் இருக்கு. இப்போ என்னோட இதுக்கு வந்து வைக்கோல் போட்டு எல்லாம் செய்யும் போது வந்து களையே இல்லை என் தோட்டத்துல, எந்த இதானாலும் சரி, ஆனா பீட்ரூட்க்கு வந்து களையே இருக்கல. அடுத்த டைம் வந்து இன்னும் கொஞ்சம் நெருக்கமா போடுவேன் ஒவ்வொரு இதையும், அப்போ அதனோட அவுட்புட் வந்து எந்த அளவுக்கு வித்தியாசமா பாசிட்டிவா வருதா இல்ல ஏதாவது சிக்கல்கள் இருக்கா அப்படின்றது நான் பார்ப்பேங்க. அதனால கிராப்பிங் பேட்டர்ன் வந்து மிக்சடா இருக்கும், நிறைய வகையான ஐட்டம்ஸ் இருக்கும், பூ வகை, இலை வகை, கோஸ் போன்ற அந்த வகைகள். கோஸ் வந்து அவரையோட எல்லாம் மிக்ஸ் பண்ணி போடக்கூடாது, அந்த மாதிரி சில டெக்னிக்கல் விஷயமும் இருக்கு. அதான் என்னோட கிராப்பிங் பேட்டர்ன்.
2: உங்களுக்குன்னு தனி பயிர் எல்லாம் கிடையாது, டிபெண்டிங் அப்பான் தி சிச்சுவேஷன் இந்த பயிர் பாசிபிளா வளருமோ சோ அதை பண்றீங்க. இப்படி நீங்க பண்ணிட்டு இருக்கும்பொழுது உங்களுக்கான சிக்கல்கள் எங்க ஆரம்பிச்சதா நினைக்கிறீங்க? அதாவது நான் கேட்கிற சிக்கல்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் வந்து நம்ம பண்ணியே ஆகணும், எண்ட் ஆஃப் டே வந்து நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம், அதுக்கான ஒரு பலன் நமக்கு இருக்கணும் இல்லைங்களா? ஸோ இது பெரிய சிக்கல். ரெண்டாவது, மார்க்கெட்டிங் கிடைச்சாலுமே அதை வந்து ரொம்ப தொலைதூரத்துக்கு பண்ணணும் அப்படிங்கும்போது அதுக்கான ரேட் கிடைக்கணும், ரெண்டாவது விஷயம். இதுல இருக்கிற இன்னொரு பெரிய சிக்கல் என்னன்னா, பக்கத்து தூரத்துல மருந்து எடுப்பாங்க, நம்ம வேண்டாம்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் சிக்கல்லாம் இருக்கு இல்லைங்களா?
1: ஆமாம், சிக்கல்கள். அப்புறம் குறிப்பாக மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ்க்கு நான் வரேங்க. இது வரைக்கும் சொன்ன மாதிரி அந்த நாலேஜ், அந்த அறிவு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நிறைய இருக்கு. சூலூர் ஜெயக்குமார் ஆகட்டும், மேலூரில் சரவணன் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார், அவர் ஆகட்டும், இவங்களுக்கெல்லாம் தெரியும். அதனால இவங்கள வந்து முன்னாடியாக வச்சு அவங்கள யாராவது நம்ம கேட்டோம்னா அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கெல்லாம் இருக்காங்க, நாலேஜ் பண்ணுறதுக்கெல்லாம் அவங்க ஆல்ரெடி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க நிறைய பேருக்கு. அதனால நாலேஜ் இருக்கு. இன்னொன்று இன்புட்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ சம்பா கோதுமை நான் எடுக்கும்போது மில்லிங் பண்ணுறதுக்கு வந்து இங்கே ஊட்டியில் எங்கேயும் இல்லை அப்படின்னு தான் நான் தேடி பார்த்து எதுவுமே இது ஆகலைங்க. ஏன்னா இப்போ சம்பா கோதுமை எடுத்தோன்னா அதுலேருந்து மில் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து தான் களிமிட்டு அப்படின்ற ஒரு பலகாரம், ஒரு ஸ்வீட்டை வந்து அந்த காலத்துலலாம் பெருமளவை செஞ்சுருக்காங்க. இப்போ நேற்று இந்த கொடிசியா இன்டெக்ஸ்க்கு அக்ரி இன்டெக்ஸுக்கு போகும்போது அங்கே வந்து ஒரு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் தெரிஞ்சுக்கலாம், நச்சலூர் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு கரூர் பக்கத்தில் இருக்குங்க. அவங்க வந்து இந்த கடிமிட்டு செஞ்சு ப்ராசஸ் பண்ணி பேக் பண்ணி ஒரு டப்பாவில் வந்து செல் பண்ணுறாங்க. 4 பீஸ் இருக்கு, 100 ரூபாங்க அதுக்கு விலை. அப்போது நான் இதை வந்து மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ்க்கும் வரேன், இதை அங்கேயும் கனெக்ட் பண்ணுறேன். ஆனால் இந்த மாதிரி இந்த மில்லிங் பண்ணுறதுக்கான வசதிகள், அட்லீஸ்ட் அது எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற இதெல்லாம், இது ஒரு ஒரு இடத்துல வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சிதுன்னா ரொம்ப ஹெல்ப் ஆகும். நான் டிபார்ட்மெண்ட்லாம் போயிருக்கேன், அந்த அளவுக்கு வந்து எனக்கு ஒரு ப்ரோக்ரெசிவாக நிறைய ஹெல்ப் கிடச்சிது இல்லைங்க.
2: இல்லை இது ஆக்சுவலாக சொல்ல போனோன்னா அவங்களுக்கே இது புது விஷயமா இருக்கும்.
1: அதுதான் சொல்கிறேன், ஏன்னா இப்போ அவங்களுக்கே அப்படின்னா அப்போ விவசாயிங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கும் இதை நிறைய தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் இப்போ இந்த மாதிரி நிறைய பேர் சொல்றத வச்சு அவங்க தெரிஞ்சு அவங்க வந்து மற்ற நிறைய விவசாயிக்கு சொல்லலாம் இல்லைங்களா? அப்போ அவங்க வந்து இதில் இதை வந்து ஒரு ஒரு ஃபீட்பேக்காக எடுத்துக்கிட்டாங்கன்னா எனக்கு ஒரு ரொம்ப திருப்தியாக இருக்குங்க. அப்புறம் இந்த மாதிரி சீட்ஸ், இப்போ அவரே தானியங்களுக்கான சீட்ஸ், இப்போ ஐஏஆர்ஐயில் போயிட்டு இந்த வெலிங்டனில் அங்கே போயிட்டு தான் ஒரு டைம் இந்த கோதுமை வகை எடுத்துட்டு வந்தேன், அதுக்கு ஒரு நல்ல ஹெல்ப் செஞ்சாங்க, அது பாராட்டுதல்குரியது. இந்த மாதிரி மற்ற சீட்ஸ் எல்லாம் இருந்தால் தான் விதைக்கணுமா வேணாமான்ற யோசனையே வரும், சீட்ஸ் இல்லாமல் அதை பற்றியெல்லாம் யோசனையாக பண்ண முடியாது. அதனால சீட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இன்புட்ஸ் எல்லாம் இடுபொருட்கள் வந்து கொஞ்சம் இருக்கிற மாதிரி நாலேஜ் எல்லாம் வந்து ஒரு இடத்துல எங்கே கிடைக்கும் அப்படின்னு இது பண்ணால் அது ஒரு நல்ல யூஸ் ஆகுங்க. அப்புறம் இன்னொன்று வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ப்ராசஸிங், ஃபுட் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க, சிறுதானியம் வகைகள் ஆகட்டும் மற்ற பல இதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப நல்லா செஞ்சிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு மைசூர் பேஸ்ட் ஒரு ஃப்ரெண்டுங்க, அவர் பழம் எல்லாம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுலேருந்து நிறைய இது ப்ராசஸ் பண்ணி அதை பேக் பண்ணி பாட்டிலில் ஜூஸாவோ இல்லை ஜாம்ஸாவோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். இப்போ மில்லட்ஸில் வந்து பீட்ஸா, பாஸ்தா, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து இந்த தோசை மிக்ஸு இந்த மாதிரிலாம் நிறைய செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நிறைய வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அட்வைஸ் பண்ணுறதுக்கு எங்கெங்கே போனால், இப்போது மைசூரில் வந்து சிஎஃப்டிஆர்ஐ இருக்குது, அந்த மாதிரி தஞ்சாவூரில் நிஃப்டம் இருக்குது, இந்த மாதிரி இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம அது ஒரு ஒரு அமைப்பு சார் இருந்து அது மூலயமா வந்து இந்த அறிவு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த நாலேஜ் எல்லாம் வந்து எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சுன்னா வந்து உழவர்கள் வந்து கண்டிப்பாக ஒரு சின்ன அளவுலையாவது இது பண்ணுவாங்க, நோக்கி வருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் தான் இதில் முக்கியமான விஷயம். இப்போ நம்ம நீலகிரியில வந்து சில இதெல்லாம் இருக்கு, ஆனால் அவங்க எல்லாம் வந்து ஒரு கமர்ஷியல் லெவல்ல பண்ணா வந்து அந்த அளவுக்கு அவங்க வந்து அதை ஹெல்ப் பண்றதுக்கு முடியாம தான் இருக்காங்க. ஏன்னா சின்ன அளவில் செய்கிறது வந்து அது ஒர்க் அவுட் ஆக போகிறது இல்லைங்க. நிறைய உழவர்கள் வந்து இயற்கை விவசாயத்தை நோக்கி வரணும் அப்படின்னா அதுக்கான சந்தைப்படுத்துதல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ என்னோட கடந்த 10-12 வருஷமாக வந்து நான் செய்கிற வேலையை வந்து இந்த சந்தைப்படுத்துதலை சார்ந்து தான் என்னோட முழு குறிக்கோளே இருக்குது. அதை வச்சு தான் இந்த போன மாதம்தான் இந்த உழவர் தொழிலதிபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை வந்து நான் எழுதியிருக்கேங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலீஷில் எழுதியிருந்தேன், தமிழாக்கம் செஞ்சு இப்போது லான்ச் பண்ணியிருக்கேங்க. அதை வந்து உழவர்கள் உலகை ஆளும் நெறி, அதுக்கான ஒரு ஒரு புத்தகமாக தான் அது இருக்குங்க. மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்லேயோ இல்லை சின்ன சின்ன அமைப்புகளோ வந்து செய்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம், அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டிஸ் வந்து இல்லைங்க. இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் இந்த மாதிரி பல இனிஷியேட்டிவ்ஸை வந்து உழவர்களே, ஒரு நேர்மையாக இருக்கின்ற உழவர்களே நடத்தினால் மட்டுமே வந்து நம்ம நிலைமை வந்து மாறும், இயற்கை விவசாயத்தை நோக்கி வந்து நிறைய பேர் வருவாங்க அப்படின்றது தான் நான் நினைக்கிறேங்க.
2: நீங்கள் சொல்கிற தீர்வுகள் எல்லாமே நான் ஒத்துக்கிறேன் சார். அதாவது ஒரு லாங் டேர்மில் வந்து நீங்கள் யோசிக்கிறீங்க, உங்களுக்கான நேரம் தேடி போகணுங்கிற ஆர்வம் இருந்தது, அதோட நேரமும் இருந்தது, தேடி போயிட்டீங்க. ஆனால் நடைமுறையில் இப்போ ஒரு சின்ன ஒரு விவசாயம் நம்ம பார்க்கும்போது நான் ஸ்டக் ஆகிற பாயிண்ட் வந்து அதுதானே சார், இன்ஆர்கானிக்கில் விற்கும்போது ஒரே ரேட்டு தான், இதில் விற்கிறதாலும் ஒரே ரேட்டு தான், ஒரு நார்மல் காமன் மேனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பேசுவோம். ஸோ அப்படி தான் சொல்கிறாங்க. ரெண்டாவது, நான் என்னோடய பொருளை விற்கணும் அப்படின்னா ஒரு எலீட்டு சமுதாயத்தை கிட்ட தான் நான் போக வேண்டியதாக இருக்குது, ஏன்னா அவங்க தான் ஆர்கானிக்கோட பெனிஃபிட்ஸை உணர்ந்துருக்காங்க, அதற்கான நேரம் என்கிட்ட கிடையாது. இதையும் தாண்டி என்ன யோசிக்கிறாங்கன்னா, என்கிட்ட ஒரு 1 ஏக்கர் இருக்குது, நிறைய ஏக்கர் இது பண்ணுறேன், அதே ஏக்கர் இது பண்ணுறாங்க, எனக்கு என்ன டைம் கிடையாது, நான் ஏதாவது ஒன்றில் தான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும், ஃபுல்லாக ஆர்கானிக் வர முடியாது, ஏன்னா என் ஃபேமிலி நான் பார்க்கணும். இதை ரீசனாக நம்ம கடந்து போகவும் முடியாது, அவங்களுடைய வழிகளாக வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இப்போது நீலகிரி மாவட்டத்தில் வந்து இன்னொரு யூனிட் ஒன்று கொண்டு வந்துருந்தாங்க, அதாவது கேரட்லேருந்து வேல்யூ ஆர்டர் பண்ணுறதுக்கான ஜாம் ஜெல்லி பண்ணுறதுக்கான ஒரு யூனிட் வந்து நிறுவினாங்க. உழவர்கள் வந்து எவ்வளோ பயன்படுத்தி செய்கிறாங்க, ஒரு பிராண்டாக அப்படி கொண்டு வராங்க, அதுதானே சார் விஷயம். அந்த பிராண்ட் வந்து ஜெயிக்குதோ தோக்குதையோ, ஃபஸ்ட்டு பிராண்டாக நீங்கள் கொண்டு வரணும்ல,
1: கட்டாயமாக இருக்குங்க. நீங்கள் சொல்கிறது முற்றிலும் உண்மை, அதை வந்து நம்ம தட்டி கழிச்சுட்டு செல்லவே முடியாது, அடுத்த கட்டத்துக்கு நம்ம செல்லணும்னா அது முடியாது. அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து உழவர்கள் ஒன்று சேர்ந்து நகர்ந்தால் மட்டுமே நடக்கும். இந்த மாதிரி இப்போ சேல்ஸ் கேப்பபிலிட்டிஸோ, அதாவது சந்தைப்படுத்துதலுக்கான கேப்பபிலிட்டிஸ், நம்மளுக்கு அந்த திறனை கொண்டு வருவதற்கான பல செயல்களை செய்தாக வேண்டும் இல்லைங்களா. அந்த கேப்பபிலிட்டிஸ் வந்து ஓவர் நைட் வரப்போகிறது இல்லைங்க. இது எப்படி வர வச்சுக்கலாம் அப்படின்றத தான் வந்து இந்த புக்கில் வந்து நான் எழுதியிருக்கேன். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு கிராமத்துலேயும் வந்து உழவர்கள் வந்து ஒன்று சேர்ந்தால் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அந்த பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, அவங்க அதுக்கான நேரத்தை வீணாக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாதுங்க. அந்த மாதிரி இப்போது ஒரு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தை ஒரு கிராமம் உருவாக்கினார்கள் என்றால் அது மூலயமா வந்து என்ன நடக்கும்னா, நம்ம டைரக்டாக வந்து சந்தைப்படுத்துதல் வந்து நம்ம செய்ய முடியும். அதுக்கு அப்புறம்தான் வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணும் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. ஒரு 40 வில்லேஜஸ்க்கு வந்து நான் சில்லறை வணிகம், அதாவது ரீட்டைல் ட்ரேடில் வந்து மளிகை காய்கறி எல்லாம் கொடுத்துருக்கேங்க. அந்த அனுபவத்தின் அடிப்படையில் தான் வந்து இந்த புக்கெல்லாம் எழுதியிருக்கேங்க. அதாவது நம்ம சந்தைப்படுத்துதல் வந்து உழவர்கள் சேர்ந்து எப்படி செய்ய முடியும் அப்படின்றது தான் எழுதியிருக்கேன். ஒவ்வொரு கிராமத்துலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேராக வந்து சேர்ந்தாங்கன்னா, இதுக்கான இந்த புக்கிலையும் எழுதியிருக்கேன், ஒரு வருஷத்தில் வந்து ஒரு மாநிலம் முழுக்க இந்த இந்த இந்த கேப்பபிலிட்டி இந்த திறன்களை வளர்த்து கொள்வது முடியும், சாத்தியம். உழவர்களுக்கான பிரச்சனைகளை மன உறுதியுடன் இருப்பார்களாயின் இதை வந்து வெறும் சில மாதங்களில் சிக்கல்களை எல்லாம் நீங்கள் சொன்ன அத்தனை சிக்கல்களையும் வந்து எல்லாருக்கும் வந்து இந்த பிரச்சனை எல்லாத்தையும் தீர்க்க முடியுங்க.
2: இயற்கை விவசாயத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, அதில் நம்ம நடைமுறையில் சந்திக்கும் சவால்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். இதற்கு தீர்வுகளாக உங்களுடைய அனுபவத்தையே நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ இன்னும் மீண்டும் ஒரு அமர்வில் வேறொரு க்வெஸ்சனுக்கும் அதுக்கான ஆன்சரவும் நம்ம பேசலாம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி ஒரு சிறப்பான நேர்முகம் அளித்தமைக்காக நிலையத்தின் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
1: பிரதாப், உங்களுக்கும் உங்கள் நிலையத்துக்கும் மிக்க நன்றி.
0: இதுவரை இயற்கை வேளாண்மையின் அவசியமும் அதிலுள்ள நடைமுறை சிக்கல்களும் குறித்து இயற்கை விவசாயி சந்தோஷ் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெற கேட்டீர்கள்.
3: இனி கிராமிய பாடல்.

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள். நிறைவாக தகவல் களஞ்சியம்
1: நிகழ்ச்சியில் விதைப்பு காலமும் விதை தேர்வும் குறித்து பல பயனுள்ள தகவல்கள் அளிக்க இருக்கிறார் விதை சான்றளிப்பு மற்றும் அங்கக சான்று துறை விதை ஆய்வாளர் எம் ரமேஷ் அவர்கள்.
2: அகில இந்திய வானொலியிலே முதலிக்கும் இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விதைப்பு காலமும் விதை தேர்வும் என்பது ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா நம்மளுடைய விவசாய முறைகளிலேயே இடுபொருள்னு சொல்லக்கூடிய இந்த விதைகள் ரொம்ப முக்கியமாக பங்கேற்குது. என்னன்னா சரியான விதைகளையும் சரியான பயிர்களையும் தேர்வு செய்தால் மட்டும்தான் அந்த முழு பயிர்காலமும் சிறப்பாக அமையும், விவசாயிகளுக்கெல்லாம் அமையும். அதுவும் இந்த முறை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தளவு 4 வட்டாரங்கள் இருக்குது. உதகை, குன்னூர், கோத்தகிரி, கூடலூர் 4 வட்டாரம் இருக்குது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த சீசன், அதை காரிப் பருவம்னு சொல்லுவோம். இந்த பட்டம் தான் வந்துட்டு நடவுக்கு நிறைய பேர் பயன்படுத்துகிற பருவம். இந்த பருவத்தில் பொதுவாக பார்த்தீங்கன்னா கேரட்டு, உருளைக்கிழங்கு, பூண்டு, பீட்ரூட்டு, அப்புறம் முள்ளங்கி, டர்னிப், இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள், அதாவது எல்லாமே காய்கறி பயிர்கள் தான், மலை காய்கறி சொல்லக்கூடிய ஹைவேலி வெஜிடபிள்ஸ் தான் பொதுவாக வந்து எல்லா கல்டிவேஷன் பண்ணுவாங்க. தென்மேற்கு பருவமழை வந்துட்டு இந்த பருவத்தில் வந்துட்டு இருக்கிறதுனால அந்த மலை நோக்கி விவசாயம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்நினோ சொல்லக்கூடிய அந்த ஒரு காலநிலை பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிற காலத்தில் மழையினுடைய அளவும் வந்து குறைவாக இருப்பதுனால நம்ம போன வருஷம் என்ன பண்ணோமோ, அது முந்தின வருஷம் என்ன பண்ணமோ, அதே மாதிரி இந்த வருஷமும் நம்ம வந்து மழை நோக்கியோ நீர் இருந்து நம்ம பண்ண முடியாது. ஏன்னா நீரினுடைய அளவு வந்து கம்மியாக வரனால நீர் சார்ந்து இருக்கக்கூடிய விவசாய பயிர்கள் நம்ம வந்து தேர்ந்தெடுப்பதை விட ஓரளவுக்கு நீரை வந்து குறைந்த நீரை வைத்து கூட நம்மளால் பண்ண முடியுன்றக்கூடிய விவசாய பயிர்களை வந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ கேரட்டு, கிழங்கு, பூண்டு இதெல்லாம், பீட்ரூட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீர் வந்து நிறைய வேணுங்க. ஏன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய நீலகிரி மாவட்டத்தில் பயன்படுத்தக்கூடிய எல்லா விதைகளுமே வந்துட்டு ஹைபிரிட்ஸ், எல்லாமே வீரியரக விதைகள், அதற்கு எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நல்லா நீங்கள் கவனிக்கணும். மேனேஜ்மெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மேலாண்மையை வந்து நல்லா சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நினைத்த மாதிரி அது நம்மளுடைய மகசூல் வந்து கிடைக்கும், தாக்கு பிடிக்க முடியும். இப்போது வெப்பநிலையும் அதிகமாக இருக்குது, நீர் அளவும் குறைவாக இருக்கிறதுனால இந்த காலநிலைக்கு ஏற்றது மாதிரி நம்ம பயிர்கள் தேர்ந்தெடுத்து செய்தால் சிறப்பாக இருக்குங்க. எல்நிலோ ஒரு குளோபலாக நடக்கூடிய, அதாவது உலகளவில் ஒரு காலநிலை மாற்றங்குது. இதாவது கடலில், பசிபிக் கடலில் வரக்கூடிய வெப்பநிலை மாற்றம். வெப்பநிலை வந்து பசிபிக் கடல் அந்த பார்த்தீங்கன்னா அங்கே கடலுடைய மேற்பரப்பு சொல்கிறீங்களா, கடல் மேற்பரப்பு டெம்பரேச்சர் வெப்பநிலை அதிகமாகும் போது அந்த அழுத்தங்கள் மாறுபடுது இல்லைங்களா, அதனால வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரக்கூடிய அந்த மழை உருவாதுக்கான வரக்கூடிய கிளவுட்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு குளிர்ச்சியாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து மழை வரும், நம்மளுடைய ஓஷனுக்கு, இந்தியன் ஓஷனுக்கு வரும், நம்மளுடைய அந்த தென்மேற்கு வரும்போது எல்லாம் கரெக்டாக செட் ஆகும். இப்போ அது இல்லாதனால என்ன ஆகுதுன்னா அங்கேயே டெம்பரேச்சர் ஜாஸ்தியாகும் போது அது வராது, இங்கே இருக்காது. ஸோ அதனால் இது இங்கே நம்ம உலகளவில் இந்த பிரச்சனையை வந்து சந்திக்கிறோம். ஏன்னா இது வந்துட்டு இந்த நிகழ்வு வந்துட்டு சடனாக ஒரு சில இடத்துல வந்து மழைப்பொழிவு ஜாஸ்தியாக இருக்கலாம், சில ரொம்ப ட்ரையாகவும் இருக்கும், சில இடத்துல வந்து அதை காலநிலை சூழ் நீ இதே தீர்மானிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், எல்லாமே எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். இல்லாத இடத்துல ஜாஸ்தி பெய்யும், இருக்கிற இடத்துல இல்லாமல் போகும். அதனால் இது தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்மளுடைய விவசாய முறைகளை மாற்றி கொண்டு செய்தால் மட்டும்தான் நம்ம வந்து இப்போ இந்த பீரியடுக்கு நம்ம மாறணுங்க. அது எங்கே மழைப்பொழிவு, தென்மேற்கு பருவமழை எங்கே பெய்யணுமோ அந்த பகுதிகளிலே இப்போ வெப்ப தாக்கம் அதிகமாக இருக்குன்னா அப்போ அதனுடைய வீரியம் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. அப்போ தாசி ஆக என்னவோ உங்களுக்கு ஃபுல்லாகவே கிரவுண்ட் வாட்டர் தண்ணியே இருக்காது, எல்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு இதாக போயிடும். அப்போ நம்ம அதை நம்பி விவசாயம் பண்ணும்போது நீர் தேவையான பயிர்கள் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடாதுங்க. இப்போது மழைக்காலத்தில் மழை சரியான பருவமாக இருந்து நல்ல மழையே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு சாதாரண விவசாயி ஒரு 5 ஏக்கர் போடுறாருன்னு போடலாம். இப்போ அதே மாதிரி நம்ம போட முடியுமா? கண்டிப்பாக முடியாது, முடிய முடியாது. ஏன்னா அன்னைக்கு நீங்கள் போடும்போது நல்ல ஒரு வீரியரக கேரட்டையோ பீட்ரூட்டையோ கிழங்கு போட்டுக்கலாம். இப்போ வந்து அதே மாதிரி வீரியரகம் பயன்படுத்த முடியாது. பரப்பளவு நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு ஆல்டர்னேட் கிராப்ஸ் நான் சொன்ன மாதிரி பீன்ஸ் போடலாம், பட்டாணி போடலாம், முள்ளங்கி, அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு விதையினுடைய விலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதே மாதிரி நீரினுடைய தேவையும் குறைவாக இருக்கும். அது போடும்போது மண்ணுக்கும் நல்லது, உங்களுக்கு ஒரு முறை பயிர் சுழற்சி செஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஆல்டர்னேட்டு அதாவது மாற்று பயிர் போடும்போது மண்ணில் வந்துட்டு நைட்ரஜன் சத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பீன்ஸ் எல்லாம் போடும்போது உங்களுக்கு தெரியுமில்ல, உங்களுக்கு வளிமண்டலத்தை நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணி அந்த வேர்கள் எல்லாம் கொடுத்துக்கும். மண் வளத்திற்கும் நல்லது, நீரும் உங்களுக்கு சேமிக்க நல்ல ஒரு இருக்கிற நீரில் வந்து நம்ம உற்பத்தி செய்ய முடியும். குறுகிய கால பயிர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு 60 நாள்னா ஒரு அளவுக்கு எடுத்துடலாம். மற்ற பயிரில் போனால் 90 நாள், 100 நாள், 110 நாள் வரணும். அப்போ அது வரைக்கும் நம்ம அந்த பயிரை கொண்டு போய் காப்பாற்றணும். இது வந்து குறுகிய நேரத்தில் வரனால நீ அதை விவசாயிகளை தேர்ந்தெடுக்கலாம். விதையோட விலையும் கம்மி. கேரட்டு பீட்ரூட்ல போனீங்கன்னா இப்போ கேரட் எடுத்தால் 30,000 ரூபாய்க்கு மேலே இருக்கும். அப்படி போனால் நம்மளுக்கு விவசாயிகளை போட்டு நான் முளைக்கல கஷ்டம்னா உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். இதுனா குறைவான ரேட்டில் தான் இருக்கும், விலையெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். முள்ளங்கிலாம் பார்த்தீங்கன்னா 100 கிராமுக்கே வந்துட்டு 250 ரூபா தான் வருது. அப்போ ஒரு 2000 ரூபாய்க்கு எல்லாம் வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்க 1 கிலோ வாங்கிடலாம். விவசாயிகள் பயனுள்ளதாக இருக்கும்னு பாக்குறோம். இந்த நிகழ்வை கேட்டு விவசாயிகள் அனைவருக்கும் துறையின் சார்பாக என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிற நன்றி வணக்கம்.
1: இதுவரை தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் விதைப்பு காலமும் விதை தேர்வும் குறித்து பல்வேறு பயனுள்ள தகவல்கள் அளித்தார் விதை சான்றளிப்பு மற்றும் அங்கக சான்றுத்துறை விதை ஆய்வாளர் எம் ரமேஷ் அவர்கள்.
0: தகவல் களஞ்சியம் இடம்பெற கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார், அமைப்பில் உதவி ஆர். பிரதாப்.

0: ஹலோ,
1: எட்டாம் தேதி எப்ப வரும்?
2: ஹலோ
1: பிரதர், உங்களுக்கு தெரியுமா எட்டாம் தேதி எப்ப வரும்?
3: நேர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்ட பாடல நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் இனி தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை
1: வரும் வெள்ளிக்கிழமை 8ஆம் தேதி முதல் உங்கள் அபிமான நிகழ்ச்சிகள் புது பெயருடன் புதிய பொலிவுடன் கேட்டு மகிழுங்கள்.
3: இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கு எல்லாமே சமகிட்டு.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்ட திருத்த மசோதா மீது மக்களவையில் தற்போது விவாதம் நடைபெற்று வருகிறது. இன்று பிற்பகல் இம்மசோதா மீதான விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் நலனை பாதுகாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்ததாக கூறினார். 2024 ஆண்டு கொண்டுவரப்பட்ட பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்புச் சட்டத்தை மேலும் வலிமையாக்கும் வகையில் இந்த புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த மசோதாவை ஆதரித்து பேசிய பிஜேபி உறுப்பினர் திருமதி பன்சோரி ஸ்வராஜ், தேர்வுகளை நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்துவதை உறுதி செய்வதற்கு இந்த புதிய சட்ட திருத்தம் வகை செய்வதாக கூறினார். திமுக உறுப்பினர் திரு தயாநிதி மாறன், நீட் தேர்வு மாணவர்களின் நலனுக்கு எதிராக உள்ளதாக கூறினார். நாடு முழுவதும் இந்த தேர்வு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருப்பதாகவும் இதனை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்த தெலுங்கு தேசம் கட்சி உறுப்பினர் திரு ஸ்ரீ கிருஷ்ண தேவராயலு, வினாத்தாள் கசிவை தடுக்க அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை வரவேற்பதாக கூறினார். சிவசேனா உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீகாந்த் ஷிண்டே பேசுகையில், கோடிக்கணக்கான இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் இது அமைந்துள்ளதாக தெரிவித்தார். நீட் வினாத்தால் கசிவு ஏற்பட்டபோது 37 நாட்களுக்குள் மறுதேர்வு நடத்தப்பட்டதை வரவேற்பதாகவும் அவர் கூறினார். மக்களவையில் பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா மீதான விவாதம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. காவிரியில் தமிழகத்திற்கு வினாடிக்கு 3500 கனஅடி வீதம், 15 நாட்களில் 4.57 TMC தண்ணீரை விடுவிக்குமாறு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இக்குழுவின் கூட்டத்தில் தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் காணொலி வாயிலாக பங்கேற்றனர். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களின் அனுமதி தேவையில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழக மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 2018 ஆண்டு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் நதிகள் தேசிய சொத்து என்றும் எந்தவொரு மாநிலமும் தனி உரிமை கோர இயலாது என்றும் குறிப்பிட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆற்றின் மேல்புறத்தில் அமைந்துள்ள எந்தவொரு மாநிலமும் ஆற்றின் கீழ்ப்புறத்தில் உள்ள மாநிலங்கள்

0: மாவட்டங்களுக்கு திட்டமிட்டபடி நீர் விநியோகம் செய்யப்படுவதை பாதிக்கும் வகையில் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என உச்சநீதிமன்ற தீர்ப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மாநிலங்களில் மிக முக்கியமான பிரச்சினைகள் குறித்து எழுப்பப்படும் கேள்விகளுக்கு சம்பந்தப்பட்ட மாநில மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் பதிலளிக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பதில் தமிழக மாணவர்களின் பங்கும் மகத்தானது என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் 33வது பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களுக்கு பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கி பேசிய ஆளுநர், தமிழகத்தின் கலாச்சாரம் நாட்டிற்கே முன்னோடியாக திகழ்கிறது என்று கூறினார். மாணவர்களின் வளர்ச்சிக்காக பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். 2047க்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மாணவர்களின் பங்கும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக அரசு கொண்டு வரும் திட்டங்களை மாணவர்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். நாட்டின் அனைத்து வெற்றிகளிலும் தமிழக மாணவர்கள் இருக்க வேண்டும் என தாம் விரும்புவதாகவும் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்தார். பேரிடர் மேலாண்மை மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு 50 கோடி ரூபாய் சுழற்சி நிதி மாவட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று வெப்ப தாங்குதிறன் கொண்ட தமிழ்நாட்டை நோக்கி என்ற பயிலரங்கை தொடங்கி வைத்து பேசுகையில், பேரிடர் முன்னெச்சரிக்கை, ஆயத்த நிலை, மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளுக்கு அனைத்து மாவட்ட ஆட்சியர்களிடமும் முன்கூட்டியே தேவையான நிதி இருக்க வேண்டியதன் அவசியத்தை கருத்தில் கொண்டு சுழற்சி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாடு பேரிடர் அபாய குறைப்பு முகமை தயாரித்துள்ள தமிழ்நாடு மாநில வெப்ப செயல் திட்டம் நாட்டிலேயே மிகவும் விரிவான செயல் திட்டங்களில் ஒன்றாக திகழ்கிறது என்றும் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறினார். தமிழகத்தில் வெப்பத்தை தாங்கும் திறன் கொண்ட கட்டிடங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளை ஏற்படுத்துவது தொடர்பாகவும் இந்த பயிலரங்கில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சோனம் உத்தமஸ்கார் ஹிமான்ஷு திலான் இணை வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. சீனாவின் ஹாங்ஸ்வாவில் நடைபெற்ற வரும் இப்போட்டியின் 10 மீட்டர் ஏர் ரைபிள் கலப்பு குழு பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 8:05. தொடர்வது நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் திரை கானம்.

0: நேரம் 8:30.
1: ஆகாஷ்வாணி வானொலி நிலையங்கள் வழங்கும் வானொலி நாடக விழா சிறப்பு நாடகத் தொடரில் நேயர்கள் கேட்க இருப்பது அவளா சொன்னாள் குற்றவியல் நாடகம். எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்போர் வி சிவகுமார், ஜி அப்துல் ஷெரீப், ஆர் சைலஜா, ஆர் ராமராஜா, ஏ கந்தன், ஆர் பாலாஜி மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த பார்சல யார் அனுப்பியிருப்பாங்க? அதுவும் ஃப்ரம் அட்ரஸே இல்லையா?
1: தெரியல ஏட்டையா. இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டா என்ன பதில் சொல்றது? ஐயா ஐயா, இன்ஸ்பெக்டர் வராரு.
0: சார்
2: சல்யூட். என்னையா ஹெட் கான்ஸ்டபிள், ஸ்டேஷன்ல என்ன விசேஷம்?
0: ஐயா, ஃப்ரம் அட்ரஸே இல்லாத ஒரு பார்சல் வந்திருக்கு.
2: பார்சலா? ஓ, இதானா? ஓபன் பண்ணுங்க.
0: ஐயா ஐயா ஐயா ஐயா.
2: யோ, என்னையா இப்படி பயப்படுறீங்க? ஓபன் பண்ணுங்க.
1: என்னது
2: ஆள் காட்டி வரல? ஹலோ, எஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்பீக்கிங்.
3: அங்கி, நான் யாருன்னு கேட்காம சொல்றது செய்யுங்க. நான் போனை கட் பண்ண உடனே உங்களுக்கு இன்னொரு போன் வரும், அதை அட்டெண்ட் பண்ணாதீங்க. நீ ரியாக்ஷன் எடுத்தா இதே மாதிரி ஒரு பார்சல் உங்க மேல் அதிகாரிக்கு போகும். அதுல உங்க பாடி துண்டு துண்டா இருக்கும்.
0: ஐயா பாருங்க ஐயா, ஒரு குழந்தை எப்படி எல்லாம் பேசுதுன்னு.
2: யோ, பேசுறது குழந்தை இல்லையா? AI டூல் யூஸ் பண்ணி குரலை மாத்தி பேசிருக்காரு. ஹலோ
4: ஹலோ இன்ஸ்பெக்டரா சார், என்ன காப்பாத்துங்க சார். சார், என்னோட பர்த்டே அன்னைக்கு யாரோ கொலை பண்ண போறாங்களா சார்? சார் ப்ளீஸ் சார், என் லொகேஷன் ஷேர் பண்றேன் சார், கொஞ்சம் சீக்கிரமா வாங்க சார்.
2: பயப்படாதீங்க, கண்டிப்பா வர, இப்பவே வர.
0: ஐயா, அந்த போன் கால் குழந்தை சொன்னது ஆபத்து ஐயா, ஆபத்து.
2: என்ன ஆபத்தா? யோ ஹெட் கான்ஸ்டபிள், நம்ம உயிரை பத்தி கவலைப்படக்கூடாது. பப்ளிக்கோட பாதுகாப்பு தான் முக்கியம். ஸ்டேஷனை பாத்துக்கோ, நான் வரேன்.
0: சரிங்க ஐயா.

0: யாரு யாரு? இன்ஸ்பெக்டரா தான் இருக்கும். கதவு திறப்போம். வாங்க இன்ஸ்பெக்டர், உட்காருங்க.
1: பரவாயில்ல மேடம், நான் உடனே போகணும். ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் கூட போன்ல பேசுனது நீங்க
0: தானே? ஆமா இன்ஸ்பெக்டர், ஐ அம் ரேகா. நைட்டு சரியா தூக்கமே வரல, ஒரு நாவல் படிச்சுட்டு இருந்தேனா அப்ப போன் ரிங் ஆச்சு. என் அண்ணனா தான் இருக்கும்னு நினைச்சு எடுத்தேன். ஆனா அதுல
1: பயப்படாம சொல்லுங்க, நான் இருக்கேன். என்ன
0: சொன்னாங்க? இன்னும் ரெண்டு நாள்ல நடக்க இருக்கிற என்னோட பர்த்டே ஃபங்க்ஷன்ல என்ன யாரோ கொலை பண்ண போறாங்களா சார்? பிளீஸ் சார், என்ன காப்பாத்துங்க இன்ஸ்பெக்டர்.
1: ரேகா, பப்ளிக்க பாதுகாக்க தான் நாங்க இருக்கோம். ஆமா, போன்ல மிரட்டின அந்த குரலை இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்களா?
0: இல்ல சார், நிச்சயமா இல்ல. ஆனா அந்த குரல் ஒரு முரடன ஒரு குரலா தான் இருக்கணும். ரொம்ப கொடூரமா இருந்துச்சு சார்.
1: ஐ சி. ரேகா, இந்த பங்களா
0: என் சொந்த பங்களா தான் சார். இங்க நான் மட்டும் தான் இருக்கேன். இல்ல இல்ல, என் கூட மேஜர் இருக்கான்.
1: மேஜர்னா?
0: உண்மையான மேஜர் இல்ல சார், சின்ன வயசுல மிலிட்டரியில வேலை பார்த்தான். நாங்க அவனை மேஜர்னு கூப்பிடுவோம். ஆனா தோட்ட வேலையில கெட்டிக்காரன். அவன் இந்த ஊருக்கு வந்த புதுசுல எங்க அப்பா தான் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்தாரு. பாவம் இன்ஸ்பெக்டர், அவனுக்கு கண் பார்வையே இல்ல.
2: ரேகாமா, இன்ஸ்பெக்டர் ஐயா வந்திருக்காங்களா?
1: பார்வை இல்ல? ஆனா அது எப்படி? நான் தான் வந்திருக்கேன்னு அவ்வளவு கரெக்டா கேக்குற மேஜர்?
2: அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரேகாமா போன்ல பேசும்போது நானும் பக்கத்துல இருந்தேன். அத வச்சு
1: ரேகா, இவளுக்கு எப்ப இருந்து பார்வை தெரியாம போச்சு?
0: அது
2: 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் தோட்டத்துல பாம்பு கடிச்சிருச்சு, ட்ரீட்மென்ட் ரியாக்ஷன் ஆகி பார்வை போயிடுச்சு.
0: அந்த வருஷம் தான் எங்க அப்பா கூட இறந்து போனாரு.
1: ஐ சி. ரேகா, உங்களுக்கு சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ்?
0: ஃப்ரெண்ட்ஸ்னு யாரும் இல்ல சார், சொந்தக்காரங்கனா என் அண்ணன் தான். சொத்துக்காக பாசம் காட்டுற ஒரே உறவு அவர்தான்.
1: அப்படின்னா உங்க ஹஸ்பண்ட்? சாரி மேடம், உங்க மேரேஜ் போட்டோ அங்க மாட்டி இருக்கு, அத பார்த்து தான் கேட்டேன்.
0: நான்சென்ஸ் சார், உங்களை சொல்லல. மேஜர், எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது அந்த போட்டோ அங்க மாட்டாதன்னு? முதல்ல அதை தூக்கி போடு.
2: சரிமா, இப்பவே அதை கழட்டி வச்சிடறேன்.
1: ஆல்ரைட், இந்த கொலை பேட்டல் சம்பந்தமா உங்களுக்கு யார் மேலயும் சந்தேகம் இருக்கா?
0: இருக்கு இன்ஸ்பெக்டர்.
1: யாரு யாரு யாரு மேல சந்தேகம் இருக்கு?
0: எனக்கு எம்எல்ஏ சந்தேகமா இருக்கு சார். எங்க நானே கொலை பண்ணிப்பேனும், ஐ மீன் தற்கொலை பண்ணிப்பேனும் பயமா இருக்கு சார். இன்ஸ்பெக்டர், ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடுறீங்களா? நோன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்டு

0: என்னை காப்பாத்துவீங்க.
1: ஓ காட், இந்த கொலை மிரட்டல் உங்களை ரொம்ப பாதிச்சிருக்கு. ரேகா, நல்லா ரெஸ்ட் எடுங்க, எல்லாம் சரியாயிடும்.
0: சரிங்க சார்.
1: நாளைக்கு சாயந்தரம் நான் வந்து உங்களை பார்க்கறேன். அப்புறம் இந்த கொலை மிரட்டல பத்தியும் நான் இங்க வந்தது பத்தியும் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, ரகசியமா இருக்கும். நான் பாத்துக்கிறேன்.
0: ஓகே இன்ஸ்பெக்டர்.
1: கான்ஸ்டபிள்
2: ஐயா,
1: இந்த ஃபைல ரைட்டர் கிட்ட கொடுத்துருங்க.
2: சரிங்க ஐயா. ஹலோ இன்ஸ்பெக்டர், மே ஐ கம் இன்? ஓ, உள்ள வந்துட்டனா? ஐ அம் சாரி, ஐ அம் காந்த், எ ஸ்போர்ட்ஸ்மேன்.
1: காந்த், டேக் யுவர் சீட். என்ன விஷயம்?
2: இன்னைக்கு காலையில நான் ஸ்போர்ட்ஸ் கிளப் போயிருந்தப்போ என் செல்லுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அதான் உங்களை பார்க்க வந்தேன்.
1: என்ன மெசேஜ்?
2: படிக்கிறேன் கேளுங்க. ஹலோ காந்த், ரேகா உயிருக்கு ஆபத்து, அவங்களை நீங்க தான் காப்பாத்தணும், இல்லனா உங்களை நான் போட்டு தள்ளிடுவேன். பாத்தீங்களா சார், இப்படி மெசேஜ் வந்திருக்கு சார்.
1: ரேகாங்கிறது யாரு?
2: என்ன இன்ஸ்பெக்டர், தெரியாத மாதிரியே கேக்குறீங்க. மீன் தொழில் ஜாம்பவான், சிவாவோட சிஸ்டர்னா எல்லாருக்குமே தெரியுமே.
1: எனக்கு தெரியாது. ஓகே, ரேகா உங்களுக்கு என்ன வேணும்?
2: ஷீ இஸ் மை வைஃப். ரேகாவும் நானும் இப்ப ஒன்னா இல்ல.
1: காரணம்?
2: இவளோட அண்ணன் சிவா தான். ரேகா அப்பா செத்து போன ஒரே வருஷத்திலேயே அவசர அவசரமா அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சான். நானும் சொத்து காசப்பட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சார். அவளோட பாஸ்ட் லைஃப்ல ஏதோ சீக்ரெட் இருக்கு சார். அதை எங்க நான் தெரிஞ்சுக்கணும்னு என்ன கொலை பண்ண ட்ரை பண்றாங்க சார். சார், அதுக்காக தான் சார் இந்த நாடகம் எல்லாம் நடக்குது. சார், சார், எப்படியாவது என்ன காப்பாத்துங்க சார், ப்ளீஸ் சார்.
1: கவலைப்படாதீங்க, ரேகாவை நான் காப்பாத்துறேன். அவ சாகலனா நீங்க சாக மாட்டீங்களா?
2: ஆமா சார், ஆமா சார, எப்படியாவது ரேகாவை காப்பாத்துங்க சார். அவ சாகலனா நானும் சாக மாட்டேன் சார்.
1: மிஸ்டர் சிவா, நாங்க யாரையும் அனாவசியமா விசாரணை பண்ண மாட்டோம். முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கணும்.
3: ஐ நோ, பட் விசாரணை பண்றதுக்கு நீங்களே நேரடியா இந்த கால நேரத்திலே வந்திருக்கீங்கன்னா தட் சுட் பி சம் ரீசன்.
1: சொல்றேன், இந்த பங்களா உங்களுடைய தானே? எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க?
3: ஏ, எங்க ஃபேமிலி பரம்பரை பரம்பரையா இங்கதான் இருக்கும்.
1: ஓ,
3: சிட்டில ஒரு பங்களா இருக்கு, என் சிஸ்டர் அங்கதான் இருக்கா. இங்க இருந்து 20 கிலோமீட்டர்ல ஒரு ஃபாரஸ்ட் பங்களா இருக்கு, அதுல என் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் காந்த் இருக்கா.
1: ஏ மிஸ்டர் சிவா, நீங்க உங்க சிஸ்டர் அவங்களோட ஹஸ்பண்ட் மூணு பேரும் ஏன் ஆள் ஆளுக்கு ஒரு பங்களால இருக்கணும்?
3: அது அவங்க உங்க இஷ்டத்தை பொறுத்தது இன்ஸ்பெக்டர்.
1: ஓகே, நீங்க ஒரு கேப்ரே டான்ஸ்ல லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க
3: இன்ஸ்பெக்டர்.
1: அது உங்க அப்பாவுக்கு பிடிக்கல
3: இன்ஸ்பெக்டர்.
1: அதனாலதான் ஒய்ஃபோட தனியா இந்த பங்களால வந்துட்டீங்க.
3: மேபி சோ வாட். ஏ இன்ஸ்பெக்டர், ரேகா உங்களுக்கு போன் பண்ணாளா?
1: போன்?
3: எஸ், தன்னை யாரோ கொலை பண்ண போறதாவும் நீங்க தான் காப்பாத்தணும் உங்களுக்கு போன் பண்ணிருப்பாளே இன்ஸ்பெக்டர். ரேகா ஒரு மனநல பாதிக்கப்பட்டவர்.
1: என்ன சொல்றீங்க?
3: எஸ், இப்படித்தான் போன் பண்ணி எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணுவா.
1: ஓ,
3: ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நாளைக்கு ஈவினிங் 6 o'clock மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கிற சீஃப் டாக்டர் போய் பாருங்க. அவர் உங்களுக்கு எல்லா விவரமும் சொல்லுவார் அநேகமா. அதுக்கப்புறம் நீங்க திரும்ப வரவே மாட்டீங்க.
4: இன்ஸ்பெக்டர், as a psychiatrist doctor எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.
1: வெரி நைஸ் டாக்டர். ரேகாவா உங்களுக்கு எவ்வளவு நாளா தெரியும்?
4: ஐ ரிமெம்பர் கரெக்ட், ஜனவரி மாசம் அவங்க அண்ணன் தான் ரேகா ஒரு மனநோயாளின்னு இங்க கூட்டிட்டு வந்தார். எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்தேன். She is perfectly all right. சாதாரண மென்டல் டிப்ரெஷன்ல அவங்க அழுதுகிட்டு இருந்தாங்க. இதுக்கு போய் மனநோயாளின்னு சொல்லி ஏன் கூட்டிட்டு வந்தாருன்னா எனக்கு புரியல.
1: அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு?
4: சில டேப்லெட் எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். ஆனா அவங்க அண்ணன் இங்கேயே அட்மிட் பண்ண சொல்லி ரொம்ப பிரஸ் பண்ணான். அதுதான் ஏன்னு எனக்கு தெரியல. நான் அட்மிட் பண்ணிட்டேன். ரேகாவுடைய விரக்தியான பேச்ச பார்த்தா அவங்கள சுத்தி இருக்கிறவங்க யாரும் அவங்க கிட்ட அன்பா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்.
1: சொல்ல வரீங்க டாக்டர்,
4: அதாவது மென்டல் டிப்ரெஷன்ல இருக்கிற சில பேஷண்ட்ஸ் மத்தவங்க அனுதாபத்தை எதிர்பார்த்து அவங்கள யாரோ கொலை பண்ண வர்றதா காப்பாத்த சொல்லி சீன் கிரியேட் பண்ணுவாங்க.
1: இஸ் இட் அது போல?
4: ரேகாவே பணம் கொடுத்து ஒரு ஆளை உதவிக்கு வச்சுக்கிட்டு தன்னை யாரோ கொலை பண்ண போறதா ஒரு அனுதாப சூழலை உருவாக்கி இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. எதுக்கும் ஒரு தடவை ரேகாவை ஃபுல் செக்அப் பண்ணி பார்த்தா தான் என்னால ஒரு முடிவுக்கு வர முடியும் டாக்டர்.
1: ஐ சி. ஓகே டாக்டர், அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். பாய்.
4: ஓகே இன்ஸ்பெக்டர்.
1: நடக்காம
5: பாத்துக்கணும்.
6: ரேகா, இந்த ட்ரெஸ்ல நீ ஒரு குடும்ப பொண்ணா எவ்வளவு அழகா இருக்க, ஆனா உன்னோட பாஸ்ட் லைஃப் எவ்வளவு கேவலமா இருக்கு. அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் என்ன நீ ஒதுக்குறியா? உன்ன ரேகா ஏன் கால இல்லம்மா, அண்ணன் கிட்ட போய் ஆசீர்வாதம்.
7: உங்ககிட்ட யார ஆசீர்வாதம் வாங்க வந்தா? கொஞ்சம் தள்ளுங்க
8: அண்ணே, என்ன பிளஸ் பண்ணுங்க.
9: என்ன பிளஸ் பண்றது? குழந்தை இல்லையே, நீ என்ன தத்தெடுத்து வளர்த்த நம்ம அப்பா. நீ பிறந்த பிறகு சொத்துல பெரும்பாதிய உன் பேரு எழுதி வச்சுட்டு போய் செத்துட்டார். நீ செத்தாதான் அந்த சொத்தும் எனக்கு கிடைக்கும்னு என் பொண்டாட்டி சொல்ற. அப்புறம் எப்படி உன்னை நான் பிளஸ் பண்றது?
10: அட என்னம்மா, நீ அண்ணங்கள்ல விழுந்துட்டு எழுந்துருமா எழுந்துருமா, தீர்க்காயசா இருமா. ஆ, எல்லாரும் வந்துட்டாங்கல்ல, காந்த் கிட்ட வாங்க. மேஜர், ஏன் இங்கே நிக்கிற? பக்கத்துல வா. ஏமா ரேகா, கேக்க வெட்டுமா?

0: அண்ணா இந்தாங்க கேக் சாப்பிடுங்க.
1: என் அழகு தேவதமணி, நீ முதல்ல சாப்பிடு. இந்தா மா, உனக்கு இந்த அண்ணனோட பரிசு, இந்த வாட்ச்.
0: ஹாய், வாட்ச் சூப்பரா இருக்கே அண்ணா, இது ஓடலையே.
2: ஓடாத வாட்சா என்ன சிவா, அபசகுணமா இருக்கு.
3: என்ன காந்த், என்ன அபசகுணம்? அது ஜெர்மன் வாட்ச், கையில கட்டினா தானா ஓட ஆரம்பிக்கும். சரி சரி, எல்லாரும் வரிசையா வந்து கிஃப்ட் கொடுக்கலாம்.
4: Wish you many more happy returns of the day. Rekha, the bouquet thank you.
0: Thank you, Gant.
3: Happy birthday, sister.
0: Thank you, Pa.
3: என்ன மேஜர், ஏன் தயங்குற? அன்பளிப்பு கொடு.
5: என்ன இது மேஜர், கத்தி கீழே போடு. I say கத்தி கீழே போடு.
6: அம்மா அம்மா பயப்படாதீங்க, என்னதான் உங்களுக்கு எல்லாரும் பாதுகாப்பா இருந்தாலும் உங்க பாதுகாப்புக்கு ஒரு ஆயுதம் வேணும் இல்ல, அதான் அன்பளிப்பா இந்த கத்திய கொடுக்கணும். பயப்படாதீங்க, இத வாங்கிக்கங்கம்மா.
5: மேஜர், அந்த கத்தியை என்கிட்ட கொடு, நான் கொடுத்துறேன்.
6: இல்ல சார், இத நான் தான் கொடுக்கணும்.
2: என்ன போர் கட் ஆயிடுச்சு
0: இன்ஸ்பெக்டர், யாரோ வராங்க.
5: ரேகா பயப்படாதீங்க, நான் உங்க பக்கத்துல தான் இருக்கேன். கவலைப்படாதீங்க,
6: அவன் என்ன இருட்டுல தள்ளி விட்டுட்டு ஓடிட்டான். அவன் என்ன தொட்டது நல்லா ஞாபகம் இருக்கு. மறுபடியும் அவன் இங்க வந்தான், நானே அவனை கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன்.
3: அப்ப நாங்களாங்க பத்த மாட்டோமா?
2: ஏன், நான் இல்லையா?
3: சரி சரி, வாங்க டின்னர் சாப்பிடலாம். இன்ஸ்பெக்டர் நீங்களும் வாங்க.
5: சாரி சார், எனக்கு ஒரு எமர்ஜென்சி வர்க் இருக்கு. ரேகா
0: இன்ஸ்பெக்டர்,
5: நீங்க ரூமுக்கு போங்க, அங்கேயே உங்களுக்கு டின்னர் வரும்.
0: இன்ஸ்பெக்டர்
5: எதுக்கும் பயப்படாதீங்க ரேகா, கான்செப்ட் எல்லாம் இங்க தான் இருப்பாங்க, தைரியமா இரு. ரேகா அப்ப நான் வரேன்.
0: இன்ஸ்பெக்டர்
5: ரேகா, உங்களுக்கு எந்த நேரத்துல எந்த சந்தேகம் வந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் முடிவு பண்ணுங்க.
0: சரிங்க இன்ஸ்பெக்டர்.
5: ரேகா இன்னொரு முக்கியமான விஷயம், என் பர்மிஷன் இல்லாம உங்க ரூமை விட்டு வெளியே வரவே கூடாது. நாளைக்கு ஈவினிங் குள்ள உங்களுக்கு குளமரத்தில் விட்டவனை நிச்சயம் நான் பிடிச்சே தீருவேன்.
0: ப்ளீஸ் ப்ளீஸ் இன்ஸ்பெக்டர்.
2: நீங்க போயிட்டு வாங்க இன்ஸ்பெக்டர், நான் பாத்துக்கிறேன். இன்ஸ்பெக்டர் நானும் என் ரூம் விட்டு வெளியே வரவே மாட்டேன், உங்களை கேட்காம எந்த முடிவும் எடுக்க மாட்டேன்.
5: நோ நீட் மிஸ்டர் கான், ரேகா நல்லா இருந்தாங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்கள கவனமா பாத்துங்க.
2: அப்போ ரேகா செத்துட்டா நானும் செத்துருவேனா? அப்போ சுத்தலாம் சிவாவுக்கு போயிடுமா?
3: கான் வார்த்தை அளந்து பேசு.
5: ஏன் எல்லாரும் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? அமைதியா இருக்கு, ரேகாவை பத்திரமா பாத்துங்க, நான் வரேன்.
7: ஒரு
8: என்னது?
2: மேஜர்
5: மேஜர்.

0: அசையாம தூங்கிட்டு இருந்தாங்க. சந்தேகம் வந்து சத்தம் போட்டு எழுப்பி பார்த்த, ஐயோ அம்மா எழுந்திருக்கவே இல்லையா அம்மா.
1: எனக்கு
0: தெரிஞ்சு யாரும் வரல, வந்திருந்தா உள்ள விட்டுருக்க மாட்டே.
1: இவன் அழற சத்தம் கேட்டு உள்ள வந்து பார்த்த பிறகுதான் எனக்கே ரேகா செத்துட்டான்னு தெரிஞ்சது.
2: இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், நீங்க வந்த பிறகுதான் ரூம் விட்டே நான் வெளியே வந்தேன்.
1: வெளியே போக
0: சரிங்கய்யா.

0: இந்த கிளப்புக்கு வந்து ஒரு மணி நேரம் ஆச்சு, புதுசா எதுவுமே நடக்கலையே. சேம் ஓல்டு சாங், சேம் ஓல்டு டான்ஸ். அங்க யார் உட்கார்ந்துட்டு இருக்கிறது? அமேசிங், இன்ஸ்பெக்டர் மாறுவேஷத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரா? போய் பேசி பாப்போமே.
1: ஹலோ இன்ஸ்பெக்டர். ஓ டாக்டரா,
0: நீங்க கெட்டப்ப மாத்திட்டு வந்து உட்கார்ந்து கூட கொலகாரத கண்டுபிடிக்க முடியலையா?
1: டாக்டர், உங்களை நீங்க எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி என்ன கண்டுபிடிச்சீங்க?
0: அதுதான் சைக்கோட்ரிக் டாக்டர். என்னை யாராலையும் மாத்த முடியாது.
1: உண்மைதான் டாக்டர்.
2: என்ன டாக்டர், யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க?
1: அடடே, நம்ம இன்ஸ்பெக்டர்
2: மாறு வேஷத்துல, சூப்பர் இன்ஸ்பெக்டர். நம்ம மூணு பேரும் இங்க சந்திப்போம். நான் எதிர்பார்க்கவே இல்லை.
1: மூணு பேர் இல்ல, நாலு பேர். அங்க பாருங்க, ரேகா அண்ணா, சிவா.
3: ஹலோ.
1: என்ன, எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்திருக்கீங்க?
2: எனக்கு ஒரு போன் கால் வந்தது. ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ல கிளப்புக்கு போங்க, அங்க உங்ககிட்ட வந்து யாரு வழியே பேசுறானோ அவன் தான் கொலகாரன், புடிச்சு கொடுத்து போலீஸ் ரிவார்டு வாங்கிக்கங்கன்னு.
3: அதான் எனக்கும் அப்படி ஒரு போன் கால் வந்தது.
0: எனக்கும் வந்தது.
1: சோ நாம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பேசிக்கிறோம்.
3: சோ கொலகாரன் நம்மளை ஏமாத்திட்டான்.
1: என்ன ஏமாத்துறோம்? நாளைக்கு காலையில சரியா 10 மணிக்கு நீங்க எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. கொலகாரனை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன்.
4: ஐயா, எல்லாரையும் லாக்அப் ரூம்ல உட்கார வச்சிருக்கேன், விசாரணையை ஆரம்பிக்கலாம்.
1: வெயிட், இந்த விசாரணைக்கு ஒரு விஐபி தேவைப்படுற. இதோ அவரே வந்துட்டாரு. வாங்க டாக்டர். ரேகாவை கொலை பண்ணவன கண்டுபிடிச்சிட்டேன்.
0: வெரி கிளாட். நான் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட், நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட். அக்யூஸ்ட கண்டுபிடிச்சா அரெஸ்ட் பண்ணுங்க, மீடியாவில் அனௌன்ஸ் பண்ணுங்க. என்ன ஏன் சார் கூப்பிடுறீங்க?
1: அதுக்கு இல்ல டாக்டர், அகார்டிங் டு த போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட் படி கத்தியால குத்தி துப்பாக்கியால சுட்டு ரேகாவை கொலை பண்ணிருக்காங்க. அது சம்பந்தமா 3 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்க. அக்யூஸ்ட் யாருன்றதையும் முடிவு செஞ்சுட்டேன் டாக்டர். இப்ப ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு விசாரிக்கிறேன், நீங்க அதை கவனிச்சு உங்க முடிவை சொல்லுங்க. நீங்க தான் மனநல மருத்துவராச்சே, உங்க முடிவும் என் முடிவும் சரியா இருக்கானு பாப்போம்.
0: ஓகே, என்ன டெஸ்ட் பண்றீங்க? குட், கூப்பிட்டு விசாரிங்க பாப்போம்.
1: ஹெட் கான்ஸ்டபிள் சிவாவை கூப்பிட்டு வாங்க.
4: சரிங்க ஐயா. சிவா, இப்படி வந்து நில்லுங்க.
1: சொல்லுங்க சிவா, ஏன் ரேகாவை கொலை பண்ணீங்க?
5: நான் கொலை பண்ணல, நான் கொலை பண்ணல. குழந்தை இல்லாததால என்ன தத்தெடுத்து வளர்த்த அப்பா சாகரத்துக்கு முன்னாடி பெருவாரியான சொத்துக்களை ரேகா பிறந்த பிறகு அவளுக்கு எழுதி வச்சிட்டார். அதனால என் ஒய்ஃப் சொத்துக்காக ரேகாவையும் அவ ஹஸ்பண்ட் காந்தையும் கொலை செய்ய சொல்லி என்ன கட்டாயப்படுத்தினா. அவ எங்க ரேகாவையும் அவ ஹஸ்பண்ட் காந்தையும் கொன்னுடுவாளோ அப்படின்ற பயத்துலதான் நான் ஒத்துக்கிற மாதிரி நடிச்சு அவளை நம்ப வைக்க ரேகாவை துப்பாக்கி கட்டி மிரட்டுனேன். ஆனா கொலை செய்யல, நான் கொலை செய்யல. பயத்துல துப்பாக்கி அங்கேயே போட்டுட்டு வந்துட்டேன். நான் செஞ்ச ஒரே தப்பு, காணாம போன என் துப்பாக்கிய பத்தி போலீஸ் கிட்ட சொல்லாம விட்டதுதான். மத்தபடி நான் கொலை செய்யல, நான் கொலை செய்யல இன்ஸ்பெக்டர், நான் கொலை செய்யல.
1: பாத்தீங்களா டாக்டர்?

0: நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன்.
1: ஹெட் கான்ஸ்டபிள்
2: ஐயா,
1: சிவாவை லாக் அப்ல வச்சுட்டு அந்த காந்த கூட்டு வாங்க.
2: சரிங்க ஐயா. காந்த், காந்த் இப்படி வந்து நில்லுங்க.
1: என்ன காந்த், இந்த கத்தி யாருதுன்னு தெரியுதா?
3: இந்த கத்தி, இந்த கத்தி என்னோடுதான். ஆனா இத யாரோ திருடி ரேகாவை கொலை பண்ணிட்டு பழிய என் மேல போட பாக்குறாங்க. கல்யாணம் முதல் நாள்ல இருந்து என்ன வெறுத்தவளோட ஒரு வருஷம் வாழ்ந்த, ஒரு நாள் திருந்துவான்னு நம்பி ஃபாரஸ்ட் பங்களால காத்துக்கிட்டு இருந்த. சில நேரம் அவளை கொண்டுலாம் தோணும். ஆனா அவளை கொலை பண்ண முடியாது. ஏன்னா அவளை நான் காதலிக்கிறேன் இன்ஸ்பெக்டர். அவளை காதலிக்கிறேன்.
1: Stop it! பாத்தீங்களா டாக்டர்?
0: எதையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன்.
1: ஹெட் கான்ஸ்டபிள்
2: ஐயா,
1: காந்த லாக் அப்ல வச்சுட்டு அந்த மேஜரை கூட்டிட்டு வாங்க.
2: சரிங்க ஐயா. மேஜர், மேஜர் இப்படி வாங்க.
1: என்ன மேஜர், நீங்க என்ன சொல்ல போறீங்க?
4: ஐயா, நான் என்னையா சொல்வேன், என்ன சொல்வேன். நான் மிலிட்டரியில இருந்து ஓடி வந்தப்ப எனக்கு அடைக்கலம் கொடுத்தவரோட பொண்ணை கொல்ற அளவுக்கு கல்லஞ்சிக்கார இல்லையா?
1: போதும், நிறுத்து. ஹெட் கான்ஸ்டபிள்
2: ஐயா,
1: இவனை லாக் அப்ல வைங்க.
2: சரிங்க ஐயா.
1: சொல்லுங்க டாக்டர், இவங்கல யார் குற்றவாளியா இருப்பாங்க?
0: I'm sorry, எனக்கு தெரியல.
1: உங்களுக்கு தெரியும், சொல்லுங்க.
0: எனக்கு தெரியல இன்ஸ்பெக்டர்.
1: உங்களுக்கு தெரியும்.
0: தெரியல.
1: தெரியும்.
0: தெரியல. தெரியல. தெரியல.
1: தெரியும். தெரியும். தெரியும். ஒத்துக்குங்க, நீங்க தான் கொலகாரன்னு ஒத்துக்குங்க.
0: இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றீங்க? What do you mean?
1: Yes, ரேகாவை நீங்க தான் கொலை பண்ணீங்க. இப்போ ஒரு உண்மைய சொல்றேன். வெறும் கத்தி துப்பாக்கியால மட்டும் ரேகா சாகல, விஷ ஊசி போட்டு அவளை கொன்னு இருக்காங்க. விஷ ஊசி போட தெரிந்த ஒரே ஆள் நீங்க மட்டும்தான்.
0: ஊசி போட தெரிஞ்சவன் நான் மட்டும்தானா? ஐயா இன்ஸ்பெக்டர், நான் தான் கொலகாரங்கிறதுக்கு உங்ககிட்ட வேற என்ன ஆதாரம் இருக்கு?
1: ஆதாரம், பார்சல் கொண்டு வந்த கோவிந்தன், பார்சல்ல இருந்த ஆள் காட்டி விரலுக்கு சொந்தக்காரரான உங்க பேஷண்ட் உத்தமன், கொலை மிரட்டலுக்காக ஏஐ வாய்ஸ் கிரியேட் பண்ணி தந்த சுரேஷ், ரேகாவோட டெட் பாடிக்கு பக்கத்துல இருந்த ஜூஸ் காஸ்ல கிடைச்ச உங்க கை ரேக. போதுமா? சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க. ஏன் ரேகாவை கொலை பண்ணீங்க? ஏன் ரேகாவை கொலை பண்ணீங்க?
0: இன்ஸ்பெக்டர், எஸ் எஸ் ரேகாவை நான் தான் கொலை பண்ணேன். நான் தான் கொலை பண்ணேன். நானும் ரேகா அப்பாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஒரு நாள் அவன் என் பெட்ரூம்ல இருந்து வெளியே வர்றதை பார்த்தேன். அப்ப ஆரம்பிச்ச சந்தேகம் மனைவிய கொள்ற அளவுக்கு என்ன பெரிய நாக்கிடுச்சு. அவளுக்கு விஷம் கொடுத்து கொண்டு எரிச்சு கிச்சன் ஆக்சிடென்ட் உலகத்தையே நம்ப வச்சேன். அப்புறம்தான் உண்மை தெரிஞ்சது. ரேகாவுடைய அப்பன் அவளை பலவந்தப்படுத்தி இருக்கான். அந்த பழிய தாங்காம அவ தற்கொலைக்கு முயற்சி பண்ணி இருக்கான். அது தெரியாம நானே அவளை கொண்டுட்டேன் இன்ஸ்பெக்டர். நானே அவளை கொண்டுட்டேன். அப்புறம் அவன் ஆக்சிடென்ட்ல செத்துட்டான். அவனோட ஒரே வாரிசான ரேகா என் கையில மாட்டிக்கிட்டா. அவளையும் கொன்னாதான் என் வெறி அடங்குன்னு முடிவு பண்ணேன். என்ன அவளோட வெல்விஷன்னு நம்ப வச்சேன். நான் அவளை காப்பாத்துவேன்னு அவ என்ன நம்புனா. அந்த நம்பிக்கையில பர்த்டே அன்னைக்கு யாருக்கும் தெரியாம இந்த பங்களாவில தங்க வச்சான். கத்தி துப்பாக்கி எல்லாம் என்கிட்ட கொடுத்து வச்சான். போலீஸ் கிட்ட கூட என்னை பத்தி சொல்லல. இப்பதான் என் மனசு அமைதியா இருக்கு. இன்ஸ்பெக்டர், யூ கேன் அரெஸ்ட் மீ. அரெஸ்ட் மீ.
1: டாக்டர், ரேகா உங்களை பத்தின உண்மையை மறைச்சதுனாலதான் அவங்களை என்னால காப்பாத்த முடியல. பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு இருந்தா போலீஸால ஒரு சின்ன திருட்டை கூட ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். பப்ளிக் ஒத்துழைச்சா தீவிரவாதத்தை கூட ஒழிக்க முடியும். டாக்டர், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட்.
5: வானொலி நாடக விழா சிறப்பு நாடக தொடரில் நேயர்கள் இதுவரை கேட்டது அவளா சொன்னாள், குற்றவியல் நாடகம். எழுதியவர் ஆர் கே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்றோர் டாக்டராக வி சிவகுமார், இன்ஸ்பெக்டராக ஜி அப்துல் ஷெரீப், ரேகாவாக ஆர் சைலஜா, சிவாவாக ஆர் ராமராஜா, காந்தாக ஆர் பாலாஜி, மேஜராக ஏ கந்தன் மற்றும் ஹெட் கான்ஸ்டபிளாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்றனர். அமைப்பில் உதவி ஏ கதிஜாபி. அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
6: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடரும்.
7: சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: நேரம் 9:30. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இப்போது நாம் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி அறிவியல் நேரம்.
1: வானியல் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் இயற்பியல் துறை துணை பேராசிரியர் முனைவர் ஸ்டான்லி ராஜ் அவர்கள். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள்.
2: சார், பிரபஞ்சம்னா என்ன?
3: ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு பக்கமும், ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு எழுத்தும் சேர்ந்தது எப்படி ஒரு புத்தகமாக மாறுகிறதோ அதே போல்தான் பிரபஞ்சமும். வெளி, காலம், நட்சத்திரங்கள், விண்மீன் திரள்கள், கோள்கள், தூசி, ஒளி, ஆற்றல், இயற்பியல் விதிகள், இவை அனைத்தும் சேர்ந்ததுதான் பிரபஞ்சம். யூனிவர்ஸ் என்ற ஆங்கில வார்த்தை லத்தீன் மொழியிலிருந்து யூனிவர்சம் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. அதன் அர்த்தம் எல்லாம் சேர்ந்து ஒன்றாக அல்லது முழுமையான என்பதன் பொருள். ஒரே ஒரு நபர் இதை உருவாக்கவில்லை. பண்டைய ரோமானிய அறிஞர்கள் பயன்படுத்திய லத்தீன் மொழியிலிருந்து படிப்படியாக வளர்ந்தது. நடுக்காலகட்டத்தில் யூனிவர்ஸ் என்ற ஆங்கில வார்த்தை உருவானது. உதாரணமாக எடுத்துக்கொண்டால், ஒரு பெரிய கடலை நாம் நினைத்து பார்க்கலாம். அதில் உள்ள ஒவ்வொரு மீனும், ஒவ்வொரு அலையும், ஒவ்வொரு நீர்த்துளியும், பவளப்பாறைகளும் சேர்ந்து எப்படி ஒரு கடலாக இருக்கிறதோ அதே போல்தான் இருக்கக்கூடிய அனைத்தும் ஒன்று சேர்ந்து பிரபஞ்சமாக இருக்கிறது.
2: சார், இங்கிலீஷ்ல நம்ம யூனிவர்ஸ் சொல்றோம், மற்ற மொழியில இதற்கான வார்த்தைகள் என்ன?
3: உலகம் முழுவதும் ஒரே கருத்துக்கு வெவ்வேறு பெயர்கள் உண்டு. ஆங்கிலத்தில் யூனிவர்ஸ் என்று சொல்வது, தமிழில் பிரபஞ்சம் என்று அழைக்கிறோம். இந்தியில் பிரமாத் என்றும், தெலுங்கில் விஸ்வம், கன்னடத்தில் விஸ்வா, மலையாளத்தில் பிரபஞ்சம், ஜெர்மன் மொழியில் யூனிவர்ஸும், இத்தாலியன் மொழியில் யூனிவர்ஸோ, அரபில் அல் கவுன், சீன மொழியில் இஷுவோ, ஜப்பானிய மொழியில் உச்சுவோ என்று கிட்டத்தட்ட ஒவ்வொரு மொழியிலும் இருக்கக்கூடிய அனைத்தும் என்று பொருள் தரக்கூடிய வார்த்தை தான் யூனிவர்ஸ்.
2: யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சு?
3: விஞ்ஞானிகள் பல கோட்பாடை முன் வச்சிருக்காங்க. அதுல முக்கியமான ஒரு கோட்பாடு பெரு வெடிப்பு கோட்பாடு, அதாவது பிக் பேங் தியரி என்ற கோட்பாடு. சுமார் 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு மிகவும் சூடான, அடர்த்தியான ஒரு நிலையில் இருந்து தொடங்கியதுதான் பிக் பேங். இதே போல் இன்னொரு ஸ்டெடி ஸ்டேட் தியரி, அதாவது நிலையான நிலை கோட்பாடு என்ற தியரியும் முன்வைக்கிறார்கள். அது என்னவென்றால், புதிய பொருள் தொடர்ந்து உருவாகி கொண்டே இருக்கிறது என்பதுதான் இந்த கோட்பாடு. இது இப்பொழுது பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அடுத்து ஒரு கோட்பாடு, அதாவது ஊசலாடும் பிரபஞ்சம், அதாவது ஆசிலேட்டிங் யூனிவர்ஸ். பிரபஞ்சம் ஒரு பலூன் மூச்சு விடுவது போல மீண்டும் மீண்டும் விரிந்தும் சுருங்கியும் இருக்கிறது என்பது இதனுடைய கருத்து. இது ஆசிலேட்டிங் யூனிவர்ஸ் என்று சொல்கிறார்கள். அதே போல் விரிவாக்க கோட்பாடு, இன்ஃபிளேஷன் தியரி என்றும் ஒரு கோட்பாடு இருக்கிறது. அது என்னவென்றால், பெருவெடிப்புக்கு பிறகு உடனடியாக ஒரு நொடியில் மிகச்சிறிய பகுதிக்குள் பிரபஞ்சம் அபரிதமாக வேகமாக விரிவடைந்ததுதான் இன்ஃபிளேஷன் தியரி என்று சொல்லப்படுகிற விரிவாக கோட்பாடு. ஆனால் இன்று பொதுவாக விஞ்ஞானிகள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே கூற்று பிக் பேங் தியரி என்று சொல்லப்படுகிற பெருவெடிப்பு கோட்பாடு மட்டும்தான். உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், ஒரு பலூனை நம்ம ஊதி பார்க்கலாம். அது விரிவடையும் போது அதன் மேல் வரையப்பட்ட புள்ளிகள் ஒன்றே ஒன்று விட்டு எவ்வளவு தூரமாக போகின்றவோ அந்த புள்ளிகள் தான் விண்மீன். பெருவெடிப்பு கோட்பாடு நமக்கு விளக்குகிறது. பெருவெடிப்பு என்பது வெளியில் நடக்கும் ஒரு வெடிப்பு அல்ல, அது வெளியே தானே விரிவடைகிறது. அதாவது ஸ்பேஸ் டைமே எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படிங்கறது ஆங்கிலத்தில் சொல்லலாம். சுமார் 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பிரபஞ்சம் மிகவும் சிறியதாகவும், சூடானதாகவும், அடர்த்தியானதாகவும் இருந்தது. அதன் பிறகு அது வேகமாக விரிவடைய தொடங்கியது. விரிவடையும் போது வெப்பநிலை குறைந்தது, துகள்கள் உருவாயின, அணுக்கள் உருவாயின, நட்சத்திரங்கள், விண்மீன் திரள்களும் உருவாயின, கோள்கள், இறுதியாக உயிரினங்கள் தோன்றின. விஞ்ஞானிகள் எப்படி இதை அறிந்தார்கள் என்றால், விண்மீன் திரள்கள் நம்மிடந்து விலகி செல்வதை கண்டறிந்தனர். மேலும் பெருவெடிப்பின் எஞ்சிய ஒளி ஆகிய பிரபஞ்ச நுண்ணலை பின்னணி கதிர்வீச்சு என்று சொல்லப்படுகிற காஸ்மிக் மைக்ரோவேவ் ரேடியேஷன்ஸ், அதன் மூலமாக கண்டறிந்தனர். அதே போல் ஹைட்ரஜன், ஹீலியம் அளவுகள் கணிப்புகளுக்கு ஏற்ப இருக்கின்றன. இதை வைத்துதான் விஞ்ஞானிகள் பெருவெடிப்பு கோட்பாடு நிகழ்ந்திருக்கலாம் என்று கருத்தை முன்வைக்கின்றனர்.
2: பிக்பேங் நடந்ததிலிருந்து பூமி உருவானது வரைக்கும் ஒரு டைம்லைன் எஸ்டாப்லிஷ் பண்ண முடியுமா?
3: கண்டிப்பா. அந்த 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பெருவெடிப்பு நிகழ்ந்தது என்று காண்கிறோம். அதே போல் 380,000 ஆண்டுகளுக்கு முன்னால் அது அணுக்கள், முதல் அணுக்கள் உருவாகின. ஆனால் அதற்கு முன்னமே 200 மில்லியன் ஆண்டுகள் முதல் நட்சத்திரங்களும், 1 பில்லியன் ஆண்டுகள் முன்பு முதல் விண்மீன் திரள்களும், 4.6 பில்லியன் ஆண்டுகள் சூரிய குடும்பமும் உருவானது. 4.54 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக பூமி உருவானது. 3.8 பில்லியன் ஆண்டுகள் முன்பாக முதல் உயிரினமும், 541 மில்லியன் ஆண்டுகள் முன்பாக சிக்கலான உயிரினங்களும், 66 மில்லியன் ஆண்டுகள் முன்பாக டைனாசர்களும் அழிந்தன. 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக நவீன மனிதர்கள் தோன்றினர். உதாரணமாக 1969 மனிதர்கள் நிலவில் இறங்கினர். ஒரு உதாரணத்திற்காக, பிரபஞ்சத்தை ஒரு 24 மணி நேரமாக கடிகாரமாக நினைத்து பார்த்தால், பூமி தோன்றுவது இரவு 8 மணிக்கு, மனிதர்கள் தோன்றுவதோ நள்ளிரவுக்கு சில வினாடிகள் முன்புதான். இதை ஒரு உதாரணமாக சொல்லலாம்.
2: பண்டைய காலத்துல விஞ்ஞானிகள் எப்படி பிரபஞ்சத்தை பார்த்தாங்க?
3: பண்டைய இந்தியாவில் பிரபஞ்சத்தை நித்தியமானதுன்னு சொன்னாங்க. அதே போல் சுழற்சி முறையானது என்று கருதப்பட்டது. காலம் யுகங்கள் திரும்ப திரும்ப நகர்வதாக நம்பினர். இந்திய வானியலாளர்களும் கோள்களின் இயக்கத்தை கணித ரீதியாக படித்தனர். பண்டைய கிரீஸ் நாகரிகத்தில் கிரேக்க தத்துவ ஞானிகள் பிரபஞ்சம் தர்க்க ரீதியான விதிகளை பின்பற்றுவதாக நம்பினர். அவர்கள் வடிவ இயலை உருவாக்கினார்கள், அதாவது ஜாமெட்ரின்னு சொல்லக்கூடிய வடிவ இயலை உருவாக்கினார்கள். முதலில் பூமி மைய கோட்பாட்டையும் பின்பு சூரியன் மைய கோட்பாட்டையும் முன்வைத்தனர். மாயா நாகரிகம் மாயர்கள் சிறந்த வானத்தை பற்றிய கணிப்பாளர்கள். அவர்கள் கிரகங்களை கணித்தனர், மிகவும் துல்லியமான காலண்டர்களை உருவாக்கினர். உதாரணமாக பழங்கால வானியலாளர்கள் தங்கள் கண்களை மட்டும் வைத்துக் கொண்டு புதிர்களை தீர்க்கும் துப்பறி நிபுணர்கள் என்று சொல்லலாம்.
2: சார், பண்டைய காலத்துல இப்ப இருந்த ஆராய்ச்சியாளர்கள் எப்படி பிரபஞ்சத்தை பார்த்தாங்க, அவங்களோட பங்களிப்பு என்ன?
3: பண்டைகால இந்திய வானியலாளர்கள் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஆரியப்பட்டர் பூமி தன் அச்சில் சுழர்கிறது என்று கூறினார். பிரம்மகுப்தர் அவர்கள் கணித வானியலையும் பூஜ்யத்திற்கான விதிகளையும் உருவாக்கியவர். வராகமிகினர் வானியல் வானிலை காலண்டர்கள் பற்றிய எழுதியவர். இரண்டாம் பாஸ்கரர் கோள்களின் இயக்க கணக்கீடுகளை மேம்படுத்தினர். இவர்களின் பணி பல நூற்றாண்டுகளாக வானியலை பாதித்தது என்று சொல்லலாம்.
2: சார், இந்த பிரபஞ்சத்துல என்ன இருக்கு சார்?
3: பிரபஞ்சத்தில் 5% சாதாரண பொருள், அதாவது ஆர்டினரி மேட்டர் என்று சொல்லக்கூடிய சாதாரண பொருள் 5%, 27% இருள் பொருள், அதாவது டார்க் மேட்டர் இருண்ட பொருள் என்றும் கூறலாம். 68% இருண்ட ஆற்றல், அதாவது டார்க் எனர்ஜி, பிரபஞ்சத்தில் பெரும் பகுதியாக நமக்கு காணப்படாததாக தான் இருக்கிறது. இருள் பொருளும் இருண்ட ஆற்றலும் நமக்கு இதுவரைக்கும் கண்டறியப்படவில்லை. நாம் பார்ப்பது எல்லாமே 5% சாதாரண பொருளும் அதற்கு உண்டான எனர்ஜியும் மாத்திரம்தான். பிரபஞ்சத்தில் இதனால் பெரும் பகுதியை நம்மளால் ஆராயப்பட முடியாததாகவும் அதற்கு உண்டான ஆராய்ச்சிகள் இன்னும் வெளிப்படுத்தப்படாததாகவும் இருக்கிறது.
2: சார், இந்த பிரபஞ்சத்தை படிக்கும்போது ஆர்டினரி மேட்டர், டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி, இந்த மூணு வார்த்தைகளை அடிக்கடி நம்ம பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளுக்கான பொருள் என்ன?
3: சாதாரண பொருள், அதாவது ஆர்டினரி மேட்டர் என்று சொல்லக்கூடிய நாம் காணக்கூடிய அனைத்தும், நட்சத்திரங்கள், கோள்கள், மரங்கள், மனிதர்கள், இவை அனைத்தும் சாதாரண பொருட்கள். இருண்ட பொருள் என்று அழைக்கப்படுகிற டார்க் மேட்டர், ஈர்ப்பு விசையை உருவாக்கும் கண்ணுக்கு தெரியாத பொருள். இது இல்லாமல் போனால் விண்மீன் திரள்கள் சிதறி போய்விடும். இதை நிறைய கணிதவியலாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் அனைவரும் லூப் குவாண்டம் கிராவிட்டி அல்லது ஸ்ட்ரிங் தியரி மூலமாக இதை விளக்கலாம் என்று முயல்கின்றனர். அதே போல் இருள் ஆற்றல் பிரபஞ்சத்தை மேலும் வேகமாக விரிவடைய செய்யும் அறியப்படாத ஒரு ஆற்றலாக கருதப்படுகிறது இருண்ட ஆற்றல். ஒரு வகுப்பறையை நினைத்துக் கொண்டால் மாணவர்கள் சாதாரண பொருள்கள், அவர்களை தாங்கி பிடிக்கும் கண்ணுக்கு தெரியாத பிரபஞ்சத்தை ஒரு பொருளாக கருத.
2: சார், ஸ்பேஸ் டைம் என்ன?
3: ஸ்பேஸ் டைம் என்பது வெளியும் காலமும் ஒன்றோடொன்று இணைந்திருக்கின்றன என்பதை ஐன்ஸ்டீன் காட்டினார். நியூட்டனுடைய ஈர்ப்பு விசைக்கு பின்னால் வரக்கூடிய ஐன்ஸ்டீனின் தியரி தான் முக்கியமானதாக கருதப்படுகிறது, அதாவது ஸ்பேஸ் டைம். அதை வைத்து தான் கருந்துளை மற்றும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஈவென்ட் ஹரிசான், சிங்குலாரிட்டி, இது போன்ற அறிவியலை விளக்க ஐன்ஸ்டீனுடைய கூற்றுகள் தான் உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். அதில் இருக்கக்கூடிய வெளியும் காலமும் என்பது கால வெளியை திரள், அதாவது மாஸ் கால வெளியை வளைக்கிறது

0: என்று பார்க்கிறோம். கோள்கள் இந்த வளைவை பின்பற்றியே இயங்குகின்றன. ஒரு இறுக்கமாக விரிக்கப்பட்ட ரப்பர் தாளின் மேல் ஒரு பெரிய பந்து வைக்கிறோம் அப்படின்னா அதன் அருகில் உருளும் ஒரு சிறிய கோழி உருண்டை அந்த பந்தை நோக்கி வளைந்து செல்லும். அந்த ரப்பர் தாள் தான் காலவெளியை குறிக்கிறது என்று அறிகிறோம். ஆனால் இதுவரை விஞ்ஞானிகளாலும் கணித ஆர்வலர்களாலும் அறிவியலாளர்களும் அறியப்படாத ஒரு விஷயம் என்னவென்றால், ஸ்பேஸை எப்படி என்னவாக இருக்கிறது, அது எதனால் செய்யப்பட்டது அப்படிங்கறத இன்னும் கணிக்க முடியாத ஒரு புதிராகவே இருக்கிறது.
1: சார், பிளாக் ஹோல் என்ன, அதுக்குள்ள என்ன இருக்கு?
0: ஒரு பெரிய நட்சத்திரம் கடைசியாக சரிந்து அதனுடைய வாழ்நாளை இழக்கும் பொழுது அது ஒரு கருந்துளையாக உருவாகிறது. ஈர்ப்பு விசை மிக அதிகமாக இருப்பதால் ஒளி கூட அதிலிருந்து தப்பிக்க முடியாது. உதாரணமாக நம்மளுடைய சூரியனும் ஒரு விதமான நட்சத்திரம்தான். அதற்கும் ஒரு நாள் இறப்பு நிச்சயம். ஸோ அந்த இறப்பு நிகழும் பொழுது அது ஒரு பிளாக் ஹோல் ஆகவோ நியூட்ரான் ஸ்டார் ஆகவோ அதோடைய மாசை பொறுத்து, அதாவது எவ்வளவு அதனுடைய கருப்பொருள் இருக்கிறதோ அதை பொறுத்து அது நியூட்ரான் ஸ்டார் ஆகவோ பிளாக் ஹோல் ஆகவோ அதாவது கருந்துளையாகவோ மாற வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை சூரியனுடைய கருப்பொருள் மொத்தமாக பிளாக் ஹோலாக மாறிவிட்டால் பூமியை இருந்து மார்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய, செவ்வாய் கிரகம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பிளானட்ஸையும் எல்லா கோள்களையும் அது விழுங்க வாய்ப்புள்ளது. கருந்துளை என்னவென்றால் நிகழ்வு எல்லை என்று திரும்பி வர முடியாத எல்லை புள்ளி ஒன்று உண்டு. அது தன்னிடம் வரக்கூடிய ஒளியை கூட வெளியே விடாத அளவுக்கு அது உள்நோக்கி இழுத்துவிடும். ஏகத்தன்மை அதாவது சிங்குலாரிட்டி என்று ஒரு இடம் இருக்கிறது, அதுதான் மையப்பகுதியாக கருதப்படுகிறது. கருந்துளையுடைய மையப்பகுதி அதில் அடர்த்தி மிகவும் அதிகமாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. இதை ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் நிறைய விஷயங்கள் மூலமாகவும் அவருடைய புத்தகத்தில் பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் என்கிற புத்தகத்திலும் அவர் எழுதியிருக்கிறார். அதில் முக்கியமாக ஒரு தியரி அவர் சொன்னது என்னவென்றால், அதோடைய ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் பிளாக் ஹோலோட வெயிட் ஈவன் ஈக்குவல் டு த வெயிட் ஆஃப் த எர்த் அப்படின்னு சொல்லி அந்த பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம்ல அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதற்கு உண்மையில் என்ன நடக்கிறது என்பது விஞ்ஞானிகளுக்கு இதுவரை தெரியவில்லை. ஆனால் சமீபத்தில் தான் அதை பிளாக் ஹோலை நாம் உருவப்படமாக எடுத்து அதை டெலஸ்கோப் மூலமாக நாம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் முழுமையான அதை பற்றிய விளக்கங்கள் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை.
1: சார், மனிதன் நிலாவில் கால் வைத்ததோட நிகழ்வோட வரலாறு சொல்ல முடியுமா?
0: 1969 அப்பல்லோ 11 பயணத்தில் பயணம் சென்றவர்கள் நீல் ஆம்ஸ்ட்ராங், பஸ் ஆல்ட்ரின், மைக்கேல் காலின்ஸ் என்றவர்கள். அவர்கள் அமைதி கடல் என்று சொல்லப்படக்கூடிய நிலவில ஒரு பக்கத்தில் தட்டையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கக்கூடிய இடத்துல தரையிறங்கினார்கள். அது பூமியிலிருந்து நிலவுக்கு சுமார் 3 நாட்கள் பயணம் செய்து நிலவில் தங்கியிருந்து 21.5 மணி நேரங்கள் அவர்கள் அதில் ஆராய்ச்சி செய்து பாறைகளை சேகரித்தார்கள், புடவைப்படங்களை எடுத்தார்கள், விஞ்ஞான கருவிகளை பொருத்தினார்கள், கொடியை நாட்டினார்கள் மற்றும் திரும்பி பாதுகாப்பு பூமிக்கு திரும்பி வந்தார்கள். இது 1969 அப்பல்லோ 11 விண்கலம் மூலமாக சென்று முதல் முறையாக நிலவுக்கு மனிதன் காலடி பதித்தான்.
1: சார், எக்லிப்ஸ் என்ன வகைகள் இருக்கு?
0: எக்லிப்ஸ்ங்கிறத நாம கிரகணம் அப்படின்னு சொல்றோம். ஒரு வான்பொருள் இன்னொரு வான்பொருளை மறைக்கும் போது கிரகணம் ஏற்படுகிறது. சூரிய கிரகணம் அப்படிங்கிறது நிலவு சூரியனை மறைக்கிறது, இது அமாவாசையின் போது நடக்கும், இது சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்றோம். சந்திர கிரகணம் அப்படிங்கிறது பூமி சூரிய ஒளி நிலவை அடையாமல் தடுக்கிறது, இது பௌர்ணமியின் போது நடக்கும். யாருடைய நிழலையோ யாரோ மறைப்பது போன்ற ஒரு நிகழ்வு தான் கிரகணம்.
1: சார், சாலிஸ்டிஸ் என்ன?
0: சாலிஸ்டிஸ் என்பது தமிழில் உத்தராயணம், தட்சாணயம் என்று சொல்கிறோம். பூமியின் அச்சு அதாவது 23.5 டிகிரி சாய்வாக சுற்றுகிறது. பூமி சூரியனை சுற்றி வரும் பொழுது ஜூன் உத்தராயணம் அதாவது வட அரைக்கோளத்திற்கு அதிக சூரிய ஒளி கிடைக்கும். டிசம்பர் உத்தராயணம் என்பது தென் அரைக்கோளத்திற்கு அதிக சூரிய ஒளி கிடைக்கும். இதுதான் பருவ காலத்திற்கான ஒரு முன்னோடியாக இருக்கிறது. இந்த சரிவான அச்சு பூமியின் சரிவான அச்சியாக 23.5% சரிவான அச்சியாக இருப்பதனால்தான் நமக்கு கால சூழ்நிலைகள் மாறுகின்றன, பருவ காலங்கள் வருகின்றன.
1: சார், இந்த யூனிவர்ஸோட ஷேப் என்ன?
0: தற்போதைய கவனிப்பின்படி பெரிய அளவில் பிரபஞ்சம் கிட்டத்தட்ட தட்டையானதாக தான் இருக்கிறது. இதை விஞ்ஞானிகள் அளக்கிறார்கள், ஆனால் இன்னும் முழுமையான விவரங்கள் கிடைக்கப்பெறவில்லை. பிரபஞ்ச நுண்ணலை பின்னணி கதிர்வீச்சு அப்படிங்கிற சொல்லக்கூடிய காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் மூலமாகவும், விண்மீன் திரள் ஆய்வுகள் மூலமாகவும், ஈர்ப்பு வில்லை அதாவது கிராவிடேஷனல் லென்சிங் என்பதன் மூலமாகவும் பிரபஞ்சம் தட்டையாக இருந்ததனால்தான் இணையான சீரான ஒளிக்கதிர்கள் மிக நீண்ட தூரம் பயணிக்கின்றன என்று சொல்லப்படுகிறது.
1: சார், ஆரம்ப காலத்துல எப்படி அஸ்ட்ரோனமி யூஸ் பண்ணாங்க கலண்டர்ஸ் கிரியேட் பண்றதுக்கு?
0: பழங்கால மக்கள் சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம், நிலவின் நிலைகள், பருவ கால நட்சத்திரங்களை வைத்து கணித்தார்கள். இந்த கவனிப்புகள் இவற்றை கணிக்க உதவின. உதாரணமாக விதைப்பு காலங்கள், அறுவடைகள், திருவிழாக்கள், வானியலை பொறுத்துதான் மனித குலத்தின் முதல் காலண்டர் அமைந்தது என்று கூறலாம்.
1: சார், லூனார் கேலண்டர் என்ன, சோலார் கேலண்டர் என்ன?
0: சந்திர கேலண்டர் அதாவது லூனார் கேலண்டர் என்று சொல்லக்கூடிய நிலவின் நிலைகளின் அடிப்படையில் ஒரு மாதம் 29.5 நாட்கள், எடுத்துக்காட்டாக இஸ்லாமிய காலண்டரை நாம் எடுத்துக்கொள்ளலாம்.

0: சூரிய காலண்டர் என்பது பூமியின் சுற்றுப்பாதையில் அடிப்படையாக ஒரு ஆண்டு 365.24 நாட்கள், எடுத்துக்காட்டாக கிரிகோரியன் காலண்டர் என்று எடுத்துக்கொள்ளலாம். சந்திர சூரிய காலண்டர் என்பது சூரியனும் நிலவும் இரண்டையும் பயன்படுத்துவதாக எடுத்துக்காட்டு. பாரம்பரியமாக இந்து மதம் மற்றும் சீன காலண்டர்கள் இதை காட்டுகின்றன.
1: சார், ஆரம்ப காலத்துல அஸ்ட்ரோனமி எப்படி யூஸ் பண்ணாங்க டைம் மெஷர் பண்றதுக்கு?
0: கடிகாரங்கள் இல்லாத காலத்துல மக்கள் காலத்தை அளந்தார்கள். எப்படி என்றால், சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம், நிழல்கள், சூரிய கடிகாரங்கள், நிலவின் நிலைகள், நட்சத்திரங்களின் இடம், பழங்கால நாகரிகங்கள் வானத்தையே தங்கள் முதல் இயற்கை கடிகாரமாக பயன்படுத்தினார்கள். கடிகாரம் இல்லாமல் வாழ்வதை நினைத்து பாருங்கள். ஒவ்வொரு காலையும் சூரியன் தான் உங்கள் அலார கடிகாரமாக இருக்க முடியும் இல்லையா? ஒவ்வொரு இரவும் நட்சத்திரங்கள் தான் உங்களுடைய காலண்டராக இருக்க முடியும். அதனால் சூரிய உதயம், அஸ்தமனம், நிழல்கள், சூரிய கடிகாரங்கள், இதை வைத்துதான் அந்த காலத்தில் உள்ள மக்கள் கடிகாரத்தை பயன்படுத்தினார்கள்.
1: சார், காலப்பயணம் அதாவது டைம் டிராவல் சாத்தியமா?
0: காலப்பயணம் அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா, கண்டிப்பா சாத்தியம்தான். ஆனால் ஃபியூச்சர்ல போய் நம்ம பாக்குறது கஷ்டம். ஆனா பாஸ்ட்ல போய் நம்ம என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்மளால பார்க்க முடியும். இப்போது இருக்கக்கூடிய அறிவியல் கணிப்பு படி லைட் தான் வேகமா போகக்கூடிய ஒரு பொருள். சோ ஒளியோட வேகத்தை விட எந்த ஒரு பொருளும் வேகமா போறதில்ல. ஒளியோட வேகம் 3×10⁸ மீட்டர் பெர் செகண்ட். அவ்வளவு வேகத்துல போகக்கூடிய ஒளியோட வேகம் தான் உச்சக்கட்ட வேகமாக கருதப்படுகிறது. இதை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் 1905 அவருடைய ரிசர்ச் பேப்பர்ல அவர் பப்ளிஷ் பண்ணும்போது ரெண்டு ஹைபோதிசிஸ முன்வைக்கிறார். அதாவது ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அண்ட் ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. அந்த ரிலேட்டிவிட்டி தியரி படி கண்டிப்பாக டைம் டிராவல் அண்ட் டைம் மிஷின் பாசிபிள். ஆனா டைம் டிராவல் பண்றதுக்கு சில கன்ஸ்ட்ரெயின்ஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாடுகள் நமக்கு இருக்கிறது. அந்த கட்டுப்பாடுகளை தாண்டி நாம் பயணித்தால் நாம் இந்த டைம் மிஷினை ஃபியூச்சருக்கும் டைம் மிஷின் மூலமா பாஸ்டுக்கும் நம்மளால போக முடியும் அப்படிங்கிறது தான் அறிவியலோட கோட்பாடு.
1: காலப்பயண இயந்திரம் அதாவது டைம் மிஷின் சாத்தியமா?
0: கால பயணம் எந்திரம் இன்றைய அறிவியல் கூற்றுப்படி நிறைய மூவிஸ் அதாவது சினிமாக்கள் இதை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கால பயணம் என்பது அறிவியல் கூற்றுப்படி சாத்தியம்தான். ஆனால் இன்றைய டெக்னாலஜி படி, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலுடைய அறிவியல் வளர்ச்சியில் நாம் செய்ய வேண்டும் என்றால் இன்னும் நிறைய அட்வான்ஸ்மெண்ட் புகுத்த வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கால பயண இயந்திரத்துக்கு தேவையான எரிபொருளை நாம் எடுப்பதும், அது எந்த மெக்கானிக்கல் இன்ஜினாக அது இருக்க முடியாது. சோ அது மெக்கானிக்கல் இன்ஜினாக இல்லாமல் லைட்டை சார்ந்த ஒரு இன்ஜினாக இருந்தால் அதால கால பயணத்தை மேற்கொள்ள முடியும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்ன இரண்டு கூற்றுகளை நான் விவரிக்கிறேன். ஒன்று, ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி என்பது கிராவிட்டியை பொறுத்து, அதாவது அதிகமான எடை இருக்கக்கூடிய மாஸ் இருக்கக்கூடிய பொருள் கிராவிட்டிக்கு அதிகமாக இருக்கும். அதை சொன்னவர் நியூட்டன். F=gm1m2/r2 அந்த கூற்றுப்படி, அந்த ஃபார்முலாவின் படி அதிகமான எடை இருக்கிறதுனால், அதிகமாக அடர்த்தி இருந்தால் அந்த இது கிராவிட்டி அதிகமாக இருக்கும் அந்த பொருளுக்கு. சோ அந்த கிராவிட்டி அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அது காலத்தை வளைக்கும், காலத்தை நிறுத்தும் என்று கருதப்படுகிறது. சோ T=0 டைம் வந்து அந்த இடத்துல கரெக்டா ஜீரோவாக சான்ஸ் இருக்கு அதிகமான கிராவிட்டி இருந்தால். இது ஒரு கூற்று, ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. இதே போல் ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி கூறுவது, டைம் டிராவல் பண்ணுவதற்கான கால, அதாவது ஒளியின் வேகத்தில் போனால் அந்த காலத்தை நாம் வந்து நிறுத்தலாம் என்பது இன்னொரு கூற்று. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு உதாரணமாக ஒரு கிராண்ட் ஃபாதர் பாராடாக்ஸ் அப்படிங்கறத சொல்லலாம். அதே போல் ட்வின் பிரதர் பாராடாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ரெண்டு கூற்றுகளை, ரெண்டு கதைகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒன்னு, ட்வின் பிரதர் பாராடாக்ஸ் என்பது, இங்கிருந்து ட்வின் பிரதர்ஸா எர்த்ல இருந்து இருக்கிற ஒருத்தருக்கு 20 வயது என்றால், ஒருத்தர் காலப்பயணத்துக்காக ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் ஏறி விண்வெளிக்கு போகிறார், இன்னொருவர் 20 வயதிலேயே பூமியிலேயே தங்கி இருக்கிறார். இவர் விண்வெளிக்கு போன ட்வின் பிரதர் ஏ, அவர் ஒளியோட வேகத்தில் பயணிக்கும் பொழுது அவருடைய வயதும் பயாலஜிக்கலா அவருடைய ஏஜ் கம்மியாகுது, அதாவது ஸ்லோவா போகுது, கம்மியாகிறது இல்ல ஸ்லோவா மூவ் ஆகுது. ஸ்லோவா மூவ் ஆகுறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, அவர் பூமிக்கு ஒரு 20 வருடங்கள் கழித்து திரும்பி வரும் பொழுது, அதாவது பூமியில் இருக்கக்கூடிய ட்வின் பிரதர் பியோட வயது 40 வயதாக இருக்கும் பட்சத்தில், விண்வெளிக்கு சென்று ஒளியின் வேகத்திலே அந்த ஸ்பேஸ் ஷட்டில் சென்ற ட்வின் பிரதர் ஏயோட வயதை கணித்து பார்த்தால் அவருக்கு வெறும் 25 வருடங்கள் தான். சோ இந்த விதிப்படி காலப்பயணம் மேற்கொள்வதாக இருந்தால் ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, அதாவது ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு ஈக்குவலா நம்ம போகும் பொழுதும், ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, கிராவிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய பிளாக் ஹோல் போன்ற பொருட்களுக்கு பக்கத்தில் போகும் பொழுதும் நமக்கு காலம் நிலையான தன்மைக்கு அடைகிறது அல்லது ஜீரோவாக மாற வாய்ப்பு இருக்கிறது. இதன் மூலமாக காலப்பயணம் சாத்தியமாகிறது என்பதை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் முன்வைத்திருக்கிறார்.
1: சார், இப்போ பிளாக் ஹோல் பக்கத்தில் போகும்போது டைம் ஜீரோன்னு சொன்னீங்க, அப்ப நான் இப்போ பிளாக் ஹோல் பக்கத்தில் போயிட்டேன்னா எனக்கு சாவே வராதா?
0: இல்ல, சாவே வராதா அப்படிங்கறது இங்க வந்து நம்மளால நிர்ணயிக்க முடியாது. என்னன்னா, யாருமே அந்த ஸ்பீடுக்கு நம்ம டிராவல் பண்ணது கிடையாது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஸ்பேஸுக்கு போன அஸ்ட்ரோநட்ஸ் நிறைய பேரு கால

0: நடக்குது அப்படின்னா இது வந்து பொருட்கள் மத்தியில் நடக்கக்கூடிய டைம் டைலேஷன், அதோட வேகத்தினால் ஏற்படக்கூடிய பொருட்கள் மத்தியில். இதே இது பயாலஜிக்கல் சிஸ்டமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஹியூமன் பாடியை எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஹியூமன் பாடியில் பயாலஜிக்கல் ஆர்கானிசம் எல்லாம் அதோட மெட்டபாலிக் ரேட் கம்மியாக ஆரம்பிக்கு. இதே இது ஒரு ஃப்ரேமுக்குள்ள ஒரு மனிதன் இருந்தான் என்றால், அதை ஒரு ஸ்பேஸ் ஷட்டிலுக்குள்ள வச்சு வேகமாக அனுப்பும் பொழுது, ஒன்றை பொறுத்து தான் இன்னொன்றுக்கு வயது இருக்கிறதா எவ்வளவு வயது குறைந்திருக்குது என்று காண்கிறோமே தவிர, பயாலஜிக்கலா அவர்களுடைய ஏஜில் எந்த மாற்றமும் இருக்காது. ஒருத்தர் மூன்றாவது ஒரு நபர் அவர்களை மெஷர் பண்ணும் பொழுது அவருடைய ஏஜ் வேற ஏஜாக இருக்கலாமே தவிர, ஒரிஜினலா அவர்களுடைய பயாலஜிக்கலா சேஞ்ச் இருக்குது அப்படின்னா கிடையாது. ஸோ ஆக்சுவலாக அவங்களோட மெட்டபாலிக் ரேட்டை குறைச்சா மட்டும்தான் அவர்கள் வந்து நீண்ட நாள் உயிரோடு இருக்க முடியும், அதே போல் சாவே இல்லாமல் கூட இருக்க முடியும். இதை நிறைய சித்தர்கள் இதெல்லாம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இது அவர்களுடைய மெட்டபாலிக் ரேட்டை அவர்கள் தங்களுடைய கண்ட்ரோலில் வச்சிருந்ததை பார்க்குறோம். அது இதுவரைக்கும் அறிவியலால் சாத்தியம் இல்லை. அறிவியல் அந்த இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கல இதுவரைக்கும். அந்த மெட்டபாலிக் ரேட்டை குறைச்சி நம்ம வந்து இன்னும் சாகா வரம் பெற்று இருக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இதுவரைக்கும் இருக்கு. ஆனா அந்த பிளாக் ஹோல் பக்கத்துல நம்ம போகும்போது டைம் ஜீரோ ஆயிடுது. நம்மளுடைய மெட்டபாலிக் ரேட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது இன்னும் ஒரு அறிவியல் புதிர் தான். அதுல என்ன நடக்கும், எப்படி நம்மளுடைய உடம்போட மாற்றங்கள், பயாலஜிக்கல் மாற்றங்கள் நிகழும் என்பது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா நம்ம அது பக்கத்துல போறதுக்கே ஒரு ஸ்பேஸ் ஷட்டில், அதாவது ஒரு ஸ்பேஸ் கேப்சூல்குள்ளதான் நம்ம இருந்து போவோம். அந்த ஸ்பேஸ் கேப்சூல்குள்ள என்ன மாதிரி என்வாயர்மெண்ட் இருக்கும் அப்படின்னா, நம்ம பூமியில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், டெம்பரேச்சர் இருந்தால் தான் நம்மளோட உயிரோடு இருக்க முடியும். அதனால அந்த ஃப்ரேமுக்குள்ளே இருக்கும் பொழுது அதில் எந்த மாற்றமும் நடக்காது, அதில் பயாலஜிக்கலாக எந்த சேஞ்சும் நடக்க போகிறது இல்லை. மேலும் நல்ல ஒரு உதாரணமாக சொல்லணும்னா, ஒரு ட்ரெயினுக்குள்ளே இருக்கக்கூடிய பயணி ஒரு 90 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து கொண்டிருக்கிறார் என்றால், அவர் தண்ணீர் குடிக்கும் பொழுது அந்த தண்ணீர் அவருடைய வாயில் நேரடியாக விழும். ஏனென்றால் அந்த தண்ணீரும் 90 கிலோமீட்டர் வேகத்தில் தான் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இதே இது அவர் ட்ரெயினின் மேலே, ரயில் பெட்டியின் மேலே அமர்ந்திருந்து தண்ணியை குடிக்கிறார் என்றால், ஒருவேளை வேக்கம் என்று சொல்லப்படுகிற காலி இடத்தில், வெற்றி இடத்தில் அவர் பயணிக்கிறார் என்றால், அந்த தண்ணீர் வெளியே விழ வாய்ப்பு இருக்கிறது. சோ ஏனென்றால் அது ஒரு ஃப்ரேமை விட்டு வெளியே இருக்கிறது. சோ இதுதான் அதனுடைய காரணம். சோ பிளாக் ஹோலில் நம்ம தனியா ஒரு மனிதனுடைய வாழ்நாள் நீடித்து இருக்கலாமா, இல்ல ஆயுசு நாட்கள் வந்து இல்லாமல் தொடர்ந்து சாகாவரம் பெற்றிருக்கலாமா என்பது அது மிகப்பெரிய கேள்விக்குறி. இதுவரைக்கும் அறிவியலால் அதற்கு பதில் சொல்ல இயலவில்லை.
1: சரி, இப்போ நான் பாஸ்டுக்கு போய் நடந்ததை மாத்திட்டா இப்போ இருக்கிற லைஃப் அஃபெக்ட் ஆகாதா?
0: இயற்பியலின் படி இந்த கூற்றுகள் ரெண்டும் வேற வேற காலநிலைகள் தான் நடக்கும், ரெண்டும் வேற வேற டைம் லைன் சொல்லுகிறது தான் நடக்கும். ஒரே டைம் லைன்ல நம்மளால பயணிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நம்ம பூமி இங்க இருக்கக்கூடிய 2026 பூமி எப்படி இருக்கிறது என்பது நாம் கண்கூடாக கான்சியஸோட நம்ம பார்க்கிறோம். இதே இதை நம்ம அதிகமான டைமோட, அதாவது லைட்டோட ஸ்பீடை விட அதிகமாக டிராவல் பண்ணி வேற ஒரு பிளானட்ல போய் அங்கிருந்து நாம் ஒரு டெலஸ்கோப்பை வைத்து நம்ம இங்க பார்த்த பூமியை பார்த்தோம் அப்படின்னா, அது ஒரு டைனோசரஸ் ஏஜ்ல கூட இருக்கலாம். அதற்கு லைட்டை விட வேகமா போகக்கூடிய ஒரு பொருள் இருக்கணும், அதை விட வேகமா போகக்கூடிய ஒரு கேப்சூல் செஞ்சு நம்ம அங்க போய் இன்னொரு பிளானட்ல இருந்து இங்க பார்த்தோம்னா, எர்த்தோட லைட்டு டைனோசரஸ் ஏஜ் எப்பவுமோ அந்த ஏஜ்ல உள்ள லைட்டை மட்டும்தான் போய்கிட்டு இருக்கு, டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். உதாரணமா சொல்லணும்னா, நீங்க இப்போ வானத்தில் பார்க்கக்கூடிய நட்சத்திரங்கள் எதுவுமே இப்போதைக்கு உயிரோட இல்லை, அது தந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நம்ம கையில இருக்கு. நேச்சர் எப்பவுமே உதாரணமாக அது என்ன பண்ணும் அப்படின்னா, இன்ஃபர்மேஷனை விட்டுரும், அதோட சோர்ஸ் இருக்காது. இன்ஃபர்மேஷனை எல்லா ஜெனரேஷனுக்கும் விட்டுட்டு போகும். 500 பில்லியன் ஆண்டுகளா சூரியன் நட்சத்திரமா இருக்கு. இன்னும் ஒரு சூரியனோட பாதி வயதுல தான் நம்ம இருக்கோம். இன்னும் 500 பில்லியன் ஆண்டுகள் கழிச்சு சூரியனோட இறப்பு நிகழும். அப்போ பூமியில் மனிதர்கள் இருப்பார்களா என்ற கேள்வி நமக்கு எழும். கண்டிப்பாக பூமியில் இல்லாவிட்டாலும் மனித இனம் ஏதோ ஒரு இடத்தில் இருக்கும் என்பதுதான் உறுதியான அறிவியல் கூற்று. ஏன்னா எப்படி சொல்றோம் அப்படின்னா, எப்படி ஒரு ஜெனெட்டிக் இன்ஃபர்மேஷன் நம்மளுடைய தாத்தாவுடைய தாத்தா, தாத்தாவுடைய தாத்தாவோட ஜீன் நமக்கு இன்னைக்கு அந்த ஜெனெட்டிக் இன்ஃபர்மேஷன் நம்ம உடம்புல இருக்கோ, அதே போல் மனிதனுடைய இன்ஃபர்மேஷன், அவனுடைய ஹியூமன் ஹெரிடிட்டி எல்லாமே, அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஏதோ ஒரு பிளானட்ல கண்டிப்பா அது டிரான்ஸ்பர் ஆகும். ஒருவேளை அது இன்டர் பிளானட்டரி டிரான்ஸ்பராக இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு பிளானட்ல போய் ஒரு மனிதன் குடியேற வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய கூற்றுக்கு 2030 அல்லது 40 மனிதன் மார்ஸ்ல குடியேற காலனி அமைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதற்காக தான் நாம் நிலவில் அதிகமான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு யுஎஸ்ஏ மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனங்கள் போட்டி போட்டு அதை நிலவில் தரையிறங்கி அங்கே இருந்து மார்ஸுக்கு செல்லலாம் என்ற ஒரு மார்ஸில் ஒரு காலனி அமைக்கலாம் என்பதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அதனால இன்டர் பிளானட்டரி டிரான்ஸ்பர் நடக்கும். ஸோ இதனால ஒரு ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக அடுத்த ஜெனரேஷனுக்கு நமக்கு போய் சேர்ந்து விடும். ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய நட்சத்திரங்கள் எதுவுமே எல்லாமே ஸ்பேஸ்

0: ஃபாசில்ஸ்னு சொல்லலாம், அது எதுவுமே இன்னைக்கு இல்ல. ஆனா அதோட ஒளி நம்மளை வந்தடைந்து கொண்டிருக்கிறது. இதே போல் தான் நம்ம வேற ஒரு பிளானட்ல போய் அங்கிருந்து எர்த்தை அப்சர்வ் பண்ணோம்னா, ஒரு டைனோசரஸ் ஏஜ்லயோ அல்லது நீங்க சின்ன பிள்ளைல என்ன மாதிரி சேட்டைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, எப்படி ஸ்கூலுக்கு போனீங்க அப்படிங்கறத பார்க்க முடியும். சோ பாஸ்ட் நீங்க பார்க்கலாம், ஆனா அந்த பாஸ்ட்ல நம்மளால வாழ முடியாது. ஏன்னா அது வேற ஒரு டைம் லைன்ல இருக்கும், இது வேற ஒரு டைம் லைன்ல இருக்கும். அதுதான் லைட் கோன் அப்படின்னுங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா, ஒரு கிராஃப் மூலமா நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். சோ லைட் கோன் எக்ஸ்பெரிமெண்ட் அதுதான் சொல்லுது, வேற ஒரு டைம் லைன்ல தான் நம்மளால பார்க்க முடியும், அதுல போய் நம்மளால வாழ முடியாது. இதை நிறைய சினிமாக்களிலும் நிறைய ஊடகங்களிலும் நம்ம அதை விளக்கமாக நாம் பார்க்கிறோம். இதுதான் உண்மை. சோ பாஸ்டுக்கு நம்ம போனா கூட அதை மாற்ற முடியாது. இந்த கிராண்ட் ஃபாதர் பாராடாக்ஸ்ங்கிறது அதுதான். நம்ம கிராண்ட் ஃபாதர், முன்னாடி இருக்கக்கூடிய கிராண்ட் ஃபாதரை வந்து நம்ம டைம் டிராவல் பண்ணி ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஒரு இழப்புகளை நம்ம ஏற்படுத்தி விட்டோம் என்றால் நாமளும் உயிரோடு இருப்பது சாத்தியமா அப்படிங்கிறது தான் கிராண்ட் ஃபாதர் பாராடாக்ஸோட ஒரு மிகப்பெரிய கொஸ்டின். சோ அந்த கேள்வி வந்து கிராண்ட் ஃபாதர் பாராடாக்ஸ் அப்படிங்கிறது, இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக இருக்கும் ஒழிய ஆனா சோர்ஸ் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிறது தான் இயற்கை நியதி. சோ இன்ஃபர்மேஷன் டெஃபினெட்லி இட் எக்ஸிஸ்ட் ஃபார் எவர். சோ எந்த இன்ஃபர்மேஷனை வேணாலும் இருக்கலாம், அது ஒரு டிஜிட்டலா இருக்கலாம் அல்லது ஒரு குவாண்டம் இன்ஃபர்மேஷனா இருக்கலாம் அல்லது ஒரு ஜெனெடிக் இன்ஃபர்மேஷனா இருக்கலாம், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இட் எக்ஸிஸ்ட் ஃபார் எவர், அது என்னைக்குமே அழியாது. சோ ஆனா அந்த சோர்ஸ் இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது இன்னைக்கு.
1: சார், இந்த பிரபஞ்சத்துல வேற கிரகத்துல உயிரினங்கள் இருக்க சான்ஸ் இருக்கா?
0: இதை பற்றிய ஆராய்ச்சிகள் இன்னும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே வாவ் சிக்னல் அப்படின்னு ஒரு சிக்னல் நம்ம ரிசீவ் பண்ண சிக்னல்ல, இது வரைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் அது என்ன வகையான சிக்னல்னே அறியப்பட முடியாத ஒரு சிக்னலா இன்னுமே ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதே போல நிறைய சிக்னல்ஸ் வானத்துல இருந்தும் வேற கிரகங்கள் வேற கேலக்சிஸ்ல இருந்தும் நமக்கு வந்துகிட்டே இருக்கு. ஸோ இதை ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒரு பெரும் கூட்டம் இப்போ இருக்கக்கூடிய ஏஐ மெஷின் லேர்னிங் டெக்னாலஜி மூலமாக அதை அனலைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா இன்னும் இதுக்கு உண்டான எவிடன்ஸ் கிடைக்கல. நிறைய மார்ஸ்ல போய் இறங்கக்கூடிய ரோவர்ஸ், அதுல இருக்கக்கூடிய இது வரைக்கும் அனுப்பின ரோவர் எல்லாமே நிறைய இன்ஃபர்மேஷனும் கெமிக்கல் சிக்னேச்சர்ஸ், என்னதாவது கெமிக்கல் உயிரணுக்கள் வரக்கூடிய ஆர்கானிக் சிக்னேச்சர்ஸ் ஏதாவது இருக்குதா அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் போதுமான உதாரணங்கள் கிடைக்கல நமக்கு. இதுவரைக்கும் ஏலியன் இருக்காங்களா இல்ல வேற்று கிரகத்துல மனிதர்களோ மனிதர்களை போன்ற உயிரினங்கள் இருக்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. நமக்கு இன்னும் அதுக்கு உண்டான புதிர் விடை கிடைக்கவில்லை, புதிர்க்கான விடை கிடைக்கவில்லைன்னு தான் சொல்லணும்.
1: சார், நாம ஏன் மார்ஸ் சூஸ் பண்றோம் இன்னொரு காலனி எஸ்டாப்லிஷ் பண்றதுக்கு, வேற ஏதாவது பிளானட் சூஸ் பண்ணிருக்கலாம்ல?
0: எதனால நம்ம மார்ஸ் செவ்வாய் கிரகத்தை சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா, பிராக்டிக்கலா அதுல நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதாவது ரொம்ப எர்த் மாதிரியே இருக்கக்கூடிய சிமிலரான ஃபீச்சர்ஸ் அதுக்கு இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா, அதோட பிளானட் பொசிஷன் அது வந்து 55-400 மில்லியன் கிலோமீட்டர் எர்த்ல இருக்கு. அதனால 6-9 மாதத்துக்குள்ள நம்ம அங்க பக்கத்துல போக முடியும். அது இருக்கக்கூடிய எர்த்தோட பக்கத்துல இருக்கிறதுனால 6-9 மாசத்துக்குள்ள நம்மளால இப்ப இருக்கிற டெக்னாலஜி படி போக முடியும். அதே போல ஒரு டே அப்படிங்கிறது எர்த்தோட டே மார்ஷியன் டேயும் ஈக்குவலா இருக்கும். வி கால் இட் அஸ் மார்ஷியன் டே வந்து சோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது 24 hours 39 minutes தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு இருக்கிற மாதிரியே அதே டே ஒரு டே அப்படிங்கிற மார்ஷியன் டேயும் ஈக்குவலா, எர்த் டேயும் ஈக்குவலா இருக்கு. மூணாவது ஒரு காரணம் சொல்லணும்னா, வாட்டர் ஐஸ் அங்க காணப்படுவதாக நிறைய விண்கலங்கள் ஆராய்ச்சி பண்ணி நமக்கு ரோபோஸும் அதோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஐஸ் அதோட போல்ஸ்ல இருக்கிறதாகவும், அதுக்கு அடியில மார்ஸுக்கு சப்சர்ஃபேஸ்ல நிறைய வாட்டர் ஐஸ் ஃபார்மேஷன்ல இருக்க சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் பிளானட்ஸ் வளர்றதுக்கும் ஆக்சிஜனுக்கும் ராக்கெட் ஃபியூலுக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மார்ஸ் சூஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி மார்ஸோட மேல இருக்கக்கூடிய ராக்கி சர்ஃபேஸ் என்னன்னா, நிறைய லேண்டிங் இப்ப ஏதாவது ஸ்பேஸ் கிராஃப்ட் அங்க லேண்ட் ஆகிறதுக்கும் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதே மாதிரி மார்ஸ்ல நிறைய ரிவர்ஸ் லேக்ஸ் இதை மாதிரி இருந்ததற்கான சுவடுகள் அங்க காணப்படுது. அதே மாதிரி மைக்ரோபியல் லைஃபும் இருந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது.
2: இதுவரை வானியல் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் இயற்பியல் துறை துணை பேராசிரியர் முனைவர் ஸ்டான்லி ராஜ் அவர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.
3: நிறைவு பெறுகிறது இன்றைய அறிவியல் நேரம் நிகழ்ச்சி.
4: கண்ணான கண்ணே என் மீது சாயவா.
5: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க.
4: இனி நான் உன்னை என் கண்ண போல பாத்துக்க போறேன்.
5: ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன், கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாட குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
6: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

நேரமிப்போது 10 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இப்போது ஒலிவிழா வருவது காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியின் தொடக்கமாக. அஞ்சலி படத்திற்காக யுவன் பவதாரணிய குழுவினர் பாடியுள்ள பாடல்

நேரம் 10:25. ஆகாஷ்வாணி மதியலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றோடு கலந்திடவா. இதில் தொடர்ந்து இடம்பெறுவது சித்ரா பாடியுள்ள பாடல், படம் கிழக்கு வாசல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியலை 820 கிலோஹெர்ட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திடவா. ஒலிக்கும் அடுத்த பாடல் இடம்பெற்ற படம் மை டியர் மார்த்தாண்டன். பாடலை பாடியிருப்போர் மனோ சித்ரா.

0: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் காற்றோடு கலைந்திரவ நிகழ்ச்சியின் நிறைவாக சித்ரா தனித்து பாடியுள்ள பாடல் படம் புதுப்பாட்டு.

ஆகாஷ்வாணி, நேரம் இரவு 11 மணி. வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 38.8°C, குறைந்த அளவு வெப்பநிலை 27.3°C, பதிவான ஈரப்பதம் 81%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 38°C, குறைந்த அளவு வெப்பநிலை 25.4°C, பதிவான ஈரப்பதம் 84%. சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 38 முதல் 39°C ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 29 முதல் 30°C ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவி கேட்க வழங்குபவர் முனைவர் ஏ ஷாஜிதா பேகம் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவும் வானிலை. 7 முதல் 9 வரை புத்தம்பது காலை நாளும் அறிவும். வெட்டி வேர் மனம் தரும் அதிசய மூலிகை எழுதி வழங்கியவர் எஸ்லாதா அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் என் பத்ரி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு வாய் தாடை முக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் ஆறாம் பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு JRD டாடா அவர்களின் பிறந்த தின சிற்று. 7:45 நகர்வலம் குழந்தைகளுக்கும் விவசாயம் கற்பிப்போம் எஸ் விஜயா அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 திரைகாணம். 8:30 இன்று திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரநாதர் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு தொடர்ந்து திரைகாணம். 9:00 அரங்கிசை வி பரத்குமார் அவர்களின் பாட்டு டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்களின் வயலின். திருவனந்தபுரம் வி பாலாஜி அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல், 11:00 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். மதுமிதா ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு பி ஞான்தேவ் அவர்கள் வயலின். நெய்வேலி கே கணேஷர் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் குறிப்பிட்ட பகுதிகளில் உள்ள உயர்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கான குடியிருப்பு கல்வி திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 தோழி வாங்க பேசலாம் பசுமை பேசும் மாடித்தோட்டம். மாடித்தோட்ட அமைப்பாளர் சரண்யா அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம். பூக்கள் பூத்து குலுங்கும் பாலைவனம் பற்றிய தகவல்கள். உங்களுக்காக இந்திய வடிவக்கலை ஓவியங்கள். தஞ்சாவூர் வடிவக்கலை குறித்த தகவல் வழங்குபவர் ஓவியக்கலை பயிற்றுநர் டாக்டர் ஏ பிருந்தா அவர்கள். 2:15 திரைகாணம். 2:40 விளையாட்டு அரங்கம். வாட்டர் போலோ விளையாட்டு வீரர் பி பிரவீன் அவர்களின் நேர்முகம். 2:55 வானிலை. 5:30 திரைகாணம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகாணம். 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி ராம்குமார். 7:25 பண்ணைச்செய்தி. 7:30 உழவர் உலகம் காய்கறி பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சியில் காய்கறி அறுவடை தொழில்நுட்பங்கள். திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்களின் உரை 12 பகுதி. 8:05 தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைகாணம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:30 வானொலி நாடக விழா 2026. மௌன விரதம் நாடகம் எழுதியவர் பூங்குயில் ஸ்ரீனிவாசன் அவர்கள். அமைப்பு எஸ் விஜயகுமார். 9:15 செய்தி சுடர். 9:30 அரங்கிசை. திருவாரூர் எஸ் சுவாமிநாதன் அவர்களின் புல்லாங்குழலிசை கேட்கலாம். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின். கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகளின் ஒளிப்பதிவு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதுவரை இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள்.